ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சகவரிடம் 1948 ஆஷாட மாதம் 5ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 26ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. நேரம் இப்பொழுது 5:56. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

காரைக்கால் பன்மலை 100.3 இனி கேட்கலாம் குரலோசை. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. வான் சிறப்பு என்ற அதிகாரத்திலிருந்து இக்குரட்பாவிற்கான மு வரதராசனார் அவர்களின் உரையிலிருந்து பொருள். உண்பவர்க்கு தக்க உணவுப் பொருளை விளைவித்து தருவதோடு பருகுவார்க்கு தானும் ஒரு உணவாக இருப்பது மழையாகும். குரலோசை கேட்டோம். ஆகாஷ்வாணி காரைக்கால் பன்மலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பாப்பாக்குடி அ முருகன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரி தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை வழங்கும் இன்சொல்லமது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன்சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்லாப் வழங்கும் பசும் தளிர். பங்கேற்கும் சிறுவன் எம் முகேஷ். 7:00 திருவாரூர் திருவாரூர் மெடிக்கல் சென்டரின் அங்கமுத்து தங்கமுத்து விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். ஏழு 7:30 காலை காம்போ. 7:55 காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் ஏசி காரைக்கால் சக்தி டிவிஎஸ் வழங்கும் அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார். அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் தமிழ் மாமணி திருமேனி நாகரசன் அவர்கள். 8:00 தொள்ளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 காந்தி அஞ்சலி. 8:15 தொள்ளி வரும் பாட்டு. 8:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை பைக்கிங் பனி அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் தொள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஆர் சந்தோஷ் அவர்கள். 9:05 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.

0: 9:35 காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் கார் வழங்கும் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்திகள். வழங்குகிறார் காரைக்கால் துணை மாவட்ட ஆட்சியர் பி பாலு என்கிற பக்கிரிசாமி அவர்கள். காலை 9:45 12வது சர்வதேச யோகா தினம். வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சி. யோகாவின் நன்மைகள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் உரை. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. பத்து மணிக்கு சிந்தனை அரங்கம். முதலில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:05 சிந்தனை அரங்கத்தில் மகிழ்ச்சிக்கு அடிப்படை மனமா பணமா, இந்த தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 10:45 மாப்போசி அவர்கள் பிறந்த நாள் உரை வழங்குகிறார் கவிஞர் நா முத்துநிலவன் அவர்கள். 11:00 வணக்கம் தோழி, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர், 12:55 பன்னிசை, 1:00 போதைக்கு அடிமையாகும் மூளை ஒரு உளவியல் பார்வை, சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினத்தையொட்டி திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக பயன்பாடு உளவியல் துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் ராஜகுமாரி அவர்கள் பங்குபெறும் நேரலை, 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம், பழத்தோட்டத்தில் ஊடுபயிர் சாகுபடி நுட்பங்கள், காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் இ வெங்கடேஸ்வரன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 3:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் எல்எஸ்சி, 3:30 எல்எஸ்சி தொடரும், 4:00 ஊரும் உறவும் மயிலாடுதுறை மாவட்டம் தேரெழுந்தூர் கடை தெருவிலிருந்து நேரலையாக உலாவரும், 4:30 வைக்கிங் பனியன் பிரீட்ஸின் ஊரும் உறவும், மாலை 5:00 வந்தே மாதரம் நல்கிய இலக்கிய பேரரசர் பகின் சந்திர சட்டர்ஜி அவர்களின் பிறந்த தின உரை வழங்குபவர் விஸ்வபாரதி அவர்கள், 5:15 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் சீட்டுக்கு ஒரு பாட்டு விளம்பரதார நிகழ்ச்சி, 5:30 காரைக்கால் சக்தி டிவிஎஸ்ஸின் அற்புத திருவந்தாரி அருளிய அம்மையார் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் தமிழ் மாமணி திருமேனி நாகராசன் அவர்கள், 5:35 விளக்கேற்றும் வேலை, 6:00 பன்னிசை. நிகழ்ச்சி குறிப்பு கேட்டோம். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், அதனையடுத்து இணைத்தனும் நலவை கேட்க சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: This is Akashvani, the news read by Sarabjit Kaur. Prime Minister Narendra Modi met Queen Maxima of the Netherlands, the UN Secretary General's Special Advocate for Financial Health, in New Delhi yesterday. Mr. Modi stated that during the meeting they discussed how India's digital public infrastructure-led revolution is making financial services more accessible and affordable, enhancing ease of living and empowering people at scale. The Prime Minister added that India remains committed to sharing its experience with partner countries across the world. Prime Minister Modi will be on a state visit to Seychelles from 27th to 29th of this month to attend the Golden Jubilee celebrations of the National Day of Seychelles as the guest of honour. Prime Minister last visited Seychelles in 2015. External Affairs Ministry said in a statement that a contingent of the Indian Defence Forces along with two Indian Navy ships will participate in the celebrations. During the visit, Prime Minister will hold talks with President of Seychelles, Dr. Patrick Hermini, and review the full spectrum of bilateral cooperation and exchange views on regional and international issues of mutual interest. He will also address the National Assembly of Seychelles and interact with members of the Indian diaspora. Union Home Minister Amit Shah will chair the 10th apex-level meeting of the Narco Coordination Centre in New Delhi today. The meeting, being organised by the Narcotics Control Bureau, NCB, will bring together representatives of central ministries, state governments and drug law enforcement agencies to review and strengthen efforts to combat drug trafficking and drug abuse across the country. On the occasion, Mr. Shah will release the vision document on Narcotics Control 2026-2029, which has been prepared through extensive consultations with various stakeholders. The Home Minister will also release the NCB.

0: NCP Annual Report 2025 and inaugurate newly built NCP zonal offices in Jammu and Guwahati. In a major relief to industrial and commercial LPG consumers, government has removed all sectoral restrictions on the supply of non-domestic packed LPG and restored supplies to the levels prevailing prior to the West Asia crisis. Ministry of Petroleum and Natural Gas said in a statement that the supply of bulk LPG, which had been suspended at the onset of the crisis, has been relaxed by 50% of the pre-crisis consumption levels, providing significant relief to commercial and industrial consumers. The restoration follows the recent improvement in the LPG supply situation. National Testing Agency, NTA, has opened a window for candidates to challenge the provisional answer keys for the NEET UG 2026 re-exam, which was held on 21st of this month. The NTA announced that the answer keys are now available at www.neet.nta.in. Students can challenge questions for a fee of 200 rupees per question until the 28th of this month. This fee is fully refundable if the challenge is accepted. Further, the NTA has opened a portal for candidates who appeared for the re-exam to confirm and update their bank account details for fee refunds. The deadline to update bank details is 30th of this month. Venezuela's National Assembly President, George Rodriguez, has announced that the death toll from two powerful earthquakes has risen to 188, with 1,520 others injured and 200 still trapped. Mr. Rodriguez stated that at least 2,927 families lost their homes after powerful back-to-back 7.2 and 7.5 magnitude earthquakes struck around 160 kilometers west of the capital, Caracas. In the ICC Women's T20 World Cup, India defeated Bangladesh by 5 wickets in a Group A clash in Manchester, England last night. Opting to bat first, Bangladesh posted 136 for 8 in the stipulated 20 overs. For India, Radha Yadav picked up 3, while Sri Charani took 2 wickets. In reply, India comfortably overhauled the target, losing 5 wickets in 16.5 overs. And that is the end of this news bulletin.
1: நேரம் இப்பொழுது காலை 6:10 ஆகாஷவாணி.
2: இணைத்தானும் நல்லவை கேட்க உழவும் தொழிலும் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள்.
3: உழவும் தொழிலும் உலக முகத்தின் இரு வழிகள் என்பார்கள் அறிஞர் பெருமக்கள். ஒரு தேசத்தின் வளர்ச்சி எதை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது என்றால் அந்நாட்டின் பொருளாதாரத்தை வைத்துதான். பொருளாதாரம் பெருக வேண்டுமானால் உற்பத்தி பெருக வேண்டும். உற்பத்தி பெருக வேண்டுமானால் உழவும் தொழிலும் சிறக்க வேண்டும், வளர வேண்டும். தொழிலுக்கு மூலப்பொருளை தருவது விவசாயம். நவீன முறையில் விவசாயம் செய்திட உதவுபவை தொழில் வளமே. இரண்டுமே ஒன்றுடன் ஒன்று இணைந்த வளர்ச்சியை பெற வேண்டும். சுழன்றும் ஏற்பின்னது உலகு என்றார் வள்ளுவர். அதையே ஏர்முனைக்கு நேருங்கே எதுவுமே இல்லை, என்றுமே நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை என்று கவிஞர் ஆனா மருதகாசி அவர்களும், ஓதுவார் தொழுவார் எல்லாம் உழுவார் தல கடையிலே என்று பட்டுக்கோட்டையார் அவர்களும் உழவு தொழிலின் சிறப்பை எடுத்துரைத்துள்ளனர். உழவன் சேற்றிலே கால் வைத்தால்தான் நாம் சோற்றிலே கை வைக்க முடியும் என்பது உண்மைதானே. அதை அறிந்துணர்ந்த நமது தேசபிதா அண்ணல் மகாத்மா காந்தி அவர்கள், 75% விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழும் நம் தேசத்தில் உழவு தொழில் தேசத்தின் முதுகெலும்பு என்பதை விட உலகின் முதுகெலும்பு என்றார். சற்றே நாம் சிந்தித்தால் உழவு தொழில் உயிர் தொழில். ஆம், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்பது உண்மைதானே. ஆதலால் உழவு தொழில் உலகின் முதுகெலும்பு என்பதிலும் உயிர் மூச்சு என்றே சொல்லலாம். அதை அறிந்துதான் நமது மகாகவி சுப்பிரமணிய பாரதியும், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று போற்றி பாடியுள்ளார். நமது தமிழினம் 3000+ நெல் வித்துக்களை பயன்படுத்தி பலன் கண்டுள்ளது என்றும் வேளாண் துறை குறிப்புகள் கூறுகின்றன. அதுபோல தொழில் வளர்ச்சி நவீன தொழில் துறைகள் பெருகியுள்ளதாலும் இயந்திரமயமானதாலும் பல்லாயிரம்

0: ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பும் கிடைத்துள்ளது. மக்கள் தவறான வழி தேடி பொருளீட்டச் செல்லாமல் உழைத்து வாழ வைப்பதும் தொழிலே. அதிலும் கைத்தொழில் ஒன்று தெரிந்தால் போதும், அவன் யாருக்கும் எதற்கும் அடிமையாக வேண்டியதில்லை. இதை இன்றைய இளைஞர்கள் உணர்ந்தால் நன்று. யாதேனும் தொழில் செய்வோம், யாவும் அவள் தொழிலாம் என்றார் பாரதி. மகாகவி பாரதி சொன்ன அந்த கவிதை வரிகளிலே எல்லா தொழிலுக்குள்ளும் கலைமகள் இருக்கிறாள் என்பதை வலியுறுத்தி பாடியுள்ளார். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போக்கும் செய்தொழில் வேற்றுமையான் என்றார் தெய்வப் புலவர். தொழில் பலவாயிருந்தாலும் நாம் அனைவரும் பிறப்பால் ஒரே தன்மையுள்ளவர்கள் என்கிறார். மேலும், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலைகள் உனக்கில்லை ஒத்துக்கொள் என்று நாமக்கல் கவியரும் தொழில் சிறப்பை வலியுறுத்தி கூறுகின்றார். புதியதொரு உலகத்தை படைத்திட வேண்டுமெனில் தொழில் வளங்கள் பெருகிட வேண்டுமென்றார் புரட்சி கவிஞர் பாரதிதாசனார். அவரின் சித்திரச் சோலைகளே உமையுங்கு படைத்தையு பாரிநிலை என்ற பாடல் வரிகள் அதை உணர்த்தும். தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதி. அந்த நிலை ஏற்படாதிருக்க உணவு தரும் உழவு தொழிலையும் அதனோடு தொடர்புடைய மற்றைய தொழில்களும் நலிந்திடாமல் பாதுகாக்க வேண்டும். அவை நலிந்தால் நாம் பல விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதை உணர வேண்டும். விவசாயம் மேன்மையுற விளைநிலமும் தண்ணீரும் தான் இன்றியமையாதது. அதுபோல தொழில் வளம் பெருக வேண்டுமென்றால் மூலப்பொருட்களும் எந்திரமும் தண்ணீரும் தான் தேவை. நாம் நம்முடைய அறிவியல் நுட்பத்தை கொண்டு நிலத்தடி நீரை எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவு உறிஞ்சி எடுத்துவிட்டோம். நவீனமயமாக்கல் என்று சொல்லி மரங்களை அழித்து விட்டோம். அனைவரும் இன்புற்று வாழ வேண்டுமெனில் பொன்னு விளைகிற பூமியடா, விவசாயத்தை பொறுப்பாக கவனித்து செய்வோமிடா என்ற பாடல் வரிகளின்படி இந்த மண் பெருமையையும் உழவு தொழிலின் மேன்மையையும் அதனோடு தொடர்புடைய ஏனைய தொழில்களும் வளர வேண்டும் என கூறி உழவும் தொழிலும் வளர வேண்டும், உழவுக்கும் தொழிலுக்கும் மீண்டும் வந்தனை செய்து நிறைவு செய்கிறேன்.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 6:15. இசை பாமாலை கொண்டு இறைவனை ஆராதிக்கும் இது காரைக்கால் பண்மலை 100.3 பக்தி மாலை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாம் கேட்கலாம் கே. வீரமணி பாடிய பாடல்.

0: பண்பலை 100.3 இதுவரை நாம் கேட்டது பக்தி மாலை. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் இருதயம் சிறுநீரகம் இருதயம் சிறுநீரகம் இருதயம் சிறுநீரகம் இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால்.

0: ONGC காவேரி அசெட்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ சேகர்ஸ்.
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ். ஒரு கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிவிக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், பெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
6: உழவர்களுக்கு
7: ரேவதிக்கா, ரேவதிக்கா இங்க பாருங்களேன், நான் என்ன வச்சிருக்கேன்னு.
8: பூங்கொடி, நீ ஊருக்கு போயிட்டு வந்துட்டியா? என்னமோ அக்காவுக்கு எடுத்து வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். என்னது காட்டு?
7: இங்க பாருங்க, இது எவ்வளவு அழகா இருக்குதுன்னு.
8: ஆட, புங்கனூர் குட்டமாடு பொம்மை.
7: இது என்ன மாடுன்னு எனக்கு தெரியாதுக்கா, ரொம்ப அழகா இருந்துச்சா, அதான் வாங்கிட்டேன்.
8: பூங்கொடி, ஒரு காலத்துல நம்ம ஊர் சைட்லாம் காங்கேயம், உம்பளச்சேரி, புலிக்குளம், மணப்பாறை, பர்கூர், இப்படி தமிழ்நாட்டு பாரம்பரிய மாட்டு இனம்லாம் இருந்த மாதிரி இது ஆந்திராவில் ரொம்ப சிறப்பான மாடு, புங்கனூர் குட்டைன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப நான் சொன்ன இந்த இனம் அத்தனையுமே அழிஞ்சிட்டு வர்றதா சொல்றாங்க.
7: அக்கா, அப்போ இந்த மாட்டு இனம் வழக்கமா இல்லையா அப்பங்க?
8: ஆமா பூங்குடி, அங்கொன்னு இங்கொன்னா யாரோ ஒருத்தவங்க தான் வளர்க்குறாங்க.
7: இவ்வளோ அழகா இருக்கிற இந்த மாட்டு இனத்தை எப்படிக்கா வளர்க்காம விட்டாங்க? இதை பத்தி வேற ஏதாவது சுவாரஸ்யமா இருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்கக்கா.
8: பூங்குடி, இந்த மாட்டோட பிறப்பிடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திராவில உள்ள சித்தூர் மாவட்டம். பொதுவா இதோட உயரம் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிற? 2-3 அடி வரைதான் இருக்கும். நீளம் 4-5 அடி இருக்கும்.
7: ரேவதிக்கா, நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இந்த மாட்டு எடை 50-60 கிலோ தான் இருக்கும் போல இருக்கே.
8: அதுதான் இல்ல பூங்குடி, இது 100-200 கிலோ வரைக்கும் இருக்கும். ஏன்னா இது சாப்பிடுற பசந்தி உணவு மட்டுமே ஒரு நாளைக்கு சராசரியா 5 கிலோ.
7: ஓ, அப்ப நல்ல கொலு கொலுன்னு இருக்கும் போல இருக்குக்கா.
8: ஆமா பூங்குடி, இது பொதுவா எல்லார் வீட்லயும் வச்சு வளர்க்க மாட்டாங்க. அந்த பகுதிகளில் உள்ள பெரிய பெரிய பண்ணைகள்ல வச்சு பராமரிப்பாங்க இத.
7: ஏங்கா, இந்த மாட்டு பொம்மை வெள்ளை கலர்ல இருக்குல்ல, இதே மாதிரிதான் எல்லா மாடும் இருக்குமா?
8: அப்படிலாம் சொல்லிட முடியாது பூங்குடி, இதுலயே வெள்ளை, பழுப்பு, கருப்பு, சாம்பல், இப்படி 4 நிறம் இருக்கு.
7: ஏங்கா, இவ்வளவு குட்டியான மாடு எவ்வளவு பால் கறக்கும்? 1.5 லிட்டர்ல இருந்து 1 லிட்டர் கறக்குமா?
8: இது சராசரியா 3-5 லிட்டர் வரைக்கும் பால் கொடுக்கும். அது மட்டும் இல்ல, அந்த காலத்துல இந்த மாட்டை உழவுக்கு கூட பயன்படுத்தினாங்க. இதோட பாலு கூட நல்ல சத்து மிக்கதா, உடம்புக்கு ஏத்ததா, பலரால விரும்பப்படுறதா இருக்கும்.
7: அட, இந்த மாடு நல்ல சிறப்பான மாடா இருக்கு போல இருக்கு.
8: இதோட கூடுதல் சிறப்புன்னு சொல்றேன் கேளு.
7: எங்க சொல்லுங்க.
8: இந்த மாடு உண்மையிலேயே அதிக நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட மாடு. அதனால இந்த மழை, வெப்பம் இதுல எல்லாம் இந்த மாட்டுக்கு ஒரு பிரச்சனையும் வராது.
7: அப்படியாக்கா?
8: ஆமா பூங்குடி, இப்போ பொதுவா இந்த கலப்பன மாட்டுக்கு ஒருவேளை தீவனம் வைக்கிறோம்ல.
7: ஆமா,
8: அந்த தீவனத்தை இந்த மாட்டுக்கு 4 முழுக்க வச்சிடலாம்.
7: அதாவது தீவன செலவு குறையுன்னு சொல்ல வரீங்களா?
8: நிச்சயமா பூங்குடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சித்தூர் மாவட்டத்துல இந்த குட்டமாடு கண்ணில் பட்ட இடத்துல எல்லாம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கலப்பின மாட்டோட உற்பத்தி அதிகரிச்சதுனால இந்த மாட்டோட இனமே அழியிற தருவாயில வந்துருச்சு.
7: அப்போ இந்த மாட்டு இனத்தை மீட்டெடுக்கிறதுக்கு வேற வழி இல்லையாக்கா?
8: அந்த முயற்சியில தான் பூங்குடி, செயற்கை கருவூட்டல் ஊசி மூலமா இனப்பெருக்கம் செஞ்சு இந்த மாட்டோட இனத்தை அழியாம அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா பாதுகாத்துட்டு வராங்க. இதுல இன்னொரு பிரமிப்பான ஒரு விஷயத்த சொல்றேன் கேளு.
7: நீங்க சொல்றது எல்லாமே பிரமிப்பாதாக்கா இருக்கு.
8: அதாவது பூங்குடி, 2021 ஆண்டுல ஆந்திர அரசு இந்த குட்டையின மாட்டை மீட்டெடுக்கும் நோக்கத்துல சுமார் 70 கோடி நிதி வழங்கி இருக்கிறதா தகவல் சொல்றாங்க.
7: அக்கா, இந்த பொம்மை மாட்டுக்கு இவ்வளவு பெரிய கதை இருக்குன்னு தெரியாமலே நான் அதை வாங்கியிருக்கேனே.
8: பூங்குடி, இத திரும்ப திரும்ப பொம்மை மாடுன்னு சொல்லாத, புங்கனூர் குட்டை மாடுன்னு சொல்லு.
6: கேட்டது உழவர்களுக்கு.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் ONGC காவேரி அசட்.

0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ சேகர்ஸ்.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
3: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.
3: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம், நீடூர் மயிலாடுதுறை தீன் கலை அறிவியல் கல்லூரி தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை வழங்கும் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நீடூர் மயிலாடுதுறை தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
6: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
7: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
7: BSc பயோடெக்னாலஜி,
6: BSc விஷுவல் கம்யூனிகேஷன், BSc ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெடிக்ஸ்
7: போன்ற பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
8: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் சக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
9: அக்கா, வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
10: தஞ்சை உழவன்னா
9: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எள்ளெண்ணெய்.
8: அன்பாய் வழங்குகிறோம் ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
11: ஃபார் டீலர்ஷிப் என்கொயரி 8344-55550.
8: தஞ்சை உழவன்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
12: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
13: பூமெக்ஸ், வெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்
12: பூமெக்ஸ்.
14: இன்சொல் அமுது வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
15: அனைவருக்கும் வணக்கம். நீர் இல்லை என்றால் உணவுப் பொருள்களை உண்டாக்கும் உழவர்கள் ஏறுகொண்டு உழமாட்டார்கள் என்ற கருத்தை ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால் என்பார் வள்ளுவர். பரப்புயர நீருயரம், நீருயர நெல்லுயரும் என்ற பாடலும் நீரின் இன்றியமையாமையை விளக்குகின்றது. ஏரினும் நன்றால் எருவிடுதல் கட்டபின் நீரினும் நன்று அதன் காப்பு என்ற குறள் உழுவதை விட எருவிடுதல் நல்லது. இவ்விரண்டும் செய்து களையெடுத்தபின் நீர் பாய்ச்சுதல் அதைவிட பயிரை அழிய விடாமல் பாதுகாத்தல் நல்லது. ஒரு நாட்டின் முதுகெலும்பாக திகழ்வது விவசாயம். விவசாயமே ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை அளவிடும் கருவியாக உள்ளது. ஒரு நாட்டில் விவசாயம் இல்லை என்றால் அந்நாடு வளமை குன்றிய நாடாக கருதப்படும். உழவுத் தொழில் நடைபெறாது போனால் மக்கள் பல நிலைகளில் அல்லல் படுவார்கள். இதனை உழவினார் கைமடங்கின் இல்லை விழைவதோம் விட்டோமென்பார்க்கு இல் என்பார் வள்ளுவர். உழவர்கள் உழவுத் தொழிலை செய்யாது விடுவார்களேயானால் எல்லா பற்றுகளையும் விட்டுவிட்டோம் என்று சொல்லும் துறவிகளும் கூட இவ்வுலகில் வாழ முடியாது. இளமென்று அசையி இருப்பாரைக்கானின் நிலமென்னும் நல்லாள் நகும் என்பார் வள்ளுவர். கையில் பொருளில்லையே என்று சோம்பெறிகளாக இருப்பவரை பார்த்து பூமித்தாய் தனக்குத்தானே சிரிப்பாள். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலை என்பார் வள்ளுவர். உலகில் உள்ள மக்கள் எத்தனை தொழில்களை செய்து வந்தாலும் அவர்கள் எல்லோரும் ஏர்தொழிலின் பின்னால்தான் செல்கின்றனர். உழவுத் தொழிலே சிறந்த தொழிலாகும். உழுவார் உலகத்தார்க்கு ஆணி, அஃது ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து என்ற குறளில் உழவர்களை அச்சாணி போன்றவர்கள் என கூறுகின்றார் வள்ளுவர். உழவன் சேற்றில் கை வைக்காவிட்டால் நாம் சோற்றில் கை வைக்க முடியாதல்லவா. நன்றி.

0: இன்சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தஞ்சை விழவன் நாட்டு சர்க்கரை வழங்கிய இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
2: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
3: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிஏ இங்கிலீஷ், பிபிஏ,
3: பிசிஏ, பிகாம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
1: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
5: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
6: பூமெக்ஸ் வெஸ்ட் அண்ட் பிரீஸ். பூமெக்ஸ்
7: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
8: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
9: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: நேர்களை இன்று மாலை 6:20 நாச்சியர் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, மகளிருக்கான உடல்நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள். 6:45 காரைக்கால் உதயம் சூப்பர் மார்க்கெட், காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் ஏசி வழங்கும் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்திகள் வழங்குகிறார் காரைக்கால் துணை மாவட்ட ஆட்சியர் பி பாலு என்கிற பக்கிரிசாமி அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
10: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் வழங்கப்படும் அன்னதானத்தின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் புனரமைக்கப்பட்ட பாரம்பரிய கலங்கரை விளக்கத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். கப்பல் போக்குவரத்துக்கு கலங்கரை விளக்கங்கள் வழிகாட்டியாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். நேர்மையான வர்த்தக நடைமுறைகளுக்கு உதவிடும் வகையில் சட்டவிரோத கடத்தலை தடுப்பது உள்ளிட்ட பணிகளில் சுங்கத்துறையினரின் சேவைகள் பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் கூறினார். துறைமுகங்கள், விமான நிலையங்கள், சரக்கு போக்குவரத்து கட்டமைப்புகள் முன்னெப்போதும் இல்லாத அளவில் விரிவடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். வர்த்தக நடைமுறைகள் மீது நம்பிக்கையை உருவாக்கும் வகையில் தெளிவான கண்காணிப்பு நடவடிக்கைகளை உறுதி செய்வதில் மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியத்தின் செயல்பாடுகள் இன்றியமையாதது என்று திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஊக்கமருந்து பயன்பாடு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், ஊக்கமருந்து பயன்பாட்டிலிருந்து விளையாட்டு வீரர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேசிய அளவிலான

0: விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கேலோ விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் விளையாட்டு வீரர்கள் ஊக்கமருந்து குறித்த விழிப்புணர்வு முகாம்களில் பங்கேற்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் தேசிய ஊக்கமருந்து பரிசோதனை ஆய்வகத்தின் செயல்பாடுகள், எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்கும் ஆண்டுதோறும் ஜூன் 26 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியையும் முதலமைச்சர் செய்து வைத்தார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைவரின் கருத்துக்களையும் அறிந்து கொண்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்தும் என்று கூறினார். மாநிலத்தின் நிதி நிலைமைக்கு ஏற்ப தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று அவர் தெரிவித்தார். பள்ளி மாணவர்களுக்கான சாதி சான்று பெறுவதில் உள்ள சிரமங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். குறுவை சாகுபடி பணிகளை சீராக மேற்கொள்ள உதவிடும் வகையில் டெல்டா பாசனத்திற்கான நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இழப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையுமாறு மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்த பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் ஜூலை 31 இணைத்துக் கொள்ளுமாறு விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எல்நினோ காரணமாக தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறையக்கூடும் என்பதால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு 14 வேளாண் பயிர்களும் 12 தோட்டக்கலை பயிர்களும் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுச்சேவை மையங்கள், தொடக்க வேளாண் கடன் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையலாம் என மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: கோவில்களில் வழங்கப்படும் அன்னதான உணவின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பரிமாறப்பட்ட அன்னதானத்தில் புழுக்கள் இருந்ததாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கோவில் வருவாயை அதிகரிக்கும் நடவடிக்கைகளில் அக்கறை செலுத்தி வரும் மாநில அரசு பக்தர்களுக்கான வசதிகள் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்த நிலையில் நேற்று மாலை பரவலாக பெய்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த பயணிகளுக்கான சுற்றுலா விசா வழங்கும் நடைமுறை இம்மாதம் 28 முதல் மீண்டும் தொடங்கவுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. ராஸ் லஃபான் சம்பவத்தில் உயிரிழந்த 12 இந்தியர்களில் 4 பேரின் உடல்கள் இந்தியாவிற்கு கொண்டுவரப்படுவதாக தோஹாவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ வழித்தடத்தை மட்டுமே கப்பல் போக்குவரத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அயோத்தி ஸ்ரீராமர் கோயில் நன்கொடை தொடர்பான விவகாரத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்தரப்பிரதேச மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் கோடைகால பயிற்சி முகாம் புதுதில்லியில் நேற்று நிறைவடைந்தது. புதிய மற்றும் தட்கல் முறையில் வழங்கப்படும் பாஸ்போர்ட்டுகளுக்கான உயர்த்தப்பட்டுள்ள கட்டணம் ஜூலை 1 முதல் அமலுக்கு

இருக்கிறது. மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் கீர்த்தனா அறிவுறுத்தியுள்ளார். தொழில்நுட்ப ஜவுளி குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தலைமையில் கோவையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வருவாய் தீர்ப்பாய கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். 19,491 காப்புரிமைகள் பதிவு செய்யப்பட்டு நாட்டிலேயே தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. மான்செஸ்டரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பங்களாதேஷ் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்தது. இதனையடுத்து 137 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 16.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்தது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கிடையான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற்றது.

0: ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்தது. இதனையடுத்து 137 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 16.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்தது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கிடையான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபாஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கல பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ஐஸ்வர்யா ரவிச்சந்திரா பலோகசூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ராஜ்சந்திரா வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 7 தங்கம், 8 வெள்ளி, 10 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்திய ஏ ஆடவர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 26-24, 25-15, 30-28 என்ற புள்ளி கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் வழங்கப்படும் அன்னதானத்தின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 6:55, 18:00.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: நேர்களின் கேட்கலாம். காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், லீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால், கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரிய மிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தளிர் நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேட்போமா?
6: ஒரு பள்ளியில ஒரு பென்சில் எப்போதும் சிறுவர்கள் கிட்ட என்ன ஷார்ப்னர் வச்சு சீவாதீங்க, எனக்கு முனை உடைந்துரும், இப்படி பயந்துகிட்டே இருக்குமா? இன்னொரு பென்சில் சிறுவர்கள் கிட்ட என்ன நீங்க ஷார்ப்னர் வச்சு சீவுனாதான் நான் நல்லா உங்க நோட்ல எழுத முடியும் அப்படின்னு சொல்லுமா? கொஞ்சம் வலி இருந்தாலும் பரவாயில்ல, நான் பொறுத்துப்பேன், ஆனா நீங்க எழுதுறதுக்கு நான் உதவியா இருப்பேன்னு சொல்லுமா? கொஞ்ச நாள் கழிச்சு முதல்ல சொன்ன பென்சில் குட்டியாவே இருந்துச்சா, யாருக்கும் பயனளிக்காமலே போனுச்சா. ஆனா ரெண்டாவதா சொன்ன பென்சில் நிறைய சிறுவர்களுக்கு பாட புத்தகத்துல அழகா எழுதி எல்லாரோடைய பாராட்டையும் பெற்றுச்சான். இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, வாழ்க்கையில் வரும் சிறிய சிரமங்களை தைரியமாக எதிர்கொண்டாலே நம்மால் பெரிய சாதனைகளை செய்ய முடியும் என்று. வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை.

0: வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
1: வணக்கம் தம்பி.
2: வணக்கம்.
1: உங்க பேர் என்ன?
2: எம் முகேஷ்.
1: எந்த ஸ்கூல்ல என்ன ஸ்டூட படிக்கிறீங்க?
2: அரசு தொடக்க பள்ளியில சேர்மா விளங்கியில் நான்காவது படிக்கிறேன்.
1: சரிங்கப்பா, இன்னைக்கு நேருக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
2: கதை.
1: எதை பத்தின கதை சொல்றதா இருக்கீங்க?
2: சிங்க கதையை சொல்ல போறேன்.
1: எங்க சொல்லுங்களே பாப்போம்.
2: ஒரு ஊர்ல ஒரு சிங்கம் இருந்துச்சான். அந்த சிங்கத்தை வெள்ளம் வந்துச்சான். அது வெள்ளம் வரும் போது ரெண்டு எலிங்க இருந்துச்சான். அந்த எலிய மதியம் சாப்பாடுக்கு சாப்பிடலாம் இருந்துச்சான். அப்ப அந்த ரெண்டும் போய் கூட்டாளிங்களை கூட்டு போனுச்சான். அந்த கூட்டாளிங்களாம் வந்தோடனே அந்த சிங்கம் வந்து எல்லாத்தையும் சாப்பிடிக்க பார்த்துச்சான். அப்ப வந்து ஒரு புலி வந்துச்சான். அதை பார்த்து சிங்கம் வந்து உள்ள போய் அகந்துச்சான். அந்த புலி வந்து உள்ள போய் அந்த சிங்கத்தை சாவடிக்க பார்த்துச்சான். அடுத்து அந்த சிங்கம் வந்து ஒரு கம்பியில மாட்டிக்கிட்டான். அடுத்து அந்த புலி வந்து போய் அதை சாப்பிட்டுட்டான்.
1: சூப்பரா கதை சொன்னீங்களே. இந்த கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க?
2: கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது.
1: சூப்பரா சொன்னீங்க தம்பி. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா தம்பி? படிச்சு பெரிய ஆள பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
2: போலீஸ்.
1: சரிப்பா, நீ வருங்காலத்துல சிறந்த காவல் அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் குடும்ப சார்பாக வாழ்த்துக்க.
0: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் இணைந்தோம்.
3: நேர்களை இதுவரை கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ரீடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கிய பசும் தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
6: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
7: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
6: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 7:32.
9: திருவாரூர் மெடிக்கல் சென்டர் வழங்கும்
10: அங்கமுத்து தங்கமுத்து.
9: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருவாரூர் மெடிக்கல் சென்டர், 24 சேவை. மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
11: திருவாரூர் மெடிக்கல் சென்டரின் திருவாரூர் கேன்சர் சென்டர் புற்றுநோய்க்கு முழுமையான மும்முனை சிகிச்சை முறைகளான கதிர்வீச்சு, கீமோதெரபி மற்றும் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
12: என்ன தித்திப்பு? கல்கண்ட கரைச்சு விட்டாப்புல சுள்ளுன்னு
13: நினைக்குது. ராத்திரி நம்ம ஸ்பீச்ச கேட்டியா? என்னமா இருந்துச்சு?
12: அபாரண்ணா,
13: ஒரு இடத்துல எரும மாட்டுக்கும் பசு மாட்டுக்கும் ஒரு உதாரணம் கொடுத்தனா எப்படி?
12: அடடடடா, என்ன இருக்கண்ண, ரொம்ப வறட்சியா இருக்கு. ஒரு டம்ளர் எண்ணெய் அடிச்சு விட்டுருக்குறேன். என்ன கேட்டீங்க? எரும மாடு பசு மாடு பத்தி பேசுனதா? அதான் சொன்னீங்களே, எரும பால் ரொம்ப தடிப்பானது, கொழுப்பு சாஸ்தி, சீக்கிரம் செரிமானம் ஆகாது. பசுப்பால் அப்படி இல்லை, தண்ணியா இருக்கும், கொழுப்பு குறைச்சலா இருக்கும், நல்லா செரிமானம் ஆகும்னு ஒரு மாபெரும் விஞ்ஞான உண்மையை எடுத்து விட்டீங்களே, அதை தானே கேக்குறீங்க?
13: ஒரு உபமானம் சொன்ன கேட்டியா? பிரம்மாதமா விளக்கணும். ஏடா, உனக்கு புரிஞ்சுதா புரியலையா?
12: ஆமா ஆமா ஆமா ஆமா. அண்ணன் வெள்ளையா இருக்கும், காக்கா கருப்பா இருக்கும். அண்ணன் தண்ணியில நீங்கியும், காக்கா மானத்துல பறக்கும்.
13: போடா வெளியே. ராத்திரி நான் பேசுனதையே நீ கேட்காம வந்து உட்காந்து 5-6 டம்ளர் ஏடியை குடிச்சுட்டு கச்சாவாடா விடுற, புறப்படுறான்.

0: திருவாரூர் டிஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேர இருதய சிறப்பு மருத்துவரால் மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை
1: மற்றும் அனைத்து காப்பீடு வசதியும் உண்டு. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், திருவாரூர்.
2: தங்கமுத்து தங்கமுத்து
3: திருவாரூர் மெடிக்கல் சென்டரின் திருவாரூர் கேன்சர் சென்டர். புற்றுநோய்க்கு முழுமையான மும்முனை சிகிச்சை முறைகளான கதிர்வீச்சு, கீமோ தெரபி மற்றும் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
4: அண்ணா, அலக்கருவா இருந்துச்சே, சத்த குடுங்க.
5: அலக்கருவா இருந்தது வாஸ்தவம் தான், அது ஏன்டா ஒடிஞ்சிருக்கு?
4: அது என்ன கேட்டாங்க எனக்கு என்ன தெரியும்?
5: அப்போ அதுகிட்டே கேட்க சொல்றியா? கேட்டா அது சொல்லிச்சு, அந்த தங்க முத்து தடிய 10 நாளைக்கு முந்தி என்னை எடுத்து நம்ம வீட்டு வாத மரத்துல முருங்கைக்காய பறிச்சு என்ன உடச்சு போட்டுட்டு போயிட்டான்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குதுடா.
4: ஐயோ ஐயோ, சாரி அண்ணே. அன்னைக்கு வீட்டில் என் சகலை வந்திருந்தாரு, குழம்பு வைக்க நான் தான் வந்து முருங்கைக்காய் பிரிச்சுட்டு போனேன். அலக்கருவா உடஞ்சிட்டு மறந்துட்டு அப்படியே வச்சுட்டு போட்டேனே. அப்புறமா வந்து ஒக்க பண்ணி வச்சிருவோன்னு தான் போனா மறந்துட்டேனே. மன்னிச்சிரு மன்னிச்சிரு மன்னிச்சிரு.
5: நீ மாத்திரம் இல்லடா, உன்னை போல ரொம்ப பேரு இப்படித்தான் பண்றான். பக்கத்து வீட்டு பறந்து வச்சுட்ட நடு ஊட்டு நாராயணசாமி பரமசிவத்தன்ன அவசர ஜோலி சித்த மோட்டார் சைக்கிளை குடு, டவுன் வரைக்கும் போயிட்டு வரேன்னு வாங்கிட்டு போனான்.
4: எடுத்துட்டு போய் ஊரையெல்லாம் சுத்தி விட்டு வண்டியில பெட்ரோல் ரிசர்வ் இருக்கும் போது கொண்டாந்து விட்டுட்டு நைசா போயிருப்பானே.
5: அதேதான் செஞ்சான்.
4: பாத்துக்கங்க,
5: இந்த ஆறுமுகம் அன்னைக்கு சந்தையில கத்திரிக்காய் வாங்கணும், பைய எடுத்து அரை பண்ணிட்ட பை குடுன்னா.
4: சரி,
5: ஜவுளி கடை பைய புதுசு கொடுத்த
4: வாங்கிட்டு போய் காதை அறுத்து கச்சிதமா மடிச்சு கொண்டாந்து நீட்டிட்டு போயிருப்பானே.
5: அதேதான்
4: பாத்துங்க,
5: எவரும் இரவு வாங்கிட்டு போனா பிராப்டா திருப்பி தர்றதில்லை.

0: மருத்துவம் மற்றும்
1: புற்றுநோய்க்கு முழுமையான சிகிச்சை முறைகளான கதிர்வீச்சு, கீமோதெரபி மற்றும் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
2: வண்டியில அடிபட்டு வாங்க இடமா முடங்கி கிடக்குற, அதுக்காக படுத்து கிடந்தா எப்படி போறது? டாக்டரை பாத்தியா? மாத்திரை, மருந்து, ஊசி, ஆயில்மெண்ட் இதனாச்சும் கொடுத்தாரா?
3: மாத்திரை கொடுத்தாலும் மூணு நாளைக்கு, காலையில, மத்தியானம், ராத்திரி ஆறாயிரம் மாத்திரை வேணும், அஞ்சு மாத்திரை. அந்த பாக்கெட்ல
2: என்ன டிசீஸ் திடீர்னே
3: இடுப்பு புடிச்சுக்கிட்டு மாத்திரை சாப்பிட்ட பிறகு மயக்கம் தாங்கல, நடந்தா கொண்டு குப்புற அடிக்குது, ஏறி வேறு தாங்க முடியல. அதான்
2: ஏயா, மாத்திரையில ஏதாவது கோளாறா இருக்குமா? அலர்ஜி ஏற்பட்டு ஆளை கொண்டு போய் கொடை கவுக்குதா? எங்க மாத்திரை கவர கொண்டா? என் சிற்றளவுக்கு இன்ன வரைக்கும் செக் பண்ணி
3: பாக்குறேன், மாத்திரை பேர்ல எந்த டிஃபெக்டும் இல்ல, கோளாறு என் பேர்ல தான்.
2: அதானே
3: வலி உடனே நிவாரணம் ஆகணும்னு நான் தான் அஞ்சு மாத்திரையும் அப்படியே போட்டு ஒரே மூஞ்சல முடிக்கிட்டேன்.
2: இதுவே ஏதாவது ஏடா கூட மாத்திரையா இருந்திருந்தா இம்மா நேரம் உன் மூச்சையே முழுங்கி இருக்குமே. நல்ல வேலை. அப்புறம் என்ன செஞ்ச?
3: அப்பப்ப டம்ளர் டம்ளரா பச்சை தண்ணி மொண்டு மொண்டு குடிச்சுக்கிட்டே இருக்கிற, வயிறு உப்புது,
2: இடுப்பு முடிப்பு என்னமா இருக்கு?
3: அது அப்படியே தாண்டா இருக்கு, நடு இடுப்பை விட்டுட்டு நகர மாட்டேங்குது.
2: மெதுவா நவரட்டும், ரெண்டு மூணு மூணு வாரம் போகட்டும், மெதுவா ஏந்திரி நான் வர்றேன்.
3: ஒரே ஒரு
2: என்னது
3: அஞ்சு மாத்திரையும் சேர்த்து சாப்பிட்டது வெளியில சொல்ல வர.

என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை கேட்டீங்களா? இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்களை இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க. அதுவும் 7:30 to 7:30 பரிசையும் பெறுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் 94 87 67 35 18. அலைபேசி எண்கள் மீண்டும் 94 87 67 35 18.

0: திருவாரூர் மெடிக்கல் சென்டர் வழங்கிய
1: அங்கமுத்து தங்கமுத்து.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருவாரூர் மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர சேவை, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
2: திருவாரூர் மெடிக்கல் சென்டரின் திருவாரூர் கேன்சர் சென்டர். புற்றுநோய்க்கு முழுமையான மும்முனை சிகிச்சை முறைகளான கதிர்வீச்சு, கீமோதெரபி மற்றும் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.

0: படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை என்றல்

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயிற்சி முடித்த ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளிடையே அவர் உரையாற்றினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது உள்நாட்டு பாதுகாப்பு திறன் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பம் இதனை எடுத்துக்காட்டும் வகையில் உள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் பாதுகாப்பு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். திட்டங்களை செயல்படுத்தும் போது வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் நடைபெறுகிறது. போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் ஏற்பாடு செய்துள்ள இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய அமைச்சகங்கள், மாநில அரசுகளின் பிரதிநிதிகள், போதைப்பொருள் தடுப்புச் சட்ட அமலாக்க முகமைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் போதைப்பொருள் தடுப்பு குறித்த செயல் திட்ட கையேட்டையும் அவர் வெளியிடுகிறார். இதனையடுத்து ஜம்மு மற்றும் குவஹாத்தியில் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியத்திற்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள மண்டல அலுவலக கட்டடங்களையும் திரு அமித்ஷா திறந்து வைக்கிறார். மேலும் போதைப்பொருள் பயன்பாடு இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கான அரசின் முன்முயற்சிகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பொருளாதார நன்மைகளை கருத்தில் கொண்டு இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். லண்டனில் நடைபெற்ற இந்திய சர்வதேச மன்றத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், இவ்விரு நாடுகளுக்கு இடையான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் July 15 முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையான வர்த்தகம் அதிகரிப்பதற்கு இது உதவிடும் என்று அவர் கூறினார். சர்வதேச வர்த்தக நடைமுறைகள், பொருளாதார வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளுக்கு இந்த ஒப்பந்தம் உதவிடும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார்.

0: சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்கும் ஆண்டுதோறும் ஜூன் 26 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த தினத்தையொட்டி தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு வினாடி வினா போட்டியை மத்திய விளையாட்டு அமைச்சகம் நடத்துகிறது. மை பாரத் செயலி மூலம் நடத்தப்படும் இப்போட்டி அடுத்த மாதம் 15 வரை நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் பங்கேற்க விரும்பும் இளைஞர்கள் மை பாரத் இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம் என்று அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனையொட்டி தமிழ்நாட்டின் சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியையும் முதலமைச்சர் செய்து வைத்தார். நெதர்லாந்து நாட்டின் அரசியல் நிதிசார் நடவடிக்கைகளுக்கான ஐநா பொதுச் செயலரின் சிறப்பு பிரதிநிதியுமான திருமதி மேக்சிமாவுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த சந்திப்பின் போது இந்தியாவின் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு சார்ந்த நிதி சேவைகள் குறித்து விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் அடிப்படையிலான நிதிசார் நடவடிக்கைகளின் அனுபவங்களை உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வதற்கு இந்தியா தயாராக உள்ளது என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நுகர்வோருக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது உள்நாட்டு எரிவாயு உற்பத்தி அதிகரித்துள்ளதுடன் இறக்குமதியும் சீரடைந்துள்ளதாக அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. உள்நாட்டில் எரிவாயு விநியோகம் பாதிக்கப்படாமல் இருப்பதை எண்ணெய் நிறுவனங்கள் உறுதி செய்யும் வகையில் திருத்தி அமைக்கப்பட்ட விநியோக நடைமுறைகளை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யவும் தூய்மையான எரிபொருள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையிலும் மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பருவநிலை மாற்றத்தை கருத்தில் கொண்டு குறுகிய கால பயிர்களை சாகுபடி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் அவசர கால திட்டங்களை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், மாநிலங்களின் புவியியல் தன்மைகளை கருத்தில் கொண்டு அதிக மகசூல் தரும் பயிர் உற்பத்திக்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கோதுமை, கொண்டைக்கடலை மற்றும் பருப்பு வகைகளை உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் ரபி பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையிலான கொள்முதல் காலம் ஜூலை 8 வரை நீட்டிக்கப்படுவதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். நாட்டின் எஃகு உற்பத்தி கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய எஃகு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த 1 14.1 டன்னாக பதிவாகியுள்ளதாகவும் இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 1.9% கூடுதலாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம், வியட்நாம், பெல்ஜியம், நேபாளம் மற்றும் இத்தாலி நாடுகளுக்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அரசால் அனுமதிக்கப்பட்டுள்ள வழித்தடத்தில் மட்டுமே கப்பல் போக்குவரத்து நடைபெற வேண்டும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக அந்நாட்டு ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதர வழிகளில் கப்பல் போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கடல்சார் அமைப்புடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்கள் செல்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ஓமன் நாட்டு கடல்சார் பாதுகாப்பு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பை அடுத்து ஈரான் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபாஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. மான்செஸ்டரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பங்களாதேஷ்

0: நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்தது. இதனையடுத்து 137 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 16.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்தது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ஐஸ்வர்யா ரவிச்சந்திரா பலோசூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ராஜ்சந்திரா வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 7 தங்கம் 8 வெள்ளி 10 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்திய ஏ ஆடவர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி சர்மா 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் இவான லீயை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் தேவிகா சிகாக் 23-21, 23-21 என்ற நேர் செட் கணக்கில் பெருவின் இனேஸ் லூசிகா கேஸ்டிலோவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நாச்சியர்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
7: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சு தான்.
6: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
7: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
9: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ் மகிட்டா டிவால்ட் ஆர்கைடைல்ஸ் கட்டர் வெல்டிங் மிஷின் செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ் ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
5: நேயர்களை கேட்கலாம் சைபால் வழங்கும் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
6: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கா சைபால், இதயில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
7: சைபால்.
5: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்.
8: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
9: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
5: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.

0: உங்கள் கடை காரைக்கால்.
1: தரமான தார்பாய்கள், நெல்பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
2: சில பேர் ஆளை பார்த்தா 60 வயசு மாதிரி தோணும். உண்மையான வயசு என்னன்னு பார்த்தா 40 அல்லது 45ம்பாங்க. சில பேரை பார்க்குறதுக்கு 45 மாதிரி தெரியும், உண்மையிலேயே 65 தாண்டி இருப்பாங்க. ஒரு மனிதனுக்கு 2 வகையான வயது உண்டுங்கிறார் ஓஷோ. அதாவது உடம்புக்குன்னு ஒரு வயசு, மனசுக்குன்னு ஒரு வயசு. முதல் உலக மகாயுத்தம் நடந்தது இல்லையா, அது முடிஞ்சதுக்கப்புறம் முதல் தடவையாக மனிதனின் மூளை வளர்ச்சியை பற்றி மனநல வைத்தியர்கள் ஒரு கணக்கெடுப்பு சோதனை நடத்தினாங்களாம். அது வரைக்கும் மனிதனுக்கு 2 வகையான வயது உண்டுன்னு யாரும் சிந்தித்ததே இல்லையா. அந்த உலக மகாயுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனிதனுடைய சராசரி மனதின் வயதை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துதான். ஏன்னா அது ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருந்திருக்கு, வளர்ச்சி அடையாத நிலையில் இருந்திருக்கு. அவங்க கண்டுபிடிச்ச பிரகாரம் அப்போ மனசோட சராசரி வயசு என்ன தெரியுமா, 14. அப்படின்னா பார்த்துங்க, உடல் ரீதியாக ஒருத்தரோட வயசு 70 கூட இருக்கலாம், ஆனால் மனசோட வயசு 14 தான். இதுக்கு நேர்மாறாக அமைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, அதாவது ஒருத்தருக்கு உண்மையிலேயே 14 வயசு, அதாவது உடலோட வயசு 14, அவரோட மனசின் வயசு 70ன்னு வச்சுக்கோங்க. இப்படி அமைஞ்சுட்டுதுன்னா அவர் சீக்கிரம் ஞானத்தன்மை அடைஞ்சிருவார் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கெல்லாம் உடம்போட வயசு மனசோட வயசு ரெண்டும் ஒன்றா இருந்துட்டால் அதுவே போதும், அதுவே பெரிய விஷயம். இப்போ எமர்சன் கிட்டே போய் ஒருத்தர் கேட்டாராம், உங்கள் வயசு என்ன அப்படின்னு. அவர் உடனே பதில் சொல்லியிருக்கார், 360 வருஷம் அப்படின்னாராம். கேட்டவர் குழம்பி போயிட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, 360 வயசா, என்ன நம்ம காதில் தான் சரியாக இல்லையா? எமர்சன் எப்பவும் உண்மையை பேசுகிற ஒரு சிறந்த அறிவாளி, அவர் இப்படிலாம் பொய் சொல்ல மாட்டாரே அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே இவர் மறுபடியும் அவர் கிட்டே போனாராம். ஐயா, நீங்கள் சொன்னது சரியாக என் காதில் விழலை, அதனால் மறுபடியும் கேட்குறேன், உங்கள் வயசு என்ன அப்படின்னாராம். எமர்சன் மறுபடியும் சொல்லியிருக்கிறார், 360 வருஷம்னு. வந்தவருக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியாக போட்டுது. அதுக்கப்புறம் மெதுவாக ஆரம்பித்தாராம், ஐயா நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது, எப்படி பார்த்தாலும் இப்போ உங்களுக்கு வயசு ஒரு 60க்கு மேலே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாராம். நீங்கள் சொல்கிறது சரிதான், அது என் உடம்போட வயசுன்னாராம் எமர்சன். அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் சொன்னது அப்படின்னு கேட்டிருக்காரு, அது என் மனசோட வயசு அப்படின்னாராம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அறிவு வந்து தூசு படிஞ்சிருக்கு, அது மாதிரியே அன்பும் மாசுபட்டுருக்கு. இது ரெண்டையும் சுத்தம் பண்ண வேண்டியிருக்குது, அப்போ தான் நாம் சரியான வயசில் வாழ முடியும். ஒரு ஆசாமி இருக்கிறார், அவருக்கு உடம்போட வயசு அதிகம், மனசோட வயசு ரொம்ப குறைச்சல், குழந்த மாதிரி. அவர் ஒரு ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கிறார். நர்ஸம்மா எல்லாருக்கும் மருந்து கொடுத்துட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வந்தாங்க. அப்போ இவர் அந்த அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறார், இதை பாருங்கள் சிஸ்டர், நீங்கள் எல்லாருக்கும் சின்ன சின்ன மாத்திரையாக கொடுத்துட்டு எனக்கு மட்டும் நீளமான மாத்திரையாக கொடுத்துட்டிங்க, முழுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, இனிமேல் எனக்கும் சின்ன மாத்திரையாக கொடுங்க சிஸ்டர் அப்படின்னாராம். அந்த அம்மா உடனே அதிர்ச்சியாகி தலையில் அடிச்சுக்கிட்டாங்களாம், நான் கஷ்டப்பட்டு மாத்திரையை முழுங்கினத்துக்கு நீங்கள் ஏம்மா தலையில் தட்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அவர். இதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போனது வந்து மாத்திரை இல்லைங்க, அது தெர்மாமீட்டர் அப்படின்னாங்களாம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது சைபால் வழங்கிய தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
4: முகத்தில் அனைத்து
5: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்.
7: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
8: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
0: உங்கள் கடை காரைக்கால்,
1: தரமான தார்பாய்கள், நெல்பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
9: காரைக்கால்
3: பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.

0: தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: காரைக்கால் பண்பலையின் 100.3 காலை காம்போவில் இன்றைய காலை ஒலிபரப்பில் நான் உங்க ஆர்ஜி லாவண்யா. நேர்களே, கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதனும் அவரது லட்சியத்தை அடைய முடியாது, இவ்வாறு கூறியவர் காமராசர்.

0: நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை எதிர்வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிபரப்பாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் வரும் ஞாயிறன்று 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அறிவிப்பு. திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்துக்கு செலுத்த வேண்டிய வீட்டு வரி, குடிநீர் வரி மற்றும் தொழில் உரிமை கட்டணம் நிலுவைத் தொகையினை 2026-27 வரை செலுத்தி ரசீது பெற்றுக்கொள்ளுமாறும், 2 ஆண்டுகளுக்கு மேல் குடிநீர் வரி நிலுவை வைத்திருப்போர் கட்டணம் செலுத்த தவறும் பட்சத்தில் எவ்வித முன்னறிவிப்புமின்றி குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்படும் என்று இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்படுகிறது. திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்திலிருந்து வந்துள்ள மீண்டும் ஒரு அறிவிப்பு. திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட எடத்தெரு மார்க்கெட் வளாகத்தில் உள்ள இறைச்சி கடை வருட குத்தகை உரிம வாய்மொழி ஏலம் 8-7-2026 புதன்கிழமை திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. ஏலத்தில் பங்கேற்க விரும்புவோர் விண்ணப்ப படிவம், ஏல விதிமுறைகள், ஏல விபர குறிப்பு போன்றவற்றை 30-6-2026 முதல் அலுவலக வேலை நேரத்தில் பெற்று பூர்த்தி செய்து உரிய இணைப்புகளுடன் 6-7-2026 மதியம் 1 மணிக்குள் இவ்வலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள ஏல விண்ணப்ப பெட்டியில் சமர்ப்பிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போ.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி
4: 105 ஆண்டு கால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
0: புதுச்சேரி அரசு துணை இயக்குநர் அலுவலகம் மேல்நிலை கல்வி அலுவலகத்திலிருந்து வந்துள்ள செய்தி குறிப்பு. ஜூன் ஜூலையில் நடைபெற இருக்கும் மேல்நிலை 2ஆம் ஆண்டு துணை தேர்வு அட்டவணையின்படி வருகின்ற 29-6-2026 திங்கட்கிழமை முதல் நடைபெற இருக்கின்றது. 29-6-2026 திங்களன்று மாங்கனி திருவிழாவாக இருந்தாலும் அட்டவணைப்படி தேர்வுகள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்படுகிறது. காரைக்கால் பண்பலை 100.3 இது காலை காம்போ.

0: திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 24/6/2026 அன்று பிற்பகல் 4 மணிக்கு நடைபெற இருந்த முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டமானது ரத்து செய்யப்பட்டு அதற்கு பதிலாக 3/7/2026 அன்று முற்பகல் 10 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்ட அரங்கில் நடைபெற உள்ளது. முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்கள் தங்களது குறைகளை மனுக்கள் மூலம் அளித்திடலாம். மனுக்களுடன் முன்னாள் படை வீரர்கள் அடையாள அட்டையின் நகலினை இணைத்திடல் வேண்டும். எனவே மேற்படி கூட்டத்தில் முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்கள் கலந்து கொண்டு பயனடைமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவித்துள்ளார்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காலைக்காம்போவில் இனி கேட்கலாம் சேவை செய்திகள். நாகப்பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலய மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருவிழாவில் இன்று இரவு 8 மணிக்கு மண்டலாபிஷேக பூஜை.

0: நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் தாலுக்கா ஆந்தக்குடி கிராமத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் ருக்மணி சத்யபாமா சமேத கோபாலகிருஷ்ண பெருமாள் ஆலயத்தில் இன்று காலை 9 மணிக்கு மகா கும்பாபிஷேகம், மாலை 5 மணிக்கு திருக்கல்யாணம். நாகப்பட்டினம் மாவட்டம் மஞ்சக்கொள்ளை அருள்மிகு ஞானவல்லி ஞானலிங்கேஸ்வரர் வெற்றி வேலாயுத சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகத்தில் இன்று காலை 9 மணிக்கு கணபதி ஹோமம், மாலை 6 மணிக்கு வாஸ்து சாந்தி ஹோமம். திருநாங்கூர் சப்த தின தெப்போற்சவ விழாவில் இன்று அருள்மிகு வைகுந்த விண்ணகரம் பூமி நீலா சமேத வைகுண்டநாத பெருமாள் காப்பு கண்டருளல் திருமஞ்சனம் தெப்ப உற்சவம் திருவந்தி காப்பு. சென்னை பணிப்பயிற்சி நிறுவனமும் தனியார் கல்லூரியும் இணைந்து நடத்தும் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் July 3, 2026 அன்று நடைபெறவுள்ளது. மேலும் விபரங்களுக்கு 98 94 40 49 06 என் மீண்டும் 98 94 40 49 06. காரைக்கால் பண்பலையில் 1 வருட ஒப்பந்த பணியாளராக பணியாற்ற வாய்ப்பு. படிப்பு தகுதி பிடெக் இசிஇ மற்றும் IEEE, டிப்ளமோ இசிஇ மற்றும் IEEE, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ். 2024-26 பட்டப்படிப்பை முடித்திருக்க வேண்டும். விண்ணப்பத்தை NATSல் பதிவு செய்யலாம். விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க இறுதி தேதி July 31, 2026. மேலும் விவரங்களுக்கு இமெயில் crkarikkal100.3@gmail.com. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 94 89 46 75 81. தொலைபேசி எண் மீண்டும் 94 89 46 75 81.
1: காலை காம்போவில் நாம் கேட்டது சேவை செய்திகள்.

பண்பலை 100.3 இதுவரை நாம் கேட்டு ரசித்தது காலை காம்போ. நேர்களை காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் சக்தி டிவிஎஸ் செல்லூர் காரைக்கால் அன்பு மகள் ஏசி வழங்கும் அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார். அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் இப்போது வாங்கலாம்.
2: காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் டிவிஎஸ் ஐக்யூப் விற்பனை திருவிழா.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் வாங்கலாம்.
2: லைஃப் டிராக்கிங், டச் ஸ்கிரீன், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஒரு சார்ஜுக்கு 180 கிலோமீட்டர், வேகமான சார்ஜிங் கொண்ட உயரக பேட்டரி, 32 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொண்ட டிவிஎஸ் ஐக்யூப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சக்தி டிவிஎஸ் திருநள்ளார் ரோட் காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் செல்லூர் காரைக்கால் அன்பு மகள் ஏசி.
3: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகள் ஏசி, விஐபி நகர், செல்லூர் காரைக்கால். காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, 1000 கார்கள் பார்க்கிங் வசதியுடன்.
4: அன்பு மகால் மற்றும் அன்பு மினி ஹால் மற்றும் புல்வெளி அரங்கமாய் அன்பு ஓபன் ஹால், 3 பிரமிப்புகளுடன்
3: அன்பு மகால், விஐபி நகர், செல்லூர் காரைக்கால்.
4: கான்டாக்ட் 9788588141.

0: மாங்கனி திருவிழா குறித்த சிறப்பு தொடர் கேட்கலாம். வழங்குகிறார் காரைக்கால் தமிழ் மாமணி திருமேனி நாகராசன் அவர்கள்.
1: மூர்த்திக்கெல்லாம் முதல்வனாகிய சிவபெருமான் திருமாலும் நான்முகனும் காணாத நாயகன். அத்தகைய பெரியானிடம் பிறந்த மொழி பேசத் தொடங்கிய நாள் முதல் பேரன்பு கொண்டிருந்தவர் காரைக்கால் அம்மையார். அம்மையார் ஈசனிடம் கொண்ட அன்பின் பெருக்கால் மூன்று பிரபந்தங்களை பாடியிருக்கிறார். அவ்விலக்கியங்கள் தமிழுக்கு புதிய வரவுகள். அவை சைவ தோத்திரங்களுக்கு முன்னோடி. அவற்றை இறைவனை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து பக்தி பரவசத்தில் அம்மையார் பாடியிருக்கிறார். அம்மையார் அருளிய பாடல்களில் வியப்பு சுவை உண்டு, பெருமிதச் சுவை உண்டு, உவகைச்சுவை உண்டு, இவை மட்டுமா நகைச்சுவையும் உண்டு. கட்டிய கணவனே தம்மை தெய்வம் என்று கால்களில் விழுந்ததால் இறைவனுக்கு அடிமைப்பட்டு தம் அழகையெல்லாம் உதிர்த்து பக்தி வெள்ளத்தில் திளைத்த காரைக்கால் அம்மையாரிடம் நகைச்சுவை உணர்வு காணப்படுவது என்பது எவர்க்கும் வியப்பை தரலாம். என்றாலும் அதுதான் உண்மை. அம்மையார் தாம் வணங்கும் அரண் தன் தேவியை தன் அருகில் வைத்துக் கொள்ளாது, தன் உடம்பில் வைத்ததற்கு காரணம் என்ன என்பதை எதுவும் அறியாதவர் போல பெருமானை நோக்கி வினாக்களை அடுக்கடுக்காக தொடுப்பது ஒரு நல்ல நகைச்சுவையாகும். அம்மையார் கேட்கிறார், வெண்மேகம் போன்ற எருதினை வாகனமாக உடையவனே, மலையரசன் மகளாம் உமையவளை உன் பக்கத்தில் வைத்துக் கொள்ளாது, உன் உடம்பில் ஒரு பாதியாக அவளை வைத்துக் கொண்டதற்கு காரணம் என்ன? அவள் மேல் நீ கொண்டிருக்கும் அன்பினாலா, அவளை விட்டு தனியே உன்னால் இருக்க இயலாததாலா?

0: அவளுக்கு இருக்க வேறு இடம் இல்லாததாலா உன்னை விட்டு பிரிந்து தனியே அவள் இருக்க பயப்படுவாளா? என்னதான் காரணம்? எனக்கு அந்த காரணங்களை சொல்ல வேண்டும் என்கிறார். இது பாடல். விருப்பினால் நீ பிரியகில்லாயோ, வேறாய் இருப்பிடம் மற்றில்லையோ, என்னோ பொறுப்பன் மகள் மஞ்சு போல் மால்விடையாய், நின் பிரிந்து வேறிருக்கு அஞ்சுமோ சொல்லாய் அவள். இன்னும் பரமனை கேலி செய்வது போல அம்மையார் தமது நகைச்சுவை வெளிப்படுத்தும் பாங்கை சற்றே பாருங்களேன். எலும்பு மாலை அணியும் இறைவரே, உம் இடப்பாகத்தில் நீங்காதிருக்கும் இவள் முறைப்படி நீங்கள் மணந்து கொண்ட குலமகள் என்பது தெரிகிறது. மேலும் நீர்வடிவில் ஒரு பெண்ணும், அதாவது கங்கையும், உங்கள் சடையில் இருந்து கொண்டிருக்கிறாள். இவளையும் நீங்கள் பிரிந்திருக்கவில்லை. இருக்கட்டும், இந்த இருமகளிருள் தங்கள் அன்பின் ஆழத்தால் உங்களுக்கு நெருக்கமானவர் யார் என்பதை எனக்கு அருள் செய்து சொல்லுங்கள். இப்படி வினவிய இந்த பாடல் இதுதான். அவளோர் குலமங்கை பாகத்து அகலால், இவளோர் சலமகளும் இதே, தவள நீரு என்பு அணிவீர், என்றும் பிரிந்தறியீர், இங்கு இவருள் அன்பு அணியார் சொல்லும் இனி இங்கு ஆர். ஈசன் என்றும் உம்மையாளோடு கூடி நிற்பான் என்கின்றன சாத்திரங்கள். இது பற்றிய சிவன் அம்மையப்பர் என்று போற்றப்படுகிறான். பெருமான் ஏகபத்தினி விரதன், அதனால் வேறோர் பொண்ணை அவன் எண்ணவும் மாட்டான். அல்லாமலும் அவன் காமத்தகடம் செய்த கடவுளும் ஆவான். அவனிடம் காமம் என்பது ஏது? இவையெல்லாம் அறிந்த அம்மையார் அரணை இரண்டு பெண்டாட்டியாளனாக காட்டி அவனை ஏளனம் செய்வது அவரது நகைச்சுவை உணர்வுக்கு உன்னதமான உதாரணம். இன்னும் ஒன்று, இறைவன் இடப வாகனத்தை உடையவன் என்பது எல்லாருக்குமே தெரியும். எவரும் இரண்டு காலைகளை இணைத்துதான் பயன்படுத்துவார்கள். பரமனிடமோ ஒரு காலை மட்டுமே உள்ளது. அவன் தேவிக்கு வாகனம் வாங்க வேண்டாமா? அவளுக்கு என்று ஒரு காலை கூட அவனுக்கு கிடைக்க இல்லை. ஒரே காலையில்தான் இறைவனும் இறைவியும் எழுந்தருளி இருக்கின்றார்கள். இந்த காட்சியை எண்ணி பார்த்த அம்மையார் உரிமையுடன் அண்ணலை பின்வருமாறு கிண்டல் செய்கிறார். உமையாளை கொண்டு செல்ல மேலும் ஒரு காளை மாட்டை கூட எங்கு தேடியும் பெற முடியாத மிகவும் வறியவராய் இருக்கின்றார் இறைவர். அவருக்கு என்றும் தொண்டு செய்து கொண்டிருக்கும் எனக்கு என்றாவது ஒரு நாள் சுவாமி ஏதேனும் அருளுங்கள் என்று கையேந்தி நின்றால் அதனை அருளத்தான் அவரால் இயலுமா என்பது அவரது கேலி மொழி. இந்த கருத்தை திருஇரட்டை மணிமாலை 19 பாடல் காட்டுகிறது. உண்மையில் ஈசன் எல்லா உயிர்களையும் உயிர் அற்றவைகளையும் தனக்கே உடைமையாக கொண்டவன் என்பதும், அவனே எல்லாவற்றையும் படைத்து காத்து அழிப்பவன் என்பதும் அம்மையாருக்கு தெரியும். சிவனும் சக்தியும் செம்பாதியாய் பிரிப்பின்றி உள்ளனர் என்பதும் சித்தாந்த கொள்கையும் அவர் அறிவார். அனைத்தும் அறிந்த அவர் பரமேஸ்வரிடம் ஒரு காலை மட்டுமே உள்ளது, இந்நிலையில் நாம் ஏதன் வேண்டினால் கொடுப்பதற்கு அவன் என்ன செய்வான், எங்கே போவான் என்று எல்லாம் இருப்பவனை ஏதும் இல்லாதவனாய் அவர் பாடுவது நகைச்சுவையின் உச்சமாகும்.
1: அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார், காரைக்காலில் அருள் புரியும் காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா குறித்த சிறப்பு தொடரினை கேட்டீர்கள். வழங்கினார் காரைக்கால் தமிழ் மாமணி திருமேனி நாகராசன் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் சக்தி டிவிஎஸ் செல்லூர் காரைக்கால் அன்பு மகள் ஏசி வழங்கிய அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்.
3: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இல் இப்போது வாங்கலாம்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அன்பு மகள் ஏசி காரைக்கால் செல்லூர்.
4: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, விஐபி நகர், செல்லூர், காரைக்கால்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8:03.
5: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் அங்க நகைகள்
6: அனைத்தையும்
5: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணாசாலை, திருவாரூர்.
2: இனி கேட்கலாம் துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருகிறது.
7: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேசர் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். மத்தவங்க மேல நம்ம வின் பழிய சுமத்துறோம் அப்படின்னா நம்மளால நிம்மதியா இருக்க முடியுமானா, அது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு ஊர்ல என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் இருந்தாரு, அந்த கிராமத்துல வந்து ஒரு பஞ்சாயத்தை கூட்டி தேவையில்லாத ஒரு விஷயத்த சொல்லி ஒருத்தர் மேல பழிய சொல்லிட்டாரு. பழிய சொன்னோன்னு அவருக்கு வந்து ஒரு தண்டனையும் கொடுத்துட்டாங்க. ஆனா அவருடைய மனசாட்சி அவர் ரொம்ப உறுத்திட்டே இருக்கு. நம்ம வந்து இப்படி ஒண்ணு பண்ணிட்டோமே, அவசரப்பட்டோமே, இது ஏன் செஞ்சோம், இதனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசுக்குள்ள வருத்தம் வந்துகிட்டே இருந்தது. ஆனா அவனுக்கு என்னன்னா, நம்ம செஞ்ச பாவத்துக்கு ஏதாவது ஒரு பிரயாசத்தம் தேடுன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணான். அவனை யார் பாக்குறது, யார்கிட்ட போய் சொல்றேன்னு தெரியல, யார்கிட்ட சொன்னாலும் திட்டுவாங்க நீ செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு. உடனே அந்த ஊர்ல வந்து பக்கத்துல ஒரு துறவி இருந்தாரு. அந்த துறவியை போய் பார்க்க போனான். போய் அந்த துறவியாரை பார்த்தான். அந்த துறவியை பார்த்து சொன்னான், ஐயா இந்த மாரி நான் வந்து ஒருத்தர் மேல வீண் பழி சொல்லிட்டேன், அது என் மனசு ரொம்ப உறுத்துது, நான் செஞ்ச பாவத்துல இருந்து தப்பிக்க எனக்கு ஏதாவது வழி கூறுங்க, நான் செஞ்சது ரொம்ப தப்பு தான் அப்படின்றான். அந்த துறவி யோசிச்சு சொல்றாரு, இன்னைக்கு வந்து என்ன பண்ற, நைட்டு ஒரு 5 கிலோ இளவும் பஞ்சை எடுத்துட்டு போய் அந்த கிராமத்து வாசியோட வீட்டு முன்னாடி போய் இளவும் பஞ்சை பரப்பிடு, பரப்பிட்டு வந்து என்ன பாரு அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு 5 கிலோ இளவும் பஞ்சை எடுத்துட்டு போய் அந்த வீட்டு வாசல் ராத்திரில பரப்பி வச்சுட்டு வந்துட்டான். மறுநாள் காலையில வந்து துறவியை போய் பார்க்க போறான். சரி என்ன சொல்ல போறாரோ, பாவம் எப்படி போயிருக்குமோ தெரியலையே நேரம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். போன துறவி சொல்றாரு, இப்ப ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, இப்ப வந்து நீ அந்த கிராமவாசியோட வீட்டுக்கு போ, அவர் வீட்டுல வாசல்ல போய் நைட்டு நீ பரப்பி வச்சிடல அந்த பஞ்சை திரும்பியும் பொறுக்கி எடுத்துட்டு வான்றாரு. என்னடா அது, இப்ப போய் பொறுக்கி எடுத்தா ஏதாவது நினைச்சுக்க போறாங்களோ என்னமோன்னு அவர் கேட்கிறாரு. அதெல்லாம் அவர் ஒன்றும் நினைச்சுக்க மாட்டாரு, நீ போய் பொறுக்கிட்டு வா அப்படின்றாரு. சரி துறவி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு கிளம்பி நேரா போறாரு. போய் அந்த வீட்டு வாசல்ல பாக்குறாரு. அவருக்கு ஒரே ஆச்சரியம், அங்க ஒரு விரல் அளவு கூட பஞ்சு கிடையாது, எல்லாம் காத்துல பறந்து போயிடுச்சு. இதை பார்த்து நமக்கு ஒண்ணுமே புரியல. திரும்பி துறவிட்ட ஓடி வரா. துறவிட்ட ஓடி வந்து சொல்றா, நேற்று நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சேன், ஆனா அந்த வீட்டு வாசல்ல ஒரு துளி பஞ்சு கூட இல்ல, இப்ப எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, நான் மேலே இன்னும் பாவம் பண்ணணும்னு கேக்குறான். துறவி சிரிச்சுட்டே சொன்னாரு, நீ வந்து விரிச்சு போட்டு வந்திய பஞ்சு இப்ப உன்னால எப்படி அள்ள முடியாதோ, ஏன்னா அது காத்துல பறந்து போன மாதிரி, மத்தவங்க மேல நீ சொன்ன பழிய வந்து அதனால அவங்க ஏற்பட்ட அவமானமும் பாவத்தையும் மாத்தவே முடியாது, திரும்பி வராத ஒரு பஞ்ச போனதுதான் உன்னுடைய பழி சொல்லு, மத்தவங்களை வந்து நீ வந்து சொல்றதுக்கு முன்னாடி யோசனை பண்ணு, உன் தவறுக்கு போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அவருக்கு புரியுது, மத்தவங்களை வந்து நம்ம பழி சொல்றதுக்கு முன்னாடி அந்த பழி சொல்லக்கூடிய குணத்தை நம்மள்ட்ட வந்து மாத்திக்கணும். மத்தவங்களை ஏதோ ஒரு காரணத்துக்காக, அதாவது ரொம்ப அழகா சொல்லுவாங்க, பிளேமிங் கல்ச்சர் தான் அன்னைக்கு வந்து மத்தவங்களை கையை காட்டி விட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆகிக்கிறது. இது வந்து ஒரு நிர்வாகத்துல இருக்கு, ஊர்ல இருக்கு, வீட்டுல இருக்கு. பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம மத்தவங்களை பழி சொல்றதால நமக்கு என்ன லாபம் கிடைக்குதுங்கிறத விட்டுட்டு மத்தவங்க மேல பழி சொல்லாத ஒரு எண்ணத்தை நீங்க உருவாக்கிக்கணும். மத்தவங்க மேல பழி சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நிம்மதி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். சோ ஒவ்வொரு தவறுகளா நீங்க செய்ய செய்ய செய்ய மனசுக்குள்ள ஒரு தவறான ஒரு பர்சனாலிட்டியா நீங்க மாறிடுவீங்க. சோ மத்தவங்க மேல குறை சொல்லாதீங்க. இன்னைக்கு என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஈஸி, ஒரு காரியத்துல ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அங்கேயிருந்து முன்னாடி சொல்றோம், நான் தாங்க இந்த காரியத்தை செஞ்சேன்னு சொல்றோம். ஆனா ஒரு காரியத்துல நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா கூட இருக்கிறவங்களை பிளேம் பண்ணி இந்த ஆளாலும் தோத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்றோம். அது வந்து பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா, மத்தவங்களை பழி சொல்றதால நம்மளுடைய நிம்மதி போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில மத்தவங்களோட அனுசரிச்சு சேர்ந்து வாழ முயற்சி பண்ணுங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
4: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.

0: பேரசரிதை தொடரிலிருந்து ஒரு பகுதி. இன்று இடம்பெறுவது ஒரு ஹிமாலய தவறு. வாசிப்பவர் கே. பரந்தாமன் அவர்கள்.
1: அகமதாபாத் கூட்டம் முடிந்தவுடனே நதியாத்திற்கு செல்கிறேன். ஹிமாலய தவறு என்ற சொல்லை நான் முதன் முதலில் அங்கேதான் உபயோகித்தேன். அச்சொல் பின்னால் அதிக பிரபலமாயிற்று. அகமதாபாத்தில் கூட நான் செய்துவிட்ட தவறை லேசாக உணர ஆரம்பித்து விட்டேன். ஆனால் நதியாத்திற்கு சென்று அங்கே இருந்த உண்மையான நிலைமையை பார்த்து, கேடா ஜில்லாவை சேர்ந்தவர்கள் ஏராளமாக கைது செய்யப்பட்டு விட்டனர் என்பதை கேள்விப்பட்ட பிறகே நான் பெருந்தவரை செய்துவிட்டேன் என்பது திடீரென்று எனக்கு பட்டது. கேடா ஜில்லாவின் மக்களையும் மற்ற இடங்களில் இருந்தவர்களையும் அதற்கு வேண்டிய பக்குவத்தை அவர்கள் அடைவதற்கு முன்னாலேயே சாத்விக சட்ட மறுப்பை ஆரம்பிக்கும்படி சொல்லிவிட்டது பெருந்தவறு என்று இப்பொழுது எனக்கு தோன்றியது. நான் ஒரு பொதுக்கூட்டத்தில் இவ்விதம் கூறினேன். இவ்விதம் தவறை நான் ஒப்புக்கொண்டதை குறித்து நான் பரிகசிக்கப்பட்டது கொஞ்சமல்ல. ஆனால் அவ்வாறு தவறை ஒப்புக்கொண்டதை குறித்து நான் வருத்தப்பட்டதே இல்லை. ஏனெனில் ஒருவர் தாம் செய்யும் தவறுகளை பூதா கண்ணாடி கொண்டு பார்த்து பிறர் தவறுகள் விஷயத்தில் அவ்விதம் பார்க்காமல் இருந்தால்தான் இரண்டையும் நியாயமாக அவர் மதிப்பிட முடியும் என்று நான் எப்பொழுதும் கருதி வந்திருக்கிறேன். அதோடு சத்தியாகிரகியாக இருக்க விரும்புகிறவர் இந்த விதியை மனப்பூர்வமாகவும் தவறாமல் அனுசரித்து வர வேண்டும் என்று நான் நம்புகிறேன். நான் செய்துவிட்ட ஹிமாலய தவறு என்ன என்பதை இனி கவனிப்போம். சாத்விக சட்ட மறுப்பை செய்வதற்கு ஒருவர் தகுதியை அடைவதற்கு முன்னால் அவர் அரசாங்க சட்டங்களுக்கு விரும்பி மரியாதையுடன் பணிந்து நடந்தவராக இருக்க வேண்டும். ஏனெனில் சட்டத்தை மீறி நடந்துவிட்டால் அதற்கு உரிய தண்டனையை அடைய நேருமே என்ற பயத்தினாலேயே பெரும்பாலும் அத்தகைய சட்டங்களுக்கு பணிந்து நடக்கிறோம். அதிலும் ஒழுக்க நெறி சம்பந்தப்படாத சட்டங்கள் விஷயத்தில் இது பெரிதும் உண்மையே ஆகும். உதாரணமாக, திருடுவதற்கு எதிரான சட்டம் இருந்தாலும் இல்லாது போனாலும் யோக்கியமும் கௌரவமும் உள்ள ஒருவர் திடீரென்று திருட முற்பட்டு விடமாட்டார். ஆனால் இவரே இருட்டிய பிறகு சைக்கிளில் விளக்கு வைத்துக் கொண்டே வெளியில் போக வேண்டும் என்ற விதியை மீறி நடந்து விடுவதை குறித்து கவலைப்படுவதில்லை. இது சம்பந்தமாக அதிக ஜாக்கிரதையாக இருக்கும்படி புத்திமதி கூறினால் அதையாவது அன்போடு ஏற்றுக்கொள்வாரா என்பதும் சந்தேகம். ஆனால் இந்த விதியை மீறினால் குற்றஞ்சாட்டி வழக்கு தொடரப்படும் அசௌகரியத்திலிருந்து தப்புவதற்கு மாத்திரம் கட்டாயமான இதுபோன்ற விதியை அவர் அனுசரித்து நடப்பார். அவ்விதம் சட்டத்திற்கு உடன்படுவது ஒரு சத்தியாகிரகியாகி விருப்பத்துடன் தானே உடன்பட வேண்டியது போன்றது ஆகாது. ஒரு சத்தியாகிரகி சமூகத்தின் சட்டங்களுக்கு புத்திசாலித்தனமாகவும் தமது சுயேச்சையான விருப்பத்தின் பேரிலும் உடன்பட்டு நடக்கிறார். ஏனெனில் அவ்விதம் செய்வது தமது புனிதமான கடமை என்று அவர் கருதுகிறார். இவ்விதம் சமூகத்தின் சட்டங்களுக்கு ஒருவர் தவறாமல் பணிந்து நடந்தால்தான் எந்த குறிப்பிட்ட விதிகள் நல்லவை, நியாயமானவை, எவை அநியாயமானவை, பாவமானவை என்பதை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய தகுதி அவருக்கு ஏற்படும். அப்பொழுதுதான் தெளிவான சில குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் சில சட்டங்களை சாத்வீக முறையில் மீறுவதற்கான உரிமை அவருக்கு ஏற்படும். அவசியமான இந்த எல்லையை கவனிக்காமல் போனதுதான் நான் செய்த தவறு. இவ்வாறு மக்கள் தங்களை தகுதியாக்கிக் கொள்வதற்கு முன்னால் சாத்வீக சட்டமறுப்பை ஆரம்பிக்குமாறு அவர்களை கேட்டுக் கொண்டு விட்டேன். இத்தவறு ஹிமாலயத்தை போன்று பெரியது என்று எனக்கு தோன்றுகிறது. கேடா ஜில்லாவில் பிரவேசித்ததுமே கேடா சத்தியாகிரகத்தை பற்றிய பழைய நினைவுகள் எல்லாம் எனக்கு திரும்ப வந்தன. எனவே அவ்வளவு தெளிவான விஷயத்தை நான் எப்படி புரிந்து கொள்ளாது போனேன் என்று ஆச்சரியப்பட்டேன். சாத்வீக சட்ட மறுப்பு செய்வதற்கு வேண்டிய தகுதியை மக்கள் பெறுவதற்கு முன்னால் அதன் ஆழ்ந்த உட்பொருள்களை அவர்கள் முற்றும் அறிந்து கொண்டிருக்க வேண்டியது அவசியம் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். எனவே பொதுஜன அளவில் சாத்வீக சட்ட மறுப்பை திரும்பவும் ஆரம்பிப்பதற்கு முன்னால் நன்றாக பண்பட்ட சத்தியாகிரகத்தின் கண்டிப்பான நிபந்தனைகளை நன்றாக புரிந்து கொண்டிருக்கும் புனித உள்ளம் படைத்த தொண்டர்கள் படை இருக்கும்படி செய்ய வேண்டியது அவசியம். அவைகளை அவர்கள் மக்களுக்கு எடுத்துச் சொல்லவும் தூக்கமின்றி உஷாராக இருப்பதன் மூலம் மக்களை சரியான வழியில் நடக்கும்படி செய்யவும் அவர்களால் முடியும். என் மனதில் இவ்விதமான எண்ணங்களுடன் நான் பம்பாய் போய் சேர்ந்தேன். அங்கிருந்த சத்தியாகிரக சபையின் மூலம் சத்தியாகிரக படையை திரட்டினேன். சத்தியாகிரகத்தின் பொருள் சம்பந்தமாகவும் அதன் உள்ளிருக்கும் முக்கியத்துவத்தையும் பொதுமக்கள்

0: மக்கள் அறியும்படி செய்யும் வேலையை அத்தொண்டர்களின் உதவியை கொண்டு ஆரம்பித்தேன். இவ்விஷயத்தை போதிக்கும் துண்டு பிரசுரங்களை வெளியிட்டு முக்கியமாக இந்த வேலை நடந்தது. இந்த வேலை நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு விஷயத்தை நான் காண முடிந்தது. சத்தியாகிரகம் சம்பந்தமான சமாதான வேலையில் மக்கள் சிரத்தை கொள்ளும்படி செய்வது மிகவும் கஷ்டமான காரியம் என்பதை கண்டேன். தொண்டர்களும் பெருந்தொகையில் வந்து சேரவில்லை. சேர்ந்த தொண்டர்களோ ஒழுங்காக முறைப்படி பயிற்சியை பெறவும் இல்லை. நாளாக புதிதாக வந்து சேருகிறவர்களின் தொகை அதிகமாவதற்கு பதிலாக குறைந்து கொண்டே போயிற்று. சாத்வீக சட்ட மறுப்பு பயிற்சியின் அபிவிருத்தி நான் ஆரம்பத்தில் எதிர்பார்த்ததை போல துரிதமானதாக இருக்க போவதில்லை என்பதையும் தெரிந்து கொண்டேன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது காந்தி அஞ்சலி. மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை சுயசரிதை தொடரிலிருந்து ஒரு பகுதி. இன்று இடம்பெற்றது ஒரு ஹிமாலய தவறு. வாசித்தவர் கே. பரந்தாமன் அவர்கள்.

நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 மன்னார்குடி ஆவணி பர்னிச்சர் நேரம். எட்டு மணி 15 நிமிடம். தேவர் டிம்பர் டிப்போவின் ஒரு பிரம்மாண்ட ஊதியம். சொந்த தயாரிப்பு பர்னிச்சர்களை வாங்க ஆவணி பர்னிச்சர், பின்னலை விளையாட்டு மைதானம் அருகில் மன்னார்குடி.

0: நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் துள்ளி வரும் பாட்டு.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

நேர்களை துளிவரம் பாட்டு நிகழ்ச்சியில் இன்னைக்கு நான் என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா, விண்வெளியில் எந்த இரு கிரகங்கள் வைர மழை அதாவது டைமண்ட் ரைன் பொழிவதாக அறிவியல் பூர்வமாக நம்பப்படுகிறது அப்படிங்கிற கேள்வி தான். இதற்கான சரியான விடை தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் எங்கள் போஸ்டரில் கமெண்ட்ஸில் உங்களோட கமெண்ட்டை உங்கள் பேர் ஊர் சொல்லி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, துளிவரும் பாடல் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான பாடலை உங்கள் வீட்டில் உங்கள் வானொலியில் கேட்கணும்னா நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0934368 என்ற இணைப்பு எண்ணுடன் 2311231 மற்றும் 2994840 மற்றும் 2995580. கால் பண்ணுங்கள், பாட்டை கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.

0: அபிப்பேரிச்சை நேரம் 8:20. அபிப்பேரிச்சை ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிப்பேரிச்சை. அனைவருக்கும் என்றது கேட்டு வாங்குங்கள் அபிப்பேரிச்சை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் இன்சொல்லமது. மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
5: தஞ்சை உழவன் சக்கு, நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். தெளிவர பாட நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வந்திருக்கும் இந்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
6: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க, எங்க பேசுறீங்க?
6: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க.
6: செந்தில் கண்ணன் பேரலாம்.
0: சொல்லுங்க செந்தில் சார், என்ன பாட்டு வேணும்?
6: எனக்கு டிராகன் படத்துல இருந்து ஒரு இனிமையான பாடல வாங்க மாட்டேன். அனைவருக்காகவும்,
0: உங்களுக்காகவும், எல்லாருக்காகவும் பாடல்.

0: தங்க மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களை, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர் மளிகை பொருட்களை மலை விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
4: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரி எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
6: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரி எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
4: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர். தெளிவான பாடல் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கேட்க நேயர் வந்திருக்காங்க, யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
7: திருத்தணி தேவி மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
4: நல்லா இருக்கேன் தேவி. என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
7: விடுதலை பற்றி வழி நெடுங்க காட்டு மல்லி, அந்த பற்றி
4: கேளுங்க. நன்றி.

நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி நேரம் 8:30. 916 KDM ஹால்மார்க் தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர்.

0: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் காரைக்கால் PSR தங்க மாளிகை வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப் சிங் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் PSR தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: மேலும் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸ்.

நேங்களே, இன்னைக்கு வந்து என்ன கேள்வி கேட்டிருக்கேன் துளிவரும் பாட்டு அப்படின்னா, விண்வெளியில் எந்த இரு கிரகங்களில் வைர மழை அதாவது டைமண்ட் ரைன் பொழிவதாக அறிவியல் பூர்வமாக நம்பப்படுது அப்படிங்கிற கேள்வி தான் கேட்டிருந்தேன். நிறைய நேயர்கள் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க எந்தெந்த கிரகங்கள் அப்படிங்கிறத. நம்ம சூரிய குடும்பத்தில் உள்ள யுரேனஸ் அப்புறம் நெப்டியூன் இந்த ரெண்டு கிரகங்களில் தான் இந்த விசித்திரமான வைர மழை பொழிவதாக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. பூமியில் மழை பொழிவதற்கு நீர் சுழற்சி அதாவது வாட்டர் சைக்கிள் அது வந்து காரணம் அப்படின்னா, யுரேனஸ் அப்புறம் நெப்டியூன் கிரகங்களில் உள்ள வேதியியல் கலவையும் அங்கே உள்ள அதீத அழுத்தம் அதாவது எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் தான் வந்து வைர மழைக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. யுரேனஸ் நெப்டியூன் இந்த ரெண்டு கிரகங்கள் தான். நிறைய நேயர்கள் சொல்லியிருக்கீங்க, யாரெல்லாம் சரியான விடை சொல்லியிருக்கீங்க அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாமா. செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன் கும்பகோணத்தில் இந்த சரியான விடை சொல்லியிருக்காங்க. அடுத்து குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி அவங்களும் சொல்லியிருக்காங்க. அசோக் ராஜ் ஐயாவடியிலேருந்து கனிமொழி அவங்களும் சொல்லியிருக்காங்க. செந்தில்குமார் வடக்கு பால்பனைச்சேரியிலேருந்து சரியான விடை சொல்லியிருக்காங்க. அடுத்து மேலே ஓடுதுறை சேப்பு விஜயராகவன். அடுத்து கல்லாத்தூர் பரமசிவம் அவங்க சரியான விடை சொல்லியிருக்காங்க. பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன். காட்டுமன்னார் கோயில் குளஞ்சியப்பன் மீனாட்சி அவங்க சரியான விடை சொல்லியிருக்காங்க. ரவிக்குமரன் தானிக்கோட்டகத்திலேருந்து சரியான விடை சொல்லியிருக்காங்க. புலுவப்பாளையம் ஆனந்த முருகன் அவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. ஜகபர் சாதிக் நாகூர்லேருந்து யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் அவங்க அங்கே தான் வந்து டைமண்ட் மழை பொழியுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜோதி அண்ணப்பன்பேட்டையிலேருந்து, பேரளத்துலேருந்து சந்தோஷ்குமார், ஆண்டிமடத்துலேருந்து கார்த்திகேயன், யுரேனஸ் நெப்டியூன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கறைவட்டத்துலேருந்து அமுதா குமரன் அவங்க சொல்லியிருக்காங்க. காரைக்கால்லேருந்து ஸ்ரீதர் சொல்லியிருக்காரு. அப்புறம் ஆனந்த், மன்வித், ரமேஷ், அஸ்வினி, ஷியாமலா, பிரகாஷ், திருப்பதி,

எங்கேருந்து அப்படிங்கிறது சொல்லலை. கர்நாடகா மாநிலம், சாரி, கர்நாடகா மாநிலத்துலேருந்து திருப்பதிங்கிற இது சொல்லி சொன்னதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு. அடுத்து யார் அப்படின்னா பாபு, அவங்க சுரேஷ் பாபு சரியான விடை சொல்லியிருக்காங்க, சென்னையிலேருந்து. ஆணிமடம் சுதீஷ் சுபிதா, அவங்களும் வந்து யுரேனஸ் நெப்டியூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து சோமசுந்தர பிரபு, திருமூலஸ்தானத்துலேருந்து வீரசுந்தரி, புதுத்துறை செல்வகுமார், பூவம், குபீர், நெப்டியூன், யுரேனஸ் தான் சரியான விடை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அரியலூர்லேருந்து கீழக்குடியிருப்பு சிங்காரவேல், சோமசுந்தரம் சிவபுரியிலேருந்து, அடுத்து நெப்டியூன் அப்படின்னு சொல்லிட்டு யுரேனஸ்னு செந்தில்கண்ணன் அவங்க பேரலட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க, உங்கள் பெயர்கள்லாம் வந்து நான் வந்து நிகழ்ச்சியோட முடிவில் படிச்சிடுறேன். சரியா, இப்போ ஒரு பாடல் கேட்கலாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேர்லி உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசெட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் நண்பேண்டா. தொலைவரும் பாட நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க கூட பேசிட்டு இருக்கேன் நான் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். நம்ம நிகழ்ச்சியில அடுத்து பாடல் கேட்க வந்திருக்காங்க இந்த நேயர். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம். சித்ரா மணக்குடி.
0: சொல்லுங்க சித்ராமா, என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
1: நல்லா இருக்கீங்களாமா?
0: நல்லா இருக்கேன். சொல்லுங்க பாடல் என்ன கேட்கலாம்?
1: படம் கருப்பன், பாடல் ஈசக்காரம் மாமா, அந்த பாடல் கொடுங்க.
0: சரி, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.
1: நன்றிமா.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொறி உருண்டை, மசாலா பொறி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: தொழில் பாட நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து அடுத்து யார் என்ன பாடல் கேட்க வந்திருக்காங்க கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: மேலகாசக்குடி வடிவேலன்.
1: சொல்லுங்க வடிவேலன், என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
2: பைரவா படத்துல இருந்து வரலா வரலாவா.
1: சரி, உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.

0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த செய்தாரம் பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: மருமகளே,
2: என்னம்மா?
1: இந்த வீட்டுக்கு என்ன சில சட்டம் இருக்கு.
2: அதாவது
1: இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
2: அப்ப கொடுக்கல் வாங்க.
1: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
2: ஓ,
1: அதாவது யுபிஐல இருந்து.
2: அப்படியா?
1: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
2: அது என்னம்மா?
1: முகத்தை காட்டுறது கூட யுபிஐ கிட்ட காட்டு.
2: நீங்க வேற அம்மா.
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
4: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் நேரமேட்டு மணி 51 நிமிடம். இது காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறோம். இது துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வந்திருக்கும் இந்த நேயர், வணக்கம்.
1: மேடம்
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: நான் மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூர் பண்டாரவடை எம் ஸ்ரீகிருஷ்ணா மேடம்.
0: சொல்லுங்க ஸ்ரீகிருஷ்ணா, என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
1: ஏழாம் அறிவு திரைப்படத்திலிருந்து மேடம் எல்லையிலமா பாடல போடுங்க.
0: சரி, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேரம்பெடுமணி 55 நிமிடம் அடிச்சு தொழில் வரும் பாட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம நிகழ்ச்சியில நிறைவா ஒரு நேயர் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பாடல் வேணும் அப்படிங்கறத கேட்டுடலாம். வணக்கம்.
3: காரை பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் அறிவிப்பாளர் தீபா மேடம் அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் திருவாரூர் கொடிக்கால் பாளையம் சாகுல் அமீதி ராஜா. நல்லா இருக்கீங்களா மேடம்?
2: நல்லா இருக்கேன் சாகுல் அமீதி. என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
3: எனக்கு பிகில் படத்துல இருந்து உனக்காக வாழ்க்கைன்னு ஒரு அழகான பாடல் மேடம்.
2: சரி, உங்களுக்காக இந்த பாடல் வருது, கேளுங்க. நன்றி.
3: ஓகே, நன்றி.

0: காரைக்கால் பெயர் சார்ந்தங்க மாளிகை வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கிய ஓரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பி எஸ் ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: மேலும் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 9:00.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி, திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
6: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கம் பூக்கும் நந்தவனம்.
5: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
7: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
8: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
7: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
8: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
9: என்னமா அங்க சத்தம்?
8: சமைச்சுகிட்டு இருக்கேன் மாமா.
6: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
4: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்,
5: மக்களின் அத்தியாவசிய தேவையறிந்து
4: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
5: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
4: சிஎம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, இஎன்டி, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎண்டரோலஜி
5: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை காரைக்கால்.
6: பண்பலை 100.3 இனி நாம் கேட்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட். நிகழ்ச்சியின் தொடக்கமாக காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை.
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
7: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
7: காரைக்கால்.
8: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
6: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
9: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
10: அடுதா, தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லுசாய் வாங்க
9: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
10: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
11: நலமாய் வாழ. குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் சந்தோஷ் ராஜகோபால் அவர்கள்.
12: டீச்சர்ஸ்க்கு வந்து இவன் கரெக்டாக எழுதுறதில்லை, மற்ற குழந்தைங்களை விட வந்து ரைட்டிங் வந்து வித்தியாசமாக இருக்குது, அட்டென்ஷன் வித்தியாசமாக இருக்குன்னா, இது எல்லாமே சேர்ந்து வரலாம். அட்டன் டெபிசிட் இருக்கிற குழந்தைங்களும் டிஸ்லெக்ஸியாக வரலாம். ஸோ அது கோமோபிடிட்டின்னு சொல்லுவோம், ரெண்டு இருக்கிற குழந்தைங்களும் இருப்பாங்க, நிறைய டைம் அந்த மாதிரி இருக்கும். சரி, ரெண்டும் சேர்ந்து வந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியறது ஒரு டீச்சருக்கு தான், அவங்களுக்கு அதுக்கான பயிற்சி இருக்கணும். இப்போ நிறைய டைம் நான் பார்த்துருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் முன்னாடி வரைக்கும் அவன் நம்ம பிஎட் சிலபஸ்லேயே இருக்காது இதை பற்றி, டிஸ்லெக்ஸியா ஸ்பெசிஃபிக். இப்போ வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி
13: பண்ணியிருக்காங்க.
12: இப்போ

0: பயிற்சியும் நிறைய போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அரசாங்க ஸ்கூலில் பார்த்தா கூட ரிசோர்ஸ் ரூம் அப்படி செட்டப் பண்ணுறாங்க பிளாக் லெவலில். அவங்க பிளாக்லேருந்து ஸ்பெஷல் ட்ரெயின் டீச்சர்ஸ் போயிட்டு யார் யார் பின்தங்கி இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு வச்சுட்டு என்ன பிரச்சனை என்னெல்லாம் பார்க்குறாங்க. அஃப்கோர்ஸ் அதில் பண்ணக்கூடிய குவாலிட்டியில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், பட் அட்லீஸ்ட் அந்த முயற்சி வந்து கொஞ்ச காலமாக வந்து போயிட்டுருக்கு.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து ஸ்பீச் டிலேவுக்கான முக்கிய காரணமாக என்ன இருக்குது டாக்டர்?
0: ஸோ யூஸ்வலாக ஸ்பீச் டிலேக்கான முன்னாடி சொன்ன மாதிரி ஹியரிங் ப்ராப்ளம் தான். ஸோ இப்போ நார்மலாக நம்ம என்ன சொல்கிறோம்னா குழந்தை பிறந்த உடனே ஹியரிங் டெஸ்ட் பண்ணணும். யூனிவர்சல் ஹியரிங் ஸ்க்ரீனிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. முன்னாடி எப்படின்னா ஒரு என்ஐசி ஒரு நியூபோர்ன் ஐசியூவில் ஒரு பச்சளம் குழந்தை பராமரிப்புக்காக அட்மிட் பண்ணுற குழந்தைகளுக்கு மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்க்ரீனிங். இப்போ அப்படி இல்லை, கிட்டத்தட்ட 15-20 வருஷமாக எல்லா குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து ஹியரிங் பண்ணுறோம், ஸ்க்ரீனிங் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு மெஷின் இருக்குது, ஆட்டோ அக்கோஸ்டிக் எமிஷன் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஒரு பழைய கால மொபைல் ஃபோன் அளவுக்கு தான் இருக்கும் அது. அதில் வந்து நம்மெல்லாம் காதில் வைக்கக்கூடிய அந்த இயர்பட் இருக்குல்ல, அந்த மாதிரி இயர்பட் வந்து குழந்தையோட காதில் வச்சுட்டு காதிலேருந்து வரக்கூடிய வேவ்ஸை நம்ம மெஷர் பண்ணுறோம். அதுலேருந்து ஹியரிங் இருக்குது இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கும். இது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா வந்து நம்ம இமீடியட்டாக வந்து அதுக்கு ஆக்ஷன் எடுக்க முடியும். ஸோ மெஜாரிட்டி கேஸில் வந்து ஹியரிங் ப்ராப்ளம் தான் குழந்தைங்களுக்கு ஸ்பீச் டிலே வரும். அப்புறம் அந்த ஆட்டிசம் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் கூட வரலாம். முதல்ல பார்க்க வேண்டியது இம்மீடியட்டாக பிறந்த உடனே. இப்போ வந்து நிறைய இடத்துல அரசாங்க மருத்துவமனை கூட அவைலபிளாக இருக்குது இப்போ, ஆனால் எல்லாருக்கும் இருக்கான்னு கேட்டால் எல்லா ஆஸ்பத்திரியிலையும் கிடையாது. நிறைய ஸ்டேட்டில் வந்து இப்போது குறிப்பாக சொல்லணும்னா கேரளாவில் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஓஐ பண்ணி ஹியரிங் டெஸ்டிங் பண்ணுறாங்க. இங்கேயே நிறைய இடத்துல வந்துடுச்சு, ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்ஸில் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். அப்புறம் அந்த டெஸ்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அடுத்தடுத்த லெவல் டெஸ்ட்ஸ் இருக்குது. இதில் என்ன சின்ன ப்ராப்ளம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஹியரிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஹியரிங் எய்டு வைக்கணும். இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லெவல்லே வந்து காக்லியர் டிரான்ஸ்பிளான் அப்படின்னு பண்ணுறாங்க. அதானது இம்ப்ளான்ட், சாரி காக்லியர் இம்ப்ளான்ட்னா அது ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து ஒரு கருவியை வச்சுட்டு நம்ம ஹியரிங் இம்ப்ரூவ் பண்ணுறோம். அதுக்கு கூட ஒரு காலத்தில் லட்சக்கணக்காக செலவு வரும். அதே இன்னைக்கு அரசாங்கம் வந்து ஃப்ரீயாக வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் ஹியரிங் எய்டு சிம்பிள், காதில் வச்சா போகிற குழந்தையோட ஹியரிங் எய்டுனால இதானாலும் நிறைய பேர் வந்து என்னென்னா இது தயங்குறாங்க, இது வந்து வைக்க வேண்டாம், காதில் வந்து வச்சா இன்னும் மாதிரி இருக்கும். ஸ்பெக்ஸ் வைக்கிறது கண்ணாடி வைக்கிறது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கண்ணு தெரியாது கண்ணாடி வைக்கணும். ஆனால் இது வந்து காது இதுதான் வைக்கணும்னா அது நிறைய பேரண்ட்ஸுக்கு வந்து அக்செப்டபிலிட்டி இல்லை. என்ன ஆகும்னா
1: பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு உணர்வு.
0: ஆமாம், அப்போ 2 வயசுக்குள்ளே நம்ம கரெக்ட் பண்ணலைன்னா குழந்தையோட லாங்குவேஜ் நார்மலாக இருக்காது. இப்போ 10 வயசு வரைக்கும் பேசாத குழந்தை 10வது வயசில் நீங்கள் என்ன ஆப்ரேஷன் பண்ணி கோக்லியர் இம்ப்ளான்ட் வச்சாலும்
1: கரெக்டாக பண்ண முடியாது,
0: பேச முடியாது. அது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா 2 வயசில் லாங்குவேஜ் டெவலப் ஆகும், அது ஹியரிங் இருக்கணும். 2 வயசுக்கு அப்புறம் நீங்கள் 8 வயசில் 9 வயசில் அது சவுண்டு கேட்கும் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அது என்னதுன்னு புரிதல் இருக்காது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்தார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் சந்தோஷ் ராஜகோபால் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சி வழங்கியோர் காரைக்கால் GL மருத்துவமனை.
3: காரைக்கால் GL மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: GL மருத்துவமனை
4: காரைக்கால்.
5: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் GL ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் GL ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தாற்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: காரைக்கால் பண்பலையின் 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக தினமும் ஏதாவது ஒரு கான்செப்ட் நம்ம கொடுக்கறது வழக்கம். அதே மாதிரி இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நகைச்சுவையாக தான். ஒரு படத்தில் கூட வடிவேல் சொல்லுவாங்களே, சும்மா வேலை சொல்லியே கொள்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது திரும்ப திரும்ப ஒரு வேலையை கொடுத்துட்டே இருந்தால் அந்த மொமெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்றது தான் காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். காரைக்கால் பண்பலையின் 100.3 இது பாயிண்ட் டு பாயிண்ட்.

0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நேரம் இப்போ 9:15 ஆகுது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிகளுக்காக என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னாக்கா, சும்மா வேலை சொல்லியே கொள்றாங்கப்பா, அந்த மாதிரி மொமெண்ட்ல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். நிகழ்ச்சிக்காக நான் உங்க ஆர்ஜே லாவண்யா ராஜசேகரன்,
1: ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.
0: யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா?
1: யாரெல்லாம் வேலை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். கும்பகோணம், ஏன்னா அதை படிக்கணும்ல, அது வேலை சொல்லியே கொள்றாங்கப்பா. அடுத்து கும்பகோணம் சந்திரநாதன், ஜெயா விவேகானந்தன், அவங்க தான். அலுப்பாகவும் இருக்கும், அதிக கோபமும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: வேலையை செஞ்சிருவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து ரவிச்சந்திரன், இனிய காலை வணக்கம். மயிலாடுதுறை அஞ்சு ரவிச்சந்திரன், எந்த வேலைக்கும் சலிப்பு காட்டுவதில்ல, எந்த வேலை வந்தாலும் அதை திறம்பட செய்து கொடுத்து நல்ல பெயர் எடுப்பது தான் எனது வேலை. எந்த ஒரு வேலையும் சவாலை எடுத்துக்கொண்டு செய்தால் சமூகத்தில் நமக்கு மதிப்பு அதிகமாக ஆகக்கூடும். இந்த வேலையை அவர் திரும்பிட செய்ய மாட்டார் என்று நல்ல பெயர் கிடைக்கும். இந்த வேலையும் சிரமம்தான், ஆனால் சிரமம் பாராமல் எடுத்துக்கிட்டா ஈஸி ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
1: நாம் ஒரு வேலையில் சேர்ந்தோம் என்றால் வேலை கொடுத்தவர் சொல்லும் வேலையை செய்வதுதான் நமது கடமை. அதை விட்டுவிட்டு வேலையே தந்து கொள்றாங்க அப்படின்னு சொல்லி வீண் புலம்பெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செமினார் கோவில் குணசேகர் சொல்லியிருக்காங்க.
0: வீட்டில் சும்மா சும்மா வேலை சொன்னா சொல்லுவோம்ல, சும்மா சும்மா வேலை சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி, இருவருக்கும் காலை வணக்கம். ஏதாவது ஒரு பொய் சொல்லி தப்பிச்சுக்க வேணும், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஐடியா கொடுத்துருக்காங்க பாருங்க.
1: அடுத்து, நான் சிறுவயதில் விடுமுறை நாட்களில் கூட ஓய்வில் இருக்க முடியாது, ஞாயிற்றுக்கிழமை ஏன் வருது என்று அதன் அருமையை இப்போ உணர முடிந்தது என்று தந்தை நினைத்து பார்க்க முடிகிறது என்றாலும் நன்றியுடன் உங்கள் அன்பில் காரைக்கால் நச்சுப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க.
0: அடுத்து பாத்தீங்கன்னாக்கா நாகூர் ஜகவர் சாதிக் சொல்லியிருக்காங்க, எந்த வேலையா இருந்தாலும் என்னால் முடிஞ்சவரை செய்து முடிப்பேன், முடியாதுன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: நான் இளம் வயதில் ஒரு சைக்கிள் கடையில் பணி செய்யும் போது காலையில் 6 மணிக்கெல்லாம் கடையை நான் தான் திறக்கணும், இரவு 11 மணியும் ஆகும், 12 மணியும் ஆகும், விடுமுறையே கிடையாது. அப்போ நான் நினைத்திருக்கிறேன் நம்ம கொள்றாங்கப்பா என்று. ஆனால் அந்த கஷ்டத்தை எல்லாம் தாங்கி கொண்டு இருந்தாலே இன்று மிக இருந்ததாலே இன்னைக்கு மிகப்பெரிய அனுபவம் இன்று நான் செய்யும் தொழிலுக்கு உற்ற துணையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குளிஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோவிலேருந்து அனுப்பியிருக்காங்க.
0: பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு வேலை அப்படின்னா ஆரம்பத்தில் நமக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனா செஞ்சு பழக்கிட்டோம் அப்படின்னாக்கா அது ரொட்டீன்க்கு ஆகிடும் போது அது ஈஸி ஆயிடும். அதுதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஆனா இருந்தாலும் ஒரு சலிப்பு இருக்க தானே செய்யும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா தேவையில்லைன்னு இருக்கும்போது திரும்ப வந்து ஒரு வேலை, அடுத்து முடிச்ச உடனே அடுத்தது வேலை, அப்படியே ராபிட் ஃபயர் மாதிரி வேலை வேலை வேலைன்னு கொடுத்துட்டே இருந்தா நமக்கு கடுப்பு ஆகும் இல்ல.
1: கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்கா நம்ம மாத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதையும் கொஞ்சம் ஈஸியா செய்ய முடியும்.
0: அடுத்து பாத்தீங்கன்னாக்கா திருக்கண்ணபுரம் ஆனந்த், கடையில வேலை பார்த்துட்டு அசந்து வீட்டுக்கு போறப்ப வீட்டுல ஏதாவது ஒரு வேலை சொல்லுவாங்க, என்ன பண்றது
1: செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க ஆமாங்க, வேலைக்கு போற இடத்துல ஒரு வேலை சொன்னா பரவாயில்ல, அது சம்பளம். ஆனா வீட்டுல ஒரே வேலையா சொல்லி சொல்லி கொள்றாங்க. பால் வாங்கிட்டு வா, டீ தூள் வாங்கிட்டு வா, முடியல, டெய்லியும் ஒரே வேலை செஞ்சு செஞ்சு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் பூந்தோட்டத்துல இருந்து சொல்லியிருக்காங்க. அப்ப சாப்பிடணும்ல வீட்டுல. அடுத்து சம்பளம், இங்க சாப்பாடு இல்லையா? என்னதான் வேலை செஞ்சாலும் சாப்பிட
0: வராது. இஷ்டமே இல்லாமல் செய்யும்போது தான் அந்த நினைப்பு வரும். நான் எப்போவுமே என்னோடய வேலையை இஷ்டப்பட்டு தான் செய்வேன், கஷ்டப்பட்டு செய்ய மாட்டேன், செய்கிற வேலை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: நிலம்பல் ஷேகலாவுதீன், இந்த இடத்தை விட்டு நகருங்கள், நான் வேலையை அருமையாக செய்து வைக்கிறேன், இல்லை என்றால் நான் போய்விடுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வரான்.
0: வேலை வந்ததுன்னா அவங்கள நானே செஞ்சு முடிச்சிடறேன், அடுத்தவங்களை தள்ளி வச்சுட்டு வேலை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து அன்பு சகோதரிகள் இருவருக்கும் இனிய காலை வணக்கம். மேட்டுப்பாளையம் நாகராஜன், வேலை வந்து எனக்கு சொல்ல வேண்டியதில்லை.

0: நானே எல்லா வேலையும் பார்த்துருவேன். எதுவும் சுத்தமாகவும் நல்ல பார்வையாகவும் எப்போதும் இருக்கணும். அது மாதிரி பார்த்துக்கலாம். வீடாக இருந்தாலும் சரி, கடையாக இருந்தாலும் சரி, நான் கரெக்டாக வச்சுக்கலாம். அப்போ தான் எனக்கு என்னோட மூமெண்ட் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க.
1: சூழ்நிலையை புரிந்து கொண்டு நான் இருக்கின்ற இடத்தில் அடுத்தவர் சொல்லாமலே என்னால் முடிந்த வேலைகளை நானே செய்தேன். உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் எனக்கு கொஞ்சம் வேலை பளு குறைவு. மற்றபடி நான் இருக்கும் இடத்தில் என்னுடைய வேலையும் மற்றவரின் வேலையும் என்னால் முடிந்தவரை செய்து கொண்டே இருப்பேன். அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்கரவேல்.
0: அடுத்து வந்து புதுத்தறை செல்வகுமார் சொல்லியிருக்காங்க. இருவருக்கும் அன்பான காலை வணக்கம். பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் காலையில் கேள்வியாகவே கேட்டிருக்கீங்களே, இந்த விளையாட்டுக்கு நான் வரலை, ஆளை விடுங்க, சாமி நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிட்டாங்க.
1: ஓகே, அப்போ அவங்க எப்படி வேலை செய்வாங்க அப்படிங்கிறதும் தெரியுது. எந்த வேலை செய்தாலும் நம் வேலை, நம் குடும்பம் வேலை, குடும்ப வேலை என்று சிந்தித்து செய்யும் போது சலிப்பு இருக்காது, சங்கடமும் இருக்காது. அதே சமயத்தில் 8 மணி நேரம் 10 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்கிறவங்களுக்கு மேன்மேலும் வேலையை கொடுத்து கொள்றாங்கப்பா அப்படின் தான் தோணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சில பேர் வேலை செய்யணுனாலே ஐயோ வேலையா செய்யணுமா அப்படின்னு இருக்காங்க. ஆனால் சில பேர் நான் பார்க்குறேன், அதாவது ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு. ஆமா, அவங்களால வந்து ஓய்வு எடுக்கவே முடியாது. சும்மா கொஞ்ச நேரம் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் தயவு செஞ்சு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்போம். திரும்பி பார்த்தா ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க.
0: கண்டிப்பா
1: அந்த மாதிரி
0: வேலை செய்யும்போது நம்மளால அங்க உட்கார முடியாது,
1: அதனால ரெஸ்ட் எடுக்க முடியல. அதுதான் உண்மை.
0: அடுத்து வந்து காலை வணக்கம், என்னால் முடிந்தவரை வேலை செய்து கொடுப்பேன், இல்லை என்றால் என்னால் முடியாதுன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணி.
1: நான் சில காலம் திருப்பூரில் வந்து கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் சொல்கிறது போல் ஒரு நிமிஷம் ஓய்வு அப்படிங்கிறதே இருக்காது, கடுமையான வேலையாக இருக்கும். என்னால் முடியல, வேலையை விட்டுட்டு ஊருக்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சில இடங்களில் நாமும் மனிதர்கள் என்பதை உணர மறுக்கிறார்கள் அப்படின்னு குவாகம் இளங்கோவன்.
0: அடுத்து வந்து இரண்டு சகோதரிகளுக்கும் காலை வணக்கம் கூறுவது பெருஞ்சேரி ஜார்ஜ். வீட்டில் காய்கறி கடைக்கு வாங்கி வர சொல்லுவாங்க, வாங்கி வந்த பிறகு மறந்துட்டு இன்னொரு ஜாமான் வாங்கணும்னு திரும்பி கடைக்கு போக சொல்லுவாங்க, அப்பதான் ரொம்ப டென்ஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது எல்லார் வீட்லயும் நடக்கும் இல்லையா?
1: ஆமா,
0: வெயிலா இருக்கு எடுத்துட்டு போவாங்க, திரும்ப நம்ம இன்னொரு பொருள் வேணும் அப்படின்னா கொஞ்சம் கடுப்பாதான் வாங்குவாங்க.
1: ஒருவேளை நம்ம வந்து வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா உட்கார வச்சு யாரும் சம்பளம் கொடுக்க போறது இல்லை. முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம கிட்ட இருந்து வேலை வாங்குறது தான் பார்ப்பாங்க. இது வந்து எக்ஸாக்ட்லி கரெக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அது தவறா எண்ணக்கூடாது. அது தவறா எண்ணும் பட்சத்துல நம்மளால அந்த இடத்துல இருந்து ஒரு மனநிறைவோட வேலை பார்க்க முடியாது. அந்த மனநிலையில இருந்ததில்லை இன்று வரை நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நல்லா வேலை பார்த்திருக்காங்க புவனகிரி சுமதி.
0: அதாவது வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்யணும். சில டைம்ல வந்து சும்மா இருக்கும் போதெல்லாம் வேலை அப்படின்னு வரும்போது, அதாவது நான் அலுவலக பணிகள்ல சொல்லல, வீட்டு வேலையோ இல்ல வேற இந்த மாதிரி கடைக்கு போறது அந்த மாதிரி திரும்ப திரும்ப ஒரு வேலையை கொடுத்துட்டே இருக்கும்போது நமக்கே அப்பா ரொம்ப முடியல அப்படின்னு நினைப்போம்ல, அந்த மாதிரிதான். அடுத்து வந்து ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க, என்னோட வேலையை நானே செஞ்சிருவேன், வேறு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. மாஸ் நகர் ஸ்ரீதர் காரைக்கால்லேருந்து சொல்லியிருக்காங்க.
1: வேலைக்கு சென்றால் நமது கடமைகளை அவர்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நிறைவேற்ற வேண்டும். சலிப்படையவே அழுத்து கொள்ளவோ கூடாது. அப்போதான் நம்ம மீது வந்து நம்பிக்கை பிறக்கும். உழைத்தால் தான் உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றது ஒரு விதத்துல நியாயமா தான் இருக்கு. குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி அவங்க சொல்லியிருக்காங்க.
0: அத்து கும்பகோணம் குமரன், கொஞ்சம் சலிப்பா தான் இருக்கும், டென்ஷன் ஆகாம செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அதம்பர் கலைச்செல்வி செல்வம், கோபம் கோபமா வரும், வெளியில காட்டிக்கொள்ளாம முடிச்சிருவேன் வேலையை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: பாதி பேர் இப்படிதான் செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பத்மாவதி ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க, வேற என்ன பண்றது செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி தலத்திரி பத்மாவதி ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க.
1: சில இடங்கள்ல என்னதான் கோபம் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டேதான் வேலை செஞ்சாகணும். அடுத்து என்ன அப்படின்னா, நான் நல்லா தான் வேலை செய்வேன், சும்மா அது அது சொத்த இது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா
0: கடுப்பேத்துனாங்கன்னா
1: சொல்லிட்டு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அமிர்தராயன் கோட்டை பாரிவல்.
0: ஆமா, வேலை செய்யறதே பெருசா, இதுல அது நொட்டு இது நொட்டுனா அப்ப கேக்குதானே செய்வாங்க. அடுத்து அன்னப்பம்பேட்டை ஜோதி சொல்லியிருக்காங்க, வேலை நான் ரசித்துதான் செய்வேன், மாவு அரைப்பது, துணி துவைப்பது, காய வைப்பது, மடிப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம செய்யறது வேற, அடுத்தவங்க சொல்லும் போது கொஞ்சம் கடுப்பேத்துறாங்கன்னு தானே ஆகும். அதுதான்
1: தோழிகள் இருவருக்கும் காலை வணக்கம். டிஆர் பட்டினம் நளினி சங்கர். நான் ஒரு நிமிஷம் தப்பா வருஷன். தோழிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டி அப்படின்னு தனியா இருக்கு. அடுத்தது ஆர் பட்டினம் நளினி சங்கர்னு படிச்சிட்டேன். அப்படியெல்லாம் நான் சொன்னது கிடையாது. முடிந்தவரை என்னால் செய்ய முடியும்.

0: என்றால் செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து வந்து பிரசன்ன நாகூர்லேருந்து சொல்லியிருக்காங்க, ஜூஸ் குடிச்சிட்டு வந்து வேலை பார்த்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி.
0: ஒரு எனர்ஜெட்டிக்காக திரும்ப மறுபடியும் முதல்ல இருந்து வேலை பார்ப்பேன்,
1: ஒரு டீ போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா, அது கொடுத்தா தான் நான் அந்த வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது.
0: நம் வேலையை நாம் செய்கிறோம், இதில் கோபம் வராது, நம் வேலையை நாம் தானே செய்ய வேண்டும், சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லி
1: சொல்லி இவ்வளோ பயமா
0: அவ்வளோ சாதுவா. அடுத்து
1: திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, இருவருக்கும் இனிய காலை வணக்கம். எப்போ பார்த்தாலும் ஏதாவது வேலையை சொல்லிகிட்டே இருக்காங்கப்பா, பேசாமல் மீன் ஸ்கூலுக்கே ஓடிடலாம் போல தோணுது. அங்கே போனால் அதைப்படி இதைப்படி ஹோம்ஒர்க் இருக்கு, கொடுக்குறாங்க என்னத்த சொல்றது அப்படின்னு அவர் மனக்குமுறலை கொட்டியிருக்காங்க.
0: அப்படி ஏதாவது ஒரு ஆப்ஷன் கண்டுபிடிச்சாருன்னா நமக்கு சொன்னாருன்னா நல்லா இருக்கும்.
1: எந்த வயசுனாலும் அதுக்கு தகுந்த ஒர்க் நமக்கு இருந்துட்டே தான் இருக்கும்,
0: ஹோம்ஒர்க் எழுதணும்ல. அடுத்து குத்தால மாரியம்மன் கோவில் தெருலேருந்து மோகன் அனுப்பியிருக்காங்க, கடமையை செய்து பலனை எதிர்பார்க்காமல் செய்வது தான் உழைப்பு, வேலையை கண்டு சலிப்பு ஏற்படக்கூடாது, என்றென்றும் செய்யும் தொழிலே தெய்வம், உழைப்போம் உயர்வோம், வேலையை கண்டு அஞ்சோம், எதற்கும் தயார் நிலையில் என்றும் உழைப்பதற்கு தயார், வேலையை கண்டு அஞ்சுவதற்கு நான் தயாரில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: கள்ளத்தூர் பரமசிவம் சொல்லியிருக்காங்க, வேலை செய்ய சென்றால் எந்த வேலை சொன்னாலும் முடியும் வரை முகம் சுழிக்காமல் செய்வதே அழகு, நல்ல பெயரையும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: காட்டுமன்னார் கோவில் டி மடப்புரம் தோப்பு திரு வேல்முருகன், நான் டைலர், என்னிடம் இந்த மாடல் போல் தைக்கணும் என்று சொல்லுவாங்க, அது இதுவரை தைக்காத மாடலாக இருக்கும், என்னை போன்ற டைலர்கள் கேட்டு தைத்து கொடுப்பேன், அவர்களுக்கு சந்தோஷம், எனக்கு பாராட்டு வருமானம் இரண்டுமே கிடைக்கும், வேலை செய்வதில் சலிப்பு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு.
1: சரி, நேர்களை நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு செய்வாங்க. அருண் என்டர்பிரைசஸ்
2: காரைக்கால் GL மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: GL மருத்துவமனை
3: காரைக்கால்.
1: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
4: நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனையும்
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: BPN கண் மருத்துவமனையும்
6: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
7: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: நாளை காலை 9:35 காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்தி வழங்குகிறார் காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர்.
8: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
1: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி.
9: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நாளை காலை 7:55 காரைக்கால் சக்தி TVS காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் வழங்கும் அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார்.
10: TVS iQube குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி TVS இல் இப்போது வாங்கலாம்.
11: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி VIP நகர் செல்லூர் காரைக்கால்.
1: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது.
12: வீட்டு உபயோக பொருட்கள்
13: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
14: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
15: PSR தங்க மாளிகை,
16: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
15: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
16: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
17: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
18: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேரம் 9:30 இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.

0: நேயர்கள் எப்பொழுது கேட்கலாம். நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
1: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
1: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
0: இன்று ஜூன் 26 நாள். வரலாற்றில் இந்த தேதியில் நிகழ்ந்த நிகழ்வுகளை இந்த நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்ளலாம். 1945 ஆண்டு உலக அமைதிக்காக ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்படுவதற்கான சாசனம் சான் பிரான்சிஸ்கோவில் 50 நாடுகளால் கையெழுத்திடப்பட்ட நாள் இன்று.
4: சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் கடத்தல் தடுப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப்பொருள் பயன்பாட்டின் தீமைகள் மற்றும் அதன் சட்டவிரோத வர்த்தகத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வூட்டும் விதமாக இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
0: இங்கிலாந்தின் 3 ரிச்சர்ட் மன்னராக பொறுப்பேற்ற நாள் இன்று ஆண்டு 1483.
4: 1997 ஆண்டு இதே நாளில் ரசாயன ஆயுத உடன்படிக்கையின்படி இந்தியா தனது ரசாயன ஆயுத இருப்புகளை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த நாள் இன்று.
0: சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படும் தமிழக அரசியல் தலைவர் மற்றும் சிறந்த தமிழறிஞர் மாப்போசி என்று அழைக்கப்படும் மாப்போ சிவஞானம் அவர்களின் பிறந்த நாள் இன்று ஆண்டு 1906 ஆண்டு.
4: பங்கிம் சந்திர சட்டர்ஜி என அழைக்கப்படும் பங்கிம் சந்திர சட்டோபாத்யாயா அவர்கள் பிறந்த தினம் இன்று ஆண்டு 1838. வங்காள எழுத்தாளர், கவிஞர், இதழாசிரியரும் ஆவார். இவர் எழுதிய ஆனந்தமடம் என்ற நூலில் இடம்பெற்ற வந்தை மாதரம் பாடல் இந்தியாவின் தேசிய பாடலாக உள்ளது. இந்தியாவின் வளமை மற்றும் வேற்றுமையில் ஒற்றுமையை பறைசாற்றும் விதமாக இப்பாடல் அமைந்துள்ளது.
0: கெல்வின் வெப்பநிலையை கண்டறிந்த அயர்லாந்து இயற்பியலாளர் வில்லியம் தாம்சன் லார்ட் கெல்வின் அவர்களின் பிறந்த நாள் இன்று ஆண்டு 1824.
4: கனடாவின் சிஎன் கோபுரம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்ட நாள் இன்று ஆண்டு 1976. சர்வதேச சித்திரவதைக்கு ஆளானோருக்கான சர்வதேச ஆதரவு நாள் இன்று. உலகெங்கிலும் உடல் மற்றும் உளரீதியாக பல்வேறு சித்திரவதைகளுக்கு ஆளானோருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
0: நோபல் பரிசு பெற்ற புகழ்பெற்ற அமெரிக்க பெண் எழுத்தாளர்

0: பர்ல் எஸ் பர்க் அவர்களின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1892. நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
1: விபிஎன் கண் மருத்துவமனை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோ ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
1: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
1: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நேரம் 9:35. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேர்கள் இனி கேட்கலாம்.
4: சிவா சிவாய போற்றியே, நமச் சிவாய போற்றியே, பிறப்பருக்கும்
0: காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழாவின் முன்னேற்பாடுகள் குறித்த செய்திகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ். ஒரு கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிர்விக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
6: தேவாரம் பாடிய சம்பந்த அப்பர் சுந்தரர் மூவருக்கும் காலத்தால் முந்தியவர் காரைக்கால் அம்மையார். கலப்பிரார் காலம் தமிழகத்தில் சைவ சமயத்தின் நம்பிக்கை நட்சத்திரமாக தோன்றியவர் காரைக்கால் அம்மையார். இல்லறத்திற்கு பிறகு துறவு நிலை மேற்கொண்ட முதல் தமிழ் பெண்மணி காரைக்கால் அம்மையார். இம்மாதம் 29 காரைக்காலில் நடைபெறும் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்திகள் வழங்குகிறார் காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் பி. பாலு என்கின்ற பக்ரிசாமி அவர்கள்.
7: அனைவருக்கும் வணக்கம். மாங்கனி திருவிழாவை பார்த்தீங்கன்னா 28, 29, 30 இந்த 28 அம்மையாருடைய திருக்கல்யாணம் கோயிலில் நடைபெறுது. 29 அது மாங்கனி இறைத்தல் அமுதுபடைகள். அந்த நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கும். இந்த கூட்டத்தை சமாளிக்கிறதுக்கும் இந்த கூட்டத்தில் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக ஃபயர் சர்வீஸும் குறிப்பிட்ட இடத்துல ஒரு 2 ஃபயர் சர்வீஸை நாங்கள் போட்டிருக்கோம். ஆம்புலன்ஸை வந்து ஒரு 4 இடத்துல நிப்பாட்டியிருக்கோம். அந்த கூட்ட நெரிசலில் எந்த அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த துறையெல்லாம் சப்போர்ட்டாக இருக்குது. இந்த கடைகள் எல்லாம் அவங்க போட்டு அதை ஒழுங்குபடுத்துறதுக்கும் அதில் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து எந்தவித ஒரு தொற்று நோய் ஏற்படாத அளவுக்கு கட்டுக்கோப்பாக அந்த சுகாதாரத்துறையை அணுகி அப்பப்போ சுத்தம் பண்ண சொல்லியிருக்கோம். நகராட்சியும் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து மாவட்ட நிர்வாகத்துக்கு அந்த குப்பைகள் வந்து டெய்லி சேராமல் இருக்கிறதுக்கு அவங்க வந்து உறுதுணையாக இருந்து அந்த கிளீன் ஒர்க்கை செய்வாங்க. பக்தர்களுடைய வசதிக்காக சிறப்பு பேருந்து எல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 3 நாட்களில் பார்த்தீங்கன்னா கடைசி நாளாக வந்து காட்சி கொடுத்தல், விடியற்காலில் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதுக்கு வந்து தகுந்த பாதுகாப்பு, காவல்துறை இவங்களுடைய ஒத்துழைப்போடு அனைத்தும் வந்து நல்ல விதமாக இந்த மாங்கனி திருவிழா வந்து நடைபெறும்னு சொல்லி நம்மளுடைய மாவட்ட நிர்வாக சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சிவபெருமானால் அம்மையே அப்படின்னு காரைக்கால் புனிதவதி அம்மையாரை அழைத்த பெருமை வந்து நம்ம அந்த காரைக்கால் மாவட்டத்துக்கு உண்டு. அப்பேற்பட்ட புனிதவதியார் உரையக்கூடிய இந்த மாவட்ட காரைக்காலுக்கு வந்து அவருடைய அந்த அம்பாளுடைய அருளை நீங்கள் பெற்றுட்டிங்கன்னா அவங்களுக்கு எல்லா வித சகல தோஷங்களும் நீங்கி புண்ணியங்கள் வந்து உங்களுக்கு பெருகும். இல்லை, அந்த மாங்கனி இறைக்கும்போது அதை பிடித்து நம்ம கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கும்போது அந்த பிள்ளைப்பேர் உண்டாகும். பிள்ளைப்பேர் இல்லாதவர்கள் கூட இந்த மாங்கனியை சாப்பிட்டு பிள்ளைப்பேர் அடைஞ்சிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு ஆன்மீக பூமி இது. நம்ம சிவபெருமான் வந்து காரைக்கால் அம்மையார்கிட்ட அன்னதானம் அவங்க கையால் அவங்க சாப்பிட்ருக்காங்க. அந்த சிவபெருமானே வந்து தன்னுடைய அம்மையே நினைத்து அந்த அம்மையார்கிட்ட அமுதுபடைகள் அவர் தயிர் சாதமும் மாம்பழமும் அவங்க வச்சு கொடுக்குறாங்க. அப்போ வந்து அந்த உணவை வந்து அவங்க சாப்பிட்றாங்க. அப்போ சிவபெருமான் இந்த கூட்டத்தில் ஏதாவது ஒரு கோலத்தில் வருவார்னு சொல்லி நாங்கள் எங்கே பார்த்தாலும் ஒரு அன்னதானத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த மாவட்டத்தில். அதோட பக்கத்தில் இருக்கக்கூடிய காரைக்கால் அம்மையார் அறக்கட்டளையில் அது எத்தனை பேர் வந்தாலும் அன்னதானம் போடுறதுக்கான ஏற்பாடுகளும் செஞ்சப்பட்டிருக்கு. அனைத்து பக்தர்களையும் நீங்கள் அம்மையாரை தரிசிச்சுட்டு வெளில வரும்போது சாப்பிட்டுட்டு போகலாம். உணவில் வந்து எந்த தொற்றும் ஏற்படாமல் நாங்கள் டாக்டருடைய சர்டிஃபிகேட்டு மற்றபடி உணவு பாதுகாப்புத்துறையினுடைய சான்றிதழ்

0: இதெல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் தான் அங்கே அனுமதியை கொடுக்குறோம். நீங்கள் எல்லாரும் வந்து அம்மையாருடைய அருளையும் பெற்றுட்டு உணவும் சாப்பிட்டுட்டு போகணுங்கிறது எங்கள் மாவட்ட நிர்வாகத்தினுடைய கோரிக்கை. காரைக்கால் அம்மையார் வந்து தன்னுடைய கணவரை காண்பதற்காக மதுரை நோக்கி போகிறாங்க. அவருடைய கணவர் வந்து ஒரு இரண்டாவது திருமணம் செய்துக்கிறாரு. அவருக்கு இன்னொரு திருமணத்தால் பிறந்த குழந்தைக்கு புனிதவதியார்னு பேர் வைக்கிறாரு. வந்து நான் நீங்கள் எங்களுக்கெல்லாம் இறைவன், என்னுடைய குழந்தைக்கே நான் வந்து உங்களுடைய பேர் புனிதவதியார் தான் வச்சுருக்கேன்னு சொன்னோடனே அந்த காரைக்கால் அம்மையார் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கணவருக்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த அழகு வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னு இந்த அழகையெல்லாம் உதுத்துட்டு அவங்க வந்து எலும்பும் தோளுமா அந்த உருவத்தை எடுக்கிறாங்க. அதோட கைலாசத்தை நோக்கி கிளம்புறாங்க இறைவனை பார்த்துடலான்ட்டு. அந்த காட்சி பார்க்கவர்கள்லாம் கண்கலங்க வைக்கக்கூடிய அந்த காட்சி வந்து 30ஆம் தேதி விடிய கால அங்கே வந்து நடக்கும். கோடானுகோடி மக்கள் வருவாங்க. அந்த மக்களோடு நீங்களும் வந்து அந்த அம்மாவோட காட்சியை பெற்று உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து தோஷங்களும் நீங்கி எல்லாரும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று வாழணும்னு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இந்த நிகழ்வு உங்களுடைய வசதிக்காக ஆகாசவாணி 100.3 FM காரைக்கால் நம்ம FM வந்து அவங்க 3 நாளுமே வந்து அதை வந்து ஒளிபரப்புறாங்க. அதை வந்து எல்லாரும் அந்த கேட்டு மகிழுங்க அப்படின்னு சொல்லி மாவட்ட நிர்வாக சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறோம்.
1: அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்திகள் வழங்கினார் காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் பி. பாலு என்கின்ற பக்கிரிசாமி அவர்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்திகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
1: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: காரைக்கால் பண்பலையின் பாயிண்ட் டு பாயிண்ட் தொடர்கிறது. நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கோம் லாவண்யா, ராஜசேகரன் மற்றும் தீபா சந்திரசேகர்.
2: வேலை சொல்லியே கொள்றாங்கப்பா, அந்த மாதிரி மொமெண்ட்ல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நான் அழகா அவங்க மனசுல என்ன உள்ளதோ அதை சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, பிள்ளை திருவாசல் ஆரோக்கியதா செல்வமறை. நான் விவசாய வேலைகளையும் குடும்ப வேலைகளையும் முகம் சலிக்காமல் செய்வேன். விவசாய சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் கேட்டால் எனக்கு தெரிந்த விவரங்களை சொல்லுவேன். இருவருக்கும் வணக்கமுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து யாருன்னா ரவிக்குமரன். அவங்க, வருவாய்த்துறையில் நான் கிராம நிர்வாகி அலுவலராக பணிபுரிந்து வருகிறேன். தேர்தல் நேரங்கள்லாம் வேலைகள் கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் வந்து நம்ம செய்யணும், அது நம்மளோட கடமை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
2: அடுத்து வந்து திருபுவனம் சத்யபாமா, அலமேலு மங்கை. கலகலப்பாய் உரையாடும் அறிவிப்பாளர் இருவருக்கும் காலை வணக்கம். தங்கை அலமேலு மங்கையிடம் சேர்ந்தா போல நான்கு வேலைகளை சொன்னால் ஆளே காணாமல் போயிடுவாள். எந்த வேலை ஈஸியோ அந்த வேலையை மட்டும் செய்வாங்க, அப்படியே ஒவ்வொரு வேலையும் தப்பிச்சுக்குவாங்க, நான் மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
3: Okay.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலம் கணிந்த நல் வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. வேலை சொல்லியே கொள்றாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொமெண்ட்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அடுத்து யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நெய் விளக்கு தூயமணி. நாம ஒரு இடத்துல கூலி வேலைக்கு செல்லும் போது அந்த இடத்தின் முதலாளி அவர் சொன்ன வேலையை முடித்த உடனே 8 மணி நேரம் டைம் முடிந்தாலும் மீண்டும் அதை செய்யுங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்றது வழக்கம்தான். அவர்களும் மனிதர்கள் தானே, நேரத்துடன் வீட்டுக்கு செல்லட்டுமே அப்படின்னு நினைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
3: அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த அனுபவம் சின்ன வயதில் வீட்டில் சொல்லியதுண்டு, மற்றபடி யாரும் என்னிடம் சொன்னதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வலங்கிமான் ஆட்டோதுரை.
2: அடுத்து யாருன்னா கதிராமங்கலம் கணேசன் அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு எனக்கு மிகவும் பொருத்தமா இருக்கு. நான் வேலை செய்யும் போது அலுவலகத்துல தினம் தினம் எனக்கு மட்டும் தலைவலி, டென்ஷன்

0: பலர் செய்ய வேண்டிய வேலைகளை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது வந்து சில பேர் சொதப்பி விடுறாங்க, கடைசியில நான் செஞ்சு முடிக்க வேண்டியதா இருக்கு. சில நேரங்கள்ல
1: சரியா செய்யலன்னா யாரு அதை கரெக்டா செய்யறாங்களோ அவங்ககிட்ட
0: பாருங்க. பாவம், மதிய சாப்பாடு கூட அவர் சாப்பிடுறது இல்லையா சொல்லியிருக்காரு.
1: சரி, எல்லாரும் அவங்க வேலையை கரெக்டா செஞ்சு பழகணும் அப்படின்றதுதான் அது. அடுத்து நன்னிலம் சுப்பிரமணியன் சொல்லியிருக்காங்க, வேலை முடிந்து கிளம்புற நேரத்துல தான் இந்த ஒரு வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க என்பார்கள். முதலில் கோபம் வரும், ஆனால் என்ன பண்ணுறது, சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடலான்னு போனால் அந்த வேலை முடியவே நேரம் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நிறைவு பெறுகிறது பாயிண்ட் பாயிண்ட். நேரம் 9:45. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.
2: ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். 12வது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி யோகா பயிற்றுநர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம். உடல் நெகிழ்வு தன்மை மற்றும் சமநிலைக்கான யோகா. உடம்போட ஃப்ளெக்சிபிலிட்டி எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பினுடைய எந்த பகுதியிலுமே ரத்தம் பாயறதுக்கு தேக்கம் ஏற்படாமல், தடை இல்லாமல் அந்த பகுதிகளுக்கு ரத்தம் போய் சேரும். ஒரு பகுதிகளில் ரத்தம் போய் சேர வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்னென்னா, உங்க உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் சத்துக்கள் வந்து அந்த அந்த பாகங்களுக்கு சரியாக போய் சேரும். அதே மாதிரி அந்த பாகங்களில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறத்துக்கும் ரத்தம் சீராக பாயணும். கொண்டு போகிற பொருளை அந்த இடத்துல சேர்த்துட்டு அங்கே தேவையில்லாத பொருளையும் இதே ரத்தம் தான் கேரி பண்ணிட்டு போகுது. எடுத்துட்டு அந்த கழிவுகளை உடல்ல சரியா போய் வெளியேற்றணும். இதற்கு ஒவ்வொரு உடம்புக்கும் ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. அதற்கு இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி யோகா பயிற்சிகளை நம்ம நிறைய செய்ய வேண்டியதா இருக்கும். அடுத்து பேலன்ஸ். பேலன்ஸ்னா என்ன? தடுமாறாம இருக்கிறது. இந்த தடுமாற்றம் இல்லாம இருக்கிறதுக்கு உடம்பினுடைய ஜாயின்ஸ் அண்ட் மசில்ஸ் வந்து, எலும்புகள் வந்து ரொம்ப உறுதியா இருக்கணும். அதற்கு யோகா பயிற்சி வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த பூமியில நாம தடுமாறாம இருக்கிறதுக்கு புவியீர்ப்பு விசை வந்து பலன் கொடுக்குது. புவியீர்ப்பு விசையினுடைய உதவி நமக்கு தேவைப்படுது. அதை தாண்டி நம்மளுடைய உடல் உறுப்புகளும் ஜாயின்ஸும் மசில்ஸும் நமக்கு இந்த யோகா பயிற்சியின் மூலமா தடுமாற்றங்களை தடுத்து உறுதியா இருக்கிறதுக்கு பயன் கொடுக்கக்கூடியதா இருக்கு. இந்த பேலன்சிங் போசஸ் சிலவற்றை நான் இங்க சொல்றேன். முதல்ல வர்றது தாடாசனா. தாடாசன பயிற்சி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரியே தான், உங்களுடைய நரம்பு மண்டலத்தை முழுமையா சீராக்கி ரத்தம் சீரா பாஞ்சு உடம்பினுடைய எந்த பகுதியுமே வந்து ஸ்டிஃபா இல்லாம அருமையா ஸ்ட்ரெச் பண்றதுக்கு இந்த தாடாசன பயிற்சி ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை தாண்டி பாத்தீங்கன்னா வீரபத்ராசனால வரக்கூடிய டி போஸ், 3வது வீரபத்ராசனா போஸ்டர். இது வந்து ஆங்கில எழுத்து டி மாதிரியே இருக்குங்க. இந்த பயிற்சியில நிக்கும் போது உடம்பினுடைய மொத்த வெயிட்டையும் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் பாடி தாங்கணும், அந்த ஒரு கால் தாங்கணும். இந்த பயிற்சி முத முதல்ல ஆரம்பிக்கும் போது கால் நடுக்கம் ஏற்படும், நிறைய பேர் தடுமாறி விழப்போவாங்க. அப்பெல்லாம் வந்துட்டு செவரையோ இல்ல பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு மேஜையோ பிடிச்சிட்டு இந்த பயிற்சியை நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுடைய கால் உங்க மொத்த பாடியினுடைய வெயிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா தாங்கக்கூடிய சக்திய அதிகரிக்கும். உங்க கால் வலுவடையும். இந்த கால் வலுவடைறதன் மூலமா உங்களுடைய இடுப்புல இருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த நோய்களுமே வந்து நீங்கி கால்கள் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். ஒரு மொத்த உடம்புலையுமே ஒரு கால்கள் நல்ல ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னாலே உங்களுடைய உடம்பினுடைய மேல் பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா ரத்தம் சீரா போய் அந்த பாகங்களுக்கு சேரும். அதனால இந்த டீ போஸ் ஆன வீரபத்ராசனா 3 Warrior 3 போஸ நம்ம பயிற்சி பண்றதன் மூலமா மொத்த உடம்புமே ஒரு நல்ல ஆரோக்கியமான நிலைக்கு செல்லும். அடுத்து கருடாசனா. கருடாசனா பயிற்சி அப்படிங்கிறது ஒரு பாகத்தினுடைய உடலினுடைய ஒரு பாகம் இன்னொரு பாகத்தோட பின்னி பிணைஞ்சு எப்படி ஒண்ணுக்கொன்னு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு அப்படிங்கறதுதான். இந்த கருடாசன பயிற்சியை நம்ம தொடர்ச்சியா பயிற்சி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நல்ல கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுங்க. ஒரு காலோட இன்னொரு கால் பின்னி பிணைஞ்சிருக்கும், இன்னொரு கையோட கையும் பின்னி பிணைஞ்சிருக்கும். இந்த பயிற்சியை நம்ம பண்றதன் மூலியமா உடல் வலுவடையும், உறுதியாகும், மசில்ஸ் ஜாயின்ஸ் எல்லாமே நல்ல உறுதியான நிலையில இருக்கும். கான்சென்ட்ரேஷன் அதிகரிக்கும், ஃபோக்கஸ் அதிகரிக்கும். நம்ம எதை நோக்கி ஓடணும்னு நினைக்கிறோமோ அதுல எந்தவித தடுமாற்றமும் இல்லாம தடைகளும் இல்லாம அந்த வேலையை உறுதியா நம்ம வந்து முடிக்கிறதுக்கு இந்த கருடாசன பயிற்சி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இந்த பேலன்சிங் போசஸ் நம்ம தொடர்ச்சியா பண்ணும்போது நம்மளோட நியூரோ மஸ்குலர் கோஆர்டினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது நரம்புகளும் தசைகளும் ஒன்னா பின்னி பிணைஞ்சு ஒரு இயக்கம் வந்து சரியா இருக்கிறதுக்கு

இந்த கருடாசனா போஷர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நடராஜாசனா. நடராஜாசனா வந்து ஒரு அற்புதமான போஷர், பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். இந்த நடராஜாசனாவுமே உடம்ப கொஞ்சம் பின்னோக்கி வளைச்சு, கால்களை வந்து வளைச்சு பிடிச்சுக்கிட்டு அத ஒரு கால் தாங்கணும். இந்த பயிற்சி பண்றதன் மூலயமா முதுகு தண்டு ரொம்ப அற்புதமா வேலை செய்யுங்க. முதுகு தண்டு சார்ந்த எந்த நோய்களும் நம்ம உடம்புக்கு அண்டாது. நரம்புகள் புத்தி கூர்மை நல்லா இருக்கும். போஷர் பார்க்கவே அழகா இருக்கும். உடம்புல அலைன்மெண்ட்ஸ், எலும்புகளும் ஜாயின்ஸும் ப்ராப்பரா பர்ஃபெக்டா அலைன் ஆயிருக்கும். ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும். எங்கேயுமே தடுமாற்றம் இருக்காது. அவங்க நடக்கிறதா இருக்கட்டும், உட்கார்றதா இருக்கட்டும், அவங்களுடைய பேச்சுல தடுமாற்றம் இருக்காது, செயல்பாடுகள்ல தடுமாற்றம் இருக்காது. ஸோ இந்த நடராஜாசன பயிற்சியை வந்து முறையா செய்யும் போது ஒருத்தருடைய உடம்புல வலு, ஸ்டெபிலிட்டி, பேலன்ஸ் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். இதை தாண்டி பாத்தீங்கன்னா அர்த்த சந்திராசனா. அர்த்த சந்திராசனா பயிற்சி வந்து பண்ணும்போது வளைவு தன்மையும் அந்த உடம்பினுடைய கால்கள்ல வலு தன்மையும் அதிகரிக்கும். இந்த போஸ்டர் வந்து கோர் மசில்ஸ நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. இது வந்து பேலன்ஸையும் கோஆர்டினேஷனையும் அதிகரிக்கும். அர்த்த சந்திராசனா போஸ்டர். அடுத்து ஹம்பிள் ஃபிளமிங்கோன்ட்டு ஒரு போஸ் இருக்கு. அதாவது கொக்கு, கொக்கு எப்படி நின்று இருக்கும், குனிஞ்சிட்டு ஒத்த காலை தூக்கி இருக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரியான ஒரு போஸ்டர் இது. இடுப்புல பிரச்சனை இருக்கவங்க மட்டும் இந்த போஸ்டர் அவாய்ட் பண்ணும். மற்ற எல்லாருமே இந்த போஸ்டர் ட்ரை பண்ணலாங்க. இந்த போஸ்டர் ட்ரை பண்ணும் போது பாத்தீங்கன்னா பேலன்ஸ் அற்புதமா அதிகரிக்கும். எந்த நிலையிலையும் எந்த விதமான தடுமாற்றங்களையும் தாங்குற அளவுக்கு உடம்ப நம்ம படிப்படியா பயிற்சி பண்ணிட்டு போறதுதான் இந்த ஹம்பிள் ஃபிளமிங்கோ போஸ்க்கு நமக்கு கொடுக்கற ஒரு பலன். இந்த பயிற்சியை நம்ம செய்யும் போது ரத்த ஓட்டம் சீரா இருக்கும், நரம்பு மண்டலம் ரொம்ப சீரா இருக்கும், அண்ட் நம்ம உடம்பினுடைய வளையும் தன்மையும் தாங்கும் தன்மையும் வந்து அதிகரிக்கிறத கண்கூடா பார்க்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்டர் விருக்ஷாசனா. விருக்ஷம் போல மரம் போல நிக்கிற ஒரு போஸ் இது. இந்த போஸ் நம்ம வந்து ட்ரீ போஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஆசனத்தை நம்ம பயிற்சி செய்யும் போது பாத்தீங்கன்னா முழுமையா உடம்பினுடைய நரம்பு மண்டலம் வந்து சுத்திகரிக்கப்படுது, நரம்பு மண்டலம் வந்து சீரமைக்கப்படுது. எங்கேயுமே பிரச்சனைகள் இருந்தா படிப்படியா நம்ம நிக்கிற நேரத்தை அதிகரிக்க அதிகரிக்க நரம்பு மண்டலம் வலுப்பெறும். அதுல இருக்கக்கூடிய நோய்கள் வந்து படிப்படியா படிப்படியா நீக்கப்படும். கால்கள் வந்து வலுவடையும், கோர் மசில்ஸ் நல்லா வலுவடையும், அப்பர் பாடியும் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி கைகளை தூக்கி உயர்த்தி நிற்கும் போது பாத்தீங்கன்னா தோள்கள் வலுவடையும். ரொம்ப நேரம் இந்த பயிற்சியை பண்ண பண்ண உடம்பினுடைய தாங்கும் சக்தி, எண்டியூரன்ஸ் வந்து அதிகரிக்கும், கவனம் வந்து அதிகரிக்கும், மெமரி பவர் அதிகரிக்கும். நாம வந்து உறுதியா ஒரு விஷயத்தை நோக்கி செயல்பாடுகளை அதிகரிக்கிறதுக்கு அற்புதமான ஒரு போஸ்டர் இது. முன்னெல்லாம் தவம் பண்றதுக்கு இந்த விருக்ஷாசன போஸ்ல தான் நின்று தவம் பண்ற மாதிரி காட்டுவாங்க. அதாவது நமக்கு ஒரு குறிக்கோள் வச்சு அந்த குறிக்கோளை நோக்கி நாம பயணிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான போஸ் இந்த விருக்ஷாசன போஸ். இந்த பேலன்சிங் போஸ் வந்து சும்மா ரொம்ப நேரம் நிக்கிறது, அதனால வந்துட்டு சாதாரண ஒரு வலுவை மட்டும் அதிகரிக்கும் சொல்ல முடியாது. உடம்புக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமா நமக்கே தெரியாம சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு பக்கம் உடம்பும் இன்னொரு பகுதி உடம்பும் ஒரே மாதிரி இருக்காது. சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அது உடல் உடனுடைய இயக்கங்களுக்கு தடையா இல்லாம ப்ராப்பரா அலைன் பண்ணி சரியா வேலை செய்யறதுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அலைன்மெண்ட்ஸ் வந்து நம்ம உடம்புல நடக்கும். பேலன்ஸ அதிகரிக்கும். பேலன்ஸும் ஸ்டெபிலிட்டியும் நம்மளுடைய உடல்ல அதிகரிக்கும் போது பொறுமையும் ஃபோக்கஸும் விடாம பயிற்சி பண்ணணுங்கிற நம்மளுடைய உறுதியும் அதிகரிக்கும். இந்த விபரீத கரணிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் தி ரிலாக்ஸ்டு போஸ்ங்க. அதாவது உங்க வால் கிட்ட உங்க வீட்டுல ஏதாவது செவர் இருந்துச்சுன்னா அந்த செவர் கிட்ட போயிட்டு மேட்டோ இல்ல ஒரு பெட்ஷீட்டோ போட்டுட்டு படுத்துட்டு கால்களை உயர்த்தி அந்த செவர் மேல போட்டுட்டு கைகளை தலைக்கு மேல உயர்த்திட்டு ரிலாக்ஸ்டா படுங்க. கொஞ்ச நேரத்துல என்ன உணர்வு இருக்கும்னா ரத்தம் கால்கள்ல விறுவிறு விறுவிறு விறுவிறு ரிவர்ஸ்ல வந்து ரத்தம் ஓடுறத வந்து நீங்க உணர்வீங்க. என்ன இது புது உணர்வா இருக்கேன்ட்டு தோணும். ஏன்னா நம்ம நேராதான் நின்று இருப்போமே தவிர்த்து செங்குத்தா காலை உயர்த்தி வச்சு இருக்க மாட்டோம். இயல்பா இந்த வேலைகளை நம்ம கால்கள்ல இருக்கக்கூடிய தசைகள் பண்ணுது. ஆனா இப்படி நம்ம ரிலாக்ஸ்டா பண்ணும் போது பெரிய அளவுல உடல் உறுப்புகளுக்கு வேலை கொடுக்காம இந்த பொசிஷன்லயே ரத்தம் சீரா வந்துட்டு ரிவர்ஸ்ல வந்து உடம்புல போக ஆரம்பிக்குங்க. ரிவர்ஸ்ல போகும்போது இதயத்துக்கு சீரா ரத்த ஓட்டம் போய் சேரும். உடம்பு முழுக்க ரத்த ஓட்டம் சீரா இருக்கும். கால்கள்ல இருக்கக்கூடிய நோய்கள் ரிமூவ் ஆகும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த சிலந்தி வலன்னு சொல்லுவாங்க, வெரிகோஸ் வெயின், கால் ரொம்ப நேரம் நிக்கிறதுனால அங்கங்க வந்து நீர் தேங்கிடுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இந்த விபரீத கரணி பயிற்சி பண்றவங்களுக்கு படிப்படியா சீராகும். ரொம்ப நேரம் நின்னுட்டே வேலை பாக்குறேன், எனக்கு உட்காரவே முடியாது அப்படிங்கிறவங்க எல்லாம் தினமும் ஒரு 5 நிமிஷமோ 10

பத்து நிமிஷமும் நீங்க வந்து படுத்து கால்களை செவர் ஓரமா உயர்த்தி வச்சுக்கோங்க. என்னால கீழே படுக்க முடியாது அப்படிங்கிறவங்க கட்டிலையோ இல்ல ஒரு சோஃபாலையோ படுத்துக்கிட்டு கால்களை முடிஞ்ச அளவுக்கு நேரா செங்குத்தா ஒரு சப்போர்ட்ல உயர்த்தி வைங்க. ஒரு வால் அதாவது செவர்ல உயர்த்தி வச்சுட்டு ரிலாக்ஸ்டா படுங்க. இந்த மாதிரி பயிற்சி பண்ணும்போது மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், ஸ்ட்ரெஸ் கம்மியாகும், டிப்ரெஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து பெருமளவில் நல்ல ஒரு மாற்றம் கொடுக்கும். ஆங்ஸைட்டி பால்பிட்டேஷன்ஸ் இருக்கு எனக்கு படபடப்பு இருக்குங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். இதை யார் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி இருக்குன்றவங்களும், ஏற்கனவே ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்கவங்களும், அதிகப்படியான ஹெர்னியா இருந்து பயிற்சி பண்ணியிருக்கிறவங்களும் தயவு செய்து இந்த விபரீத கரணியை, வால் சப்போர்ட்டட் விபரீத கரணியை தவிர்த்துடுங்க. நீங்க இந்த பயிற்சியை பண்ணக்கூடாது. மற்ற எல்லாரும் 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ பண்ணலாம். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கூட கொஞ்ச நேரம் கால்களை உயர்த்தி வச்சு அந்த கால்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு மசாஜ் பண்ண மாதிரியான எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க பயிற்சி பண்ணிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா

0: கோட்டட் விபரீத கர்ணிய தவிர்த்துடுங்க. நீங்க இந்த பயிற்சியை பண்ணக்கூடாது. மத்த எல்லாரும் 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ பண்ணலாம். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கூட கொஞ்ச நேரம் கால்களை உயர்த்தி வச்சு அந்த கால்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு மசாஜ் பண்ண மாதிரியான எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க பயிற்சி பண்ணிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்புல வந்து அங்கங்க தண்ணி, காலில் நீர் தேங்கிறது, சிலந்தி வலை இருக்கிறது, காலில் அதிகப்படியான வலி இருக்கிறது, இதெல்லாம் வந்து படிப்படியா குறையறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து ஒரு பெஸ்ட் போஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வியாகராசனம். இந்த வியாகராசனா பயிற்சி வந்து நிறைய பேருக்கு இன்னைக்கு லைஃப் ஸ்டைல்ல வெயிட்டை சடனா குறைக்கணும், ஆனா வெயிட் குறைக்கிறதுக்கான பயிற்சிகளான பிளாங்க்கு, அப்டமன் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சா நிறைய பேருக்கு இடுப்பு வலி, வயிறு வலி வந்துருந்தனால அதை டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான வரம் தான் இந்த வியாகராசனம். இந்த பொசிஷன்ல வந்துட்டு கேட் பொசிஷன்ல இருந்துட்டு காலை உயர்த்தி மூச்சை வெளிவிடும் போது காலை உடம்புக்கு உள்ள எடுத்துட்டு போற மாதிரியான ஒரு பயிற்சி இந்த வியாகராசனா. இத டைகர் போஸ்னு சொல்லுவாங்க. சோ இந்த பயிற்சியை பண்றதன் மூலமா வேகமா பண்ணா வெயிட் லாஸ்க்கு அற்புதமான ஒரு பயிற்சி. இதையே நீங்க வந்து ஸ்லோவா மெதுவா பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த சயாட்டிகா பெயின், சயாட்டிகா இஷ்யூஸ் இருக்கு, லோவர் பேக்ல பெயின் பயங்கரமா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஆசனம். இந்த பயிற்சியை ஸ்லோவா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை நீங்க உணர்வீங்க. மறுபடியும் தினமும் ரொம்ப நேரம் உட்கார்ந்து பயிற்சி பண்றவங்க, ரொம்ப நேரம் நின்று வேலை பாக்குறவங்க இந்த வியாகராசனா பயிற்சியை உங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல கொண்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அடுத்து பிராணயாமா அப்படிங்கிற பிரீதிங் பிராக்டிஸ் பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணுங்க. யோகாவோட ஃபவுண்டேஷனே வந்து மூச்சு பயிற்சி தான் நான் சொல்லியிருந்தேன். மூச்சை உள்ளிழுக்கிறது, மூச்சை தேக்கி வைக்கிறது, மூச்சை வந்து வெளியிடுறது, இதை பூரக கும்பக ரேச்சக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயிற்சியை நம்ம எந்த அளவுக்கு சீரா நம்ம மூச்சை கவனிச்சு உள்ளிழுக்கிறோமோ, எந்த அளவுக்கு அந்த மூச்சை நம்மளால உள்ள தேக்கி வைக்க முடியுதோ, எந்த அளவுக்கு நம்மளுடைய மூச்சை வந்து நல்ல முறையில எக்ஸைல் பண்ணி வெளியிடுறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய உடலினுடைய செயல்பாடுகள் ரொம்ப சீரா இருக்கும். இந்த பயிற்சிகளை வந்துட்டு நம்ம சிம்பிளான நாடி சோதனா, நாடி சுத்தி பிராணயாமால பயிற்சி பண்ணலாம். இதுக்கு வந்து விரல்களை பயன்படுத்தி நீங்க வந்து ஒரு பக்கம் மூச்சை உள்ளிழுத்து ஒரு பக்கம் வெளியிடணும், இன்னொரு பக்கம் மூச்சை உள்ளிழுத்து இன்னொரு பக்கம் வெளியிடணும். இத நீங்க சிம்பிளா யார் வேணாலும் பயிற்சி பண்ணலாங்க. இந்த பயிற்சி பண்றதன் மூலமா நம்மளுடைய மனம் அமைதி பெறும், நரம்பு மண்டலம் வந்து சீரா இருக்கும். நரம்பு மண்டலம் சீரா இருக்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களும் வந்து தெளிவா இருக்கும். எண்ணங்கள் தெளிவா இருக்கும் போது செயல்பாடுகளுமே வந்து நல்ல தெளிவாவும் உறுதியா இருக்கும். பிராணயமால பிராமரி வந்து ஒரு அற்புதமான பயிற்சிங்க. இந்த பிராமரி பயிற்சியை நம்ம பண்ணும்போது பிராமரி பயிற்சி வந்து பீயோட ஹம்மிங் சவுண்டை ஏற்படுத்துறது, வண்டு ரீங்காரமிடுற சத்தத்தை நம்மளுடைய உடம்புல இருந்து ஏற்படுத்துறோம். இந்த சத்தத்தை நம்ம கொடுக்கறதன் மூலியமா உடம்புல வந்து ஒரு வைப்ரேஷன் ஏற்படுது. இந்த பிராமரி பயிற்சி பண்றதன் மூலியமா நம்மளோட உடம்புல இயற்கையா நைட்ரிக் ஆக்சைடு ப்ரொடக்ஷன் வந்து அதிகரிக்குது. நைட்ரிக் ஆக்சைடு நம்ம உடம்புல ஆல்ரெடி உற்பத்தி ஆயிட்டு தான் இருக்கு, ஆனா இந்த பிராமரி பயிற்சியை நம்ம பண்ணும்போது 15 மடங்கு அதிகப்படியான உற்பத்தி இருக்கான். சரி, இந்த நைட்ரிக் ஆக்சைடோடைய உற்பத்தி அதிகரிக்கிறதுனால என்ன பலன்? நம்மளுடைய வாழ்வியல் முறையினால ரத்த நாளங்கள்லாம் சுருங்கி கொழுப்புகள் படிஞ்சு ரத்தம் சீரா போக முடியாம ஹார்ட்ல பிளாக் ஆகுறது, ஸ்ட்ரோக்ஸ் வர்றது, உடம்பினுடைய எல்லா பகுதிகளிலும் ஸ்டிஃப்னஸ் ஏற்படுது இல்லையா. நைட்ரிக் ஆக்சைடு என்ன பண்ணோம்னு கேட்டீங்கன்னா அந்த ரத்த நாளங்களை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி அது உள்ள இயற்கையாவே நல்ல ரத்த ஓட்டம் சீரா போகிறதுக்கு உதவிகரமா இருக்குது. சோ இந்த பிராமரி பயிற்சி பண்றதன் மூலயமா இந்த வைப்ரேஷன் நம்ம உடம்புல ஏற்படுறதன் மூலயமா ரத்த நாளங்கள் நல்லா விரிவடையுது, எங்கேயும் அழுக்கு தங்காம கொழுப்பு தங்காம சீரா ரத்த ஓட்டம் ஏற்படுது. நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அற்புதமான ஒரு பயிற்சி. முக்கியமா தூக்க பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பிராமரி பயிற்சியை மேற்கொள்ளும் போது இன்சோமியால இருந்து பெருமளவுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், நல்ல தூக்கம் கிடைக்கும், மன அமைதி இருக்கும். கான்சன்ட்ரேஷன் மெமரியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு குழந்தைகளுக்கும் சரி வயதானவங்களுக்கும் சரி பிராமரி ஒரு அற்புதமான பயிற்சி.
1: வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். 12வது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி யோகா பயிற்றுனர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய உரையினை கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 10 மணி.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருகிறது.
1: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
2: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம விருதுநகர்லேருந்து ஒரு நேயர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. சரி, இந்த மாதிரி வெளியில் எல்லாரும் எங்கே போனாலும் நிறைய பேர் பேசிக்கிறது கொலாஜன் எடுத்துக்கணும், கொலாஜன் வந்து எதில் கிடைக்கும், கொலாஜன் மாத்திரை எடுத்துக்கிட்டா முட்டி வலி சரியாயிரும், ஸ்கின்னெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்கிட்ட சொல்லிட்டுருக்காங்க சார். அதை பற்றி ஒன்று பேசுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ கொலாஜனுங்கிறது நார்மலாக வந்து ஒரு ப்ரோட்டீன் வகை தான் வச்சுக்கங்க, ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டீன் தான் கொலாஜன் அந்த டைப்பு. அது வந்து ஒரு ஒரு பில்டிங் மெட்டீரியல் மாதிரி வச்சுங்க. ஒரு அதை வந்து நம்ம என்னென்னா ஒரு அந்த பில்டிங்க்கு வந்து ஸ்ட்ரென்த்தும் ஒரு சப்போர்ட்டும் கொடுக்கறது தான் அந்த கொலாஜினோட வேலை. அந்த கொலாஜின் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா வெறும் போன்லேயும் கார்ட்லேஜ், அந்த போனோட கார்ட்லேஜ்லேயும் இருக்கான்னு கேட்டால் அதில் மட்டும் இல்லை, ஸ்கின்ல இருக்குது, இந்த நரம்பில் இருக்குது, அது வந்து நிறையா லிகமெண்ட்டில் இருக்குது, தசையில் இருக்குது, ரத்த குழாயில் இருக்குது, ஏன் நம்ம கண்ணோட கருவிலியில் கூட இருக்குது இந்த இது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த கொலாஜின் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கிறது தான். அதில் ஒன்றுக்கும் ஒரு ஒரு ஒர்க் இருக்குது அதில். ஸோ மெயினாக வந்து இப்போ எலும்பு சம்மந்தப்பட்டது எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து அந்த கொலாஜின் வந்து கொஞ்சம் நம்மளோட போனை ஃப்ளெக்சிபிலிட்டியாக கொஞ்சம் வச்சுக்கும், அதாவது லைட்டான மைக்ரோ மூமெண்ட்ஸ் உள்ளே நடக்கும், அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கொஞ்சம் நல்லா வச்சுக்கும், அதை டஃப்பாகவும் வச்சுக்கும் போனை. அந்த கொலாஜின்கிற ஒரு இது ஒரு பேஸ்ட் மாதிரி வச்சுங்க, ஒரு அந்த நம்மளோட கட் பண்ணிக்க வரணும்னா. ஸோ அதே மாதிரி வந்து போன் வந்து நிறையா அந்த கால்சியம்மு அந்த நிறையா கால்சியம்னால ஆயிருக்கு, அதோட சேர்த்து கொலாஜின்ங்கிற ஒரு காம்பனண்ட்னாலையும் ஆயிருக்கு. கொலாஜின் இல்லை அப்படின்னா எலும்பு பார்த்திங்கன்னா ஃப்ரெஜைல் ஆயிரும், அதாவது ஈஸியாக நம்ம எங்கேயாவது போய் நிற்கணும்னாலே அது உடஞ்சிரும். ஸோ அந்த மாதிரியான இது இருக்கும். அதே மாதிரி அந்த மூட்டுக்கான கார்ட்லேஜ் ஒரு லேயர் இருக்கும் 2 மில்லிமீட்டர், அதுக்கான ஸ்ட்ரென்த்துமே மெயின் ஃப்ரேம் ஒர்க்கே எங்கேருந்து கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே அந்த கொலாஜின் மூலியமாக தான் ஸ்ட்ரென்த் அதுக்கு வருது. அது வந்து நம்ம ஷாக் அந்த மூமெண்ட் இருக்க ஷாக் ஜாயிண்ட் குதிக்கிறோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் மைக்ரோ ஷாக்ஸ் எல்லாமே அது கொஞ்சம் வாங்கிக்கும். அதே மாதிரி நரம்பு, அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்க நரம்பு, தசை, அதே மாதிரி ஜவ்வு, இந்த மாதிரி இதுலேயும் இருக்குது. ஏஜ் ஆகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து கொலாஜின் வந்து கம்மியாகும், அதனால தாங்க அந்த தோலில் சுருக்கம் உழுவுறது. அந்த ஏஜிங் ப்ராசஸ் நமக்கு நடக்கிற ரீசன் வந்து கொலாஜின் கம்மியாகும். அந்த மாதிரி அந்த ஹீலிங் ப்ராசஸ் எல்லாமே ஸ்லோ ஆகும், ஆர்த்ரைட்டிஸ் வரதுக்கான சான்சஸ் இந்த மாதிரி இதாகும். நிறையா நியூட்ரிஷன் கொலாஜின் உருவாகிறதுக்கு நிறையா வெறும் கொலாஜின் அப்படியே எடுத்தால் இதாகுமான்னு கேட்டால் அது இல்லாமல் என்ன ப்ரோட்டீன் நிறையா எடுக்கலாம், இந்த விட்டமின்ஸ் சி, ஜிங்க், காப்பர், அயன் இதெல்லாம் நம்ம சேர்ந்து எடுக்கும்போது அந்த கொலாஜின்ங்கிற ஒரு உற்பத்தி வந்து அதிகமாகும். சாப்பாட்டில் என்னென்னலாம் கொலாஜின் விஷயங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா மெயினாக முட்டையில் இருக்குது, மீனில் இருக்குது, சிக்கனில் இருக்குது, பால் வகைகளில் எல்லாத்துலேயுமே இருக்குது, அந்த சிட்ரஸ் ஃப்ரூட்டுன்னு சொல்லக்கூடியது ஆரஞ்சு, லெமன்னு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லையும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கொய்யாப்பழம், ஸோ அந்த க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸு, அந்த நிறையா விதை சம்மந்தப்பட்ட பொருட்கள் இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த கொலாஜின் ஃபார்மேஷனுங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் இதோடது. ஸோ டெஃபினட்டாக ஏஜ் ப்ராசஸ் ஆக ஆக அது இதாக தான் செய்யும். கொலாஜின் சப்ளிமெண்ட்ஸ் ஏஜ் ஆகிறவங்க எடுத்துக்கலாமானா தாராளமாக எடுத்துக்கலாம், இதனால் எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி எதுவும் கிடையாது. அன்டில் உங்களுக்கு ஏதாவது கிட்னி ப்ராப்ளமோ லிவர் ப்ராப்ளமோ இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா அது வந்து உங்கள் மருத்துவரை கேட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம்.
3: மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது.
2: மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

0: நேரம் 10:05, ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. இனி கேட்கலாம் சிந்தனையரங்கம். மகிழ்ச்சிக்கு அடிப்படை மனமா பணமா? இந்த தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். மகிழ்ச்சிக்கு அடிப்படை மனமா பணமா? இந்த தலைப்பில் நேயர்கள் பேசலாம். பேச அழைக்க வேண்டிய எண்கள் 43368 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 231231 அல்லது 299480 அல்லது 299580 இந்த 3 தொலைபேசி எண்களுக்கோ 9566427231 என்ற அலைபேசி எண்ணிலோ அழைத்து வரலாம்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: பணம் என்னடா பணம்?

0: மனித வாழ்க்கையோட முக்கிய நோக்கம், அதாவது அவங்களோட லட்சியமே வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறது வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பணமா, இல்லை எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனமா, இதை பற்றி தான் இன்னைக்கு சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி வந்து உலாவர இருக்கு. நேயர்களோட கருத்துக்காகவும் காத்திருக்கு. நம்ம நிகழ்ச்சிக்காக முதல் நேர் வந்திருக்காங்க. யார் வந்திருக்காங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
1: இனிய வணக்கம், காலை வணக்கம், சகோதரிக்கு வணக்கம் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன்.
0: பேசுங்க.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கம்மா. இந்த வார்த்தை தாமா வேணும் நமக்கு. அதாவது வாழ்வியை தலையற்ற செல்வம். இந்த நோயற்ற வாழ்வு இருந்தா நம்ம மனம் நல்லா இருக்கும். நம்ம மனம் நல்லா இருந்தா நம்ம எண்ணங்கள் நல்லா இருக்கும், நம்ம செயல்பாடுகளும் நல்லா இருக்கும். அப்ப அந்த எண்ணங்களும் செயல்பாடுகளும் கொண்டு இருக்கும் போது நம்ம தேடல் இருக்கும். அந்த தேடல நமக்கு பணம் கிடைக்கும்.

0: அந்த பணத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணுவோம், நாம் மகிழ்ச்சி அடைவோம். முதல்ல அந்த பணத்தை என்ன பண்ணுவோம், மற்றவர்களுக்கும் கொடு, நமக்கு இருக்கிறத மற்றவர்களுக்கும் கொடுத்து எல்லோருக்கும் கொடுத்து உதவக்கூடிய மனமும் நம்மள்கிட்ட இருக்கணும். அப்போ முதல்ல அடிப்படை ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியமான இருந்தால் அந்த மனம் வந்து மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப நம்ம எண்ணங்களும் நல்லா இருக்கும், செயல்பாடுகளும் நல்லா இருக்கும். இந்த செயல்பாடுகளும் எண்ணங்களும் செயல்பாடு ஒன்று ஒன்றோடு ஒன்று கலந்து வருது பாருங்க. அப்ப மனம் மகிழ்ச்சி இருக்கும். பணம் வந்து நிரந்தரம் கிடையாது. பணம் உங்ககிட்ட இருக்கலாம், என்கிட்ட இருக்கலாம், அடுத்தவங்ககிட்ட இருக்கலாம். பணம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு இடத்துக்கு போகும். மகிழ்ச்சி வேணும் அப்படின்னா நம்மளுடைய ஆரோக்கியம் இருக்கணும். ஆரோக்கியத்தை இருந்தோம்னா மகிழ்ச்சி எல்லா நிலையிலும் வரும். பணத்தை வச்சுக்கிட்டு பணம் இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுத்து
1: நன்றி உங்க கருத்துக்கு. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
2: வணக்கம் மேடம்.
1: சிந்தனை அரங்கம், சொல்லுங்க சார்.
2: வேதாரண்ய வட்டம், சேத்தாக்குடி வடக்கு, செல்வ பாரதி.
1: பேசுங்க சார்.
2: அதாவது மகிழ்ச்சிக்கு அடிப்படை வந்து பணம் அவசியம்தான் வாழ்க்கையில. ஆனா பணமே ஒரு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு கேட்டாக்க அது இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பெரிய ஆடம்பரமா வசதியா இருப்பாங்க, நாலு கார் இருக்கும், ஆனா அவரால் நடக்க முடியாது. வியாதி வந்து வீல் சேர்ல வச்சு தள்ளிய நான்கு சக்கர நாற்காலியில நடந்து போயிட்டு இருப்பாரு. ஆனா ஒரு ஏழை விவசாயி எந்த வசதியும் இருக்காது வீட்டுல. ஒரு துண்டை விரிச்சு போட்டா நல்லா தூங்குவாரு, எந்த இதுவும் இல்லாம ஒரு ஆரோக்கியமா இருப்பாரு. அதனால வந்து ஒரு மகிழ்ச்சியை தர்றது வந்து பணம் அப்படின்னு சொல்ல முடியாது. நல்ல குணம், மனம்,
1: மனம்தான் ஒரு
2: அவசியம். ஆமா,
1: நம்ம எதுவா நினைக்கிறோமோ அதுவாவே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. அப்ப அந்த மனம் வந்து செமையா இருந்துச்சு அப்படின்னா எல்லா விஷயங்களும் நமக்கு ரொம்ப ஈஸியாவே கிடைக்கும் அப்படின்றத நீங்க சொல்லியிருக்கீங்க. நன்றி.
2: நன்றி மேடம்.
1: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், சிந்தனை அரங்கம், யாருங்க சார்?
3: வணக்கம் மேடம், கும்பகோணம் பாலு.
1: பேசுங்க சார்.
3: தனக்கு மிஞ்சிதான் தானம் தர்மம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் எங்க மகிழ்ச்சியே வராதுங்க மேடம். வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும், வாழ்வதிலும் ஒரு பொருள் வேண்டும். அதாவது நம்ம வந்து பணம் இல்லைன்னா நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது, டீ குடிக்க எதுவா இருந்தாலும். ஆனா அதே ஒரு நோக்கமா இருந்தோம்னாக்கா அது ஒரு மனநோயாளியா மாறினது என்னோட ஒரு கருத்து.
1: சரிங்க.
3: இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு காவேரி நதி மாரி, அதாவது நம்ம வாழ்க்கையில வந்து காவேரி நதி மாதிரி கிளைகளை கூட முருட்டி ஓடம் போக்கி அரசலாருங்கிற மாதிரி பிரிவு, மகிழ்ச்சி, சந்தோஷம், ஒரு துக்கம் எல்லாம் கலந்துதான் வரும். இந்த இதை மட்டும் நம்ம வச்சு தினமும் வாழ முடியாது. யாருக்கும் எதுவுமே இன்னைக்கு கேரண்டி கிடையாது. 100% இன்னைக்கு ஒரு விடியல் இன்னைக்கு வந்துச்சு, இன்னைக்கு முழுசா நாளைக்கு காலை இருப்பாங்கிற நம்பிக்கை இல்லை. அதனால இருக்கிற காலத்துல எல்லோரும் இன்புற வேண்டுமே என்று வேறொன்றும் நான் அறியேன் பராபரமே அப்படின்னு தாய்மானவர் கூட்டுப்படி வாழ்ந்தா ஒவ்வொரு வினாடியும் மட்டத்தான் மகிழ்ச்சியா இருக்கும். ரொம்ப நன்றிங்க மேடம்.
1: நன்றி, ரொம்ப அழகா உங்களோட கருத்தை சொல்லியிருக்கீங்க. அதாவது தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் இப்படி நினைக்கிறதே தப்பு. அதாவது நம்ம கிட்ட இருக்கோ இல்லையோ மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும் அப்படின்றதான் நீங்க சொல்லியிருக்கீங்க. நன்றி.
3: நோய்வாய் படவன்
4: இருக்கும். ஆனா அந்த அன்புங்கிறது வந்து எல்லார்ட்டையும் இருக்க, சிலர்கிட்ட இருக்காது அந்த அன்பு என்பது. ஆக ஒரு அதாவது எல்லாரிடத்திலையும் வந்து அன்பாக பழக வேண்டும், ஒரு சமரசமாக இருக்க வேண்டுமானால் அந்த வந்து மனசுதான் மேடம் காரணம். அதாவது கைக்கு கை மாறு பணமே உன்னை கைப்பத்த நினைக்குது மனமே அப்படின்னு ஒரு பாடல் கூட இருக்கிறது. அத பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு வந்து மனசுதான் காரணம். ஆனா நம்ம மனசு வந்து நல்லபடியா இருந்தாதான் நம்முடைய உடல் ஆரோக்கியம் பெறும். நம்முடைய மனசு வந்து நல்ல ஆரோக்கியமாக இருப்பதற்கு நம்முடைய செயலும் நம்முடைய ஊக்கமும் ஒரு உற்சாகப்படும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக பதிவு செய்கிறேன். அதனால பணம் இருந்தாலும் அந்த பணம் இது அதிகமா இருந்தா கூட நமக்கு தூக்கம் கம்மியா போயிடும். இந்த பணத்தை பாதுகாக்கணும், எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கறத ஒரு டென்ஷன் ஆயிடும்.
1: கண்டிப்பா.
4: அதே போல பாத்தீங்கன்னா பணம் இல்லாதவர்களிடத்துல இருக்கக்கூடிய மகிழ்ச்சி பணம் உள்ளவர்கள் இடத்துல இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: அதாவது அளவுக்கு அதிகமான பணம் வந்து நமக்கு வந்து சிக்கலை தான் உண்டு பண்ணுது. அதாவது அடிப்படை தேவைகளுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு அது இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக நம்ம வாழ்றதுக்கு அது உதவி செய்யும். அந்த அடிப்படை தேவைகளுக்கு கூட

0: தேவையான விஷயங்கள் இல்லாத போது அந்த இடத்துல மகிழ்ச்சி இருக்குமா அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இருக்குது. ஏன்னா அடிப்படை தேவைகளுக்காவது இருந்தாகணும் இல்லையா? அப்போ அதை பற்றி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க? மனசு வரதில்லை முடிச்சிருக்கீங்க உங்களோட கருத்து. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் வந்திருக்கீங்க சார்?
1: நான் திருவாரூர் மாவட்டத்திலிருந்து தங்கையன் பேசுறேங்க, வீரமுத்து தங்கையன்.
0: பேசுங்க சார்.
1: இன்னைக்கு வந்து சிந்தனை அரங்கத்துல நல்லா தலைப்பு ஊத்திக்கிறீங்க. நீ வந்து பணமா இது கொடுத்துறீங்க,
0: அதாவது மகிழ்ச்சிக்கு அடிப்படையானது மனமா பணமா அப்படின்னு கேட்டிருக்கேன்.
1: மனமா பணமா பணமாங்க, ஆனா மனம்தான் பணம் ஒரு பெருசு இல்ல. மனிதனுக்கு வந்து நோய் நொடி இல்லாம இருந்தாலே அவன் வந்து ஒரு கடவுளுக்கு சமமான வந்து இயற்கை. இன்னைக்கு வந்து பணம் இன்னைக்கு வந்து ரொம்ப வாழ்க்கையில அவதிப்படுறாங்க, ரொம்ப நோய்படுறாங்க. இன்னைக்கு சொன்ன மேல ஒண்ணும் இல்லாதவங்க இன்னைக்கு நல்லா சிந்தனை நல்லா தூங்குறாங்க, நல்லா படுத்து ஏந்திருக்கிறாங்க.
0: இன்னைக்கு
1: இன்னைக்கு காசு இல்லாதவங்க இன்னைக்கு ஒரு சத்திரத்துல பத்து கூட நிம்மதியா வந்துட்டு இருக்கிறாங்க. பணம் வச்சுக்கிறவங்களுக்கு வந்து நிறைய வந்து நோய் நொடிகள் மற்றது என்னத்தை இவ்வளவு வச்சிருந்தா நம்ம என்ன பண்றது அப்படின்னு கூட ரொம்ப நினைச்சு கவலைப்படுறாங்க. அதாவது நம்ம வந்து இருக்கிறோம்னா நம்ம வந்து இல்லாதவங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும், ஒரு உதவிகரமா இருக்கணும். அவங்களுக்கு ஒரு நோயாளத்தை அவதிப்படுறாங்களா அவங்கள போய் பார்க்கணும், அவங்கள எடுக்கணும், அவங்க சீர்திருத்தம் பண்ணணும். நம்மளால எந்த உதவிகளை அவங்களுக்கு பண்ணணும், மனிதனா வாழணும்னா நமக்கு வந்து ஒரு உதவியா அனைத்து வச்சிருக்கணும். அதனால மனம் தான் நமக்கு பெருசு, கொஞ்சம் பணம் தான் பெருசு கிடையாது.
0: அடுத்த நேயர் வணக்கம். சிந்தனை அரங்கம், நேரம் இப்போ 10:17 ஆகுது. யார் வந்திருக்கீங்க சார்?
2: வணக்கமா, நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சார். யார் பேசுறீங்க? பேசுங்க
2: சார். முடிந்த வரைக்கும் நம்மளால உதவி செய்யணும். 10 ரூபாய் சம்பாதிச்சாலும் எப்பயும் வானொலி சொல்றது 1 வயது தானம் பண்ணணும், அப்ப அந்த மகிழ்ச்சி என்பது கிடைக்கும். அதோட முக்கியம் இந்த மகிழ்ச்சி என்பது எல்லோரும் இடத்துலயும்
0: பங்கெடுக்கணும்.
2: நம்ம மட்டும் குடும்பம் மட்டும் பார்க்க கூடாது,
3: பணம் வைத்திருப்பவர்கள் முகத்துல இன்னைக்கு மகிழ்ச்சி தங்குவது இல்லை. மடியில கணம் இல்லை, வழியில் பயம் இல்லை. அது வந்து பணத்துக்கும் பொருந்தும். மூட்டை மூட்டையா பணத்தை கட்டி வச்சு உட்கார்ந்துட்டு இருந்தா அதனால பலன் கிடையாது, மகிழ்ச்சியும் கிடையாது. சம்பாதிக்க வேணுங்கிற என்ற மனம் இருந்தால்தான் பணமே கைக்கு வரும். சேமித்து வச்ச பணத்தை தான தர்மங்கள் செய்தும் பலருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தும் அதனால கிடைக்கின்ற மனத்துக்குள்ள மரியாதை தாங்க மகிழ்ச்சிக்கு. பணம் தேவைதான், அடிப்படையே பணம் கிடையாது.
0: கண்டிப்பா
3: மனம் இருந்தால்தான் பணம் அதன் தன்மையை வெளிப்படுத்தும். நன்றி.
0: நன்றிங்க ஐயா. நேர்களை நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வாழ்க்கை தான்.
4: இனி அங்கே இங்கே எங்கேயும் போக வேண்டாம், எல்லாமே இருக்கு நமது கோட்டுச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட்டில்.
0: நாளை மாலை 6:45 கோட்டுச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட் காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் ஏசி வழங்கும் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்தி வழங்குகிறார் காரைக்கால் துணை மாவட்ட ஆட்சியர்.
4: மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, விஐபி நகர், செல்லூர், காரைக்கால்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள்.

0: ஜூஸ்கள் சரியான விலையில் வாங்க. உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுல்லமுது தார்பாய்கள் கிரீனேட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு. உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நாள் வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நேரம் இப்போ 10:22 19:00 காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனையரங்கம் நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி மகிழ்ச்சிக்கு அடிப்படை மனமா பணமா, இந்த தலைப்புல நேர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்துகிட்டே இருக்காங்க. அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து அடிப்படை தேவைகள் உணவு, உடை, இருப்பிடம், கல்வி, மருத்துவம், இந்த மாதிரியான அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யற அளவுக்கு நமக்கு பணம் தேவைப்படுது. அதே சமயம் ரொம்ப நமக்கு வசதிக்கு மீறி நமக்கு சில விஷயங்கள் வரும்போது அதற்காக நம்ம பணம் வேணும் அப்படின்னா அந்த பணத்தை நினைச்சு நம்ம மனசு கஷ்டப்படும். அதாவது அடிப்படை தேவைகள் இருக்கும்போது மனம் சந்தோஷப்படுது, மேலே போக போக அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் அப்படின்னு ஒன்று மனசில் ஏறிடுச்சு அப்படின்னாக்கா இருக்கிற வாழ்க்கையை நம்ம ரசிக்கவே முடியாமல் போயிடும். அதாவது ஆரம்பிக்கும் போது சொல்கிறோம் அடிப்படை தேவைகளுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு, அடுத்து அழுது முடிஞ்சவுடனே அடுத்த கட்டம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த அடுத்த கட்டம் அடுத்த கட்டம்னு யோசிக்கும் போது அவங்க வாழ்க்கையை வந்து வாழாமல் விட்டுடுறாங்களோ அப்படின்னு ஒரு நிலை வந்து அந்த இடத்துல இருக்கும். அடுத்ததா வரக்கூடிய நேயர் அவங்க தரப்புல என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம் சிந்தனை அரங்கம்.
1: வணக்கம்மா.
0: யார் வந்திருக்கீங்க சார்?
1: நாகூர்ல இருந்து பாண்டியன் பேசுறேன்.
0: பேசுங்க சார்.
1: கண்ணதாசனோட ஒரு பாடல் இருக்கு, நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. அதுல ஒரு லைன் ஒண்ணு வரும், மாறுதலை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்து விடும் அப்படின்னு. அதாவது பணத்தை தேடும் போது மனம் பிரச்சனையா இருக்கு, மனத்தை தேடும் போது பணம் பிரச்சனையா இருக்கு. அப்ப என்னத்த நமக்கு, ஆனா பணப்பிரச்சனைய சமாளிச்சிடலாம், ஆனா மனப்பிரச்சனைய சமாளிக்க முடியாது. அதனால புரிதல் அப்படிங்கறது வந்து மனதை பொறுத்தது. வாழ்க்கைங்கிறது நாம என்னத்த புரிஞ்சுக்கிட்டு அந்த வாழ்க்கையை வாழ்றோமோ அதுதான் வாழ்க்கை, பணம் அதை தீர்மானிக்கிறது இல்ல. நன்றி. வணக்கம்.
0: நன்றிங்க. அடுத்த நேயர் வணக்கம். யார் வந்திருக்கீங்க சார்? வணக்கம் சிந்தனையரங்கம்.
2: வணக்கம். நான் மேனவள்ளி எம்பி முறையில் பேசலாமா?
0: பேசுங்க சார்.
2: அதாவது நம்மகிட்ட நல்ல மனசு வச்சுங்களேன், நம்மள நாலு பேரும் மதிப்பாங்க. அப்ப வந்து நம்ம வந்து நம்மளுடைய நல்ல மனசை வச்சு அவங்க நம்ம கஷ்டப்படுற காலத்துல கூட நமக்கு உதவி செய்யணும் நினைப்பாங்க வந்து. ஆமா, நம்ம வந்து மகிழ்ச்சியா இருக்குங்கிறதுக்காக வந்து நம்ம வந்து மத்தவங்களை கஷ்டப்படுத்தி அது பண்ணணும் இது பண்ணணும் நினைச்சோம்னு சொன்னா நம்ம நம்மதான் கஷ்டப்படணும். அதனால நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா நம்ம மனசை நல்லபடியா வச்சிருக்கோம், நம்ம சந்தோஷமா இருக்கலாம், எல்லா வகையிலுமே நமக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும்.
0: அதாவது யாரோடையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்காம இருக்கும் போதுதான் அந்த சந்தோஷம்ன்ற ஒரு விஷயம் நம்ம மனசுல இருக்கும் இல்லையா?

0: ஆமாங்கம்மா.
1: சரிங்க. காசு விஷயத்துலேயோ மற்ற மற்ற விஷயங்களையோ அடுத்தவங்களோட நம்மளை ஒப்பிட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம மனசு வந்து கஷ்டப்பட ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த
0: ஆமாம்.
1: கஷ்டமே வந்து நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நமக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அதனால் என்ன இருக்கோ அதுக்குள்ளே வாழ பழகிக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த வாழ்க்கை வந்து நமக்கு நல்ல நல்ல ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். நன்றிங்க ஐயா, நன்றி.
0: ஆமாம், நிச்சயமாக.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் வந்திருக்கீங்க?
0: நல்லா இருக்கீங்க மேடம்?
1: நலமா இருக்கும். நீங்க யார் பேசுறீங்க, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும் மேடம். செஞ்சிருக்கணும் பேரலாம்
1: பேசுங்க சார்.
0: நமக்கும் கீழே உள்ளவர் கோடி, அதை நினைத்து நிம்மதி நாடு. அதாவது மனம் மனமும் பணமும் சார்ந்ததுதான் வாழ்க்கை. ஆனால் முதலில் மனம் வந்து நல்ல ஆரோக்கியமான நிலையில் இருக்கணும். மனம் வந்து பணத்தால மனம் மாறாது. மகிழ்ச்சி கிடைக்கிறது மனதால் தான் ஆகும். பணமும் ஒரு காரணம் தான். பணம் மட்டுமே வாழ்க்கை ஆகாது, மகிழ்ச்சி ஆகாது. நல்ல மனத்தோட, குழந்தைங்களோட, நல்ல குடும்பத்தோட, எல்லாம் வீட்டுல இருந்தோம்னா, சுத்தப்பட்டதோட, எல்லாரும் சுத்தங்களோட சேர்ந்து இருந்தோம்னா அதுவே மகிழ்ச்சியா இருக்கலாம். விட்டு கொடுக்கும் மனம் வேண்டும். எல்லாருக்கும் நல்லது கிடைக்கணும், நல்லது நடக்கணும்னு நினைக்கணும். எல்லாரோடையும் ஒற்றுமையா இருக்கணும். முதல்ல மனம்தான். மனம் சார்ந்ததே வாழ்க்கை. பணம் சார்ந்து கிடையாது, ஆனால் பணமும் ஒரு காரணி. பணம் இருந்தால் எல்லாமே இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
1: நன்றிங்க ஐயா. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க? வணக்கங்க, யார் பேசுறீங்க? அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ஜோதி.
1: வணக்கம், யார் வந்திருக்கீங்கம்மா?
2: பாக்கம் பர்த்தியர் சுமதி.
1: பேசுங்கம்மா.
2: அதாவது மன மகிழ்ச்சிக்கு பணம்னு கொடுத்துருக்கீங்க. அது போதும் என்ற இருந்தாலே போதும், நாம மகிழ்ச்சியா வாழலாம். யாருமே பணம் இல்லாதவங்க கிடையாது, இருக்காங்க. அது வந்து நமக்கு பணம்ங்கிறது சாத்தியம்தான். அது இந்த மனசை வச்சு நம்ம வாழ்க்கையில சந்தோஷமே வாழும் இடத்துல இல்ல, வாழும் விதத்துலதான் உள்ளது. இருப்பதை வச்சு மனசோட கட்டுப்பட்டு வாழணும். இந்த உலகத்துல எதுவும் இல்ல, பக்குவம் பக்குவம் வந்துட்டாலே போதும், பாறையும் பஞ்சுதான். இந்த பணம் வந்து இல்லாத பாசத்தை வந்து வரவழைப்பதும் பணம் தான், இருக்கும் பாசத்தை இல்லாம ஆக்குவதும் பணம் தான். அதாவது நிம்மதியின் தொடக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிடித்ததை விட கிடைத்தது சிறந்ததுன்னு எப்போது நினைக்கிறோமோ அப்போதுதான் நமக்கு நிம்மதி தொடங்குறது அந்த இடத்துல.
1: நமக்கு கிடைச்சதுதான் பெஸ்ட் அப்படின்னு என்னைக்கு மனசு நினைக்குதோ அன்னைக்கு நமக்கு சந்தோஷம் நம்ம கிட்டே இருக்கும். சரிங்க, நன்றிங்கம்மா. ரொம்ப அழகா உங்களோட அந்த யதார்த்தமான உண்மையை சொல்லிருக்கீங்க. நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்மா. வாழ்க வளமுடன்.
1: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
3: இளமல் தேன்மொழி முத்துக்குமாரசாமி பேசுறேம்மா.
1: சொல்லுங்க.
3: மகிழ்ச்சி என்பது நம் மனதை சார்ந்ததுமா? நமது எண்ணங்கள்லயும் நன்றி உணர்விலையும் அடங்கி இருக்குது. போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று இருப்பதில் மனநிறைவு பெறுவதுதான் நிலையான மகிழ்ச்சியை நமக்கு தரும். நிம்மதியான மனமும் நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே எந்த சூழலிலும் நம் மகிழ்ச்சியாக நம்ம இருக்க வைக்கும். பணம் பத்தும் செய்யும் தான். நமது அடிப்படை வசதிகளுக்கும் பாதுகாப்புக்கும் மட்டும்தான் பணம் உதவும். பணம் வந்து வசதிகளை ஏற்படுத்திக்க உதவும் ஒரு கருவி. ஆனா நமது இலக்கை அடைந்தால் மகிழ்ச்சி, தேர்ச்சி பெற்றால் மகிழ்ச்சி, நமது எடை குறைந்து விட்டால் மகிழ்ச்சி, நமது ஆசை நிறைவேறினால் மகிழ்ச்சி, இல்லாதவர்க்கு கொடுக்கும் போதும் ஆறுதல் சொல்லும் போதும், ஆரோக்கியமாக நமது பணிகளை சிறப்பாக செய்யும் போதும் ஒரு மகிழ்ச்சியே பணத்தை விட சிறந்தது. நன்கு உழைத்து நேர்மையா போதுமான அளவு பணம் ஈட்டி மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதே மனநிறைவை தரும், மன மகிழ்ச்சியும் தரும். நம் மனம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை நன்கு உபசரித்து அனுப்பும் போது மகிழ்ச்சியை தரும். நம்ம மனதை அலைபாய விடாமல் அமைதியாக வைத்துக் கொண்டாலே நமது வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குமா?
1: சரி, நன்றி.
3: வாய்ப்புக்கு நன்றிமா. வாழ்க வளமுடன்.
1: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
4: மனமும் குணமும் முன்னாடி இருக்கணும்.

0: இது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு எவ்வளவு பணம் வந்தாலும் எவ்வளவு வசதியா வந்தாலும் நாங்க மேடம் நம்ம அந்த குணத்தை வந்து எடுத்துக்கணும் வச்சுக்கலாம், பணம் போயிடும். அந்த குணமும் இருக்கணும் மனமும் இருக்கணும். அந்த குணமும் மனமும் எப்போதும் நம்மகிட்ட இருந்துச்சுங்களா, இந்த பணம் வந்து நிரந்தரமா இருந்துகிட்டே இருக்கும்.
1: சரி,
0: அதான் உண்மை. நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: காரைக்கால் பண்பலையின் 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கோம். நேரம் இப்போ 10:36 ஆகுது. இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து மகிழ்ச்சிக்கு அடிப்படை, மனமா பணமா, இந்த தலைப்புல நேயர்கள் கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்மள பண்பலையோட முகநூல் பக்கத்துல நேயர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அன்புராணி சொல்லியிருக்காங்க, பணம் தான் முதலில், அப்புறம் மனம் என என் அனுபவம். அன்புராணி சென்னையிலேருந்து சொல்லியிருக்காங்க. அறிவிப்பாளருக்கு இனிய காலை வணக்கம். நம் மகிழ்ச்சிக்கு மனம்தான் மிக மிக மிக அழகு, ஆனால் அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க பணம் என்ற ஆயுதம் மிக மிக அவசியம். பணம் இருந்தால் நல்ல மனமுடையவரை கொண்டாடும் இந்த உலகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அமிர்தவராயன் கோட்டை பாரிவள்ளல் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து நந்தினி சுரேஷ் திருபுவனத்திலேருந்து சொல்லியிருக்காங்க, மகிழ்ச்சிக்கு அடிப்படை மன நிறைவே தவிர பணம் அல்ல. பணம் என்பது அடிப்படை தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம் பூர்த்தி செய்வதற்கான ஒரு கருவி மட்டுமே. ஆனால் உண்மையான மகிழ்ச்சி என்பது ஆரோக்கியமான உறவுகள், மன அமைதி, நேர்மறையான எண்ணங்கள் மற்றும் பிடித்த விஷயங்களில் ஈடுபடுவதால் கிடைக்கிறது. அறிவியல் மற்றும் உளவியல் ஆய்வுகளின் படி பணம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் மகிழ்ச்சியை தருவதில்லை. அடிப்படை தேவைகள் பூர்த்தியான பிறகு மகிழ்ச்சி என்பது நமது உளவியல் அணுகுமுறையை பொறுத்தே அமைகிறது அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அடுத்து காலை வணக்கம். இப்ப உள்ள காலகட்டத்துக்கு பணம் தான் பெருசு, பணம் வந்தால் மனம் தானாக வரும், இன்றைய சூழ்நிலை அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெயங்கொண்டம் மெர்சி ராணி கலைவாணன். அடுத்து அதம்பார் ராமன் சொல்லியிருக்காங்க, மனம்தான் மன அமைதியும் மகிழ்ச்சியும் தருவது. நம்மை சுற்றியுள்ள நேர்மறையான விஷயங்கள் உணர்வில் தான் உள்ளது. இயற்கையோடு நேரம் செலவிடுவது, பிடித்த பாடல்களை கேட்பது, தியானம் செய்வது போன்ற எளிய விஷயங்கள் மனதை எப்போதும் உற்சாகமாக வைத்திருக்கும். செய்யும் செயல்களை மகிழ்ச்சியோடு செய்தால் மனம் எப்பொழுதும் அமைதியாக இருக்கும். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நளினி சங்கர் டிஆர் பட்டணத்துலேருந்து சொல்லியிருக்காங்க, மகிழ்ச்சிக்கு அடிப்படை முதலில் பணம் தான் தேவைப்படுகிறது, பணம் இருந்தால் மனம் மகிழ்ச்சி ஆகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டி மடம் கார்த்திகேயன், மனம் மட்டும் இருந்தால் மகிழ்ச்சி கிடைக்காது. இன்றைய காலகட்டத்தில் A to Z வரை அனைத்தையும் பெற வேண்டும் என்றால் பணம் அவசியம் தேவை. பணம் இல்லை என்றால் மனம் மகிழ்ச்சி அடையாது. கருவறை முதல் கல்லறை வரை பணம் தேவை அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் குமரன் சொல்லியிருக்காங்க, மகிழ்ச்சிக்கு அடிப்படை மனம்தான். மனதை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்து கொண்டால் பணம் என்ற விஷயமே அடிபட்டு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணம் இருந்தால் நிம்மதியாக தூங்கலாம் என்று நினைப்போம், ஆனால் பணத்தை எங்கே வைப்பது, வருமான வரித்துறைக்கு எப்படி கணக்கு காட்டுவது என்ற கவலையிலேயே பலருக்கும் தூக்கம் கெட்டு போகிறது. விலை மதிப்பற்ற சிரிப்பு, கோடிகளில் புரளும் கோடீஸ்வரர் ஒருவரால் கூட கடையில் போய் 1 கிலோ நிம்மதியும் 1/2 கிலோ சிரிப்பும் கொடுங்கன்னு விலைபேசி வாங்க முடியாது. அதனால மனமே மகிழ்ச்சி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி. கோமல் சரவணன் சொல்லியிருக்காங்க, தற்போதைய காலகட்டத்தில் பணம் தான் முதலில் அப்படின் இருக்காங்க. சிவாஜி சிவா அப்படின்ற ஐடியிலேருந்து ரெண்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோவில் டி மடப்புறம் தோப்பு திரு வேல்முருகன் சொல்லியிருக்காங்க, இன்றைய சூழ்நிலைக்கு பணமே மகிழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஆதாரம். மனதை வைத்து மகிழ்ச்சியை பெறுவது இன்றைய சூழ்நிலைக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவடி அசோக் ராஜ் அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு காலத்தில் மனமாக இருந்தது இப்போது பணமாக மாறி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொரநாட்டு கருப்பு பிரபாகரன், ஒரு மனுஷன் அலை வைக்கிற பணம் தான் மனம் அல்ல. ஊரு விட்டு ஊரு போய் தெரியாத பாஷை பேசி, பார்க்காததை பார்த்து, பழகாதவங்க கிட்ட பழகி, எல்லாத்துக்கும் காரணம் பணம் தான். மிகப்பெரிய பலம் நாம பேசணும், பணம் ஒரு வார்த்தைக்கு பேசாது, அதில் தான் பலம் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை பிரகதீஸ் அவங்க சொல்லியிருக்காங்க, வாழ்க்கையின் வெற்றிக்கு மனம் மிக முக்கியம். நல்ல நிம்மதி இருந்தால் மட்டுமே பணத்தால் கிடைக்கும் மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும். நிம்மதியாக இருந்தால் தான் பணத்தினால வர பலனை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க மனம்தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி, பணம் என்பது இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தவங்க கிட்டே போயிடும். நம்மக்கிட்ட எப்போதும் இருக்கிறது மனம் மட்டும்தான், மனம்தான் சிறந்தது.

0: ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: அடுத்து பார்த்தீங்கன்னா, குடவாசல் சசிகலா, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, மனமும் நல்ல மனமாக நம்மை நினைக்கும், மனமே மகிழ்ச்சி அளிக்கிறது, பணத்தை வைத்து பொருட்களை வாங்கலாம், மகிழ்ச்சியை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பு, பாசம், நட்பு மற்றும் குடும்பத்துடன் செலவிடும் நல்ல தருணங்கள் மனதால் மட்டுமே சாத்தியம், பணத்தால் வாங்க முடியாது. மயிலாடுதுறை ராஜா தெரு குரு சொல்லியிருக்காங்க. வாழ்க்கை பயணத்துக்கு பணம் ஒரு சிறந்த எரிபொருள், ஆனால் அந்த பயணத்தை வழிநடத்தும் ஓட்டுநர் மனம். வாழ்வாதாரத்துக்கு பணத்தை தேடினால் நிலையான மகிழ்ச்சிக்கு மன நிறைவும் அமைதியும் தான் மிகவும் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகிழ்ச்சி என்பது என்னிடம் என்ன இருக்கிறது என்பதில் இல்லை, எப்படி உணர்கிறேன் என்பதில் தான் இருக்கிறது. ஆகையால் பணத்தின் மீதான மோகத்தை, பேராசையை தவிர்த்து இருப்பது போதும் என்ற மனநிறைவையும் அன்பையும் நிரப்பி மனதை செழுமையாக்கினால் நமக்கு பணத்தின் தேவை குறையும், மகிழ்ச்சியின் அளவு கூடும். பணம் வாழ்க்கையை எளிதாக்கும், மனம் வாழ்க்கையை அழகாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க. அடிப்படை மகிழ்ச்சிக்கு மனமே முதன்மையானது. பணம் என்பது அடிப்படை தேவைகளுக்கு பூர்த்தி செய்கிறதுக்கு ஒரு கருவி மாதிரி தான், ஆனால் அந்த தேவைகளை கொண்டு மனநிறைவை அடைவதும் வாழ்க்கையை ரசிப்பதும் நமது மனநிலையை பொறுத்தே அமைகிறது. மனம் நினைத்தால் தான் பணம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து நேரலையில் யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சிந்தனை அரங்கம், யார் வந்திருக்கீங்க? அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம்.
5: ஹலோ.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
5: அன்பான வணக்கம் மேடம்.
0: யாருங்க சார்?
5: புத்தாளம் மாரியம்மன் கோயில். என்ன மோகன்
0: பேசுங்க சார்.
5: மகிழ்ச்சி, மகிழ்ச்சிக்கு தேவை மனமா பணமா? அதாவது நான் காலையில எழுந்து வாக்கிங் போனேன் மேடம், எனக்கு மகிழ்ச்சியே இல்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனம் இருக்கு ஆனா மகிழ்ச்சி இல்லை. ஆனா பாக்கெட்ல பூரா பணமே இல்ல, டீ குடிக்கவே முடியல. அடுத்தவங்கள்ட்ட கேக்குறதுக்கு என்னவோ மாதிரி இருக்கு. இதுக்கு காரணம் வந்து மனசா இல்ல பணமானு எனக்கு ஒண்ணும் புரியல. மனசுதான் இருக்கானா?
0: அதாவது டீ குடிக்க காசு இல்ல அப்படின்றதுனால மனசு வந்து மகிழ்ச்சி இல்ல. காலையில வாக்கிங் போகும்போது நீங்க நிறைய விஷயங்களை பாத்திருப்பீங்க இல்லையா, இயற்கையை பாத்திருப்பீங்க, சுறுசுறுப்பா எப்படி இயங்குது அதெல்லாம்.
5: அது உண்டு. இப்ப திருமணத்துக்கு போனேன் மேடம், திருமணத்துக்கு போய் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு வெளியில வந்துருந்துச்சீங்களேன், எனக்கு நல்ல மனசு வாழ்த்துட்டேன். ஆனா பணம் இல்லாதல வந்துட்டு போயிட்டான் பாரு, இன்னொருத்தர் குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் வச்சுட்டு கூப்பிடாரு, டக்குன்னு அவுட்டா போயிடுச்சு. அந்த புள்ளைக்கே தெரியுது பணம் தான் தேவை மனிதனுக்கு, வாழ்க்கைக்கு தேவை மகிழ்ச்சிக்கு பணம் தான். பணம் இருக்கலாம், ஆனா வந்து அந்த மனதை வந்து நம்ம அடுத்தவங்க தெளிவுபடுத்துறதுக்கு மனத்தால் மட்டுமே அடுத்தவங்களை மகிழ்ச்சி பண்ண முடிஞ்சு, தன்னிச்சே வந்து மகிழ்ச்சியோ மனதும் எதுக்கும் வராது என்பது என்னுடைய 40-50 ஆண்டு கால வாழ்க்கை பாடத்தை அப்ப சொல்றேன் மேடம்.
0: அதாவது நீங்க சொன்னீங்க இல்லையா, டீ குடிக்க காசு இல்ல அதனால எனக்கு மகிழ்ச்சி இல்ல அப்படின்ட்டு. ஆனா வீட்டுல வந்து நம்ம வீட்டுல அந்த வரட்டு காப்பின்னு சொல்லுவாங்கல்ல, அதை போட்டு குடிச்சிட்டோம்னா அந்த அந்த டீ வேணும்ன்ற அந்த தேவை கூட பூர்த்தி ஆயிடும். அப்ப மனசு தானே அந்த இடத்துல காரணமா இருக்கு. ஒரு கிளாஸ் தண்ணி தானே தேவைப்படும் அதுக்கு, ஒரு பிஞ்சு அப்ப ஐயா வந்து பணம் தான் முக்கியம் அப்படின்னு மனசுல வச்சுட்டு பேசுறதுனால பணத்தை தான் நீங்க பேசுறீங்க.
5: இணைந்து காரைக்கால் வானொலியோட நான் பேசுறேன் பாருங்க, உங்க கூட இதுக்கு தேவை எனக்கு பணம் இருந்த தொடர்ந்து மேடம் உங்கள்கிட்ட பேசுறேன்.
0: பணம் இருந்தாதான் ரீசார்ஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டீங்க.
5: பணம் இல்லைன்னா எதுவுமே முடியாது மேடம். வாழ்க்கை நடந்த நாடு வந்து மகிழ்ச்சியா இருக்கிறது காரணமே பணம் தான். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: அடிச்சு சொல்லிட்டு போறீங்க, உங்க கருத்து அது. அடுத்த நேயர் யார் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கலாம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க? வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
6: மகாராஜா பத்தின திலகவதி பேசுறேன்.
0: பேசுங்கம்மா.
6: பணம் என்னடா பணம், பணம் குணம் தானடா நிரந்தரம் இருக்கு என்ற உலகத்துல பணம், பணம் வந்து முக்கியம் இல்லை மேடம். குணம் தான் என்னைக்குமே நிரந்தரம். பணம் இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கும், எங்கள்கிட்ட இருக்கும், இன்னொருத்தோட்ட இருக்கும் மேடம். பணம்
0: கைக்கு கை மாறும் பணமே.
6: கைக்கு கை மாறும் மனமே கை வச்சு நினைக்கிறது மனமே சொல்லுவாங்க. அந்த மாதிரி பணம் என்னைக்கு நிரந்தரம் கிடையவே கிடையாது மேடம். குணம் தான் இதுக்குன்னா மனமும் இருக்கணும்.

0: மனசு இருந்தாதான் எல்லாமே சாத்தியம் அப்படி.
1: எல்லாமே எல்லாம் எல்லாமே மேடம்.
0: சரிங்க, ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. முதல் முறையாக பேசுகிறீங்களா நீங்க?
1: இல்லை, நான் நிறைய வாட்டி பேசியிருக்கேன் மேடம்.
0: நிறைய வாட்டி பேசியிருக்கீங்க. சரிங்க, ரொம்ப அழகாக சொல்கிறீங்க, நன்றி.
1: நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்கம்மா?
2: சித்தைப்புள்ளி தேவி மேடம்.
0: பேசுங்கம்மா.
2: பணமா மனமான்னு கேட்டிருக்கீங்க. மனம் தான் மேடம். பணம் அவங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு என்கிட்ட இருக்கும், நான் இன்னொருத்தவங்கள்ட்ட இருக்கும். ஆனா அப்ப வந்து மேடம், எங்க அம்மா அப்பா எல்லாம் ஒன்னா சின்ன பிள்ளையா இருக்கவங்கள ஒரு வேளைதான் சமைப்பாங்க. சாயந்தரம் ஒரு வேளை சமைப்பாங்க. எங்க அம்மா வேலைக்கு போயிட்டு வந்தேன். அப்ப இருந்த சந்தோஷம் வந்து இப்ப எது வேணா வாங்கி சாப்பிடலாம். ஆனா இப்ப இல்ல மேடம் அந்த சந்தோஷம்.
0: சரிங்க, ரொம்ப யதார்த்தத்தை சொல்றீங்க.
2: அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டப்போ இருந்த மகிழ்ச்சி இப்ப இல்ல மேடம்.
0: அந்த இரவுல வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து அந்த சமைப்பாங்க, அதை சாப்பிட்டுட்டு அந்த வடிச்ச கஞ்சியை ஊத்தி அதை எடுத்து வைப்பாங்க. அது காலையில
2: உருண்டையே கொடுப்பாங்க மேடம். சாமி கையில உருண்டி லாஸ்டா எல்லாருக்கும் ஒரு ஒரு உருண்டை எங்க அப்பா அம்மா எல்லாமே கொடுப்பாங்க. ரெண்டு பேருமே கொடுப்பாங்க.
0: அது அப்படியே அமிழ்த மாதிரி இருக்குமா? சில விஷயங்கள் வந்து நமக்கு அந்த வேல்யூ வந்து லேட்டா தான் புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க.
2: ஆனா பணமும் தேவைதான். கல்யாணத்துக்கு போயிட்டு மொய் வைக்காம வந்தா அது ஒரு அதுக்கும் தேவை, பணம் தேவைதான். ஆனா எல்லாத்துக்குமே பணம் தான் தேவைன்னு
0: நன்றி.
3: பணத்தால் சாதிக்க முடியாதவர்களை குணத்தால் மனதால் சாதிக்கலாம். ஏதோ பிறந்துட்டோம், வாழறோம், ஒரு காலகட்டத்துல மறைந்து போறோம். ஆனா நம்ம இறுதி ஊர்வலத்துல வர்றது பணம் இல்ல மேடம், உன்னுடைய குணம்தான். நம்ம சேர்த்து வச்சுட்டு சொந்தங்கள் நட்புகள் தான் மேடம்.
0: சரிங்க, நன்றி. நன்றி.
3: நன்றிம்மா. நன்றி.
0: இன்றைக்கு காரைக்கால் பண்பலை 100.3 வந்து சிந்தனை அரங்கம் மகிழ்ச்சிக்கு அடிப்படை மனமா பணமா அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் வந்து மனம் தான் வேணும், மனம் இருக்கும்போது தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் வந்து அத்தியாவசிய தேவைகளுக்காக பணமும் தேவைப்படுது, அது இருந்தால் தான் அந்த மகிழ்ச்சியே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைவு பெறுகிறது இன்றைய சிந்தனை அரங்கம். நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
4: ஆகாஷவாணி நேயர்கள் கேட்கவிருப்பது சிலம்பு செல்வர் மாபோ சிவஞானம் அவர்களின் பிறந்த நாள் உரை. வழங்குகிறார் கவிஞர் நா முத்து நிலவன் அவர்கள்.
5: வானொலி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இந்த உரையை இரண்டு மிகப்பெரிய சான்றோரின் பேச்சிலிருந்து நான் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைய தமிழ்நாட்டுக்கு பழைய பேரு மெட்ராஸ் ஸ்டேட் அல்லது சென்னை மாகாணம் என்கிற பெயர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சென்னை மாகாணம் என்கிற பெயரை தமிழ்நாடு என்று மாற்றிய தேதி 1969 ஜனவரி 14 அன்னைக்கு. அப்போ உரையாற்றிய அன்றைய முதல்வர் அறிஞர் அண்ணா அவர்கள் ஒருவர் பெயரை குறிப்பிட்டு பெரிதும் பாராட்டி பேசினார். யார் அவர்? இது ஒன்று. இன்னொரு பக்கம் நம்முடைய காந்தியடிகள் 1933 டிசம்பர் மாதம் வட சென்னையில் அரிசன சேவா சங்கத்தின் செயலாளர் என்ற முறையில் வரவேற்பு கூட்டத்தை நடத்திய ஒருவர் அவரை காந்தியடிகள் அருகில் அமர வைத்து பாராட்டி பேசினார். யார் அவர்? இந்த இருவரும் சான்றோரால் பாராட்டப்பட்டவர்தான் மா போ சிவஞானம் ஐயா அவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையை வியந்து வியந்து பார்க்கலாம். இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற சில வாழ்க்கை வசதிகள், சில சமூக நல்ல விஷயங்கள், இதெல்லாம் எங்கிருந்து வந்தது என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அரசியல் கட்சியினுடைய களப்போராளியாக ஒரு பக்கம் இருந்திருக்கிறார். அவர் வந்து 89 வாழ்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 100 மேல் எழுதியிருக்காங்க. போராட்டத்தின் போது சிறையில் அடைக்கப்பட்டு அந்த சிறையில் படிக்க தொடங்கினார். ஏன்னா அவர் பள்ளிக்கூடத்தில் படித்தது 3 வரைதான். ஆனால் இந்த சிறையில் படிக்க தொடங்கி கிட்டத்தட்ட 50 100 புத்தகம் எழுதியிருக்கிறார்னா எவ்வளவு பெரிய படிப்பாளியாகவும் இன்னொரு பக்கம் களப்போராளியாகவும் இருந்திருக்காருன்னு பாருங்க. 1906 அவர் பிறந்திருக்காரு. 1919 அப்போது மாப்போசிக்கு 13 வயது. காந்தியடிகள் மேற்கொண்ட சுற்றுப்பயணத்தில் சென்னைக்கு வர்றாரு. அந்த உரையால்

கவரப்பட்டு அகிம்சை பாதையையே தம் அரசியல் வாழ்க்கையாக அமைத்து கொண்ட லட்சக்கணக்கான இந்திய இளைஞர்களில் மாப்போசியும் ஒருவர். சென்னைக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது மாதிரி சென்னை மாநகரத்திற்கு அது தமிழ்நாட்டுக்கு உரியது என்பதற்கு ஒரு போராட்டம் நடந்துச்சு. ஏனென்றால் அப்பொழுது ஆந்திராவின் ஒரு பகுதி, கர்நாடகாவின் ஒரு பகுதி, கேரளா முழுவதுமாக இப்படியெல்லாம் சேர்ந்து நான்கு மாநிலத்திற்கும் சேர்ந்த சென்னை மாகாணத்தின் தலைநகராக சென்னை இருந்துச்சு. இந்த மாகாணங்கள் பிரியுது இல்லையா, அப்படி ஆந்திரா பிரிகிற போது சென்னை எங்களுக்கு வேண்டும் என்று ஆந்திர மக்கள் போராடுறாங்க. அந்த தலைநகரை மீட்கிற போராட்டத்தில் தலைமகனாக நின்றவர் மாப்போசி. இந்தியா முழுவதும் கள்ளுக்கடை எதிர்த்து போராட்டங்கள் நடக்குது. அது தமிழ்நாட்டிலையும் நடக்கும்போது மாப்போசியினுடைய வாழ்க்கையே மாறுது. எப்படின்னு கேட்குறீங்களா, அவரு கள்ளுக்கடை வைத்திருக்கிற குடும்பத்தைச் சேர்ந்தவர். கள்ளுக்கடை மறியல் நடத்துகிற போது அவருடைய வீட்டில் அது பிரச்சனையாகிறது, உறவினர்கள் மத்தியில் அது பிரச்சனையாகிறது. 1921 காந்தியடிகள் கள்ளுக்கடை மறியலை அறிவித்தவுடன் தான் சொந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு அரசியலுக்கு போவதா என்று நேரடியாக முடிவுக்கு வர வேண்டிய நிலைமைக்கு சிவஞானம் அவர்கள் வருகிறார். அவர் அப்போ 15 வயசு. அதுக்கப்புறம் ஒரு அச்சகத்தில் போய் தொழிலாளியாக வேலை செய்கிறாரு. அவங்க குடும்பத்தில் வெளியில் வேலை பார்த்து வருமானம் வரக்கூடிய வேலை பார்க்குறவர் அவர் ஒருத்தர் தான். 14 ரூபா சம்பளமா. அந்த வேலையை விட்டுவிட்டு கள்ளுக்கடை மறியலில் கலந்து கொண்டு சிறை சென்றார். வீட்டில் வறுமை அவரை வேலைக்கு போக சொல்லி விரட்டியது. அவர் மறியல் செய்த ஒரு கள்ளுக்கடையில் வேலை கிடைத்தது மீண்டும். ஆனால் அவருடைய தாயார் கொள்கை பற்றோடு சொந்த தேவைக்காக கொள்கையை உதறி வேலைக்கு செல்வது இழுக்கு என்று கூறி ஆறுதல் படுத்தி அந்த வேலைக்கு போக வேண்டாம் என்று அவரது தாயே தடுத்தார். சைமன் கமிஷன் எதிர்ப்பு என்பது இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கியமான மைல்கல். 1928 நல்ல ஞாபகம் வச்சுங்க, அப்போ மாப்போசிக்கு வயது 22. சிவஞானம் பிரசவாக்கத்தில் தன் நண்பருடன் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று சிறைக்கு போறாரு. அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் சார்பாக சென்னையில் நடைபெற்ற எல்லா ஊர்வலங்களிலும் பொதுக்கூட்டங்களிலும் கலந்து கொள்கிறார். அந்த வழக்கம் அவருக்கு மேடைகளில் உணர்ச்சிகரமாக பேசுவதையும் சத்தியமூர்த்தியுடன் காந்தி தலைவர்களுடைய நண்பர்களாகவும் ஆனார். காந்தியடிகள் 1930 தொடங்கிய தண்டி யாத்திரையை தொடர்ந்து நாடெங்கும் கடற்கரை நகரங்களில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது எல்லாருக்கும் தெரியும். சென்னை கடற்கரையில் ஆந்திர பிரகாசம் தலைமையில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தில் சிவஞானமும் கலந்து கொண்டார். அப்பொழுது வயது 24. நண்பர்களே, தன்னுடைய 31 வயதில் தான் திருமணம் பண்ணுறாரு. அவருடைய தாய்மாமன் மகளான ராஜேஸ்வரியை திருமணம் பண்ணுறாரு. அவருக்கு திருநாவுக்கரசு என்கிற மகனும் கண்ணகி மாதவி என்கிற மகளும் பிறந்தனர். மாதவி அவர்கள் பின்னால் சிலப்பதிகார விழாவை தொடர்ந்து நடத்தினார். அவருடைய பேத்தி தி பரமேஸ்வரி இப்பொழுதும் இலக்கியங்களில் மாப்போசியை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். அந்த காலத்தில் சிறந்த சொற்பொழிவாளராக திகழ்ந்த நம்முடைய மாப்போசி தொடர்ந்து அடுத்தடுத்து சிறைக்கு போனார். அவருடைய வாழ்நாளில் 700 நாள்களுக்கு மேலாக, அதாவது 23 மாதம் சிறையில் இருந்திருக்கிறார். அப்படி சிறைதான் அவருக்கு கல்வியை கொடுத்திருக்கிறது. அங்குதான் அவர் சங்க இலக்கியம் படிக்கிறார், அங்குதான் அவர் சிலப்பதிகாரத்தை படிக்கிறார், அங்குதான் அவர் பாரதியை படிக்கிறார். இப்படி சிறையிலிருந்து வெளியே வந்தவர் அந்த இலக்கியத்தோடு சேர்ந்த அரசியல்வாதியாக திகழ்ந்தார். எப்படி, பாரதி விழாவை நடத்த ஆரம்பிக்கிறார். 1938 முதன் முதலாக செப்டம்பர் 11 தொடங்கி ஒரு வார காலத்துக்கு சென்னை நகரம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பாரதி விழா கொண்டாடப்பட்டது. அதில் என்ன புதுமைன்னு கேட்டால், ராஜாஜி சத்தியமூர்த்தி போன்றவர், திருவிக்க போன்றவர்கள் கலந்துக்கிட்டாங்க. காங்கிரசுக்கு எதிர்கட்சியாக இருந்த சக்கர செட்டியார், அவர் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர், வரதராஜ நாயுடு அவர் திராவிட இயக்க தலைவர், இவர்களையெல்லாம் அழைத்து பாரதியாரின் நண்பர்கள் என்கிற வகையில் அழைத்து உரையாற்ற செய்தார் சிவஞானம். இது ஒரு புதுமையான நிகழ்ச்சியாக இருந்தது. அது மட்டும் இல்லை, இப்போ கப்பலோட்டிய தமிழன்னா எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் வாழ்க்கையவே இந்திய மக்களுக்காக அர்ப்பணித்தவர் வ.உ. சிதம்பரம் அவர்கள். மிகப்பெரிய இலக்கியவாதி. 11/11/1936 என்று மறைகிறார். 2 ஆயுள்தண்டனை பெற்ற கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி.க்கு தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் ஒரு இரங்கல் கூட்டம் கூட நடக்கவில்லை. இதை கண்டு மிகுந்த கவலைப்பட்ட மாப்போசி அவர்கள் இரங்கல் கூட்டத்துக்கு மட்டுமல்ல, அவருக்கு ஒரு சிலை வைத்து விழா நடத்த வேண்டும் என்று தொடங்குகிறார். அப்போ கப்பலோட்டிய தமிழர் என்கிற ஒரு நூலையும் எழுதுகிறார். உங்களுக்கு தெரியும், கப்பலோட்டிய தமிழர் என்கிற பெயரில் அவர் எழுதிய நூல் பின்னால் திரைப்படமாகவும் வந்தது. அந்த படம் வந்த பிறகு வ.உ.சி. புகழ் நாடெங்கும் பரவியது. அப்படி வ.உ.சி.யுடைய புகழ் உண்மையிலேயே பரவுவதற்கு அடிப்படையாக அவருடைய கப்பலோட்டிய தமிழர் என்கிற நம்முடைய மாப்போசி எழுதிய நூல் தான் காரணமாக இருந்தது என்பது ஒரு முக்கியமான குறிப்பு. அதுக்கப்புறம் 1939 காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக சத்தியமூர்த்தியும் செயலாளராக நம்முடைய மாப்போ சிவஞானம் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அப்பொழுது வ.உ.சி.க்கு சிலை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். ஆனால் நிறைய ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை. என்றாலும் ஹாமில்டன் பாலத்தில் அந்த சந்தையில் வசித்த எளிய மனிதர்களிடம் 1 ரூபாய் 2 ரூபாயாக கையேந்தி சில தொழிலாளர் சங்கங்களின் உதவியோடு அந்த சிலையை நிறுவியவர் விடாப்பிடியான நம்முடைய மாப்போசி அவர்கள். 1946 தமிழரசுக் கழகம் என்கிற ஒரு தனி அமைப்பை உருவாக்கி

வாக்குகிறார். செங்கோல் என்கிற ஒரு வார இதழை நடத்துகிறார், தொடர்ந்து எழுதினார். 1954 வரை தமிழரசு கழகம் என்கிற அமைப்பை அவர் தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார். தமிழரசு கழகம் முன்னை விட வேகமாக இயங்கியது. மாப்போசி எழுதிய கப்பலோட்டிய தமிழன் நூல் வாவூசியின் பெருமையை உலகிற்கு உணர்த்தியது போல, அவர் எழுதிய வீரவாண்டிய கட்டபொம்மன் என்கிற நூலும் அதுவரை அறியாத வீரவாண்டிய கட்டபொம்மனை தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்தியது. நல்லா யோசிச்சு பாருங்க, 3 வகுப்பு வரை மட்டுமே படித்த மாப்போசி பின்னாளில் சங்க இலக்கியத்தில் தேர்ந்தவராக

0: அட்டவணை தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்தியது. நல்லா யோசிச்சு பாருங்க, மூன்றாம் வகுப்பு வரை மட்டுமே படித்த மாப்போசி பின்னாளில் சங்க இலக்கியத்தில் தேர்ந்தவராக தன் இலக்கியத்தினால் சமூகத்திற்கு பணியாற்றிய பாரதியை, வஉசியை, வீரபாண்டிய கட்டபொம்மனை எல்லாம் எடுத்து எழுதியது போலவே சிலப்பதிகாரத்திற்கும் ஒரு மிகப்பெரிய விழா நடத்தினார். சிலம்பு செல்வர் என்கிற பெயர் அதனால் அவருக்கு கிடைத்தது. 1950 சென்னை ராயப்பேட்டையில காங்கிரஸ் திடலில் முதன் முதலாக சிலப்பதிகார மாநாட்டை நடத்தினார். அந்த மாநாட்டில் நிறைய தலைவர்களை கூப்பிடுறாரு. ராபி சேதுப்புள்ளி, டாக்டர் மு வரதராசனார், காமராஜர் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களையும் அழைத்து விழாவை நடத்துறாரு. அனைத்து கட்சி பிரபலங்கள், தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்ட தமிழ் கலாச்சார விழாவாக அது நடந்தது. தனது தமிழரசு கழகம் மூலம் சிலப்பதிகார விழாவை தொடர்ந்து நடத்தினார். மாப்போசியின் தமிழ் கொடையை பாராட்டி பேராசிரியர் ராபி சேதுப்பள்ளி அவர்கள் அவருக்கு சிலம்பு செல்வர் மாப்போசி என்கிற பட்டத்தை வழங்கினார். அந்த பெயர் இன்றளவும் நிலைத்து நிற்கிறது. அதுபோலவே அவர் மறைவுக்கு பிறகும் மகள் மாதவி அந்த விழாவை தொடர்ந்து நடத்தி வருகிறார் என்பது குறிப்பிட்டு பாராட்டத்தக்கது. நண்பர்களே, வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தில் ஈடுபட்ட மாப்போசி அமராவதி சிறையில் அடைக்கப்பட்ட போதுதான் இந்த இலக்கியங்களை எல்லாம் படித்தார். அப்படி படித்து 1967-71 காலகட்டத்தில் சட்டமன்ற மேலவை துணைத்தலைவராக பதவியேற்கிறார். சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்ற போது அது தொடர்பான தீர்மானம் சட்டமன்றத்தில் அண்ணா தலைமையில் நிறைவேற்றப்படுகிறது. ஒரு சின்ன சிக்கல் வந்தது. என்ன அது? வட இந்தியர்களுக்கு ழகர உச்சரிப்பு வராது. தமிழ் அல்லாதவர்கள் அதை ழாவை உச்சரிக்க முடியாது என்பதனால் தமிழ்நாடு என்பதை ஆங்கிலத்தில் தமிழ்நாடு என்று உச்சரிப்புக்கு வசதியாக மாற்ற ராஜாஜி திமுக அமைச்சரவைக்கு ஒரு ஆலோசனை தந்தார். ஆனால் மாப்போசி அதை எதிர்த்தார். தமிழின் அழகிய ஓசையை மாற்ற எதிர்ப்பு தெரிவித்தார். அதேபோல் நாடு NADU என்றே ஆங்கிலத்தில் இடம்பெற வேண்டும் என்று வாதிட்டார். இப்பொழுதும் அப்படித்தான் இருக்கிறது என்பதை நான் நண்பர்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். சட்டமன்ற மேலவை உறுப்பினராக 1952-54 வரையிலும், சட்டமன்ற மேலவை தலைவராக 1972-78 வரையிலும் மாப்போசி பணியாற்றினார். 1986 3 காலம் தமிழ் வளர்ச்சி உயர்நிலை குழு தலைவராகவும் பணியாற்றினார். அவர் எழுதிய நூல்களை இன்றைய இளைஞர்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும். அவருக்கு சாகித்ய அகாடமி விருதை பெற்றுத்தந்த ஒரு நூல் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. வள்ளலாருடைய பாடல்களின் சிறப்பையெல்லாம் தொகுத்து மிகச்சிறந்த ஒரு நூலாக வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு இன்றைக்கு எப்படி தேவைப்படுகிறது என்பதை எழுதினார். அதற்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைத்தது. அதேபோல் அவருடைய பொது தொண்டை பாராட்டி இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதும் வழங்கி கௌரவித்தது. அது இல்லாமல் சென்னை பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம் இவை இரண்டும் சேர்ந்து அவருக்கு டாக்டர் பட்டங்களை வழங்கினர். தமிழ், தமிழர், தமிழகம் என தன் இறுதி மூச்சு வரை தமிழ் தொண்டு புரிந்த மாப்போசி 1995 அக்டோபர் 3 உடல் நலம் குன்றி தனது 89 வயதில் காலமானார். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை தமக்குரிய வேதம் என்றும், காந்தியடிகளின் சத்திய சோதனையை வழிகாட்டி என்றும் வகுத்து கொண்டு சிவஞானம் அவர்கள் அரசியல், சமயம், சமூகம், மொழி, கலை, பண்பாடு, ஆன்மீகம் என எல்லா தளங்களிலும் காந்தியடிகளின் பார்வையே தமக்கு வழிகாட்டி நடத்தியதாகவும் சொல்கிறார் எழுத்தாளர் பாவணன் அவர்கள். அவருடைய 1000 அளவிலான எனது போராட்டம் என்கிற தலைப்பில் அவர் எழுதிய தன் வரலாற்று நூல் மிக முக்கியமான ஆவணம். அறிஞர்கள் பார்வையில் மாப்போசி என்னும் தலைப்பில் அவருடைய மகள் மாதவி பாஸ்கரன் அவர்கள் உருவாக்கிய புத்தகமும் இன்றைக்கும் எல்லா இடங்களிலும் கிடைக்கிறது. சிலப்பதிகாரத்தை பற்றி 13 நூல்கள் இருக்கிறார். கம்பனை பற்றி எழுதியிருக்கிறார். பாரதியை பற்றி எழுதியிருக்கிறார். இப்படி எழுதிய அவர் தன்னுடைய கருத்துக்களால், தன்னுடைய காலம் கடந்த போராட்ட நிகழ்ச்சிகளால் என்றென்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய இலக்கியங்கள், அவருடைய அரசியல், அவருடைய களப் போராட்டம் இன்றைக்கும் நம்முடைய இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அவர்களின் பிறந்த நாள் உரை. வழங்கினார் கவிஞர் நா முத்துநிலவன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: இனிய வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 11:00.

வணக்கம் தோழி. இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில என்ன பேச போறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இசை. இசைக்கு மயங்காத உயிர்கள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. மனித மனதின் ஆழமான உணர்வுகளை தொட்டு அதற்கு வடிகாலாக அமைறதுல இசைக்கு நிகர் வேறொன்றும் இல்லைன்னு சொன்னா அது மிகையான விஷயம் இல்லை இல்லையா? குறிப்பாக இன்னைக்கு காலகட்டத்தில் குடும்பம், வேலை, சமூகம்னு பல தளங்களில் பெண்களோட பங்களிப்பு வந்து மிகப்பெரியதாக இருக்குது. அந்த நேரத்தில் மன அமைதிக்கு இசை ஒரு மிகச்சிறந்த மருந்தாக விளங்குதுன்னு சொன்னால் அது மிகையான விஷயம் கிடையாது. இசையும் பெண்களின் மன அமைதியும். இந்த தலைப்பில் பேசலாம். உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். அழையுங்கள் 0436823123 அல்லது 2994 8 0 அல்லது 2995 8 0 இந்த எண்களில்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில நேர முதல் நேர நாம சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: லதா
2: சொல்லுங்க. இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில என்ன பேச போறோம் டாபிக் கேட்டீங்களா?
3: இசையும் பெண்களின் மன அமைதி.
2: சொல்லுங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு மன அமைதி கொடுக்குது இசை?
3: எனக்கு வந்து எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் மேடம், அந்த பாட்டை கேட்டேன்னா என்னோட கஷ்டத்தை மறந்துடுவேன்.
2: வானொலி மூலமா கேப்பீங்களா?
3: வானொலியில
2: எப்படியாவது ஒரு பாடல் ஏதாவது கேட்டுட்டே இருக்கணும்.
3: இசைய
2: பத்தி தான் பேச போறோம் ஒரு மணி நேரம்.
3: எல்லாருக்குமே நமக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே
2: சரிமா. பாடல் கேக்கலாமா?
3: கேக்கலாங்க மேடம்.
2: நன்றி மேடம்.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3. வணக்கம் தோழி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் இசையும் பெண்களின் மன அமைதியும் இந்த தலைப்பில் நம்ம பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேரம் நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். சொல்லுங்க, யார் எங்க இருந்து
3: பேசுறீங்க? வணக்கத்தை கூறுவது நூர்ஜஹான் பேகம், பூந்தோட்டத்தில இருந்து பேசுறேம்மா.
2: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும்?
3: நிகழ்ச்சியில் எனக்கு நீனா படத்துல இருந்து அந்த பாடல் போடுங்க.
2: நீயா படத்துல இருந்து ஒரு பாடல். சரி, ஓகே. சொல்லுங்க, இன்னைக்கு என்ன தலைப்பு? இசையும் பெண்களின் மன அமைதியும் இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க என்ன?
3: பெண்களின் அமைதி, அது இசைனாவே எனக்கு ஈயம் கனிமா பாடல் கேட்பேம்மா. அதிக அதிகமா அதுல வந்து ஈயம் கனிமா பாடல் கேட்பேன். அது ஒரு எனக்கு வந்து ஒரு இசைன்னா உங்களுக்கு வந்து எல்லாரும் இசையில எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, ஆனா எனக்கு மன நிம்மதியை தர்றது வந்து நம்ம ஓதுறதுல அந்த ஒரு இசை வரும் குரான் ஆயத்துக்கள்ல, அதை கேட்பேன். ஈஎம் ஹனிபா பாடல் கேட்பேன்.
2: சரி, ஓகே. அவருடைய பாடல்கள் வந்து உங்களுக்கு வந்து மன அமைதி
3: தருது. கொஞ்சம் மன அமைதி, அந்த வார்த்தை வரிகள்லாம் ரொம்ப அமைதியை கொடுக்கும், பொறுமையை கொடுக்கும், இறைவனுடைய அச்சத்தை மேலும் மேலும் தூண்டும், நிம்மதியை கொடுக்கும்.
2: சரிங்கம்மா, பாடல் கேட்கலாமா? அனியா படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்கலாம்.
3: நன்றிம்மா, நன்றிம்மா.

0: இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில இணையம் அடுத்த நேயர் வணக்கம்.
1: இன்னும் காலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: மருங்கூர் ராஜலட்சுமி சங்கர்.
0: ராஜலட்சுமி சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து மண்ணுக்குள் வைரம். பாடல் பொங்கியது ஆசை விழும். இந்த இசையாலதான் எல்லாம் உலகமே எங்கிட்டு இருக்குன்னா இசையாலதான் மேடம். நாங்க வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸா பாட்டு கேட்டுட்டு எவ்வளவு இன்னும் அடுத்த வேலையை பார்ப்போம்னு சுறுசுறுப்பா வேலையை பார்க்க தோணுது. அது வந்து தொழில் ரீதியா அத்தனை பேர் அது மாதிரி நம்ம பண்மொழி இதை கேட்டுக்கிட்டு தானே அவங்க எல்லாருமே ஒரு சுறுசுறுப்பா வேலை செய்ய தோணுது.
0: சரி, ஓகே. உங்களுக்கு அப்ப இசை ரொம்ப மன அமைதியை தருது. அடிப்படையே அதான் சொல்லிட்டீங்க.
1: அது நம்ம பண்மொழிதான்.
0: பண்பலைதான் அடிப்படைன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, இசை வந்து உங்களுடைய மன அமைதியும் இசையும் வந்து பண்பலையிலேருந்து ஆரம்பிக்குது. ஓகே, ஓகேம்மா, நன்றி. இப்ப மருங்கூர் ராஜலட்சுமி சங்கர் சொன்னாங்க இல்லையா, இன்னைக்கு பெண்கள் வீட்டின் பொறுப்புகளை கவனிக்கிறதோட மட்டுமல்லாமல் வேலைகளுக்கும் சென்று பொருளாதார ரீதியாகவும் சாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த இரட்டை பொறுப்புகள் அவங்களுக்கு வந்து அதிகப்படியான மன அழுத்தம், சோர்வு, ஒரு பதற்றத்தை கூட ஏற்படுத்துது இல்லையா. காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை ஓடிக்கொண்டே இருக்கும் பெண்களுக்கு தங்களின் மனதை அமைதிப்படுத்த ஒரு சிறிய இடைவெளி தேவைப்படுதுன்னு சொல்லலாம். அந்த இடைவெளியை அழகாக இசை நிரப்புது அப்படின்னு சொன்னால் அது மிகையான விஷயம் கிடையாது. நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம்.

0: UGC.
1: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் இன்சொல் அமுது.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
4: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பூமெக்ஸ்.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
2: பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோவின் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
2: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிக்கல்ஸ் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
7: ஹார்ட்வேர் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
2: நாளை காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய தரிசனம். நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸின் நன்பேண்டா. வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில மருங்கூர் ராஜலட்சுமி கேட்ட பாடல் இப்ப கேட்கலாம்.

0: மற்றும் அனைத்து உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை
1: தஞ்சாவூர் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி. இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில இசையும் பெண்களின் மன அமைதியும் இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். அடுத்த இணையும் நேயர் என்ன சொல்ல போறாங்க கேக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யாரு இருந்து பேசுறீங்க?
2: சில்லையாடியில இருந்து செந்தாமரை பேசுறேங்க மேடம்.
1: செந்தாமரை சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்? சரி, கண்டிப்பாக உங்களுக்காக கொடுத்துடலாம். சொல்லுங்க, உங்களுக்கு மன அமைதியை தருதா இசை?
2: எனக்கு எப்போதும் காரைக்கால் எப்பவும் தாங்க மேடம், பாட்டை போட்டுக்கிட்டு கையில இருங்க மேடம், துணி தப்பாங்க மேடம்.
1: சரி, காரைக்கால் பண்பலை உங்களுக்கு மன அமைதியை தருதுன்னு சொல்றீங்க?
2: ஆமாங்க மேடம், ஆமாங்க மேடம்.
1: சரிம்மா, நன்றி.
2: நன்றி.
1: ஃபேஸ்புக்லேயும் நிறைய நேயர்கள் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இசையும் பெண்களின் மன அமைதியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க? நந்தினி சுரேஷ் திருபுவனம்லேருந்து, இசை பெண்களின் மன ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது மன அழுத்தத்தை குறைத்து அமைதியை தரும். இசை பெண்களின் உணர்வுகள் மற்றும் கவலைகளை ஆரோக்கியமான முறையில் வெளிப்படுத்தவும் சமாளிக்கும் ஆற்றலை வளர்க்கவும் ஒரு சிறந்த வழியாகும். விருப்பமான பாடல்களை முணுமுணுப்பது அல்லது பாடுவது மன அமைதியை தரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க? திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, அடுப்படி புகையிலும் அலுவலக நடுக்கத்திலும் அவள் தேடும் ஏகாந்த மெல்லிசை மட்டுமே. ஹெட்ஃபோன் மாட்டி அந்த நொடியில் உலகமே அவளுக்குள் சுருங்கி விடுகிறது. இசையின் அலைகளில் மிதக்கும் போது அவள் அடைவது வெறும் அமைதி அல்ல, பேரின்பம் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, என் மனம் முழுவதும் இசைதான், பாட்டு என்றாலே ரொம்ப பிடிக்கும். சில சமயங்களில் சோகமாக இருந்தால் இசைதான் எனக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னப்பன்பேட்டையிலேருந்து ஜோதி. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க? மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், இசை என்பது மன அமைதி, மனதில் ஒரு நிம்மதி. இசையால் உலகை ஆளலாம், இசையால் இறைவனை இசைய வைக்கலாம். மனம் அமைதியாக இருக்கும்போது ஒரு மெலடி சாங் கேட்டு பாருங்களேன், நாம் வானத்தில் பறப்பது போன்ற ஒரு மகிழ்ச்சி ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க? கனிமொழி ஐயாவடியிலேருந்து, இசை பெண்களின் மன ஆரோக்கியத்தை மன அழுத்தம் முக்கிய மன ஆரோக்கியத்திலும் மன அழுத்தத்திலும் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சோபா செந்தில்கண்ணன் பேரலம்லேருந்து, எனக்கு இசை என்றால் மிகவும் பிடிக்கும். என் கணவருக்கு பாடல் வானொலியில் கேட்பது மிகவும் பிடிக்கும். எந்நேரமும் எங்கள் கடையில் வானொலி ஒலித்து கொண்டே இருக்கும். அது உற்ற தோழன் போல செயல்படுகிறது. இசை நம்மை புத்துணர்ச்சியோடு வைத்திருக்க உதவுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. புதுத்துறை ஓவியா ஸ்ரீ என சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து நன்னிலம் சுகுணா சுப்பிரமணியன், இசை என்பது பெண்களின் மன அழுத்தத்தை குறைத்து மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் வழங்குகிறது. எனக்கு மெலடியான பாடல்கள் மிகவும் பிடிக்கும், அவற்றை விரும்பி கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பத்மாவதி ஸ்ரீதர் காரைக்காலேந்து, எனக்கு எந்த நேரமும் பாடல் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், மனதிற்குள் எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருப்பேன், இசை எனக்கு மிகவும் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பவித்ரா அமிர்தராயன் கோட்டையிலேருந்து,

நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, பஞ்சநதி குளம் விஜயலட்சுமி, பெண்களின் மன ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது, அது மன அழுத்தத்தை குறைத்து அமைதியை தரும். இசை பெண்களின் உணர்வுகள் மற்றும் கவலைகளை ஆரோக்கியமான முறையில் வெளிப்படுத்தவும் சமாளிக்கும் ஆற்றலை வளர்க்கவும் ஒரு சிறந்த வழியாகும். விருப்பமான பாடல்களை முணுமுணுப்பது அல்லது பாடுவது மன அமைதியை தரும்னு சொல்லியிருக்காங்க. இசையோடு அவளின் அமைதி, கொஞ்ச நேர தனிமை, இளையராஜாவின் இன்னிசை, நாம் முத்துக்குமார் வரிகளோடு ஒரு கோப்பை தேநீரும் மட்டும்தான் அதிகபட்சம் அவள் தேடிக்கொள்ளும் ஆறுதல்னு திருமருகள் ஹரி உமா சொல்லியிருக்காங்க. எரவஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன், இசையும் பெண்களின் மன அமைதியும் பிரிக்க முடியாதவை. பெண்களின் உணர்ச்சிகளை, மன வழிகளை, மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் ஒரு ஊடகமாக இசை திகழ்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அதம்பார் கலைச்செல்வி, இசைனா ரொம்ப பிடிக்கும், அதுவும் பாட்டு என்றால் கேட்டுக்கிட்டே இருப்பேன். என் மன கஷ்டங்களுக்கு ஒரு மருந்து, சுகமான பாட்டிலும் ஒரு சுகம் இருக்கும். இசை மனதிற்கு அமைதி தரும். மெலடி சாங் கேட்கும்போது தனி சுகம்தான். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அவங்க மருமகளுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அடுத்து அவரிக்காடு வித்யா வீரமணி, எனக்கு இசை என்றால் உயிர், எவ்வளவு மன கஷ்டம் என்றாலும் இளையராஜா இசையில் 80s 90s கிட்ஸ் பாடல்கள் கேட்டால் போதும். இசைக்கு இசையாதோர் உண்டோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவரை வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம படிச்சிட்டோம். இப்போ தெளியாடியிலேருந்து செந்தாமரை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டிருந்தாங்க, அந்த பாட்டை கேட்கலாம்.

0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. இசையும் பெண்களின் மன அமைதியும், இது குறித்த இந்த தலைப்புல நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். இசை அப்படிங்கிறது வெறும் பொழுதுபோக்கான விஷயம் மட்டுமல்ல, அது ஒரு சிறந்த மனநல மருத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்கள் தங்களுக்கு பிடித்தமான பாடலையோ அல்லது மெல்லிய இசையோ கேட்கும்போதோ மூளையில் டோப்பமைன் மற்றும் செரட்டோனின் இந்த போன்ற மகிழ்ச்சியை தூண்டும் ஹார்மோன்கள் சுரக்கிறதாகவும், இது வந்து அந்த நாள் முழுக்க நம்முடைய மனசோர்வை நீக்கி மனதிற்கு உடனடியாக ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த இசை இருக்குது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம் அடுத்த நேர்கிட்ட, அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் தோழிக்கு.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: தேனிலிருந்து சொன்னதாப்பா. அனைவரும் நலமா இருக்கீங்களாப்பா?
0: நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும்ப்பா, நல்லா இருக்கும்.
0: தேனிலாம் எப்படி இருக்கு?
1: தேனி கொஞ்சம் வெயிலாக தான் பார்த்து, 4 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் மழை இருந்துச்சு, இப்போ மழை இல்லையா?
0: ஓகே, கொஞ்சம் வெயில் அடிக்குதா?
1: எனக்கு வந்து முள்ளுமலர்ல இருந்து அடி பெண்ணே பொண்ணும் இளமை உள்ளங்கள் பொங்கும் இயற்கை, அந்த பாட்டு கொடுத்துருங்கப்பா.
0: சரி, ஓகே. அப்ப வந்து இசை வந்து உங்க மன அமைதியே கண்டிப்பா தரும். ஏன்னா நீங்க பாடுறதே தெரியுது.
1: வேலை செய்யும் போதே நம்ம எஃப்எம் கேட்டுக்கொண்டுகிட்டே பாடிக்கிட்டே இருப்போம். அம்மாவும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அம்மா வயதுல வந்ததான் இது மேவும்.
0: ஓகே, அம்மாட்டேந்து அப்படியே அம்மாவை அப்படியே ஃபாலோ பண்ணி வரீங்க.
1: ஆமாப்பா, குழந்தைகளுக்கு நாங்க தாலாட்டு பாடுவோம்ப்பா. என் பிள்ளைகளுக்கும் பாடியிருக்கேன், என் பேரன் பேச்சிகளுக்கும் பாடியிருக்கேன்.
0: சரி,
1: தாலாட்டு.
0: இப்போ இந்த தாலாட்டு பாடல் சொல்றீங்களே, இது வந்து இப்போ அடுத்தது அடுத்த ஜெனரேஷனுக்கு உள்ளவங்களுக்குலாம் தெரியுதா? இப்ப உங்க மகன் மருமகள் மகள்
1: அந்த நான் பாடின பாட்டை ரெக்கார்ட் பண்ணி மகளுக்கு போடுவாப்பா, மகனுக்கும்
0: போட்டுக்காங்க. யூஸ் பண்ணிட்டாங்க.
1: நீ பாடுமானா? எனக்கு பாட வரலம்பாப்பா.
0: டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அவங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமோ அத அட்வான்ஸா. ஓகே,
1: ஆமாப்பா, ஆமாப்பா.
0: சரிங்கம்மா, பேசுனதுல ரொம்ப சந்தோஷம். பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம்ப்பா. நன்றிப்பா, நன்றிப்பா.

0: 3
1: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில அடுத்த நேர நாம சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் முடிகண்டன் பேசாமா.
1: வாசுகி, சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு முகவரி படத்துல இருந்து ஏகி கிச்சு கிளியே வேணும்.
1: கண்டிப்பாக கொடுத்துடலாம்.
2: ஏகி கிச்சு கிளியே காதல் கெட்டித்தான்.
1: ஜாலியான மூட்ல இருக்கீங்க போல.
2: ஜாலியான மூட்ல எந்த நேரத்திலயும் எந்த சூழ்நிலையும் நம்ம ஜாலியா நம்மளே வச்சுக்கணும்,
1: நம்மளே வச்சுக்கணும். இசையும் பெண்களின் மன அமைதியும் கேட்டிருக்கோம், என்ன சொல்ல போறீங்க?
2: அதனாலதான் எனக்குள்ளே ஒரு உலகத்துல இருக்கேன்னு சொன்னாக்கா அது எனக்கு இசை நிறைந்த உலகத்துலதான் நான் இருப்பேன். ஏன்னா எவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, மன கவலையில இருந்தாலும் சரி, எனக்கு இசையாலதான் நான் இன்னைக்கு வாழ்றேன்னு அப்படிதான். அது ஒரு நம்ம வழி நிவாரணினே சொல்லலாம். ஆமா, நம்ம எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நம்மளை மீட்டு நமக்கு தரதுன்னா அது இசை மட்டும்தான்.
1: ஓகேம்மா, சூப்பர். பாடல் கேட்கலாமா?
2: நன்றி, கேட்கலாம்.

0: இணைந்திருக்கிற நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி. இன்றைக்கி வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் இசையும் பெண்களின் மன அமைதியும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேரம் நாம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கள், யாருங்க வந்து பேசுகிறீங்க?
1: செல்வி பேசுகிறேன் மேடம்.
0: செல்வி, சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில்?
1: படம் வந்து இரட்டை வாழ்க்கை, பாட்டு வந்து ராஜராஜ சோழன், அந்த பாட்டு போடுங்க.
0: சரி, கண்டிப்பாக அந்த பாடல் கொடுத்துடலாம். சொல்லுங்க, இசையும் பெண்களின் மன அமைதியும்.
1: உண்மையில இசைதான் எங்களுக்கு எல்லாமே. எல்லா இடத்துக்குமே அமைதியே வந்து ஒரு பாட்டு போட்டேன்னா வந்து எந்த ஒரு மனசுக்குள்ள ஒரு இது இருந்தா கூட அந்த
0: கவலை இருந்தா கூட மறந்துடும்.
1: பாட்டை கேட்ட கவலை எல்லாம் மறந்துடும். நமக்கு தகுந்த மாதிரி பாட்டு போட்டுக்கலாம்ல, கேட்கலாம்ல, இசை மெலோடியா கேட்கலாம், கொஞ்சம் ஜாலியா இருந்தா கொஞ்சம் இன்னும் குச்சி பாட்டுலாம் கேட்கலாம். அந்த மாதிரி
0: மூடுக்கு தகுந்த மாதிரி நீங்க இசையை கேட்பீங்க.
1: ஆமா,
0: ஃபாஸ்ட் பீட் சாங், மெலடி சாங்.
1: எனக்கு

வணக்கம். தொழில் நிகழ்ச்சியில் இசையும் பெண்களின் மன அமைதியும் இது குறித்து பேசிகிட்டு இருக்கோம். ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸ் வந்திருக்குது, யார் யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்க நிறைவான் பார்க்கலாம். இரவஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன், இசையும் பெண்களின் மனநிலையும் பிரிக்க முடியாதவை, பெண்களின் உணர்ச்சிகளை மன வழிகளை மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் ஒரு ஊடகமாக இசை திகழ்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி, இசைனா ரொம்ப பிடிக்கும், அதுவும் பாட்டு என்றால் கேட்டுக்கிட்டே இருப்பேன். இது ஏற்கனவே படிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, சிதம்பரம்லேருந்து மீனாட்சி, நீரின்றி அமையாத உலகு, இசையின்றி அமையாது எங்கள் வாழ்வு, அந்தளவுக்கு இசையோடு கலந்தே என் வாழ்க்கை நகர்கிறது, காலை முதல் இரவு வரை என்னோடு எங்களோடு பயணிக்கிறது, அதற்கு காரை பண்பலையும் முதற் காரணம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நன்னிலம் மல்லிகா, இசையானது மனதை ஒருமுகப்படுத்தவும் அன்றாட வாழ்க்கை இறுக்கங்களை தளர்த்த உதவுகிறது. நமது காரைக்கால் பண்பலையில் தினமும் காலை 8 மதியம் 11, 12 மற்றும் இரவு மலரும் நிகழ்ச்சியில் பாடல்கள் கேட்டுக்கொண்டே இருப்பேன். பெண்களின் உணர்வு பூர்வமான நலனை மேம்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரையிலும் ஃபேஸ்புக்கில் கமெண்ட் செய்த நேயர்கள் அனைவருக்கும் காரைக்கால் பண்பலையின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நிறைவாக அனைத்து நேயர்களுக்காகவும் இசையோடு பெண்களின் அமைதியோடு இந்த நிகழ்ச்சி நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறும் நிகழ்ச்சி வணக்கம் தோழி.

நேரம் 12 மணி. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. எஃப்எம் எக்ஸ்பிரஸ்

ராஜகுமாரி அவர்கள் பங்கு பெறும் நேரலை கேட்கலாம். இரண்டு மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம். பழத்தோட்டத்தில் ஊடுபயிர் சாகுபடி நுட்பங்கள் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் இ வெங்கடேஸ்வரன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. மூன்று மணிக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் லைக் ஷேர் கமெண்ட். மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் மயிலாடுதுறை மாவட்டம் தேரழந்தூர் கடைத்தெருவிலிருந்து நேரடியாக ஒலிபரப்பாகும். 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸின் ஊரும் உறவும். மாலை 5 மணிக்கு வந்தே மாதரம் நல்கிய இலக்கிய பேரரசர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களின் பிறந்த தின உரை வழங்குபவர் விஸ்வ பாரதி அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம். 5:15 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் சிட்டுக்கோரு பாட்டு விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 5:30 அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் தமிழ் மாமணி திருமணி நாகராசன் அவர்கள். 5:35 விளக்கேற்றும் வேலை. 6 மணிக்கு பன்னிசை 6:20 நாச்சார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாக மகளிருக்கான உடல்நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்ய மீரா அவர்கள். 6:45 காரைக்கால் கோட்டுச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட் காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் AC வழங்கும் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்திகள் வழங்குகிறார் காரைக்கால் துணை மாவட்ட ஆட்சியர் பி பாலு பக்கிரிசாமி அவர்கள்.

காரைக்கால் பண்பலை 100.3 பகல் 12:10 மனதில் நின்றவை நேயர்கள் கடிதங்கள் வழியே விரும்பி கேட்ட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசந்தளிர், பங்கேற்கும் சிறுவன் எம் முகேஷ். 12:55 பனிசை, 1 மணிக்கு போதைக்கு அடிமையாகும் மூளை, ஒரு உளவியல் பார்வை. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினத்தையொட்டி திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக பயன்பாடு உளவியல் துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர்

0: மாலை 6:50 இசைத்தூரிய, 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர், 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் கால்நடை வளர்ப்பு, மயிலாடுதுறை மாவட்டம் இலப்பூர் விவசாயி எஸ் முத்துக்குமாரசுவாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம், 9:15 பொனியின் செல்வங்கள், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்லமது வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். இரவு 10:00 இரவும் மலரும், 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். FM எக்ஸ்பிரஸ் கேட்டோம், சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. UP police has arrested 8 people named in the first FIR filed in the Sri Ram Janmabhoomi Tirth Kshetra donation case. The FIR was filed following recommendations made by the Special Investigation Team SIT, constituted on the directions of Chief Minister Yogi Adityanath. The case was registered at the Sri Ram Janmabhoomi police station on the written complaint of trust member Krishna Mohan. The FIR names Avinash Shukla, Anukalp Mishra, Lavkush Mishra, Manish Kumar Yadav, Karunesh Pandey, Rama Shankar Mishra, Subhash Srivastava and Sri Ram Shankar Yadav alias Tinnu, along with other unidentified accused. The SIT headed by Lucknow Divisional Commissioner Vijay Vishwas Pant submitted its preliminary report to the government on Tuesday, making strict recommendations in the matter. Following this, the FIR was registered yesterday. The case came to light after allegations of theft involving offerings and donations received.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

மனதில் நின்றவை. நேயர்கள் கடிதங்கள் மூலம் விரும்பி கேட்கும் பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். நிகழ்ச்சியின் தொடக்கமாக எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் விவேகா வரிகளில் ஹரிகரன் பாடிய ஆனந்தம் பட பாடல் வருகிறது. இவர்களுக்காக பேரிலம் செந்தில்கண்ணன், சோபா, அபர்ணா, பிரவீன், சாந்தா, ஸ்ரீனிவாசன், கூத்தூர் அப்துல் கரீம், செல்லமுத்து, முகமது ஹம்ராஸ், சலாமத், சுகைனா.

0: நேர்லே உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்வாக செங்கல் சிலை மற்றும் விதிநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: காரைக்கால் GL மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: GL மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPNI ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: VPN கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்
6: PSR தங்க மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து கேட்கலாம் இளையராஜா இசையில். சாதனா சர்க்கம் பாடிய அழகி படப்பாடல் இவர்களுக்காக. புந்தநிலம் புண்ணியகோடி உமா, ஆசிரியர் நகர் நட்சத்திரா, தமிழினி, தருணிமை, அன்வர்திகான்பேட்டை அருணகிரி, கீதா, பொன்னியம்மன்மேடு, வண்ணை கணேசன், சுகன்யா, பரத், சுஸ்மிதாஸ்ரீ, வில்லிவாக்கம் குபேந்திரன், திருமழிசை கஸ்தூரி, அருணாசேகர், வெண்கரம்பூர் நேரு.

0: நேயர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9:35 காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்தி வழங்குகிறார் காரைக்கால் துணை மாவட்ட ஆட்சியர். நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ஜாமு நகை மாளிகை வழங்கும் பசந்தளிர்.
1: நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனை
2: மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறோம். இது மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். இனி தொடர்ந்து கேட்கலாம் ரமணா கோகுலா இசையில் பழனி பாரதி வரிகளில் தேவி ஸ்ரீபிரசாத், சித்ரா பாடிய பத்ரி படப்பாடல். இவர்களுக்காக ஆண்டிப்பாளையம் மதனசேகர் எழிலரசி, வினுப்பிரியா, தீபக் வெங்கடேஸ்வரன், தீபிகா, அலிவலன், ஜெயலட்சுமி, கணேசன், சீர்காழி மேலமாத்தூர், கலைஞர் தாசன் பாரி.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 7:55 காரைக்கால் சக்தி டிவிஎஸ் காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் ஏசி வழங்கும் அற்புத திருவந்தாதி அருளிய அமையார். நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமது.
1: டிவிஎஸ் ஐக்யூ குடும்பத்திற்கு ஏற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இப்போது வாங்கலாம்.
2: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி VIP நகர் செல்லூர் காரைக்கால்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
1: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நேரம் 12:30, இது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் மனதில் நின்றவை. அடுத்து மணிஷ் சர்மா இசையில் தேவன் சுஜாதா பாடிய ஷாஜஹான் படப்பாடல் வருகிறது. காரைக்குடி கனகவல்லி நாராயணன் அஸ்வினி கல்யாண் சுகன்யா ராமநாதன் இலானி வெண்பா ஆதிரா இனியா நனிலம் நாராயணன் நனிலம் அம்பலவாணன் மல்லிகா மேகநாதன் திவ்யா இவர்களுக்காக

மனதில் நின்றவை நிகழ்ச்சியின் நிறைவாக யுவன் சங்கர் ராஜா இசையல் பழனி பாரதி வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சுபா பாடிய நந்தா பட பாடல். இவர்களுக்காக வருகிறது ராமேஸ்வரம் மதினா ரம்ஜான் ஆசிக் தௌஃபிக் தாரிக் முகமது ஹாஃபி ஷியாத் மெஹனா ஹம்சா ரனியா.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மனதில் நின்றவை. சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் ஆக்கர்மேன் கூறியுள்ளார். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ் மொழியின் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்போ சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள நெதர்லாந்து அரசி மேக்சிமா உடனான சந்திப்பு குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் டிஜிட்டல் கட்டமைப்பு நாட்டு மக்கள்

0: அனைவரையும் சென்றடைந்துள்ளதாக கூறினார். கூடுதல் செலவினங்கள் ஏதுமின்றி மக்கள் இதனை பயன்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் டிஜிட்டல் கட்டமைப்பை உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வதில் இந்தியா மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் பிரதமர் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச் செயலாளரின் நிதி தொடர்பான சிறப்பு வழக்கறிஞராகவும் செயலாற்றி வரும் மேக்சிமாவின் இந்திய பயணம் மின்னணு பொது கட்டமைப்பின் வளர்ச்சி மற்றும் நீடித்த பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித் துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் அக்கர்மன் கூறியுள்ளார். புதுதில்லியில் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர், இந்தியாவும் ஜெர்மனியும் பசுமை மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான எரிசக்தி திட்டங்களில் இணைந்து பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். வர்த்தகம், அரசியல் உள்ளிட்ட துறைகளிலும் ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய தாராள வர்த்தக ஒப்பந்தம் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஜெர்மன் தொழிலதிபர்கள் அதிக அளவில் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு பிலிப் அக்கர்மன் குறிப்பிட்டார். மொஹரம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி இஸ்லாமியர்கள் நாடு முழுவதும் முகமது நபியின் பேரனான ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் மற்றும் அவருக்கு துணையாய் நின்றவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர். இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் இமாம் ஹுசைனின் தியாகத்தை நினைவு கூர்ந்துள்ளார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் மன உறுதியுடன் போராடி தியாகம் செய்ததை மக்கள் என்றும் நினைவில் கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அமைதி மற்றும் சமூக நல்லிணக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்நாள் அமைந்துள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் ஹஸ்ரத் இமாம் ஹுசைனின் தியாகம் போற்றுதலுக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். உயிரையும் துச்சமென மதித்து மன வலிமையுடன் போராடிய அவரது செயல் என்றும் போற்றுதலுக்கு உரியது என்றும் பிரதமர் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் போதைப்பொருள் பயன்பாடற்ற இந்தியாவை கட்டமைப்பதில் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப்பொருள் பழக்கம் மற்றும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் நடைபெற்று வரும் நிலையில் பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகள் போதைப்பொருளுக்கு எதிரான இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்வதில் சிறப்பாக பணியாற்றி வருவதற்கு திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில் போதைப்பொருளுக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொண்டு வரும் அனைவரின் முயற்சிகளுக்கும் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் புழக்கத்திற்கு துணையாக நிற்கும் கட்டமைப்புகளை ஈவு இரக்கமின்றி அழிக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள செய்தியில் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்து குற்றங்களை தடுக்கவும் போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கவும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் அவசியம் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டங்கள் நடைபெற்றன. போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் குறித்து சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியின் இணை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி செல்வராஜன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: போதைப் பொருள் பயன்பாடு என்பது ஒருவரின் உடல் நலத்தை மட்டுமல்ல, குடும்பம், கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சமூக வாழ்க்கையையும் பாதிக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகும். ஆர்வத்திற்காகவோ நண்பர்களின் அழுத்தத்தினாலோ மன அழுத்தத்தை சமாளிக்கவோ போதைப் பொருளை ஒருபோதும் முயற்சிக்க வேண்டாம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் திறந்த மனதுடன் பேசுங்கள். ஆசிரியர்கள், நண்பர்கள் மற்றும் சமூகமும் இணைந்து போதைப் பொருள் இல்லாத ஆரோக்கியமான சூழலை உருவாக்குவோம். போதைக்கு இல்லை என்று சொல்லுங்கள், ஆரோக்கியமான வாழ்விற்கு ஆம் என்று சொல்லுங்கள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலை வாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக நாளை செஷல்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். அந்நாட்டின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பிரதமர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். இந்த விழாவில் இந்திய ராணுவ படைப்பிரிவினரும் 2 கடற்படை கப்பல்களும் பங்கேற்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் தமது பயணத்தின் போது

0: செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்கவுள்ளார். மண்டல மற்றும் சர்வதேச அளவிலான முக்கிய விஷயங்கள் குறித்தும் அதிபருடன் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். செஷல்ஸ் நாடாளுமன்றத்தில் உரையாற்றவுள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து பேசவுள்ளார். வந்தே மாதரம் பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சட்டர்ஜியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். தமிழ் இனத்தின் மொழி, பண்பாடு மற்றும் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்பு சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாப்பூசியின் பிறந்த நாளையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழுக்காக அவர் ஆற்றிய பணிகளையும் அர்ப்பணிப்பையும் நன்றியுடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மொழி வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பங்களிப்பு போற்றுதலுக்கு உரியது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமரின் இல்லங்களில் சூரிய மின்சக்தி அமைக்கும் திட்டம் தமிழகத்தின் அரியலூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மானிய உதவியுடன் கடனுதவியும் அளிக்கப்படுவதால் பொதுமக்கள் இத்திட்டத்தில் ஆர்வம் காட்டி வருவதாக இத்திட்டத்தின் பயனாளி ராஜா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: மத்திய அரசாங்கத்துல இந்த சோலார் திட்டங்களை வந்து மானியத்தோட தராங்கிறத கேள்விப்பட்டு அரியலூர் மாவட்டத்துல இருக்கிற சிறப்பா செயல்படக்கூடிய கம்பெனியை தேர்ந்தெடுத்து நான் அவங்ககிட்ட 2 மாசத்துக்கு ஒரு தடவை 3500 ரூபா நான் பில் கட்டுறேன் அப்படின்னோடனே அவங்க என்னோட வீட்டுக்கு வந்து 2 கிலோவாட் சோலார் பேனல் போட்டிருக்காங்க. 2 கிலோவாட் சோலார் பேனல் வந்து ஆன்கிரிட் மெத்தட் அப்படிங்கிற மெத்தட்ல பண்ணியிருக்காங்க. அதாவது பேட்டரி கிடையாது, ஒன்லி இதில் இன்வெர்டர் மட்டும் தான். இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து என்னால் மொத்தமாக பணம் எடுக்க முடியலன்ட்டு பாரத ஸ்டேட் வங்கி அரியலூர் வங்கி கிளையில வந்து நான் லோனுக்கு அப்ளை பண்ணேன். உடனே லோனும் கொடுத்தாங்க. இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து எனக்கு வங்கி கடன் வசதி 5.75 தான் வட்டி. இந்த வட்டியில் எனக்கு கிடச்சிது. இதுக்கு மானியம் வந்து 60,000 ரூபா கொடுத்தாங்க. நான் லோன் அப்ளை பண்ணேன், 1 மாசத்துக்குள்ள எனக்கு மானியம் 60,000 ரூபா வந்துருச்சு. இப்போ நான் 3500 ரூபா போல பில் கட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த பில்லும் இப்போ எனக்கு வரதில்லை. அதனால இப்போ நான் என்னோட வீட்டில் வந்து ஏசி, மிக்சி, கிரைண்டரு, லைட், ஃபேன் எல்லாமே நான் சொல்லல் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. பாரத பிரதமருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து.
0: வலுவான நம்பிக்கை மிகுந்த விநியோக கட்டமைப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைப்பதற்கான 2வது பாக்சிலிகா உச்சி மாநாடு வாஷிங்டனில் நடைபெற்றது. அமெரிக்கா தலைமையேற்று நடத்தும் இம்மாநாட்டில் இந்தியா உள்ளிட்ட 34 நாடுகள் பங்கேற்றன. இந்தியாவின் சார்பில் மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகள் பங்கேற்றனர். செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு மற்றும் விநியோக கட்டமைப்பிற்கான தொழில்நுட்பம் உள்ளிட்டவை குறித்து இந்திய பிரதிநிதிகள் தங்களது கருத்துக்களை இம்மாநாட்டில் முன்வைத்தனர். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜி ஜியா லீயை வென்றார். இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் ரவுனக் சௌகான், தன்வி சர்மா, தேவிகா ஷிகாக், ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. லண்டனில் இப்போட்டி 10:30 தொடங்குகிறது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரன் சியான் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் அக்கர்மன் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ் மொழியின் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்பு சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.
3: 105 ஆண்டுகால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
2: நேயர்கள் இனி கேட்கலாம். ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ராமோனகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை

0: வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமுநகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமுநகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமுநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தலை, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தலை நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா?
2: ஒரு பள்ளியில ஒரு பென்சில் எப்போதும் சிறுவர்கள் கிட்ட என்ன ஷார்ப்னர் வச்சு சீவாதீங்க, எனக்கு முனை உடைஞ்சிரும், இப்படி பயந்துகிட்டே இருக்குமா. இன்னொரு பென்சில் சிறுவர்கள் கிட்ட என்ன நீங்க ஷார்ப்னர் வச்சு சீவுனாதான் நான் நல்லா உங்க நோட்ல எழுத முடியும் அப்படின்னு சொல்லுமா. கொஞ்சம் வலி இருந்தாலும் பரவாயில்ல, நான் பொறுத்துப்பேன், ஆனா நீங்க எழுதுறதுக்கு நான் உதவியா இருப்பேன்னு சொல்லுமா. கொஞ்ச நாள் கழிச்சு முதல்ல சொன்ன பென்சில் குட்டியாவே இருந்துச்சாம், யாருக்கும் பயனளிக்காமலே போனுச்சான். ஆனா ரெண்டாவதா சொன்ன பென்சில் நிறைய சிறுவர்களுக்கு பாட புத்தகத்துல அழகா எழுதி எல்லாரோடைய பாராட்டையும் பெற்றுச்சான். இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, வாழ்க்கையில் வரும் சிறிய சிரமங்களை தைரியமாக எதிர்கொண்டாலே நம்மால் பெரிய சாதனைகளை செய்ய முடியும் என்று.
1: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தலை நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க, அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
2: வணக்கம் தம்பி.
3: வணக்கம்.
2: உங்க பேர் என்ன?
3: முகேஷ்.
2: எந்த ஸ்கூல்ல என்ன சொல்ல படிக்கிறீங்க?
3: அரசு தொடக்க பள்ளியில சேர்மா விளங்கில் 4வது வகுப்பு படிக்கிறேன்.
2: சரிங்கப்பா, இன்னைக்கு நேருக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
3: கதை.
2: எதை பத்தின கதை சொல்றதா இருக்கீங்க?
3: சிங்க கதை சொல்ல போறேன்.
2: எங்க சொல்லுங்களே பாப்போம்.
3: ஒரு ஊர்ல ஒரு சிங்கம் இருந்துச்சான். சிங்கத்தை வெள்ளம் வந்துச்சான். அது வெள்ளம் வரும் போது 2 எலிங்க இருந்துச்சான். அந்த எலிய மதியம் சாப்பாடுக்கு சாப்பிடலாம் இருந்துச்சான். அப்ப அந்த ரெண்டும் போய் கூட்டாளிங்களை கூட்டு போனுச்சான். அந்த கூட்டாளிங்களாம் வந்தோடனே அந்த சிங்கம் வந்து எல்லாத்தையும் சாப்பிடிக்க பார்த்துச்சான். அப்ப வந்து ஒரு புலி வந்துச்சான். அதை பார்த்து சிங்கம் வந்து உள்ள போய் அகந்துச்சான். அந்த புலி வந்து உள்ள போய் அந்த சிங்கத்தை சாவடிக்க பார்த்துச்சான். அடுத்து அந்த சிங்கம் வந்து ஒரு கம்பியில மாட்டிக்கிட்டான். அடுத்து அந்த புலி வந்து போய் அதை சாப்பிட்டுட்டான்.
2: சூப்பரா கதை சொன்னீங்களே, இந்த கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க?
3: கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது.
2: சூப்பரா சொன்னீங்க தம்பி. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா தம்பி, படிச்சு பெரிய ஆள பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
3: போலீஸ்.
2: சரிப்பா, நீ வருங்காலத்துல சிறந்த காவல் அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் குடும்ப சார்பாக வாழ்த்துக்க.
1: இதுவரை பசுந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நேரம் 12:55. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேயர்கள் இனி கேட்கலாம் பன்னிசை.

நேர்களே, அடுத்து வர இருக்கு ஒரு மணிக்கு போதைக்கு அடிமையாகும் மூளை, ஒரு உளவியல் பார்வை. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினத்தையொட்டி திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக பயன்பாட்டு உளவியல் துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் ராஜகுமாரி அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 2 மணிக்கு உழவை போற்றுவோம், பழத்தோட்டத்தில் ஊடுபயிர் சாகுபடி நுட்பங்கள். காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் இ வெங்கடேஸ்வரன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. இன்றிரவு 7:30 உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் கால்நடை வளர்ப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் இழுப்பூர் விவசாயி எஸ் முத்துக்குமார சுவாமி அவர்களுடன் நேர்முகம். நம் பண்பலையில் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க இணைந்திருங்கள் நேயர்களே. ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 1 மணி.

0: தங்க மாளிகை
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: ஆகாஷ்வாணி காரைக்கால். போதைக்கு அடிமையாகும் மூளை, ஒரு உளவியல் பார்வை. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினத்தையொட்டி திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக பயன்பாட்டு உளவியல் துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் ராஜகுமாரி அவர்கள் நம்முடைய நிலையத்திற்கு வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம் மேம்.
5: வணக்கம்
4: மேம். உங்களை பற்றின ஒரு சின்ன அறிமுகத்தோட நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிக்கலாம் மேம்.
5: நன்றி. நான் வந்து இதுவரை கோயம்புத்தூர் கவர்மெண்ட் அரசு கலைக்கல்லூரியில் பேராசிரியராக வேலை பார்த்தேன். கடந்த 19 வருஷமாக அங்கே வேலை பார்த்துட்டு, போன வருஷம் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் ப்ரொஃபஸர் ஹெட் அண்ட் டீனாக போஸ் பணியில் சேர்ந்துருக்கா. சேர்ந்து 1.5 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி நான் வந்து போலீஸ் வெல்பீயிங் ட்ரைனர்ஸ் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். அப்புறமே நேவி ஆஃபீஸர்ஸ்க்கு மாதம் ஒரு முறை ட்ரைனிங் கொடுப்பேன். சைக்காலஜி ரிலேட்டடான விஷயங்களை பற்றி அவங்க கூட பேசுவேன். நான் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனராகவும் இருக்கிறேன். அது போக நான் வந்து இந்த நார்காட்டிக்ஸ் அவங்க ஹெல்ப் கேட்டாங்க. எல்லா காலேஜ்லேயும் போய் இந்த போதை ஒழிப்போட விழிப்புணர்வை பற்றி எல்லா காலேஜ்லேயும் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கோம். என் ஃபஸ்ட் இயர்ஸ் பொதுவாக வந்து முதல் வருஷம் வந்து சேர மாணவர்களுக்காக வேண்டி இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது.

0: அது மூலியமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த விழிப்புணர்வில் பயனடைந்தாங்க.
1: ஓகே மேம், இப்போ இந்த போதைப் பொருள் அப்படின்னா என்ன மேம்?
0: இப்போ நீங்கள் போதைப் பொருள் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நம்ம நிறைய இதில் இருக்குது. எப்படி ஒரு மனுஷன் வந்து தன்னோட ஒரு மகிழ்ச்சிக்காக உட்கொள்கிற ஒரு தடை செய்யப்பட்ட பொருட்களை வந்து நம்ம போதைப் பொருளுக்கு அடிமைன்னு சொல்கிறோம்.
1: ஓகே மேம், அதோட அதுக்கு ஏதாவது வகைகள்லாம் இருக்கா மேம்?
0: அது பல வகைப்படும். மெயினாக வந்து நம்ம மூணு வகையாக அதை நம்ம பிரிச்சிருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா முதல் வகையில் வந்து நம்ம டிப்ரெஷன்ஸ்ன்னு சொல்லுவோம், மன அழுத்த மருந்துகள், மூளை செயல்பாட்டை அது குறைக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா மூளையில் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ தூக்கம் வரல அப்படின்னா தூக்க மாத்திரைகளாக எடுக்கிறது, பார்பிட்ரேட்ஸ்ன்னு சொல்லுவோம், ஹெரோயின். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலன்ஸ், எப்படி அது வந்து அங்கே வந்து அதை அழுத்தம் கொடுக்குதோ இங்கே தூண்டும், அவங்களோட செயல்பாட்டுகளை ஜாஸ்தியாக தூண்டும். அப்படி தூண்டுறதுனால என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, இதய துடிப்பு ஜாஸ்தியாக இருக்கும், அதே மாதிரி அவங்களோட கண்மொழிகள் எல்லாம் விரிவடையும், ரத்த அழுத்தம் அதிகரிக்கும், சில டைமில் வாந்தி கூட வரும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ரொம்ப ஜாஸ்தியாகும் பொழுது அவங்களுக்கு மனநோயில் போய் முடியும். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கைன் சொல்லுவாங்க, அஃபிட்டமைன்ஸ் அப்படின்னு ரெண்டு வகைப்படும். கடைசியாக ஹாலிஸ்னோஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது மாய காட்சி ஏற்படுத்தும் பொருட்கள், மாய உணர்வு தரும் போதைப் பொருட்கள்னு சொல்லலாம். அதாவது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வேற ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், ஒருவர் தன்னை சுற்றி இருக்கிற உலகத்தையே விலகி இருந்து தான் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு அப்பாற்பட்ட உணர்வு தோன்றும். ஸோ அதனால மக்கள் வந்து இதுக்கு ரொம்ப ஈஸியாக அடிமையாயிடுறாங்க. இது கடைசியில் வந்து மன சோர்வு, அப்புறம் சந்தேகப்படுறது, இந்த மாதிரி விஷயத்தில் கொண்டு போய் விடும். வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் எஸ்டசி அண்ட் எல்எஸ்டின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரக்ஸாக ரொம்ப காமனாக இருக்குது. இன்றைக்கி நம்ம காலேஜ் கல்லூரி பிள்ளைங்க மத்தியிலையும் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதுலேயும் ஸ்டாம்ப் சைஸில் வந்து நாக்கு கடையில் வைக்கிறது அந்த மாதிரியான பழக்கங்கள் எல்லாம் இது மூலியமாக ஏற்படுது.
1: ஓகே மேம், இப்போ போதைப் பொருளில் நிறைய வகைகள் இருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க, இந்த போதை பழக்கம் மூளையை எப்படி பாதிக்குது மேம்?
0: ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த போதை மருந்து வந்து முதல்ல வந்து தொடங்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட போகிறாங்க, அதில் போய் பார்க்கும்பொழுது ஒரு நாளைக்கு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு எடுத்துக்கிறாங்க. அப்போது வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும், இப்போ தண்ணி அடிக்க போகிறாங்க, இன்றைக்கி அதை வந்து ஒரு சோஷியல் ட்ரிங்க்குன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ போய் நீங்கள் கடையில் போய் அவன் வந்து ஒரு பெக்ன்றது 30 மில்லி லிட்டர் வாங்கி குடிக்கிறான். அப்போ என்ன ஆகுன்னா அன்றைக்கி வந்து அவனுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குது, இம்மீடியட் எஃபெக்ட்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்குது, ரிலாக்ஸ் கொடுக்குது. அடுத்த வாரம் அவன் ஃப்ரெண்ட்ஸோடு திரும்பியும் போகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் அந்த 30 மில்லி அடிக்கும் பொழுது அவனுக்கு அதே மாதிரியான எஃபெக்டே இருக்காது. அப்போ அன்னைக்கு வந்து அவன் 60 மில்லி போகணும், 60 மில்லி எடுத்தால் தான் போன வாரம் கிடச்ச சந்தோஷம் கிடைக்கும். அப்போ கொஞ்ச நாள் அதில் இருப்பான். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே இது 90 மில்லி ஆகும். அப்போ 90 மில்லி ஆகும் பொழுது அவன் அதை தான் வந்து அதுக்கு பேர் இங்கிலீஷில் டாலரன்ஸ்ன்னு சொல்கிறோம், நம்மளோட அந்த சகிப்புத்தன்மை ஜாஸ்தி ஆகிட்டே போவான். அப்போ அவனுக்கு இந்த தேவையான அளவு அவனுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கணும்னா இங்கே வந்து அந்த தண்ணி அடிக்கிற ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அப்போ ஒரு லெவலில் வரும்பொழுது அவன் அதுக்கு அடிமையாகவே ஆயிடுவான். அது அப்போது அவனுக்கு வந்து ஒரு பாட்டில் அடித்தா கூட அவனுக்கு எஃபெக்ட் கம்மியாக இருக்கும். அப்போ ஒரு பாட்டில் ஆகி 2 பாட்டில் 3 பாட்டில் அப்படின்னு ஜாஸ்தி ஆகிட்டே போகும். இதுதான் போதை பழக்கத்துக்கும், முதல்ல தொடங்கும் போதும் கம்மியாக ஆரம்பிக்கும், ஆனால் போக போக அது ஜாஸ்தி ஆகும் போதும் அதனோட விளைவு தீய விளைவுகளும் ஜாஸ்தி ஆகிட்டே போகும்.
1: ஓகே மேம், இப்போ பொதுவாக வந்து போதைப் பொருட்களை வந்து எல்லாரும் பயன்படுத்துறது இல்லை, குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் அதுக்கு வந்து எளிதில் வந்து அடிமையாகிறாங்க, அதன் பின்னணியில் ஏதாவது உளவியல் காரணங்கள் இருக்கா மேம்?
0: ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து பயோ சைக்கலாஜிக்கல் சோஷியல்னா எல்லாத்தையுமே பிரிக்கலாம். பயாலாஜிக்கல், அப்போ அப்பா வந்து ஒரு குடிகாரனாக இருக்காங்க இல்லை போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்னா ஜெனட்டிக்கே வந்துடும், அதை தான் நம்ம பயாலாஜிக்கல்ன்றோம். ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து சொத்துக்கள் மட்டும் இல்லை, ஆனால் இந்த மாதிரி என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கும் கூட இது ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ அதனால தான் நீங்கள் எந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னாலும் உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது இந்த பிரச்சனை இருக்கான்னு கேட்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே வந்து குடிபோதையிலையும் அவங்க அப்பா பெரியப்பா தாத்தா எல்லாருமே இருந்துச்சுன்னா அது வந்து அவங்க ரொம்ப வல்னரபிள்னு சொல்லுவோம், அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பழக்கம் வர்றதுக்கு ஜாஸ்தி சான்சஸ் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து பயாலாஜிக்கலான காரணம். சைக்கலாஜிக்கல்னு பார்க்கும்போது குடும்ப ரீதியாக இப்போ இன்னைக்கு வந்து 2 அப்பா அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க. நான் வந்து உங்களுக்கு உதாரணம் கூட சொல்லுவேன், ஒரு 2 அப்பா அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க, குழந்தைய வந்து பாட்டிமா பார்த்துக்க சொல்கிறாங்க, பாட்டிமா கிட்ட பையன் வந்து ஸ்கூலில் வந்து லீவுன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகாமலே இருக்கிறான். ஒரு காலகட்டத்தில் பக்கத்துலேருந்து பேரண்ட்ஸை வர சொல்கிறாங்க ஸ்கூலில். அப்போ பேரண்ட்ஸ் போய் பார்க்கும் பொழுது தான் தெரியுது பையன் ரொம்ப நாள் ஸ்கூலுக்கே போகலை அப்படின்னு. அப்போ வந்து என்னன்னு பார்க்கும் பொழுது அப்போ அவங்க லீவ் எடுத்துட்டு அவங்க அம்மா வேலையில் ஒரு 6 மாதம் லீவ் எடுத்து பையன் கூட இருந்து பார்க்கும் போது தான் தெரியுது அவனோட வாழ்க்கையில் ஏகப்பட்ட மாற்றங்கள். அவன் யார்ட்டுமே பேசுறதில்ல, ரூம்குள்ளே இருக்கிறான்,

0: ரூமை விட்டு வெளியே வர்றதில்லை. அப்போ என்ன நடக்குது ரூம்லன்னு போய் பார்க்கும்பொழுது அந்த போதைக்கு அடிமையாக இருக்கிறான்னு தெரிய வருது. அப்போ அவங்க சரி இங்கே நம்ம வந்து இந்தியாவுக்குள்ளனா சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தெரிய வரும்னு அவனை வந்து சிங்கப்பூரில் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. பண்ணி திரும்ப கொண்டு வந்து பார்த்தாலும் அவங்க சிங்கப்பூரில் சொல்லிடுறாங்க இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. கொஞ்ச காலத்திலே அவன் இறந்துடுறான். அப்போ அப்பா அம்மா வந்து ரொம்ப மனவேதனையாக இருக்காங்க, ஒரே குழந்தையும் இந்த மாதிரி போதைக்கு அடிமையாக இறந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ சைக்கலாஜிக்கலாக பார்க்கும் பொழுது தனிமை இல்லை, நம்ம வந்து ஏதாவது ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறோம், மற்றவங்ககிட்ட சொல்லாமல் இருக்கிறாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வந்து வெளியே போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸை வந்து ரொம்ப இந்தாடா நீயும் வந்து எங்கள் குரூப்பில் சேரணும் அப்படின்னா நீயும் இது மாதிரி எடுத்துக்கிட்ட தான் நாங்கள் உன்னை ஏற்றுக்குவோம் எங்கள் குரூப்பில்னும் போது அவன் அதுக்கு ஒரு சான்சஸ் ஆகிடுது. அதனால் சைக்கலாஜிக்கல் அண்ட் சொசைட்டிலன்னு பார்த்தீங்க அப்படின்னா சமுதாயத்தில் எங்கெல்லாம் ஈஸியாக கிடைக்குது, இன்றைக்கி நிறைய இடங்களில் கிடைக்குது. அப்போது வந்து அதுக்கு அதனால ஈஸியாக கிடைக்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இப்போ நேற்றுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு கடைக்கு போனேன், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா சொல்கிறாங்க என் ஹஸ்பண்ட் காரைக்காலில் வேலை பார்க்குறாரு, காரைக்கால் வருதுனால இங்கே ஈஸியாக கிடைக்கிறதுனால வேலை முடிச்சுட்டு கிடைக்கிற காசில் அங்கேயே ஃபுல்லாகவுமே தண்ணி அடிச்சுட்டு அங்கேயே இருந்துடுறாரு. இன்றைக்கி வந்து ஒரு பையனை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு வந்து ஒரு வேலைக்கு போய் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்த்தோம், இனியால் அந்த பையனை வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக சிரமப்படுறேன், எனக்கு ஏதோ ஒரு வேலையோ ஏதோ இருந்தால் ஹெல்ப் பண்ணுங்கள். அப்போது அந்த மக்கள்கிட்ட இன்னும் ஒரு புரிதலும் இல்லை, பையன் ஹஸ்பண்டை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் காமிக்கணுன்ற புரிதலும் இல்லை. அப்போ சொசைட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப அக்சசபிலிட்டி ஒரு காரணமாக இருக்குது.
1: ஓகே மேம், இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டை இது மாதிரி ஆகிட்டு ஒரே ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து சுற்றி நம்மளை சுற்றி போதைப் பொருட்கள் வந்து ஈஸியாக கிடைக்கிது அப்படிங்கிற சூழலில் இன்றைய தலைமுறையினர் எப்படி மனக்கட்டுப்பாடோட வந்து இப்போ நம்ம குழந்தைங்கள வந்து நம்ம கைக்குள்ளாரையே வச்சுக்கவும் முடியாது, அவங்கள வந்து வெளியில் போய் எக்ஸ்போஸ் பண்ணாதான் அவங்களோட ஃப்யூச்சருக்கு அது நல்ல விஷயமாக இருக்கும். அப்போ அவங்க போய் நிறையா கற்றுக்கணும் நிறையா படிக்கணும் அப்படின்னு நம்ம தைரியமாக அனுப்பும்போது அந்த குழந்தை வந்து எப்படி அந்த சிறுவனோ குழந்தையோ ஒரு பெண் குழந்தையோ வந்து எப்படி அவங்கள வந்து அவங்க சேஃப்டியாக இருக்கணும், அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மனக்கட்டுப்பாடு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் மேம்.
0: இது இப்போ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குழந்தை வளர்ப்புலேருந்தே ஆரம்பிக்குது. வீட்டில் வந்து நல்லது வேல்யூஸ் வந்து மெயினாக வேல்யூஸ் சொல்லி கொடுக்கணும். நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லே வேல்யூ சிஸ்டம் இருக்கும், எது நல்லது எது கெட்டதுன்னு குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும். அப்படியே அது மாதிரி வந்து இப்போ முன்னாடி காலத்துல எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலி இருந்தாங்க, வீட்டில் பெரியவங்க இருக்கும் பொழுது யாரோ ஒரு ஆளாவது அந்த குழந்தை கூட நேரம் செலவழிப்பாங்க, எது நல்லது கெட்டது சொல்வாங்க, மாரல் கதைகள் சொல்வாங்க, என்னது நல்லதில் நல்ல விஷயம் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நிறைய விதமான கதைகள் சொல்வாங்க. அப்போ அதை கேட்டு வளரும் போதுமே அந்த குழந்தைங்க வந்து வளர வளர தெரியும் எது கரெக்டாக எது தப்பு. இப்போ ரெண்டு அப்பா அம்மாவும் வேலைக்கு போனால் கூட வீட்டில் இருக்கிற பெரியவங்க வந்து என்ன இன்னைக்கு என்னடா சோர்வாக இருக்கான்னு தாத்தா பாட்டி யாரோ ஒருத்தங்க அந்த குழந்தைகிட்ட கேட்பாங்க. அப்போ வந்து ஒரு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிரும், அதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி புரிதல் கிடைக்கும். இன்றைக்கி அது எல்லாத்தையும் விட்டு நம்ம பார்க்குறோம் முக்காலும் வந்து எல்லாருமே வந்து நியூக்ளியர் ஃபேமிலிஸ் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனியாக தான் இருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு வேலைகள் இருந்தாலும் சரி இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து டைமே இல்லாமல் இருந்தால் கூட சரி டெய்லி வந்து ஒரு நேரமாவது எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது டெய்லி பார்க்கும் பொழுது நமக்கு குழந்தைகள்கிட்ட என்ன மாற்றங்கள் இருக்குது, இல்லை அன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நடந்ததை கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெற்றோர்கள் எடுத்து அவங்க ஷேர் பண்ணணும். அப்படி ஷேர் பண்ணும் பொழுது என்ன மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குதுன்னா இமீடியட்டாக நம்ம அதுக்கு சொல்யூஷன் கொண்டு வரணும். அண்ட் அந்த குழந்தைகள் வந்து நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் பார்த்து படிக்கும். இப்போ ஒரு அப்பா இருக்கிறாரு, அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியை எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியிலே பார்த்தீங்கன்னா பையன் டாக்டராக இருக்காரு, இன்னைக்கு வரைக்கும் தண்ணியை தொடமாட்டார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்பேன் பரவாயில்ல இன்னைக்கு எல்லாரும் இவ்வளோ தண்ணி அடிக்கும் போது நீங்கள் எப்படி இவ்வளோ ஒரு ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறீங்க, உங்கள் உடல்நிலை எப்படி பாதுகாக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொல்கிறாரு நான் நைன்த்து படிக்கும்போது எங்கள் அப்பா குடிச்சு ரத்த வாந்தி எடுத்து இறந்தார். அதெல்லாம் பார்க்கும்பொழுது என்னோட மனசுக்கு வந்து நல்லா நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன் வாழ்க்கையில் என்றைக்குமே நான் தண்ணி அடிக்கக்கூடாது. அப்போ பார்க்கும்பொழுது பார்த்து புரிஞ்சுக்கிட்டே அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நம்ம இது மாதிரி போகக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தண்ணி அடித்து ரோட்டில் விழுந்து கிடப்பார். நான் காலேஜில் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு நாள் கால் வருது, அந்த அவரோட பையன் வந்து ரோட்டில் கிடக்கிறான் கொஞ்சம் உங்களால் வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே அப்பாவை பார்த்து பையன் அதே வழியை பின்பற்றான். ஆனால் இன்னொரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா நம்ம இருக்கக்கூடாதேன்னு பின்பற்றுறாங்க. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு முதல்ல குடும்பத்தில் வந்து என்ன மாதிரியான ஒரு மாடல் இருக்குது அண்ட் குடும்ப அப்பா அம்மாவோட வளர்ப்பு வந்து ரொம்ப முக்கியமான பங்கு. அடுத்தது குழந்தைங்க வெளியே வரும்போது ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஸ்கூலில் டீச்சர்ஸும் வந்து அதே அளவுக்கு நம்ம பொறுப்போடு இருக்கணும். நம்மக்கிட்ட வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க வந்து நம்மளோட குழந்தை மாதிரி பார்க்கணும். அவங்க வந்து என் டெய்லி

0: நல்லா இருந்தாங்க, இன்னைக்கு ஏன் சோர்வாக இருந்தாங்க. அப்போ நீங்கள் கேரளாவில் கூட ஒரு இது பேப்பரில் கூட வந்திருந்தது, அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருந்தப்போ அவங்க டீச்சர் தான் கண்டுபிடிச்சாங்க அந்த பொண்ணு வந்து அப்யூஸ் ஆகிருக்கு அப்படின்ற. அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு டீச்சரும் நம்மளோட கிளாஸில் இருக்கிற டைமில் நம்ம எப்பயும் போல இந்த குழந்தை இல்லையே, இதுக்கு ஒரு மாற்றம் தெரியுது, அதில் என்ன பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போது இந்த குழந்தைங்களுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே சைக்கோ எஜுகேஷன் கொடுக்கணும். நம்ம வந்து சொல்கிறோம் இது புக்லேயும் வந்து வந்திருக்கணும், நான் சப்ஸ்டன்ஸ் யூஸ்னால் என்ன, அதை எப்படி நம்ம தடுக்கலாம், அது என்ன மாதிரி வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் முடியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து இதை அடித்தேன்னா சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் அதோட பின்விளைவுகள் என்னன்றதை ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்னும் கூட நம்ம அவேர்னஸ் கொண்டு வரணும், இதை பற்றின விழிப்புணர்வு கொண்டு வந்து எல்லாத்துக்குமே தெரியணும், நம்ம போனால் என்ன நிலைமைக்கு ஆகும். அப்போது வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு காலேஜை போய் ப்ரோக்ராம் பண்ணும் போதுமே மெடிக்கல் டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்க, ஒரே ஒரு தடவை கூட போதை மருந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டானா அது வந்து அவனோட பிரெயின்ல அது அஃபெக்ட் ஆயிடும், அது என்னைக்குமே சரி செய்ய முடியாது. இப்போ சிகரெட்டோ ஒரு தண்ணியோ வந்து விட்டுட்டு அவங்க திருந்தி வாழ்ந்தா அது நார்மல் ஆயிடும், ஆனா அந்த போதை பொருளுக்கு அடிமையானாங்கன்னா அந்த டேமேஜ் ஆன பார்ட்டு என்னைக்குமே அது மாறாது, அது அப்படியே தான் இருக்கும், லைஃப் லாங் அந்த பர்டிகுலர் டேமேஜ் வந்து மாறாது. அது வந்து என்ன பண்ணணும்னா மற்ற பிரச்சனைகள் யோசிக்கிறதுலையோ இல்லை வேற மாதிரி பிரச்சனைகள்ல வந்து அவங்களுக்கு அது காமிக்கும். ஒரு சின்ன விஷயமான போதை பொருள்னு இன்னைக்கு வந்து ஹேண்ட்ஸ் கம்மி விலை அப்படின்னு எடுக்கிறாங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்தை பார்க்குறாங்க. இப்போ எங்ககிட்ட கவுன்சிலிங்க்கு வர நாங்கள் பார்க்குறோம், ஒரு 30 வயசுலேயே நரம்பு தளர்ச்சி வந்துடுது, எங்கனாலும் தைரியமாக நின்று பேச முடிய மாட்டேங்குது, தலை கிறுகிறுப்பு வந்துடுது. அதனால் ரொம்ப நாட்கள் எடுக்கும் பொழுது அது சின்னதாக இருந்தால் கூட அதோட பாதிப்பு வந்து அதிக லெவலில் இருக்கும், அது எல்லாத்துக்கும் புரிய வைக்கும்.
1: ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேர்லே நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும்
6: பாட்டு.
1: நாளை மாலை 6:45 கோட்டுச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட், காரைக்கால் செல்லூர் அன்புமகால் ஏசி வழங்கும் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்தி வழங்குகிறார் காரைக்கால் துணை மாவட்ட ஆட்சியர்.
7: இனி அங்கே இங்கே எங்கேயும் போக வேண்டாம், எல்லாமே இருக்கு நமது கோட்டுச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட்டில்.
8: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்புமகால் ஏசி, விஐபி நகர், செல்லூர், காரைக்கால்.
1: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
9: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் இன்சொல் அமுது, தார்பாய்கள், கிரீனெட், ஹோஸ், நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
10: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
11: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: போதைக்கு அடிமையாகும் மூளை, ஒரு உளவியல் பார்வை. சர்வதேச போதை பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினத்தையொட்டி திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக பயன்பாட்டு உளவியல் துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் ராஜகுமாரி அவர்கள் நம்முடைய நிலையத்திற்கு வந்திருக்கிறாங்க. ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தையும் நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க நம்ம கேட்குற கேள்விகளுக்கு. அடுத்து அவங்க மேம் கிட்ட பேசலாம். மேம், இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் அடிக்ஷன் சொல்கிறாங்களே, இந்த அடிமைத்தனத்தின் நிலைகள் அதெல்லாம் பற்றி சொல்லுங்கள் மேம்.
0: இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க அடிமையாகிட்டாங்கன்னு நீங்கள் அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அங்கே தான் அசஸ்மெண்ட் பண்ணி என்ன நிலைமையில் அவங்க இருக்காங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு வேரியஸ் கொஷினர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆடிட்டிங், ஆல்கஹால் யூஸ் டிஸார்டர் ஐடென்டிஃபிகேஷன், அவர் வந்து மது எந்த அளவுக்கு அருந்துறாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த அசஸ்மெண்ட்டு. இதில் வந்து மைல்டு, மாடரேட், சிவியர் மூணுது கண்டுபிடிப்பாங்க. அது மாதிரி இன்னொரு டூல் பார்த்தீங்கன்னா அசிஸ்ட், ஆல்கஹால் ஸ்மோக்கிங் அண்ட் சப்ஸ்டன்ஸ் இன்வால்மெண்ட் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இன்னொரு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஏஎஸ்டி, ட்ரக் அப்யூஸ் ஸ்க்ரீனிங் டெஸ்ட். இது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து எந்த அளவுக்கு ஒரு மனுஷ போதைப் பொருளை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறக்கு உதவும். கடைசியாக ஓசிடிஎஸ், அப்சஸ்

0: கம்பல்சிவ் ட்ரிங்கிங் ஸ்கேல், கண்டிப்பாக நான் குடிச்சே ஆகணும் அப்படின்னு எந்த அளவுக்கு அவங்களுக்கு அது வற்புறுத்துதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்கேல். அப்போ இது ஹாஸ்பிட்டல் போனால் தான் அவங்க அசஸ்மெண்ட் பண்ணி எந்த நிலைமையில் இருக்கிறாங்கன்றத தெரியறதுக்காக ஹெல்ப் பண்ணும்.
1: ஓகே மேம், இப்போ போதைக்கு அடிமையாயிட்டாங்க அவங்க, அந்த மூளை வந்து பாதிப்படைஞ்சிட்டு அப்படின்னு சொன்னால் அது பழைய நிலைக்கு கொண்டு வர முடியுமா? அதற்கு ஏதாவது உளவியல் தீர்வுகள்லாம் இருக்கா?
0: கண்டிப்பாக தீர்வுகள் இருக்குது, ஆனால் பழைய நிலைமைக்குன்னு சொல்ல முடியாது. நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து நிக்கோட்டினோ அது என்ன மாதிரியான ட்ரக் யூஸ் பண்ணுறாங்க, எந்த அளவில் யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த அளவு பாதிப்பு அடைஞ்சிருக்குதுன்றத பொறுத்து தான் எந்த லெவலுக்கு சரியாகுன்றது இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்கன்னா அவங்களால பர்ஃபெக்ட்லி நார்மலுக்கு வர முடியாது. அதே இது மைல்டாக இருந்துச்சுன்னா அவங்களால, இப்போ ஸ்மோக்கிங் எல்லாம் விட்டுட்டாங்கன்னா எப்படி லங்ஸ் பர்ஃபெக்ட்லி நார்மல் ஆகுதோ அந்த மாதிரி ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ஓரளவுக்கு சரியாகும். ஆனால் நீங்கள் வந்து இந்த ட்ரக்ஸ் அப்படி எல்லாம் போயிட்டு உங்களுக்கு பிரெயின் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து பழைய நிலைமைக்கு மாற்றவே முடியாது. நீங்கள் திருப்பி அதுக்கு டைமும் ரொம்ப நாள் எடுக்கும், தெரப்பி செஷன்ஸ் அவங்க கண்டினியூஸாக வரணும், அதனால அதுக்கு வந்து ரொம்ப டைமும் எடுத்துக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு.
1: ஓகே மேம், இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப அப்படியே ஒரு பதட்டமான ஒரு நிலைமை தான். ஏன்னா வந்து ஒரு போதை பொருளுங்கிறது வந்து நம்ம சாதாரணமாக நினச்சிட்டு இருந்தோம், சரி ஓகே அதுலேருந்து ஒரு மீண்டு வரலாம், ரீஹாபிலிட்டேட் பண்ணலாம் அப்படின்னு. நீங்கள் வந்து அது பழைய நிலைமைக்கு வரதே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறீங்க. அப்போ வந்து அதுலேருந்து இந்த இளைய தலைமுறையினர் போகக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லோருடைய நோக்கமாகவும் இருக்குது. உங்களுடைய பணி தொடர்ந்து இருக்கணும் மேம், இதுக்கான அவேர்னஸ் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இப்போ வந்து இந்த சைக்கலாஜிக்கல் ட்ரிகர்ஸ்ன்னு சொல்கிறாங்களே மேம், போதைக்கு அடிமையாகிறதோட பின்னணியில் இருக்கிற அந்த முக்கிய உளவியல் காரணங்கள்லாம் என்ன மேம்?
0: ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முதல்ல இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், கியூரியாசிட்டி. அவங்களுக்கு வந்து என்னென்ன சோதனை ஆர்வம். இப்போ யாராவது சொல்கிறாங்க அப்படின்னும் பொழுது, இப்போ வந்து இப்போ எங்ககிட்ட இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தவங்க கவுன்சிலிங் வராங்க, ஏன்ப்பா நீ எப்படி பழகுனா அப்படின்னு சொன்னாலே, நான் பார்க்குறேன் என்னோட கூட படிக்கிற எல்லாரும் அடிக்கிறாங்க, அப்போது அது என்ன, அதோட எஃபெக்ட் என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வமாக இருந்துச்சு, அதனால தான் நான் போனேன் அப்படின்றாங்க. அப்புறம் சில பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பியர் ப்ரெஷர்னு சொல்வோம், வந்து நண்பர் வந்து அவங்களுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்கிறது, நீயும் என் கூட வா நல்லா இருக்கும், இதை நீ குடிச்சு பாரு. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து ரொம்ப அவங்களோட பர்சனாலிட்டி ஸ்ட்ராங்கா இருந்தா அவங்க சொல்வாங்க, பொதுவாகவே வந்து நோ சொல்றதுக்கு தயக்கப்படுவாங்க. இப்போ நானும் கூட நாங்க வந்து இது கிளாஸ்ல ஒரு பாடமாவே இருக்கு, சைக்காலஜியில சப்ஸ்டன்ஸ் யூஸ் டிசார்டர் எல்லாம் சொல்லி கொடுப்போம். அப்பவுமே கேட்கும் போதுமே பசங்க கிட்ட நாங்க சொல்வோம், இந்த மாதிரி இப்போ நீங்க ஒருத்த யாராவது கூப்பிட்டு நீ வாடா இன்னைக்கே படிக்கலாம், இன்னைக்கு வந்து இந்த இன்னைக்கு மேம் கிளாஸ் எடுத்திருக்காங்க, இதை நம்ம படிச்சே ஆகணும் அப்படின்ற ஆர்வம் வந்து எத்தனை பேருக்கிட்ட இருக்குது. ஆனால் என்ன சொல்வாங்க, ஐயோ பையன் வந்து தண்ணி அடிக்க கூப்பிட்றான், நான் வர முடியாதுடா, இன்னைக்கு வேற வேலை இருக்குதுன்னு சொல்லலாம் இல்லையா. அப்போ என்ன பண்ணுவாங்க, துள்ளி குதிச்சு ஓடிடுறது. சரி, நமக்கு வந்து அவங்களுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் பொழுது அந்த பியர் ப்ரெஷர்னால போயிடறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் வந்து, இப்போ எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆனதோ இல்லை, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மோஸ்ட்லி லவ் ஃபெயிலியர் எல்லா படத்துலையும் காமிக்கிறாங்க. ஒருத்தர் காதலில் தோல்வி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே மெயினாக வந்து பாட்டிலோட தான் படத்துலேயே காமிப்பாங்க, ஒரு ஷாலை போட்டிருப்பாங்க, கையில் வந்து பாட்டில் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை, வாழ்க்கையில் பிரச்சனைன்னு வந்தால் அதை எப்படி சரியான வேலையை இதில் வந்து நம்ம தீர்வு பண்ணுறது, சரியான முறை இல்லைன்றது இல்லாமல் இது நெகட்டிவ் வேஸ் ஆஃப் கோப்பிங் சொல்வோம். இது நெகட்டிவாக போனால் நமக்கு தற்காலிகமாக ஒரு தீர்வு தருது, அதனால இதை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ வேலையில் பிரச்சனை இல்லை வேறு யார்ட்டையுமே சொல்ல முடியாத பிரச்சனை அப்படின்னா உடனே வந்து நம்ம இந்த இதை போதைப் பொருளை எடுத்துட்டா நமக்கு அதை விட்டு மறந்துடுறோம் அப்படின்றதுனால அதை பண்ணுறாங்க. பின்னா குடும்ப பிரச்சனை, வீட்டில் சண்டை, அப்புறம் வந்து ஏதாவது ஒன்று பெற்றோர்கள் என்னை கவனிக்கலை, எனக்கு பெற்றோர்கள் வந்து என்னை நல்லா பராமரிக்கலை, அந்த மாதிரி ஒரு இளைய சமுதாயத்துக்கு வீட்டில் பிரச்சனை அப்படின்னாலும் இதை பண்ணுறாங்க. பின்ன தனிமை மற்றும் உணர்ச்சி வெறுமை, யாருமே என்னை புரிஞ்சிக்கலை, எனக்கு தனிமையாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் சுற்றி 10 பேர் இருப்பாங்க, ஆனால் அவங்க நினைப்பாங்க நம்மளுக்குன்னு யாருமே இல்லை. அப்போ நம்ம யார்கிட்ட போய் சொல்கிறது, நம்ம எப்படி சொல்கிறது? பின்ன வந்து நம்ம சைக்காலஜியில் பர்சனாலிட்டி சொல்கிறோம், சில பேர் இன்ட்ரோவர்ட், அவங்க வந்து எல்லாத்தையும் சகஜமாக பேசி பழக மாட்டாங்க. அப்போ வந்து நான் என் பிரச்சனையை போய் எப்படி அவங்ககிட்ட சொல்றது? அப்போ பிரச்சனை வந்து ரொம்ப அவங்க யோசிச்சு கடைசியில் வந்து எனக்கு நிம்மதியே இல்லை, தூக்கம் இல்லை, என்னையால் சாப்பிட முடியல, எந்த வேலையும் செய்ய முடியலன்னு பொழுது இந்த போதை மருந்து எடுத்தோன்னா நம்ம நிம்மதியாக கொஞ்ச நேரம் தூங்குவோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொன்ன மாதிரி அது ஜாஸ்தியாகி அப்புறம் அதுக்கு அடிமையாயிராங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா விளம்பரங்கள் கூட ஒரு காரணமாக இருக்குது. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சில படங்களில் வந்து காமிக்கிறாங்க, அதில் ரெண்டுமே காமிக்கிறாங்க. இப்போ வாரணா 1000 படத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து பாசிட்டிவாக எப்படி நம்ம அதை மாற்றிக்கலாம், இல்லை நெகட்டிவாக அது என்னென்ன நம்மளை அஃபெக்ட் பண்ணும், நம்ம எப்படி இருக்கிறோம், எங்கே இருக்கிறோம், நம்மளோட இது எவ்வளோ எந்த அளவுக்கு நம்மளை பாதிக்குதுன்றதும் காமிச்சிருப்பாங்க. ஸோ வந்து படத்தில் ஒரு ஹீரோ அப்படி

0: அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுதுமே நீங்க பார்த்துருப்பீங்க சில படங்கள்ல ட்ரிங்க்ஸோடு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஹீரோ வர்ஷிப் மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த நடிகர் எனக்கு பிடிக்கும். ஒரு பழைய காலத்துல பாத்தீங்கன்னா ரஜினி வந்து சிகரெட்டை தூக்கி போட்டு கேட்ச் பண்றதே வந்து நிறைய இளைஞர்கள் அந்த காலத்துல அட்ராக்ட் பண்ணுச்சு. அதே மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாரணமாயிரம்ல பாட்டில் சிப் மாதிரி பீர் அடிக்கிறது. ஸோ அதே மாதிரி இங்க வந்து இளைஞர்கள் வந்து நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கூட கொடுக்கல இளைஞர் சமுதாயத்துக்கு இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸோ இல்லை ஹீரோஸ் வந்து காமிக்கிறது எல்லாம், அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் தடுக்கிறதுக்கு.
1: ஓகே மேம், இப்போ ஒரு போதை பொருள் பழக்கம் ஆரம்பிச்சிருக்கு ஒரு ஒரு இளைஞருக்கு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லே அவங்களோட நடவடிக்கையில ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா, இல்ல ஒரு ஸ்டேஜ் அவங்க தாண்டின பிறகுதான் அவங்க நடவடிக்கைகள்ல மாற்றங்கள் இருக்குமா, கண்டுபிடிக்கலாம்?
0: அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து அவங்களோட இது டிஃப்ரென்சஸ் தெரியும். அவங்க முன்னாடி மாதிரி இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற மாதிரி இப்போ இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வேலை செய்கிறதும் பிடிக்காது. இப்போ வந்து ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க அப்படின்னா வேலைக்கு நிறைய நாள் லீவ் போடுவாங்க. அது மாதிரி வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட முன்னாடி எப்படி சகஜமாக பேசிகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி பேச மாட்டாங்க. தனிமையே நிறைய நேரம் விரும்புவாங்க. இப்போ ஸ்கூலு காலேஜாக இருந்தாலும் அவங்க வந்து எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண மாட்டாங்க, காலேஜுக்கு ரெகுலராக வரமாட்டாங்க. ஸோ ஒரு நாள் அதனால தான் வந்து அவங்க ரொம்ப நாள் லீவ் எடுக்கிறாங்க. அது வேலையா இருந்தாலும் சரி, அதனால என்னாச்சு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு தெரிய ஆரம்பிக்கணும். இப்போ நீங்க சொல்ற இந்த காலகட்டத்தில் வந்து வீட்டில் யாருமே இல்லாட்டி இது ஒரு அட்வான்டேஜா இருக்குது. அப்புறம் வந்து நிறைய வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்குன்னு தனி ரூம்ஸ் கொடுக்குறாங்க, இல்லை பெரியவங்களானா கூட அவங்களும் தனி ரூமில் இருக்கிறாங்க. ஒரு ஒரு காமனான இடம் அப்படின்னு இருந்தால் தான் நமக்கு டெய்லி வந்து அந்த வாட்சிங்கில் அவங்களோட பிஹேவியரல் சேஞ்சஸ் எல்லாமே நல்லா தெரியும். நீங்கள் பயாலாஜிக்கலில் எக்ஸ்பிரஷன்ஸு ஃபிசிக்கலாகவும் தெரியும். அவங்க சாப்பிடாமல் இருக்கிறனால ரொம்ப மெலிஞ்சு போவாங்க, தோற்றத்துலேயும் நிறைய வந்து மாற்றங்கள் ஏற்படும். அவங்களால வந்து எதையுமே வந்து ரொம்ப நீட்டாக குளிக்கணும், ட்ரெஸ் பண்ணணும் அந்த மாதிரி எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. அன்றாட வேலை கூட அவங்க செய்ய மாட்டாங்க, அதே மாதிரி தூங்க மாட்டாங்க, பசிக்கலன்னு சாப்பிட மாட்டாங்க. அப்படி ஒரு மாற்றங்கள் வரும்பொழுதுமே வீட்டில் இருக்கிறவங்க இல்ல கூட யார் இருக்கிறாங்களோ, இப்போ ஹாஸ்டல் இருந்தா நண்பர்கள் வந்து கவனிச்சு வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், டீச்சர்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணலாம். இல்ல வேலை பார்க்குற இடத்துல அப்படின்னா மேபி வீட்டாளுங்க அதுல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும்.
1: ஓகே மேம், இப்போ வந்து போதைக்கு அடிமையானவங்களை வந்து குற்றவாளிகளாக பார்க்கக்கூடாது, அவர்கள் நோயாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உளவியல் உலகத்தில் இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அது எதனால மேம்?
0: ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் படிக்கிற காலத்துல எல்லாம் அவங்கள வந்து வந்து இந்த மாதிரி தான் அவங்களுக்கு திமிர் எடுத்துட்டு இப்படி பண்ணுறாங்க அப்படி இந்த மாதிரி தான் எல்லாமே இருந்தது. அப்புறம் தான் வந்து ரொம்ப ரிசர்ச்சஸ் பண்ணி பண்ணும்பொழுது தெரியுது அவங்கள வந்து இதை வந்து அவங்க வேணும்னு பண்ணுறதில்ல, ஜெனட்டிக்கலியும் அது ப்ரோக்ராம்ட் ஆகி இருக்குது. அதனால நம்ம வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ, இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டிடிகே ரங்கநாதன் இருக்கு அங்கே கிளினிக், ஏன்னா அவர் வந்து அடிமையாகி கடைசியில் வந்து மக்களுக்காக சேவை செய்யறதுக்காக அதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அங்கே எல்லாம் வந்து இப்போ ஹெல்ப் பண்ணுறாங்க, எப்படி வந்து இதை விட்டு வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு. அப்போ இது வந்து ஒரு டிசீஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். அவங்களும் நோயாளிகள், அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அதை விட்டு வெளியே வருவாங்க, அவங்களும் நம்மளை போல மாறுவாங்க. அந்த அவங்களால அதை விட்டு வெளியே வர முடியாத நிலைமையினால தான் இப்படி இருக்கிறாங்க. நம்மளை அவங்கள பார்த்து ஒரு ஹெல்பிங்காக ஒரு மனிதாபிமானத்தோட அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நம்மளை மாதிரி எல்லா சமுதாயத்துலேயும் அவங்களால இருக்க முடியும். அதுக்காக தான் இன்றைக்கி அப்படி பார்க்க வைக்கிறாங்க.
1: சரி ஓகே மேம், இப்போ வந்து இந்த டிசிஷன் மேக்கிங் சொல்கிறோம் இல்லையா, போதைப் பொருள் பழக்கம் ஒருத்தவங்களோட அந்த சிந்திக்கும் திறனை வந்து மற்றும் முடிவெடுக்கும் திறனை பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள் மேம்.
0: ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போதைப் பொருளுக்கு அடிமையாகும் போது ஒன்று அந்த நம்ம முதலே பார்த்தோம் டிப்ரெஷன்ஸ் எப்படி பண்ணி கொடுக்கும், ஸ்டிமுலன்ஸ் எப்படி ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். அப்போ டிப்ரெஷன் தான் டோட்டலி டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. அப்போ டிப்ரெஷன் போயிட்டாங்கன்னா அவங்களால எதுவுமே யோசிக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அந்த சூழ்நிலையில் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தால் கூட அது தப்பாக தான் இருக்கும். இல்லை நீங்கள் அது ஸ்டிமுலன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ஆகிடும். அப்பையும் அவங்களால வந்து ஒரு யோசிச்சு பொறுமையாக நிதானமாக எந்த விதமான முடிவும் அவங்களால எடுக்க முடியாது. அந்த மாதிரி டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷாக ட்ரைவ் பண்ணுறது, இப்போ வந்து நிறைய நம்மளோட சமுதாயத்துலேயும் பார்க்குறோம் நம்ம எப்படி வந்து ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கும் பொழுது அதனால தான் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ், நோ ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ், சிவியர் பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. எங்கே ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருந்தாலும் அன்றைக்கி அது பார்த்தீங்கன்னா மெயினாக இது ஒரு காரணமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து நாங்கள் காலேஜில் ஒர்க் பண்ணும்பொழுது வேறு ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், தனியார் தனியார் காலேஜில். அப்போது ஒரு அன்றைக்கி வந்து 2 மணிக்கு நாங்கள் ஒரு ட்ரிப்பு போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம். காலையில் ஒரு 3 மணிக்கு பஸ்ஸுக்கு எல்லோரும் வந்துருங்க காலேஜ் முன்னாடி. 2 மணிக்கு நைட்டு எனக்கு ஒரு கால் வருது, இந்த மாதிரி உங்கள் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஸ்பாட்லே டெட் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் நான் 2 மணிக்கு கிளம்பி போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது மார்ச்சரியில் தான் பார்த்தேன். அப்போ தான் அவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறேன், என்னடா நடந்துச்சுன்னா அவன் வந்து புதுசாக ஒரு பல்சர் பைக் வாங்கியிருக்கிறான், வாங்கினோடனே ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்ட்டி

0: சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லாரும் வந்து மது அருந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த பையன் ரெண்டு பாட்டில் ஃபுல்லாகவுமே அடிச்சிருக்கான். அன்றைக்கி முதல் தடவை அப்படின்றனால அவனுக்கு ரொம்ப அந்த அது அப்போ தான் அவங்களோட வந்து என்ன மாதிரியான டெசிஷன் எடுக்கிறோன்னே தெரியாது. சரி வண்டியை புது வண்டியை எடுத்துகிட்டு ரவுண்ட்ஸ் போகலான்னு சொல்லும்பொழுது போய் லேம்ப் போஸ்டில் அடித்து ஸ்பாட் அவுட் ஆகிட்டாங்க. அப்போது அதுதான் சொல்கிறது, நம்ம என்ன பண்ணுறோன்னே அவங்களோட பிரெயினுக்கு வந்து அப்போ அந்த கண்ட்ரோல் இல்லாதப்போ தான் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா அடிச்சுட்டு போகக்கூடாது. ஸோ அந்த ஸ்டிமுலன்ஸ் அடிச்சாங்கன்னா அந்த மாதிரி ஸ்டிமுலேட் பண்ணி எக்ஸசிவாக அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிடுவாங்க. அடுத்தது ஹாலுசினேஷன்ஸ்னா அவங்க எங்கே இருக்கிறோம் என்ன பண்ணுறோன்னே தெரியாது. இன்னைக்கு எவ்வளோ கிரைம் ரேட்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது, முன்னாடி இருந்ததுக்கு இப்போ வந்து எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. அண்ட் ரீசெண்டாக ரிசர்ச்சும் சொல்லுது நம்ம வந்து முதல்ல இருந்ததை விட இப்போ வந்து 3 மடங்காக பீப்புள் வந்து தடை செய்யப்பட்ட மருந்துகள் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது யூஸ் பண்ணும் பொழுது தான் என்ன செய்கிறோன்னே இப்போ தெரியறதில்ல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைல்டு அப்யூஸ் ரேட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது, இதுக்கு இது கூட முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி ஸ்டாப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரைம்ஸும் நம்மளால் கம்மி பண்ண முடியும்.
1: ஓகே மேம், இப்போ இந்த வித்ட்ராவல் சிம்டம்ஸ்ன்னு சொல்கிறாங்களா மேம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களா மேம்.
0: ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு மேலே என்னையால் வந்து இதை விட முடியாது, இதை நான் வந்து ஒரு மது பழக்கமோ இல்லை எது போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டேன், இதுக்கு மேலே என்னையால் விட முடியாதுன்றது அந்த வித்ட்ராவல் சிம்டம்ஸ். விட்டாங்கன்னா ஃபிசிக்கலாக அவங்களுக்கு சிம்டம்ஸ் காமிக்கும், கையெல்லாம் நடுங்கும், அவங்களால வந்து எதையும் ஒரு நிமிஷம் கூட அது இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா பயாலஜிக்கலாக உடம்புலே அது ஊறி போய் இனி அது இருந்தால் தான் நான் நார்மலாகவே இருக்க முடியும் அந்த நிலைமைக்கு வர்றது தான் நம்ம வந்து வித்ட்ராவல் சிம்டம்ஸ்ன்றோம். வித்ட்ரா ஆயிட்டாங்கன்னா அவங்களால வந்து யார் இருக்காங்க என்ன பண்றோன்னு தெரியாது. வீட்ல இருந்து திருடுறது, எப்படியாவது நான் அதை வாங்கி அதை அடைஞ்சே தீர வேணும் அப்படின்னும் பொழுது வீட்ல இருக்கிறத திருடுறது, இல்ல சொத்து பத்திரம் இருந்துச்சுன்னா அதை போய் அடமான வச்சு வாங்குறது, அந்த மாதிரி எந்த லெவல் வேணாலும் போவாங்க. ஏன்னா அது இருந்தா தான் நார்மலா இருக்க முடியும் அவங்களுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அதை ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணமோ கூட நீங்க பாத்திருப்பீங்க, இந்த மதுபான கடைகள்லாம் அடைச்சிருந்தா அவங்க அதுக்கு முன்னாடியே வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம வந்து அந்த டே ஸ்டார்ட் ஆகும் போது என்னடா அது 8 மணின்னா அவங்க வந்து கடையை ஓபன் பண்ற 10 மணின்னு சொன்னாங்கன்னா 7 மணிக்கே நிப்பாங்க, எப்படியாச்சும் கடையை திறக்கணும், நான் தான் முதல்ல வாங்கி அடிக்கணும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து நார்மல்ஸி அட்டன் பண்றதே ஏதாவது அந்த போதையை எடுத்தா தான் அவங்களால நார்மல்ல மற்ற இது வேலைகளையே செய்ய முடியும். அந்த அளவுக்கு இருக்கிறது வித்ட்ராவல் சிம்டம்ஸ்.
1: ஓகே மேம், இப்போ நான் ப்ரோக்ராம்க்காக உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று சொன்னீங்க, நிறைய எலாபரேட்டாக எல்லாத்துக்குமே ஒரு கேட்குற கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்குறீங்க. ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு பாடல் கேட்கலாம் மேம்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால். போதைக்கு அடிமையாகும் மூளை, ஒரு உளவியல் பார்வை. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினத்தையொட்டி திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக பயன்பாட்டு உளவியல் துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் ராஜகுமாரி அவங்க கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து மேம் கிட்ட பேசலாம். மேம், இப்போ அடுத்து அந்த டிஜிட்டல் அடிக்ஷன், அந்த சோஷியல் மீடியா கேமிங்லலாம் ரொம்ப அடிக்ஷனாக இருக்காங்களா, அதை பற்றி சொல்லுங்கள் மேம்.
1: நல்லது, ஆக்சுவலாக நல்ல க்வெஸ்சன் கேட்டிருக்கீங்க. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ட்ராவல் பண்ணும்போது கூட அப்சர்வ் பண்ணி பார்ப்பேன். ட்ரெயினில் போகும்போதோ ஒரு 2 வயசு குழந்தையாக இருந்தால் கூட வந்து கையில் மொபைல் தான் கொடுக்குறாங்க. அந்த மொபைல் எடுத்துட்டு அது கத்தி குதிச்சு அதுக்கப்புறம் அந்த ட்ரெயினில் யாருமே இருக்க முடியாத அளவுக்கு கத்ததை திருப்பி பேரண்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. எங்கேயாவது ஒருத்தவங்க வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த குழந்தைக்கு சோறு ஊட்டுறது மொபைலில் கொடுத்ததாக சோறு ஊட்டுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 வயசுல இருந்தே அதுக்கு வந்து மொபைலோட பழகி பழகி கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹாப்பினஸ் மொபைலில் பார்த்தா இல்லை அதுக்கு பிடிச்ச பாட்டு மொபைலில் போட்டு விட்றாங்க, ஸ்க்ரீனில் பார்த்து பார்த்து பார்த்து அது என்ன பண்ணுதுன்னா அதே அளவுக்கு அடிக்ஷன் ஆயிடுது. எப்படி நம்ம வந்து இந்த ஆல்கஹால் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி போகிற மாதிரி இந்த குழந்தையோட மொபைல் டைமிங்கும் இன்க்ரீஸ் ஆகி போய் ஒரு காலகட்டத்தில் அடிக்ஷன் ஆயிடுது. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸால் ஹெல்ப் பண்ணவே முடியறது இல்லை, பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஹெல்ப்லெஸ் ஸ்டேட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியிலே பார்த்தீங்கன்னா ஒரு பையன் தான் இருக்கிறான். அந்த பையன் வந்து இதே மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியல பேரண்ட்ஸால், அவன் வந்து எனக்கு நல்ல மார்க் வாங்கிட்டேன் எனக்கு மொபைல் வாங்கி கொடுங்கன்னும் பொழுது மொபைல் வாங்கி கொடுத்தாங்க. ஆக்சுவலி 10th வந்து ரொம்ப நல்ல மார்க், 471-500 வாங்கினா என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்கும்பொழுது அவன் டேப் கேட்டான்னு டேப் வாங்கி கொடுத்தாங்க. அவன் வந்து கரெக்டாக +2 வரும்பொழுது ரொம்ப கம்மி மார்க்ஸ், இந்த டேப்னாலே அவனோட மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக டொனேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டை வாங்கிட்டாங்க. அப்புறம் அவன் படிக்க ஆரம்பிக்கும் போதுமே ரொம்ப

0: கஷ்டப்பட்டேன். இந்த அடிக்ஷனை விட்டு வெளியே வர முடியாமல் படித்து எப்படியோ டிகிரி ஆனால் வாங்கிட்டான். வாங்கிட்ட அடுத்து பிஜி போகலாம் அப்படின்னும் பொழுது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இங்கே கேமிங் அடிக்ஷனும் அவனுக்கு பழகிடுச்சு. கேம்ஸ் வாங்கிட்டு வந்து கடைசியில் வீட்டில் கதவை அடைச்சிட்டு ஒன்லி மொபைல் அண்ட் கேமிங் அண்ட் இன் பிட்வீனில் வந்து ஆர்டர் போட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோலேருந்து ஃபுட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இப்போ 3 types ஆஃப் அடிக்ஷனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வர போயிட்டு இருக்கான். அப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபுட் அடிக்ஷன் ஆயிடுச்சு, மொபைல் அடிக்ஷன் ஆயிடுச்சு, கேமிங் அடிக்ஷன் ஆயிடுச்சு. மூணு வேற வேற இடத்துல இருந்து கூட இந்த பப்ஜி எல்லாம் விளையாடுறது நீங்களே பார்த்துருப்பீங்க நியூஸ்ல. எந்த அளவுக்கு வந்து ஒரு பையன் 16 lakhs அவங்க அப்பாவோட 16 lakh rupees வச்சு விளையாண்டு லாஸ் பண்ணிட்டான். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அடிக்ஷனுக்கானவங்க ஃபேமிலியோ எந்த என்விரான்மெண்ட் எதுவுமே நினைக்க மாட்டாங்க. எப்படி வந்து இப்போ ஆல்கஹால் அடிக்ஷனோ இல்லை எதுக்கு ஏதோ ஒரு அடிக்ஷனாக கூட எப்படி வீட்டிலேருந்து திருடுறாங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலி இதுவும் பிரெயின் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஏர்லியர் த டயக்னோசிஸ் போய் வித் த ஹெல்ப் ஆஃப் தி டீம் ஆஃப் ஒர்க்கர்ஸ், சைக்கியாட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், சோஷியல் ஒர்க்கர் டீமோடு சேர்ந்து ஏர்லியராக கண்டுபிடிச்சி ஒர்க் பண்ணாதான் அந்த கேமிங் அடிக்ஷன்லேயும் இருந்து வெளியே வர முடியும். லெட் இஸ் ஈக்குவலி டு எனி அதர் ட்ரக் அடிக்ஷன்ஸ் மாதிரி தான் இது.
1: ஓகே மேம், இப்போ அந்த ஒரு நபர் வந்து இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகி மீண்டு பிறகு அதில் ரிலாப்ஸ் ப்ரிவென்ஷன் ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி அதை திருப்பி அதில் போய் விழாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் மேம்?
0: ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முதல்ல இப்போ நாங்கள் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு போயிருந்தோம் டிடி கே ரங்கநாதன் கிளினிக். ஆல்கஹால் அனானிமஸ்ன்னு சொல்லிட்டு ஆல்கஹாலில் ப்ரிவெண்ட் ஆனவங்க ரிலாப்ஸ்க்கு ஒரு குரூப் வச்சுருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து பேசும்பொழுது ஒருத்தர் 17 வருஷமாக திரும்ப வந்து ரிலாப்ஸ் வராமல் தன்னைத்தானே பாதுகாத்துட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி குரூப்ஸோடு சேர்ந்து பேசும்பொழுது அவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகி அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவர் பேசும்பொழுது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் நான் 17 வருஷமா இன்னைக்கு வரைக்கும் தண்ணிய தொடல, ஆனா திரும்பியும் நான் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ என்னோட கட்டுப்பாடு எந்த அளவுக்கு நான் இவங்களோட வந்து நான் ஜாயின் பண்ணி வர்க் பண்றதுனால என்னால இதை ஓவர் கம் பண்ண முடியுது. சோ அவங்களோட கோல்ஸ் என்ன, எப்படி அவங்க டீமோட வர்க் பண்றாங்க, அந்த இதில் பொறுத்து தான் நம்மளுக்கு ரிலாப்ஸ் வராம இருக்கும். அண்ட் பாசிட்டிவ் வேஸ் ஆஃப் கோப்பிங், எதனால இவங்க வந்து இந்த பழக்கத்துக்கு அடிமையானாங்க, இப்போ வீட்டில் ஒரு பிரச்சனை அதனால எனக்கு எப்படி தீர்க்கன்னு தெரியலன்னு இந்த பிரச்சனையினால அடிமையானாங்க, இப்போ அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் பண்ணி தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து இது தீர்வல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அடுத்த தடவை பிரச்சனையை எப்படி நம்ம பாசிட்டிவாக கோப்ப பண்ணுவோம். இப்போ வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இமோஷன் ஃபோக்கஸ்டுன்னு சொல்லுவோம். ஆனால் ப்ராப்ளம்ஸ்னு வந்துச்சுன்னா ப்ராப்ளம் எதனால வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அதை எப்படி தீர்வு காண்றதுன்னு யோசிச்சாதான் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி போய் நம்ம சைக்கியாட்ரிக் ஹெல்ப் எல்லாம் எடுத்து சைக்காலஜிஸ்டோட ட்ரைனிங் எல்லாம் பண்ணும் பொழுது பெட்டராக ரைட் வேஸ் ஆஃப் கோப்பிங் ஹெல்ப் பண்ணும்பொழுது ரிலாப்ஸ் வராமல் நம்ம தடுக்கலாம்.
1: ஓகே மேம், இப்போ இந்த போதைக்கு எதிரான இந்த விழிப்புணர்வில் பெற்றோர்களும் ஆசிரியர்களோட பங்கும் எந்த அளவுக்கு இருக்கு மேம்?
0: சொன்ன மாதிரி முதல்ல வந்து இதோட பெரிய பங்கு பெற்றோர்களுக்கு. ஏன்னா ஸ்லைட் சேஞ்சஸ்னால் கூட வீட்டில் வரும்பொழுது தெரியும் பொண்ணு ஏன் சோர்வாக இருக்கா. நீங்கள் உலகத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மாட்ட நீங்கள் பேசும்போது ஃபோன் எடுத்து ஹலோன்னு சொன்னால் என்னம்மா உடம்பு சரியில்லையான்னு கேட்பாங்க. இல்லாட்டினா என்ன சாப்பிட்டியா, பசிக்குதா, ஏன் ஒரு ஃபோனில் ஒரு வாய்ஸ் சேஞ்சு கூட அப்பா அம்மாவால் கண்டுபிடிக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது எந்த அப்பா அம்மாவும் இந்த ஏர்லி ஸ்டேஜஸை மிஸ் பண்ணுறக்கு சான்ஸே இல்லை. ஸோ ஏர்லியர் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஏர்லியர் த பெட்டர். சப்போஸ் அப்பா அம்மா வந்து இப்போ வெளியூர்ல இருக்காங்க, பிள்ளைங்க ஹாஸ்டல்ல இருக்காங்க அப்படின்னா கிளாஸில் டெய்லியும் வந்து கவனிக்கிறது ஏன் இன்னைக்கு கவனிக்காமல் இருக்குதுன்னு அடுத்த விஷயங்கள் டீச்சர்ஸ் தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்கூலோ காலேஜோ சொல்கிறோம் ஹோம் அவே ஃப்ரம் ஹோம், அடுத்த நிறையா நேரம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற டைம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலோ காலேஜோ யூனிவர்சிட்டியோ. அப்போ அங்கே வந்து வந்து டீச்சர்ஸ் பார்க்குறாங்க, என்னடா டெய்லி நேற்றுக்கு வரைக்கும் நல்லா கவனிச்சிட்டு இருந்தது இன்றைக்கி என்ன கவனிக்க மாட்டேன்ட்டு. சரி இன்றைக்கி உடம்பு சரியில்லையா இருக்கும், ஒரு 2 நாள் விடுவோம், பட் 3வது நாள் இதே கண்டினியூ ஆகுது, கிளாஸ் டெஸ்ட்டில் மார்க்ஸ் ரொம்ப கம்மியாகுது, தனியாக கூப்பிட்டு என்னம்மா பிரச்சனை என்ன ஏதுன்னு கேட்கும் போது நம்ம இப்போ யூனிவர்சிட்டி லெவல் அவங்களுக்கு வந்து இது என்ன பிரச்சனை, அடிக்ஷனை நோக்கி போகிறாங்களா, இது என்ன மாதிரி இருக்குது, இப்போ என்ன லெவல் ஆஃப் அடிக்ஷன் இருக்காங்க, அடுத்த லெவலில் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்றதை ரெஃபர் பண்ணாங்கன்னா அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி நீங்கள் ஆன்டி ட்ரக் இது டேன்னு சொல்லிட்டு செலிப்ரேஷன் பண்ணுமா காலேஜ்லேயும் எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி பிரச்சனைக்கு என்ன மாதிரி வரணுன்றதெல்லாம் ஓரளவுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும்பொழுது தெரியும்.

0: அண்ட் சப்ஜெக்ட்ஸ்லேயும் பார்ட் ஆஃப் அ சப்ஜெக்டாக அதை இன்க்ளூட் பண்ணும் பொழுதுமே, ஏன்னா நம்மளுக்கு இப்போ வந்து இன்றைக்கி ஜென்ரேஷன்ஸ் மாற மாற எல்லாருமே தானாக தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வேறு யாருக்கிட்டையாவது போய் கேட்டோ இல்லை ரெஃபரல் பண்ணுறக்கோ அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஸோ பார்ட் ஆஃப் த சப்ஜெக்டாகவும் இது வைக்கும் பொழுது டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்குமோ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் பொழுது அவங்க வந்து இதை வந்து ஓரளவுக்காக நம்ம கம்மி பண்ணி நம்ம ஒரு நல்ல பாசிட்டிவான சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவை உருவாக்கலான்னு நான் நம்புகிறேன். நல்லபடியாக கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ.
1: ஓகே மேம், சூப்பராக வந்து நான் கேட்ட கேள்விகளுக்கு ஒரு எலாபரேட்டாக நல்ல ஒரு தெளிவான ஒரு பதிலை கொடுத்துருக்குறீங்க. இளைய தலைமுறையினர் இதை யார் யாரெல்லாம் கேட்டுட்ருக்காங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பார்க் கிடச்சி அவங்க ஒரு நல்ல வழிக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் ஒரு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விகளுக்கு நல்ல தெளிவான ஒரு பதிலை கொடுத்ததுக்கு காரைக்கால் பண்பலையின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மேம். நிறைவாக என்ன மேம் ஷார்ட்டாக தான் சொல்ல விரும்புகிறீங்களா?
0: எல்லோரும் நல்லா சந்தோஷமாகவும் வாழ்க்கையில் எதெல்லாம் வந்து பாசிட்டிவாக பார்க்க பழகிக்கோங்க, லைஃப் ஃபுல்லாகவுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்கு இது இல்லையே அது இல்லையேன்னு கம்பேரிசன் வரும்பொழுது தான் நம்ம லைஃபே வந்து ரொம்ப சேட் ஆயிரும். கிடைச்சதை நினச்சி சந்தோஷப்பட்டோன்னா நம்மளோட லைஃப்பில் எந்த விதமான கெட்டப்படத்துக்கும் போக மாட்டோம். ஸோ பாசிட்டிவாக லைஃப்பை பார்த்துட்டு எல்லோரும் நல்லா ஹாப்பியாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன்.
1: தேங்க்யூ. தேங்க்யூ மேம். போதைக்கு அடிமையாகும் மூளை, ஒரு உளவியல் பார்வை. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினத்தையொட்டி திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக பயன்பாட்டு உளவியல் துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் ராஜகுமாரி அவர்கள் நம்முடைய நிலையத்திற்கு வந்து தெளிவான ஒரு பதிலை கொடுத்தாங்க. அனைவரின் சார்பாகவும் மேம்க்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி நிலையத்திலிருந்து.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வசுந்தரா முரளீதரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக சீஷெல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். போதைப் பொருளுக்கு எதிரான ஒருங்கிணைந்த போராட்டத்தின் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கு விழிப்புணர்வு மிக அவசியம் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டவிரோத சாய ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். பெல்ஃபாஸ்டில் இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கிடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக சீஷெல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். அந்நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மினே உடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். சீஷெல்ஸ் நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரையாற்றுவதோடு இந்திய வம்சாவளியினருடனும் கலந்துரையாடுகிறார். பொன்விழா கொண்டாட்டங்களில் இந்திய பாதுகாப்பு படையினர் மற்றும் இந்திய கடற்படையின் இரு கப்பல்களும் பங்கேற்கும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக நாளை மறுநாள் காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்த நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும். வந்தே மாதரம் தேசிய பாடலை இயற்றிய பங்கிம்சந்திர சாட்டர்ஜியின் 188வது பிறந்தநாளையொட்டி பிரதமர் அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு நிறைவை நாடு கொண்டாடி வரும் இந்த தருணத்தில் இந்த பாடல் மூலம் இந்திய விடுதலை இயக்கத்திற்கு எழுச்சியூட்டி அனைவருக்கும் உத்வேகத்தை அவர் ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் புகழாரம் சூட்டினார். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தையொட்டி

0: இக்குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில், போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதியேற்க அழைப்பு விடுத்துள்ளார். புதுடெல்லியில் போதைப்பொருள் தடுப்பு உயர்நிலைக் கூட்டத்தில் உரையாற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, போதைப்பொருள் சங்கிலியை தகர்க்க தொடர் பிரச்சாரத்தின் அவசியத்தை வலியுறுத்தினார். அனைவரும் ஒருங்கிணைந்து போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட அழைப்பு விடுத்த அவர், ஆன்மீக தலைவர்கள், இளைஞர்கள், தாய்மார்கள் ஒரே தளத்தில் இணைந்து போராட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப்பொருள் தொடர்பாக தகர்க்கும் போது போதைப்பொருள் ஒழிப்பில் நாம் வெற்றியை எட்ட முடியும் என தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள செய்தியில், இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் குற்றங்களை தடுக்கவும் போதைப்பொருள் இல்லா தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என கூறியுள்ளார். போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு தமிழக அரசின் முயற்சிக்கு அனைவரும் துணை நின்று போதைப்பொருள் இல்லா பாதுகாப்பான ஆரோக்கியமான தமிழ்நாட்டை உருவாக்க உறுதியேற்க வலியுறுத்தினார். தமிழ்நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் இன்று நடைபெற்றது. சென்னையில் மாரத்தான் ஓட்டத்தை துவக்கி வைத்த முதலமைச்சர் தலைமையில் உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது.
1: நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன், மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன்.
0: தஞ்சை அன்னை சத்யா விளையாட்டரங்கில் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை மாநில சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டையில் போதையில்லா தமிழ்நாடு என்பதை வலியுறுத்தும் விழிப்புணர்வு மாரத்தானை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜும், விருதுநகரில் மாநில சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரியும் தொடங்கி வைத்தனர். அரியலூர், பெரம்பலூர், தருமபுரி, தூத்துக்குடி, விழுப்புரம் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை தொடங்கி வைத்தனர். இதனிடையே போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு பணிகளில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றிய கடலூர் ராமநாதபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் உட்பட 15 பேருக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த பதக்கங்கள் வரும் சுதந்திர தினத்தன்று முதலமைச்சரால் வழங்கப்படும். வளர்ச்சியடைந்த இந்தியா 2047 என்ற இலக்கை அடைய பெண்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய பெண்கள் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். கிர்கிஸ்தானின் பிஸ்கெக் நகரில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மகளிர் கூட்டத்தில் காணொலி மூலம் இன்று உரையாற்றிய அவர், பெண்கள் தலைமையிலான வளர்ச்சியில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக கூறினார். நம் நாட்டில் 10 கோடிக்கும் அதிகமான பெண்கள் சுய உதவி குழுக்களாக ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதாகவும், மகளிர் சக்தி மற்றும் இரண்டாம் கட்ட ஊட்டச்சத்து இயக்க திட்டங்களினால் பெண்களின் பாதுகாப்பு, நலவாழ்வு, பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகளுடன் பெண்களின் பொருளாதார தலைமைத்துவம் குறித்த அனுபவங்களை பகிர தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்தியா இங்கிலாந்து இடையே விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் இரட்டை பங்களிப்பு ஒப்பந்தம் வரும் 15 தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இங்கிலாந்து நாட்டின் வர்த்தக அமைச்சர் பீட்டர் கெய்லுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை வலுப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டதாக தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தியாகத்தை நினைவு கூறும் மொஹரம் இஸ்லாமிய பெருமக்களால் இன்று அனுசரிக்கப்படுகிறது. நபிகள் நாயகத்தின் பேரன் இமாம் ஹுசைன் உண்மை, அறம் மற்றும் நீதியை நிலைநாட்ட தமது இன்னுயிரை ஈந்த தியாகத்தை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில், உண்மை மற்றும் நீதியை நிலைநாட்டும் முயற்சியில் ஹசரத் இமாம் ஹுசைனின் உறுதி அனைவருக்கும் ஊக்கமளிப்பதாக கூறியுள்ளார். இந்த தினத்தையொட்டி நாகூர் தர்காவில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமானோர் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலமாகவும் இஸ்லாமியர்களின் புனித தலங்களில் ஒன்றாகவும் நாகூர் தர்கா விளங்குகிறது. இந்த தர்காவில் இன்று மொஹரம் அனுசரிக்கும் விதமாக சிறப்பு துவா ஓதப்பட்டது. நபிகள் நாயகத்தின் பேரன் இமாம் ஹுசைன் மறைவினை அனுசரிக்கும் விதமாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. நாகூர் தர்காவில் இன்று நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் இஸ்லாமியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நாகூர் வீதிகளில் இஸ்லாமியர்கள் மர்சியா என்னும் பைத்து பாடல்களை பாடி மொஹரம் அனுசரிக்கப்பட்டது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: வேலூரில் இஸ்லாமியர்கள் மகரத்தை ஒட்டி துக்க பாடல்களை பாடிய வண்ணம் கருப்பு உடை அணிந்து ஊர்வலமாக சென்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்படும்.

0: ஏற்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் பகுதிகளில் சட்டவிரோதமாக செயல்படும் சாய ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். இந்த பகுதிகளில் நள்ளிரவு ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர், இந்த ஆலைகள் இன்னும் ஒரு மாதத்திற்குள் கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தரவிட்டார்.
2: இங்க வந்து சட்டத்துக்கு புறம்பா சீல் வச்ச ஃபேக்டரி 4 மாசம் ஆச்சு. நைட் டைம் வந்து ஓட்டுறதா வந்து தகவல் வந்துச்சு. அதனால நாங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணலான்ட்டு வந்தோம். அதே மாதிரியே வந்துட்டு சீல் வச்ச சாயப்பட்டறையில வந்துட்டு ஓபன் பண்ணி ஓட்டிட்டு இருக்காங்க நைட்டு. இப்ப நாங்க வந்து கையங்கலமா பிடிச்சிருக்கோம். சட்டத்துக்கு விரோதமா எது பண்ணாலும் நாங்க வந்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும்.
1: விடுதலை போராட்ட வீரர் மாப்போ சிவஞானத்தின் 121வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை தியாகராஜர் சாலையில் அமைந்துள்ள அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு வெங்கட் ரமணன், திரு ராஜ்மோகன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தேசிய போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. தமிழகத்தில் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் உள்ளிட்ட 43,051 மையங்களில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் சமூக விரோதிகள் அதிகம் உள்ள பகுதிகளில் GPS பொருத்திய இருசக்கர வாகனங்களில் ரோந்து பணியை மேற்கொள்ள ஆல்பா அணி போலீஸ் என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சிவபிரசாத் கூறியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
3: சிவகங்கை மாவட்டத்தில் 24 மணி நேர ரோந்து பணி மேற்கொள்ளும் விதமாக ஆல்பா அணி போலீஸ் என்ற புதிய திட்டத்தினை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாக கண்காணிப்பாளர் சிவபிரசாத் கூறியுள்ளார். முதற்கட்டமாக சிவகங்கை, காரைக்குடி, திருப்பாச்சேத்தி உள்ளிட்ட 8 காவல் நிலையங்களில் துவங்கப்பட்டுள்ளது எனவும், இதற்காக 16 வாகனங்கள் வழங்கப்பட்டு 32 காவலர்கள் ஈடுபட்டு உள்ளனர் என்றும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
1: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 6 மணிக்கு பெல்ஃபாஸ்டில் நடைபெறுகிறது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் நாக் அவுட் சுற்றுக்கு ஆஸ்திரேலியா, ஈக்வடார், ஐவரிகோஸ்ட், ஜப்பான், ஸ்வீடன் அணிகள் முன்னேறியுள்ளன. லண்டனில் நடைபெறும் சர்வதேச ஹாக்கி ப்ரோ லீக் போட்டியில் இந்தியா இன்றிரவு பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக சீஷெல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். போதைப் பொருளுக்கு எதிரான ஒருங்கிணைந்த போராட்டத்தின் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கு விழிப்புணர்வு மிக அவசியம் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டவிரோத சாய ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். பெல்ஃபாஸ்டில் இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
4: நேரம் 1:55. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் மெல்லிசை.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: என் மதிய வணக்கங்கள்.
1: இன்றைக்கி வந்து பழத்தோட்டத்தில் ஊடுபயிர் சாகுபடி நுட்பங்கள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் தான் நம்ம பேச போகிறோம். உங்களை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருங்க சார், நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசலாம்.
0: நான் காரைக்கால் மண்ணை சேர்ந்தவன் தான் மேடம். காரைக்கால் கோட்டுச்சேரிக்கு பக்கத்தில் புத்தக்குடிங்கிற கிராமத்திலேருந்து நான் வரேன் மேடம்.
1: சரி.
0: நான் என்னோடய இளங்கலை மற்றும் முதுகலை பட்ட படிப்பை வந்து பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் தான் நான் முடித்தேன். அதுக்கடுத்தது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் என்னோடய டாக்டரல் டிகிரி ப்ரோக்ராம் பிஹெச்டி ப்ரோக்ராம் முடித்தேன் மேடம்.
1: சரி.
0: அதுக்கு பிறகு ஒரு 7 வருஷமாக நம்ம காலேஜில் தான் நான் உதவி பேராசிரியராக தோட்டக்கலைத்துறையில் பணிபுரிச்சுக்கிட்டு இருக்கேன்.
1: ஓகே சார். ஊடுபயிர் சாகுபடி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எளிமையாக விளக்க முடியுமா சார்?
0: இப்போ ஜென்ரலாக ஒரு ஃபீல்டில் ஒரு வயலில் நீங்கள் இப்போ வந்து ஏதாவது ஒரு பயிரை மட்டும்தான் நம்ம வந்து வளர்ப்போம். ஒரு மாவாக இருக்கட்டும், கொய்யாவாக இருக்கட்டும், இல்லை காய்கறிகளாக இருக்கட்டும், அப்படி தான் வளரும். ஆனால் அதில் சில பிரச்சனைகள் இருக்குது. அதுவும் முக்கியமாக சொல்லப்போனால் பழவகை பயிர்களில் நம்ம ஒரு மரத்திற்கும் இன்னொரு மரத்திற்கும் இடையே உள்ள இடைவெளி அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முதல் அறுவடை பண்ணுவதற்காக நீங்கள் காத்திருக்கும் காலம்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ ஒரு மா அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நட்டதுலேருந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 7-8 வருஷமாவது நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஒரு நல்ல ஈல்டு கிடைக்கணும், ஒரு நல்ல மகசூல் கிடைக்கணும்னா நீங்கள் வந்து 8 வருஷத்துக்கு மேலேயாவது கண்டிப்பாக நீங்கள் வந்து வெயிட் பண்ணியாகும். இடைப்பட்ட காலங்களில் அந்த விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வருமானமும் கிடைக்க வாய்ப்பு இல்லை. அது முக்கியமாக பல்லாண்டு கால பயிர்களான பழப்பயிர்களில் இந்த பிரச்சனை இருக்கு. அப்போ அதுக்கு என்ன ஒரு மாற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய மாற்றுகள் இருக்கிறது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஊடுபயிர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு எல்லாரும் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம்தான். அது ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரே நிலத்தில் ஒரே நேரத்தில் நீங்கள் 2க்கும் மேற்பட்ட பயிர்களை சாகுபடி பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊடுபயிர் சாகுபடி.
1: சரி.
0: இந்த ஊடுபயிர் சாகுபடி அப்படிங்கிறதுல வந்து
1: பார்த்தீங்கன்னா
0: நீங்கள் பிரைமரி கிராப்னு சொல்லுவோம், அதாவது பிரதான பயிர், மெயின் பயிர், மெயின் கிராப்னு சொல்லுவோம், பிரதான பயிர்.
1: சரி.
0: அந்த பயிர் இருக்கும், அந்த பயிரோடு சேர்ந்து நீங்க வேற சில பயிர்களையும் சேர்த்து வளர்க்கறது தான்.
1: அதாவது அது குறுகிய கால பயிரா இருக்கும்.
0: குறுகிய கால பயிரா இருக்கும். நீங்க இப்போ ஒரு மா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட சேர்த்து ஒரு குறுகிய கால பயிரை நீங்க வந்து சேர்த்து நீங்க சாகுபடி செஞ்சீங்கன்னா அந்த ஒரு பெரிய கேப் இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு மகசூல் கிடைக்க வேண்டிய கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து பாத்தீங்கன்னா இதை ஃபில் பண்ணிடும். நீங்க வந்து எடுத்துக்காட்டாக நீங்க ஒரு மா இருக்கு, ஒரு மாவுக்கு இடையில ஏதாவது ஒரு காய்கறி பயிர்களை நீங்க போடலாம்.
1: சரி.
0: நீங்க அந்த காய்கறி பயிர்களை போட்டீங்கன்னா காய்கறி பயிர்கள்ல நீங்க ஒரு 3-4 மாசத்துல நீங்க அறுவடை உங்களுக்கு வந்துடும். அது மாதிரி நீங்க வந்து ரொம்ப சீக்கிரமாவே வளரக்கூடிய பயிர்களை நீங்க வந்து விளைவித்து அதில் அறுவடை செய்வதன் மூலம் நீங்க மாமரம் காய்த்து அது உங்க கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்க இதை பல முறை இதை நீங்க பயிர் செய்து அதை நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம்.
1: சரி.
0: அதுக்காக உள்ளதுதான் இந்த ஊடுபயிர்.
1: இப்போ நீங்கள் மாமரம் அப்படின்னு சொன்னே எனக்கு ஒரு கேள்வி ஞாபகத்துக்கு வருது. அதாவது மாமரம் அப்படிங்கிறது கொஞ்சம் பறந்து விரிந்து வளரக்கூடிய ஒரு மரம் இல்லைங்களா, அதில் நிழல் அதிகமாக இருக்கும். அந்த நிழலால் நம்ம ஊடுபயிர் வந்து பாதிக்கப்படுமா? ரெண்டாவது என்னென்னா உரம் எக்ஸஸாக கொடுக்கணுமா? அந்த ரெண்டுத்துக்கும் பதில் சொல்லுங்கள்.
0: ஊடுபயிர் அப்படிங்கிறது வந்துங்க மேடம் அது வந்து 2வது இடத்தை தான் உங்களுக்கு வந்து பிடிக்குது.
1: சரி.
0: எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா முதலிடம் வந்து மெயின் கிராப்புங்கிறது வந்து பிரதான பயிருக்காக தான். அதுதான் அதுக்காக தான் நீங்கள் இந்த முக்கியமாக அந்த சாகுபடி பண்ணுறீங்க. இடைப்பட்ட காலங்களில் வந்து நீங்கள் குறுகிய கால பயிர்களை நீங்கள் நடவு செய்து இல்லை விதைத்து அதன் மூலம் வருகின்ற வருமானத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம மெயினாக பண்ணுறோம்.
1: சரி.
0: அப்படி இருக்கிறப்ப அத ஊடுபயிரா தேர்வு செய்யற பயிருக்கு சில தகுதிகள் இருக்கு மேடம். எப்பொழுதுமே நீங்க வந்து ஒரு மரப்பயிர், ஒரு பழப்பயிர் அப்படிங்கிறப்ப அது வந்து எப்பொழுதுமே நல்ல ஆணிவேர் உடைய பயிரா தான் இருக்கும். ஆனா நீங்க செலக்ட் பண்ண போற ஒரு ஒரு காய்கறி பயிரா இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு ஊடுபயிரா இருந்தாலும் நீங்க அந்த பிரதான பயிரை ஒப்பிடும் பொழுது உங்களுக்கு உயரத்துல கம்மியா இருக்கும். வேர்கள் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஆழமான வேர்கள் இல்லாததா இருக்கணும்.
1: ஆமா,
0: அது ரொம்ப முக்கியம். அப்படி இருந்து

0: லஞ்ச் பிரேக். உழவை போற்றுவோம். பழத்தோட்டத்தில் ஊடுபயிர் சாகுபடி நுட்பங்கள். காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் இ வெங்கடேஸ்வரன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்தும் நான் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம். காரைக்கால் பண்பலை நேயர்களுக்கு

0: எதிர்க்கட்சி அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டுத்துக்குமே வந்து என்ன ஆகுனா போட்டி மனப்பான்மை வரும். அப்போ என்ன ஆகுனா இரண்டு பயிர்களும் வந்து மகசூல் குறையிறதுக்கான வாய்ப்பு
1: இருக்கு.
0: அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இரண்டாம் நிலை பயிரான ஊடு பயிர் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு பிரதான பயிரோட ஒரு 2 இல்லை 3 வருஷம் வரைக்கும் மட்டும்தான் அதை நீங்கள் வந்து பயிர் பண்ண போகிறீங்க. அதுக்கு பிறகு பயிர் பண்ண மாட்டோம். ஏன் மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிழல் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் ஒரு எர்லி ஸ்டேஜில் மட்டும்தான், ஆரம்ப காலத்தில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு மாஞ்செடி நட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளை வந்து அந்த அளவுக்கு படராமல் இருக்கும். அப்போ மொதல் ஒரு 3-4 வருஷம் நீங்கள் வந்து இதை நீங்கள் பயிர் பண்ணிக்கலாம். அது மெயின் கிராப் ஆனது உங்களுக்கு வந்து நிழல் தரும் தருணத்துல நீங்க இந்த கிராப்பை நீங்க வளர்க்க முடியும்.
1: அதே நேரத்துல அது மகசூல் கொடுக்க ஆரம்பிச்சிடும்.
0: அது மகசூல் கொடுக்க ஆரம்பிச்சிடும்.
1: அதனால ஓரளவுக்கு பேலன்ஸ்
0: ஜெனரலா ஒரு பயிர் காப்பீட்டு வேலையே இந்த இந்த பயிரானது செய்யும். இப்ப திடீர்னு இப்போ ஒரு ஒரு மரம் இருக்குங்க, ஒரு மரத்துல வந்து காய்க்கும் தருணம் வந்துடுச்சு. அந்த காய்க்கும் தருணத்துல வந்து ஏதாவது ஒரு ஒரு இயற்கை பேரிடர் வந்துருச்சு, ஒரு பெரிய ஒரு வெள்ளம் வந்துருச்சுன்னு
1: வச்சுக்கோங்க.
0: அந்த டைம்ல வந்து உங்களுக்கு சரியா காய்ப்பு தன்மை தராத நேரத்துல நீங்க முன்னாடியே இந்த காய்கறி பயிர்கள் இல்ல மற்ற பயிர்கள்லாம் நீங்க வளர்க்கறது மூலம் நீங்க வந்து அதை ஈடு செய்யறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அமையுது.
1: சரி,
0: அது மட்டும் இல்லாம நீங்க ஊடு பயிர் வந்து நீங்க 2வது இடத்த தான் கொடுக்குறீங்க. நீங்க ஒரு ஊடு பயிராக செயல்பட நீங்க வச்சிருக்கிற ஒரு கிராப்பை நீங்க மெயினா வச்சா மட்டும்தான் வந்து உங்களுக்கு 100% உங்களுக்கு மகசூல் கிடைக்கும். இதுல வந்து அந்த அளவுக்கு கிடைக்காது. இருந்தாலும் அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்காக தான் நம்ம இத போடுறோம்.
1: விவசாயி வந்து சும்மா இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக.
0: இப்ப ரொம்ப ஒரு அதிகமான ஸ்பேசிங் உள்ள இடத்துல இப்ப மா அப்படி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 50%க்கு மேல வந்து நம்ம ஏரியாவை யூஸே பண்ண மாட்டோம். அப்படி இருக்கிறப்ப அந்த ஏரியாவை நீங்க எஃபெக்டிவா நீங்க யூஸ் பண்றதுனால உங்களுக்கு வந்து ஒரு கூடுதல் வருமானம் கிடைக்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா அமையுது மேடம்.
1: ஓகே சார், இப்ப எந்தெந்த பழ மரங்களுக்கு வந்து ஊடு பயிர் ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
0: நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நீங்க பழங்கள்லாம் நீங்க என்னென்ன போடுறீங்களோ எல்லாத்தையுமே நம்ம ஊடு பயிர் வந்து பண்ணலாம் மேடம்.
1: சரி,
0: வாழை போடலாம், வாழை இல்லாம மா போடலாம், சப்போட்டா கொய்யா எல்லாத்தையும் எலுமிச்சை போடலாம். எலுமிச்சையே வந்து சில டைம்ல வந்து மற்ற பழங்களுக்கு கூட ஊடு பெற போகலாம். ஏன்னா அது ரொம்ப ஒரு அடம்பலா இருக்காதுங்கிறதுக்காக பண்ணலாம். சில டைம்ல வந்து பழங்களையே நம்ம வந்து ஊடு பயிரா பழங்களுக்கு கூட போடுறோம். எடுத்துக்காட்ட நீங்க பப்பாளிய சொல்லலாம். பப்பாளியில வந்து கிளைகள் ரொம்ப அதிகமா இருக்காது, நல்ல உயரமா வளர்ற ஒரு. அப்ப நீங்க ஊடு பயிரா நீங்க செலக்ட் பண்ண போறீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாக்கணும்னு பாத்தீங்கன்னா மெயின் கிராப்பா கம்பேர் பண்றப்ப இதோட ஆயுள் காலம் கம்மியா இருக்கணும். இது ஊடு பயிரோட ஆயுள் காலம் கம்மியா இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் நான் முன்னாடியே வேற பத்தி சொன்னேன் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க தேர்வு செய்கின்ற இந்த ஊடு பயிரானது அதிகமாக தண்ணீர் உறிஞ்சும் தன்மை இல்லாததாகவும் சத்துக்களை உறிஞ்சும் தன்மை இல்லாததாகவும் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது மெயின் கிராப்ல வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும்,
1: பாதிக்கும்.
0: சோ அதனால அது மாதிரியான பயிரை தேர்வு செய்யணும். அது மட்டும் இல்லாம நீங்க தேர்வு செய்யறப்ப ஒரு பூச்சிகளுக்கு ஒரு எளிதில் உண்ணக்கூடிய வகையில் இல்லாததா நீங்க பாத்துக்கணும். நீங்க இப்போ நீங்க அது ஒரு செலக்ட் பண்ண பயிர் வந்து ரொம்ப பூச்சி தாக்குதல்களுக்கு வந்து ரொம்ப ஈடு கொடுக்காம இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து அது ஒரு நல்ல பயிரா நம்ம தேர்வு செய்ய முடியாது.
1: சரி, இப்போ வந்து மா இருக்கு, தென்னை, கொய்யா, எலுமிச்சை, இது எல்லாத்துலயுமே அந்த ஊடு பயிர் நம்ம பண்ணலாம்.
0: எல்லாத்துலயும் பண்ணலாம்.
1: என்ன மாதிரியான பயிர்கள் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் பயனுள்ள வகையில இருக்கும்.
0: நீங்க காய்கறி பயிர்களை வந்து நீங்க மோஸ்ட்லி பண்றது உண்டுங்க மேடம். ஏன்னா நீங்க அதிகமா உள்ள காய்கறிகள் அனைத்தும் பாத்தீங்கன்னா ஓராண்டு கால பயிர்களா தான் இருக்கும் பெரும்பாலான பயிர்கள். அதனால காய்கறிகள் நீங்க பண்ணலாம். காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மிளகாய் நல்ல ஒரு ஆப்ஷன் மேடம். மிளகாய் ரொம்ப ஒரு வேர்கள் கம்மியாக உள்ளது, சல்லி வேர் உடைய வெங்காயங்கிறது நல்ல ஒரு ஆப்ஷன் மேடம். ஒரு எர்லி ஸ்டேஜில் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வாழையெல்லாம் நடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாழையில வந்து ஒரு ரொம்ப ஆரம்ப காலத்தில் வந்து வெங்காயம் போட்டிங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
1: வெங்காயம் நம்ம மண்ணுக்கு வருதுங்களா?
0: சின்ன வெங்காயம் வரும் மேடம், சின்ன வெங்காயம் வரும். நீங்கள் சின்ன வெங்காயத்தை போடலாங்க மேடம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிழங்கு வகைகளையும் நீங்கள் வந்து இதுக்கு உண்டுங்க மேடம். இப்போ மரவள்ளி கிழங்கு இருக்கு, சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு, சேனை கிழங்கு இருக்கு, இதெல்லாம் நல்ல ஒரு ஆப்ஷன் மேடம்.
1: இன்னொரு ஒரு கிழங்கு நல்ல சைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய இதுவாக கட் பண்ணி கொடுக்குறாங்களா, அது என்ன?
0: நீங்கள் சொல்றது வந்து கருணக்கிழங்கு சொல்றீங்களா மேடம்?
1: இல்லை, அது பேரு எனக்கு சரியா தெரியல. நம்ம இந்த வேதாரண்யம் பக்கத்துலலாம் பார்த்துருக்கேன், அந்த அங்கேருந்து ஒரு பெரிய

0: கிழங்காக போடுறாங்க, அது ஒரு 6 மாதமோ என்னமோ அதை எடுத்து ரொம்ப நாள் ஆகுது ஆனால் அது வர்றதுக்கு. ஸோ அதுவும் ஊடுபயிராக போடலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு.
1: அதெல்லாம் கொஞ்சம்
0: நாள் அதிகம்
1: அப்படிங்கிறப்ப அதை கொஞ்சம் போடுறத நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். சேனை கிழங்கு ஒரு கிழங்கு வகைகளில் ஒரு நல்ல ஆப்ஷன் மேடம். அது இல்லாமல் சக்கரவள்ளி கிழங்கு ஒரு நல்ல ஆப்ஷன், நீங்கள் அதை நீங்கள் வந்து போடலாங்க மேடம்.
0: ஓகே சார். இப்போ தோட்டம் அமைச்சது ஒரு 3 மாதத்துலேயே நமக்கு வருமானம் வர மாதிரி அப்படின்னு பார்த்தா இது
1: ஃபஸ்ட்டு நம்ம எர்லி அப்படின்னு சொன்னாவே கீரை தான் மேடம்.
0: கீரை
1: நம்ம ஃபர்ஸ்ட் முதல் ஆப்ஷன் வந்து கீரை தான். நீங்க நட்ட 15-20 நாள்ல நீங்க வந்து அறுவடை செஞ்சுக்கலாம்.
0: சரி, ஒரு பாடல் கேட்கலாம் சார். ஒரு பாடல் கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம்.

0: பழத்தோட்டத்தில் ஊடுபயிர் சாகுபடி நுட்பங்கள் பத்தி நாம பேசிட்டு இருக்கோம். சரி, இப்போ பழமரங்களில் எப்படி ஊடுபயிர் பண்ணுறது, என்னென்ன ஊடுபயிர் பண்ணலாம், என்னென்ன பழமரங்களுக்கு என்னென்ன மாதிரி ஊடுபயிரெலாம் பண்ணலாம், இப்படி சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்ததாக நீர் பாசனம் அப்படிங்கிறது. இப்போ வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான பயிராக இருக்கும். ஒன்று வந்து நீண்டகால பயிராக இருக்குது, இன்னொன்று வந்து கம்மியாக இருக்குது. இப்போ நீர் பாசனம் அப்படிங்கிறது எப்படி பண்ணோம் சார் ரெண்டுத்துக்கும்?
1: நீங்கள் பழப்பயிரை பொறுத்த வரைக்கும் நீர்ப்பாசனம் அப்படிங்கிறது நீங்கள் அடிக்கடி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க மேடம்.
0: சரி,
1: நீங்கள் வந்து தேவைக்கேற்ற நீர்ப்பாசனம் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஆனால் நீங்கள் இடையில வச்சுருக்கிற அந்த ஊடு பயிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓராண்டு கால பயிர் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் நீர்ப்பாசனம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து பிரதான பயிரை கம்பேர் பண்ணுறப்ப நீங்கள் இரண்டாம் நிலை பயிராக இருக்கின்ற ஊடு பயிருக்கு வந்து நீங்க தேவைக்கு ஏற்ற தண்ணீர் விட்டுதான் ஆகணும். நீங்க சொட்டு நீர் பாசனம் அமைக்கலாம், பட் சொட்டு நீர் பாசனம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிரதான பயிருக்கு வந்து நீங்க வைக்கக்கூடிய அந்த ட்ரிப்பர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இடைவேளை அதிகமா இருக்கும்.
0: சரி,
1: ஆனா நீங்க வச்சிருக்கிற இந்த ஊடு இந்த ஊடு பயிர்ல நீங்க அது மாதிரி சொட்டு நீர் பாசனம் போட முடியாது. ஏன்னா அதுல வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்பேசிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப வந்து நீங்கள் நார்மலாக உள்ள பாத்திகள் மாதிரி அமைச்சு நீங்கள் அதில் வந்து இரிகேஷன் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் போட்டுக்க வேண்டியதான் மேடம். ஆனால் ரொம்ப அதிகமாக தேவைப்படாது உங்களுக்கு, இருந்தாலும் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் பாசனம் பண்ணுறது தான் கரெக்ட். அப்போ தான் உங்களுக்கு வந்து மகசூல் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒன்று நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் ஒரு ஊடு பயிரை வந்து நீங்கள் தனியாக ஒரு மெயின் பயிராக நீங்கள் வந்து பயிரிடுறதை கம்பேர் பண்ணுறப்ப ஊடு பயிராக நீங்கள் வச்சிங்கன்னா மகசூல் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை.
0: உண்மை அப்போ அதுதான் கேட்கலாம் அப்படின்னு நினச்சேன். மகசூல்லாம் இப்படி ரெண்டுத்துக்குமே வருமா, பழமரத்துக்கும் வருமா, இப்போ இதுக்கு சொல்கிறீங்களா?
1: இல்லை, நான் சொல்கிறது ஊடு பயிருக்கு சொல்கிறேன். ஒரு ஊடு பயிரை ஒரு தனிப்பயிராக நீங்கள் வந்து சாகுபடி செய்கிறீங்க, அதுக்கு வர்ற ஒரு மகசூலை நீங்கள் ஒப்பிடும்பொழுது நீங்கள் வந்து ஊடு பயிராக வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 60% நீங்கள் வந்து தாராளமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து சரியான இடுபொருள்கள், நீங்கள் முறையான பாசனம், நீங்கள் அதற்கு தேவையான உரங்களை சரியான தருணத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மகசூல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.

0: அதாவது இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, ஒரு ஒரு குழந்தை இருக்கு, அதுக்கு தேவையானதை கொடுத்து கொடுத்து வளர்க்கறதும், இன்னொரு குழந்தை கொடுத்துட்டு இருக்கும் போது இந்த நீ கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்லும் போது அதோட வளர்ச்சி கம்மியா இருக்கும்.
1: கண்டிப்பா. அது மாதிரி நீங்க செலக்ட் பண்ணுறப்பயே வந்து ரெண்டுமே சம்மந்தம் இல்லாத கிராப்பாக இருக்கும். நீங்கள் மெயின் கிராப்பு பிரதான பயிருங்கிறதுக்கும் நீங்கள் வச்சுருக்கிற ஊடு பயிருக்கும் வந்து எந்த ஒரு தொடர்பும் இருக்க போகிறது கிடையாது. அப்படி இருக்கிறப்ப உரத் தேவைகள் கண்டிப்பாக மாறுபடும்.
0: சரி.
1: நீர்ப்பாசனம் கொடுக்க வேண்டிய நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வேறு நாள் அமையும், இந்த ஊடு பயிருக்கு வேறு நாள் அமையும். அதனால் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். நீங்கள் அதுவும் நீங்கள் எஃபர்ட் போட்டாலும் நீங்கள் ஒரு 3 வருஷம் அந்த அளவுக்கு தானே நீங்கள் பண்ண போகிறீங்க.
0: ஆமாம் ஆமாம்.
1: அதனால் உங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் மறைமுகமாக இதில் நிறையா பயன்கள் இருக்குது மேடம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னலாக ஒரு இன்கம் கிடச்சிருச்சு. நீங்கள் ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
0: ஆமாம்.
1: காய்கறிகள் இல்லை மற்ற பயிர்கள் போடுறப்ப உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பல வகையான பயிர்களை ஒரே ஒரு இடத்துலயே வந்து நீங்க சாகுபடி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமைது. உங்களுக்கு அந்த நுட்பத்தையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மண்ணரிப்பை கொஞ்சம் தடுக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம் மேடம். இப்ப நார்மலா நீங்க வந்து ஒரு பழப்பயிரை வந்து நீங்க மட்டுமே நீங்க பயிர் செஞ்சிருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு களைகள் வந்து எடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். ஆனா நீங்க இந்த இடைவெளிகளுக்கு மத்தியில் தான் இந்த பயிரை நீங்க போடுறதுனால களை நிர்வாகத்தை கொஞ்சம் நல்லா பண்ணலாமே. இது கொஞ்சம் அந்த அளவுக்கு களை வருறத கொஞ்சம் சப்ரஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு மேடம். அதனால உங்களுக்கு களை அப்படிங்கிறது ஒன்றும் பிரச்சனை வராது. நீங்க செலக்ட் பண்ற கிராப் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிற மாதிரி சில மஞ்சள் நிற மலர்கள்லாம் நீங்க கொஞ்சம் ஆட் பண்ணீங்க, மேரிகோல்டு இது மாதிரிலாம் போட்டீங்கன்னா அது வந்து பூச்சி வராம தாக்குறது, பூச்சி தாக்குதலை குறைப்பதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் மேடம். அது மாதிரி நீங்க பயிர்களை செலக்ட் பண்ணா இன்னுமே அது உங்களுக்கு வந்து மெயின் கிராப்புக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால உங்களுக்கு பயிர் செலக்ட் பண்ற விதம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேடம்.
0: இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நீங்கள் வந்து நிறைய விவசாயிகளை பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கும் நிறைய ப்ரிஃபர் பண்ணியிருப்பீங்க. எது வந்து அதிகமான மகசூல், அதாவது அதிகமான லாபம் தரக்கூடிய ஒரு பயிர் அப்படின்னா எதை சொல்லலாம்
1: நம்ம அப்படின்னு கரெக்டாக சொல்லிட முடியாது மேடம். பட்டு நீங்கள் காய்கறிகளில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது மேடம். சில டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வாழை அதோட சேர்த்து மஞ்சள் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும்.
0: சரி.
1: ஆனியன் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கிழங்குகள் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மக்காச்சோளமும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வருமானம் வர்றதுக்கு வந்து ஏதுவாக இருக்கும். பட் நம்ம அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு 3 வருஷம் கழித்து 4 வருஷம் கழித்து ஒரு பிரதான பயிர் வந்து ரொம்ப வளர ஆரம்பிச்சிருச்சு, ஏழுகள் தர்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு மகசூல் வராது. அந்த டைம்ல வந்து மூடு பயிர்கள்னு சொல்லுவாங்க, கவர் கிராப்னு சொல்லுவோம். அது நீங்க எதுக்கு போடுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க மண் வளத்தை அதிகமாக்குறதுக்கு போடலாம். நீங்க வந்து ஒரு நீரை வந்து ஆவியாரத வந்து கட்டுப்படுத்துறதுக்காகவும் போடுறோம். அது மட்டும் இல்லாம இந்த 3 வருஷம் கழிச்சு அந்த ஊடு பயிர்ல உள்ள இலை தழைகள் வந்து ஒரு மக்கி சருகாக மாறி அது நீங்க மெயின் கிராப்புக்கு நல்ல சப்போர்ட்டா கொடுக்கும். அப்படி பண்றதுனால உங்களுக்கு மெயின் கிராப்ல ஈல்ட் அதிகமாக வர சான்ஸ்
0: பண்ணலாம் சார். அப்படி என்ன பண்ண முடியும், அதாவது இப்ப ஒரு பழமரம் போடுறோம், குறைஞ்சது 5-7 வருஷம் ஆகுது அப்படிங்கிறது, ஃபர்ஸ்ட் 2 வருஷம் தான் நீங்க வந்து இப்ப இந்த மாதிரி மிளகா அது இந்த பூக்கள்லாம் வந்து போடலாம் அப்படின்னு சொல்றீங்க. அடுத்ததுக்கும் விவசாயிக்கு ஒரு உதவியா இருக்கும்ல. அப்ப
1: அது நம்ம வந்து நிழல்கள் அதிகமா வந்துருச்சுனாவே
0: ஆயிடுச்சுனாவே
1: நீங்க வந்து ஒன்றும் பெருசா பலனை எதிர்பார்க்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப நீங்க மூடு பயிர்னு சொல்ற கவர் கிராப்ப நம்ம போடுறது உண்டு. அதுல நீங்க மகசூல் வராது, உங்களுக்கு வந்து பிரதான பயிருக்கு ஒரு நல்ல சப்போர்ட் அமையும். அது மட்டும் இல்லாம பசுந்தாழ் உரம் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்க போடலாம் மேடம். அதை நீங்க பயிர் பண்ணி நீங்க மடக்கி வச்சிட்டீங்கன்னா சப்போர்ட்டா இருக்கும், அடிஷனல் சப்போர்ட் இருக்கும். இப்ப நீங்க கவர் கிராப் போடுறதுனால
0: அதனால யூஸ் எதுவும் இருக்காது.
1: யூஸ்ங்கிறது நீங்க வந்து மண்ணின் வளத்தை மேம்படுத்தினாலே அது வந்து
0: லாபம் அப்படிங்கறது அவங்களோட வருமானத்துக்கு எதுவும்.
1: அதுக்கு நீங்க செலக்ட் பண்ற பயிர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேடம். நீங்க தட்டை பயிர் அதை நீங்க செலக்ட் பண்ணலாம். அதாவது பயிறு வகைகள் இருக்கு, லெகுமினேசி அப்படிங்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்த பயிறு வகைகள் இருக்கு மேடம். இந்த தட்டைப்பயிறு, கொத்தவரை, இந்த பயிறு, உளுந்து இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் முடிச்சுகள் வந்து இங்க மண்ணில் உள்ள தழைச்சத்தை வந்து தேக்கி வச்சுக்கிற தன்மை உடையது. அப்ப அதை நீங்க பண்றதுனால நீங்க மண் வளத்தை மேம்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக உங்களுக்கு இன்கம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்கு. நீங்கள் அது மாதிரியான பயிர்களை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் மேடம்.
0: ஓகே சார். இப்போ இந்த காலநிலை மாற்றம் அந்த சூழலில் வந்து ஊடுபயிர் சாகுபடியை வந்து எப்படி பாதுகாப்பு அளிக்குது இப்போது மெயின் கிராப்புக்கு?

0: கரெக்டு தான். நீங்கள் காலநிலை மாற்றம்ங்கிறது இப்போ வந்து தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்கு. அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை வரும், திடீர்னு வெயில் காய்ச்சலாக இருக்குது, இது மாதிரி நிறையா வந்து காரணிகள் வந்து பயிருக்கு வந்து சப்போர்ட் இல்லாத நிலைமையை ஏற்படுத்தும். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் இந்த பயிர்களை வந்து முக்கியமாக பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மகசூல் தர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அட் தி சேம் டைம் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பயிர் வளர்க்கும் உத்திகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயிர்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஒரு தென்னை வச்சுருக்கீங்க, ஒரு தென்னையோடு சேர்த்து ஒரு காய்கறி வளர்க்க போகிறீங்க அப்படிங்கிறப்ப ஒரு அந்த காய்கறியை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம், தென்னையை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். காய்கறியில் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தனி பயிராகவே நீங்கள் வந்து மகசூல். இது மாதிரி பல்லுயிர் நீங்கள் நிறையா பல பயிர்களை வந்து நீங்கள் தேர்வு செய்கிறதுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு நிலையை வந்து உங்களுக்கு கொடுக்கும் மேடம்.
1: ஓகே சார், ஒரு பாடல் கேட்டுடலாம், தொடர்ந்து நம்ம பேசலாம்.

0: உழவை போற்றுவோம் நிகழ்ச்சியில் பழத்தோட்டத்தில் ஊடுபயிர் சாகுபடி நுட்பங்கள் குறித்து காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் இ வெங்கடேஸ்வரன் அவர்கள் நம்முடன் பேசிக் கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். இப்போ ஊடுபயிர் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க கடந்த ஒரு அரை மணி நேரமாக. நம்ம அதை பற்றி நிறைய விஷயங்கள் புதுசாக தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு விவசாயிகளுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க? இப்போ உங்கள் காலேஜ்லேயும் வந்து நீங்கள் ஒரு பயிற்சியோ இல்லை வேறு ஏதாவது மானியமோ அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்களா ஊடுபயிர் பண்ணுறவங்களுக்கு? ஏன்னா லாங்காக போகுதுங்கும்போது பழமரங்கள் பண்ணுறதுக்கும் ஏதாவது செய்கிறீங்களா?
1: கல்லூரியில் ஊடுபயிருக்காக தனியாக வந்து நம்ம சப்சிடி மாதிரிலாம் கல்லூரியில் தருறது கிடையாது, அதான் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்துக்கோங்க. பட்டு நம்ம வந்து பயிற்சிகள் அப்படி ஏதாவது இருந்துச்சு, நம்ம லெக்சர்ஸ் நம்ம நிறையா கொடுத்துட்ருக்கோம். நம்ம இங்கேருந்து பாண்டியில் கேவிக்கியில் ஸோ இது மாதிரி ஏரியாவில் வந்து நம்ம இது மாதிரி விழிப்புணர்வு கொடுத்துட்டு இந்த ஊடுபயிர்களோட முக்கியத்துவம் என்ன, என்னென்ன பயிர்கள் எல்லாம் உகந்தது அப்படின்லாம் சொல்லி நம்ம நிறைய லெக்சர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதனால வந்து விவசாயிகள் பயனடைஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க.
0: ஓகே, இப்போ வந்து சின்ன சின்ன செடி வகைகள் இந்த மாதிரிலாம் ஊடுபயிர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. அதோட சேர்த்து இந்த தேனி வளர்ப்பு அப்படிங்கிறதும் பண்ணலாமா? அது எப்படி ஊடுபயிர்னு வராது தானே?
1: இல்லை மேடம், அது தனி செக்ஷன். நீங்கள் தேனி வளர்ப்புங்கிறது தனி கான்செப்ட்டு. பட் நீங்கள் எப்பொழுதுமே நீங்கள் வந்து தோட்டக்கலை பயிர்களில் வந்து நீங்கள் தேனிகளை வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து அது நேரடியாகவே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பழ காய்ப்பு திறனை வந்து
0: அதிகரிக்கும், மகரந்த சேர்க்கை,
1: அது கிராஸ் பாலினேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான உள்ளது, மேஜரான ஏஜென்ட் இருக்கிறதுனால நீங்கள் அதை வைக்கலாம்.
0: ஒரு விளம்பர இடைவேளை, தொடர்ந்து நம்ம பேசலாம். நீங்களே உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நேடூர் வழங்கும் இன்சொல் அமுது.
4: தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
5: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
6: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தலி. மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்
7: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்
8: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.

நாளை காலை 7 மணிக்கு திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம், மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும், நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேஷ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸ் வழங்கும் நண்பேண்டா.

0: இப்போ வெயில் காலம் அப்புறம் வந்து மழைக்காலம், இதுக்கு தகுந்த மாதிரியான ஊடுபயிர் எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது?
1: இப்போ நீங்கள் ஊடுபயிர் அப்படின்னு செலக்ட் பண்ணுறப்ப வெயில் காலம் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து அதை தாங்கி நிற்கும் திறனுடைய பயிர்களை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்போ காய்கறியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு மிளகாய் வந்து ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. வெண்டை போடலாம் மேடம், வெண்டை போடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மழைக்காலங்கள் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து வெங்காயம் இது மாதிரி பயிர்களை நீங்கள் பயிரிட முடியாது.
0: ஆமாம்,
1: அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயிர்களை செலக்ட் பண்ணணும்.
0: சரி,
1: அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் தென்னை மாதிரி பயிர்களில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொக்கோ கேள்விப்பட்டிருப்பீங்க, கோக்கோ கோக்கோ இன்டர் கிராப் வித் கோகோனட்னு சொல்லுவோம், அது வந்து நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
0: அது வந்து மலை பிரதேசங்கள்ல.
1: ஆமாம், நம்ம ஏரியாவில் அது வந்து ஒன்றும் பெருசாக பண்ணுறது கிடையாது, பட் அது வந்து பண்ணுறது உண்டு. அது ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள். சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, தென்னையில வித்து,
0: அதாவது நீங்கள் சொல்றது கேரளா சைடு அவங்க.
1: ஆமாம், நம்ம தமிழ்நாட்டிலையுமே பண்ணுறது உண்டு, பட் இருந்தாலும் நம்ம சைடில் அது பண்ணுறது கிடையாது. அது மாதிரியும் பண்ணுறாங்க. சில டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ தென்னை அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மரப்பயிர்களையும் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. மரப்பயிர்களில் வந்து மகாகனி, தேக்கு, இதையுமே வந்து பார்த்திங்கன்னா தென்னையோட சேர்த்து ஊடுபயிரை பண்ணுறது உண்டு. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக 24 நீங்கள் பிளான்டிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. தென்னையை நீங்கள் வந்து தென்னையில் வந்து ஊடுபயிர் வந்து ஒரு மரப்பயிராக தான் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் வந்து இடைவெளியை வந்து
0: அதிகமாக
1: ஒரு 30 33 அப்படிங்கிற ஒரு இடைவெளியில வச்சாதான் உங்களுக்கு நல்ல ஆப்ஷனா வரும். நிறைய டைம்ல கவாத்து பண்ற வேண்டிய தேவைகள் ஏற்படும். இருந்தாலும் மரப்பயிர்களும் ஒரு ஆப்ஷனுங்கிறதுக்காக நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். அது மட்டும் இல்லாம மஞ்சள், இஞ்சி, அதுவும் நீங்க வந்து பண்ணலாம்.
0: இப்போ மண் வகை வந்து எப்படி நம்ம பார்த்து செய்யணுமா, இல்லை எல்லா மண்லேயும் எல்லாம் நல்லா வரும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா?
1: நீங்கள் வந்து ஒரு ஆற்றுப்படுகை உள்ள வண்டல் மண் தான் நம்ம எல்லாத்துக்குமே வந்து நல்ல மண்ணு சொல்லுவோம். நீங்கள் ரொம்ப ஒரு ஷாலோ ரூட்டட் கிராப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வேர் வந்து அதிகமாக இல்லாமல் சல்லி வேர் கூடிய இருந்தால் கொஞ்சம் மணல் வாரியான உள்ள இடம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.
0: சரி,
1: மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைலாம் இருக்க போகிறது கிடையாது. நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு மண் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு பழப்பயிர்களே நீங்கள் வந்து சாகுபடி செய்ய முடியும். அப்படி இருக்கிறப்ப இதுக்குன்னு ஒன்றும் தனியாக நீங்கள் ரெடி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது.
0: இப்போ உர மேலாண்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எப்படி ரசாயன உரம், இயற்கை உரம் எது பயன்படுத்தலாம்?
1: நம்ம எப்பொழுதுமே வந்து இயற்கை ரசாயனம் ரெண்டோட காம்பினேஷன் தான் மேடம் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது உண்டு.
0: சரி,
1: அப்போ தான் உங்களுக்கு வந்து அதிக மகசூல் தர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு பிரதான பயிர்களுக்கும் நீங்கள் ஊடு பயிருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உரத் தேவைங்கிறது வந்து முற்றிலும் மாறுபட்டது. அப்படி இருக்கிறப்ப இது ஒரு கொஞ்சம் பிரச்சனையமும் கூட. நீங்கள் வந்து ஒரே பயிராக இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் ஒரே மாதிரியான உரங்களை நீங்கள் வந்து அழிச்சிடலாம். இதில் வந்து ஒரே ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட்லேயே நீங்கள் ஒரு 2-3 பயிர் இருக்கிறதுனால அதுக்கு தேவையான உரங்களை வந்து சரியான முறையில் நீங்கள் கொடுக்க வேண்டியது கட்டாயம்தான்.
0: சரி,
1: அது கொஞ்சம் பிரச்சனையுமே கூட. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் அதுக்கு தேவையான அளவுக்கு உள்ள உரங்களை கொடுத்தே ஆகணும். நீங்கள் அடியோரம் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும், மேலோரம் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். நீங்கள் கொடுத்து பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஊடுபயிர், முதன்மை பயிர் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வேர் அப்படிங்கிறது வந்து வெவ்வேறு ஆழத்தில் இருக்கும். அதனால் இரண்டுக்கும் வந்து போட்டி மனப்பான்மை வந்து வர்றது ரொம்ப கம்மி தான். அதனால் உங்களுக்கு இதோட உரத்தை அது எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்லாம் கிடையாது.
0: இல்லை
1: இல்லை. ஆனால் நீங்கள் வந்து ஒரு 3-4 வந்துருச்சு, நிழல் அதிகமாக வந்துருச்சுங்கிறப்ப நீங்கள் இந்த ஊடு பயிரை நிறுத்துறது தான் உங்களுக்கு வந்து சாலை சிறந்தது.
0: ஓகே சார். இப்போ இந்த முருங்கை இருக்கு இல்லையா, முருங்கை

0: தோட்டத்துல என்ன மாதிரி
1: நீங்க முருங்கையே கூட நீங்க இன்டர்கிராப்பா நீங்க வச்சுக்கலாம்,
0: அதையும்
1: வச்சுக்கலாம். அதுல வந்து ஆனுவல் முருங்கைன்னு சொல்லுவோம், ஓராண்டு கால பயிர் உள்ள ஒரு முருங்கை இருக்கு முருங்கை. அந்த முருங்கைய வந்து நீங்க வந்து நல்ல ஒரு ஆப்ஷனா வச்சுக்கலாம். ஏன்னா நீங்க ரொம்ப அது ஹைட்டா நீங்க மேனேஜ் பண்ண போறது கிடையாது, அது ஒரு 2 வருஷம் வரைக்கும் நீங்க தாராளமா வச்சுக்கலாம். நீங்க அப்ப வந்து நல்ல காய்ப்பு வரும் உங்களுக்கு, அப்ப இடைவெளியும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல இடைவெளி உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்க இலைகளை நல்ல முறையில நீங்க அறுவடை பண்ணலாம். அதுவுமே ஒரு இலை காய்கறிகள்ல, அது ஒரு பெரணியல் லீஃபி வெஜிடபிள், நல்ல ஒரு ஆப்ஷன் மேடம்.
0: இப்போ வந்து களைக்கொல்லி வந்து பயன்படுத்துறது குறையும் அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா?
1: ஆமா மேடம், நீங்க நீங்க வந்து ஊடுபயிர்னு வைக்கிறப்ப உங்களுக்கு களைகள் வந்து கொஞ்சம் அதிகமா வராது, ஏன்னா அந்த ஏரியாவை தான் இது ஃபுல்லா ஆக்கியபை பண்ணிக்கிறதுல.
0: ஓ,
1: அதனால உங்களுக்கு வந்து அதிகமா களை வராது. அதனால நீங்க வந்து களைக்கொல்லி அடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது.
0: ஓகே சார், ஒரு விளம்பர இடைவேளை, நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களை, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சொலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
2: காரைக்கால் GL மருத்துவமனை,
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: GL மருத்துவமனை
3: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
4: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
4: பிபிஎன் கண் மருத்துவமனையும்.
6: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
7: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 9:35 காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்திகள் வழங்குகிறார் காரைக்கால் துணை மாவட்ட ஆட்சியர். நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி.
8: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமோ நகை மாளிகை வழங்கும் பசந்தளிர்
9: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமோ நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: சரி, இப்போ வந்து கால்நடை வளர்ப்பையும் இதில் வந்து இணைத்து கொண்டு வர முடியுமா? இப்போ தேனீ நான் கேட்டேன், அது தேனீ இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ கால்நடைக்கு ஐ மீன் இந்த புற்கள்லாம் வளர்த்து அந்த மாதிரி செய்வாங்கல்ல, அந்த மாதிரி செய்யலாமா?
1: இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறேன் மேடம். இந்த அந்த சிஸ்டத்தில் வந்து இந்த இன்டர் கிராப்பிங்கும் ஒன் ஆஃப் தி காம்பனண்டாக வச்சுக்கலாம் மேடம். அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து வேளாண்மை அப்படிங்கிறது வந்து நீங்கள் பயிர்களை சாகுபடி மட்டும் பண்ணுறது கிடையாது, நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் இது எல்லாமே இன்டெகிரேட்டடாக பண்ணுறது தான். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து அதில் நீங்கள் இன்டர் கிராப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே உங்களுக்கு கூடுதல் வருமானம் தர்றதுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும் மேடம்.
0: இப்போ ஏற்றுமதிக்கு ஏற்ற ஊடுபயிர்கள் ஏதாவது இருக்குதா?
1: நம்ம ஊடுபயிர் வந்து ஏற்றுமதிக்காக நம்ம பண்ணுறது கிடையாது, அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏற்றுமதினு பண்ணுறீங்கன்னா பியூர் கிராப்பாக தான் போட்டாகணும், ஏன்னா அதுக்குன்னு சில ஸ்டாண்டர்ட் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட் வந்து உங்களுக்கு இன்டர் கிராப்பில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து அதிகம், அதாவது ஈல்டு பர் யூனிட் ஏரியா அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும்.
0: ஓகே,
1: குவாலிட்டி அந்த அளவுக்கு மீட் அவுட் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப இதை நீங்கள் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறது வந்து அந்த அளவுக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று.
0: இப்போ பேரிடர் காலங்களில் வந்துச்சு அப்படின்னா ஊடுபயிர் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணலாம்?
1: வடிகால் வசதி தான். பேரிடர் அப்படிங்கிறப்ப நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும்
0: வெள்ளம் புயல்
1: அப்படி தான், அதுக்கு நீங்கள் பெட் சிஸ்டத்தில் நீங்கள் போட்டிருக்கலாம். நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா ஓரளவு நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் அது மாதிரி பண்ணலாம்.
0: ஓகே சார், ஒரு பாடல் கேட்டுடலாம், தொடர்ந்து நம்ம பேசலாம்.

0: அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார்.
1: காரைக்காலில் அருள் புரியும் காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா குறித்த சிறப்பு தொடர்
0: வழங்குகிறார் காரைக்கால் தமிழ் மாமணி திருமேனி நாகராசன் அவர்கள்.
1: இத்தொடர் இம்மாதம் 28ஆம் தேதி வரை உங்கள் காரை பண்பலை 100.3 காலை மணி 7:55 மாலை மணி 5:30 ஒலிபரப்பாகும்.
0: மாங்கனி திருவிழா பக்தியின் பெருவிழா.
2: நேர்களை, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 7:25 காரைக்கால் சக்தி டிவிஎஸ் காரைக்கால் செல்லூர் அன்பு மஹால் ஏசி வழங்கும் அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார்.
3: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இல் இப்போது வாங்கலாம்.
4: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மஹால் ஏசி, விஐபி நகர், செல்லூர், காரைக்கால்.
2: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தாஸ்

0: சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமது.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நேரம் 2:53 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவாக வந்து ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு புதிய விவசாயி இருக்கார், அவர் வந்து ஒரு பழக்கண் மரமும் பண்ணணும் இதுவும் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஷார்ட்டாக சொல்லுங்கள் சார், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு.
4: முதல்ல நீங்கள் வந்து முதன்மை பயிர் எது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அது நீங்கள் செலக்ட் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம லோக்கல் ஏரியாவில் எந்த ஒரு ஒரு மா ஒரு செலக்ட் பண்ணுறீங்கன்னா அதில் எந்த வெரைட்டி வந்து நம்ம ஊரில் ரொம்ப பாப்புலர் அது மாதிரி உள்ளதை நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணும்.
0: சரி,
4: செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து நட்டுறணும். நீங்கள் மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒட்டு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் அதை கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக பிளான்டிங் பண்ண பிறகு, அதுக்கு பிறகு ஒரு ஒரு 3 மாதத்துலேருந்து நீங்கள் வந்து இந்த ஊடு பயிரை வந்து நீங்கள் பயிர் செய்யலாம்.
0: ஓகே சார், இதுவரை வந்து ரொம்ப அழகாக பழ மரங்களில் எப்படி வந்து ஊடு பயிர் செய்யலாம், என்னென்ன பயிர்கள் செய்யலாம், எந்தெந்த காலங்களில் செய்யலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. எப்படி நீர்ப்பாசனம், உர மேலாண்மை, இப்படி எல்லாமே கவர் பண்ணி இப்போ இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி கேட்டிருந்தா நிறைய பேருக்கு நம்மளும் இந்த பழ மரங்கள் வந்து நம்ம வந்து பயிர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே வந்திருக்கும். நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சார்.
4: ரொம்ப நன்றி மேடம்.
0: இன்றைய லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம். பழத்தோட்டத்தில் ஊடுபயிர் சாகுபடி நுட்பங்கள் கேட்டோம். காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் இ வெங்கடேஸ்வரன் அவர்கள் பங்கேற்றார்கள். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே தீபா சந்திரசேகர். சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் 3 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம், திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர், ஆவடி, சென்னை மேடவாக்கம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், பள்ளிக்கரணை, காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர், சென்னை சென்ட்ரல், பொன்னமராவதி, ஒக்கியம் துறைப்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டம் பூடல், ஆயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், நீலகிரி மாவட்டம் ஆலக்கரை, சென்னை கண்ணகி நகர், ஈஞ்சம்பாக்கம், பாரிமுனை, மதுரவாயல், அண்ணாநகர், செம்பரம்பாக்கம், சென்னை நீலாங்கரை, மாதவரம், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், பெரம்பூர், பேசின் பாலம், வாலாஜா ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 40.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. குன்னூரில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.4 டிகிரி செல்சியஸ். சென்னை, கடலூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி

நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிக வெப்பநிலை உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர் மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, கடலூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நீலகிரி, கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு.

0: மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 28ஆம் தேதியன்று பலத்த காற்றுடன் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, கன்னியாகுமரி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. 29ஆம் தேதியன்று நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். 30ஆம் தேதி முதல் வரும் 2ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.7 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 3 மணி.

0: காரைக்கால் PSR தங்க மாளிகையின் LSE. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில் என்ன டாபிக் அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு தனிமை இனிமையா கொடுமையா? இதுதான் கேட்டிருக்கோம். காரைக்கால் பண்பலையின் ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு போஸ்ட் போட்டிருக்கோம். அந்த போஸ்ட் எல்எஸ்சிக்காக போட்ட போஸ்ட்டில் உங்களுக்கு தனிமை இனிமையா கொடுமையான்னு கேட்டிருக்கோம். உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை வந்து காரைக்கால் பண்பலையின் ஃபேஸ்புக் பக்கத்தில் நீங்கள் பதிவிடலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 எல்எஸ்சி. எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்களுக்கு தனிமை இனிமையா கொடுமையா அப்படின்னு கேட்டிருக்கோம். யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ் அனுப்பியிருக்காங்க, நமக்கு தனிமை கொடுமைதான், எவ்வளவு நேரம்தான் தனிமையாக இருக்க முடியும், தனிமை என்பது ஆயுள் குறைக்கும், வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பார்கள், யாரிடமாவது பேச வேண்டும், அதுதான் நம் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மணக்குடியிலேருந்து ராஜேந்திரன், தனிமை எனக்கு கொடுமையாகவே தோன்றும், நீண்ட நேரம் யாரிடமும் பேசாமல் இருப்பது வெறுமை உணர்வை ஏற்படுத்தும், அன்பானவர்களுடன் பேசுவதும் சிரித்து பழகுவதும் வாழ்க்கையை இன்னும் அழகாக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெடுஞ்செழியன், இடங்கனிலேருந்து தனிமையிலே இனிமை காண முடியுமா பாடல் ஞாபகத்துக்கு வருது, இனிமை தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆரூர் கொடிக்கால் பாளையம், ஜான் ஹாஜான் நஜ்முதீன், பாதி டைப் பண்ணி அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கு. அடுத்து கொடிக்கால் பாளையம்லேருந்து ஷாகுல் ஹமீத் ராஜா அனுப்பியிருக்காங்க, நான் எப்போதும் தனிமையை விரும்ப மாட்டேன், உறவினர்கள் நண்பர்கள் அப்படி என எல்லோரிடமும் கலகலப்பாக இருக்கத்தான் எனக்கு பிடிக்கும், நான் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடம் கலகலப்பாக இருக்க வேண்டும், கொடுமையை விரும்ப மாட்டேன், தனிமை எனக்கு கொடுமைன்னு சொல்லியிருக்காங்க. தனிமை எனக்கு கொடுமை தான், சில நேரங்களில் தனிமை இனிமை, வயல் மற்றும் தோட்டத்தில் வேலை செய்யும் போது பண்பலை நிகழ்ச்சிகளோடு இனிமைன்னு வடவேற்குடி வசந்த் சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் சொன்னது தனிமை இனிமை என்று, தனிமை கொடுமையிலும் கொடுமை என்று சொல்லிவிட்டு நான் ஓடுகிறேன் அப்படின்னு அமிர்தராயன் கோட்டையிலேருந்து

பாரி வள்ளல், நான் ஓடுகிறேன் பாருங்க, தனிமையை நோக்கி என் காரைக்கால் பண்பலையை கேட்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து எரவஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன், நான் எப்பொழுதுமே தனிமையில் இருந்ததில்லை, வீட்டில் உள்ளவர்கள் வெளியில் சென்ற நேரங்களில் என்னுடைய அன்பு தோழி காரைக்கால் பண்பலை என்னுடன் இருந்து கொண்டே இருக்கும், எனக்கு ஏது தனிமைன்னு சொல்லியிருக்காங்க.

இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 எல்எஸ்சி. எல்எஸ்சி நிகழ்ச்சியில் அடுத்த கமெண்ட் யார் அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பேரளம்லேருந்து செந்தில் கண்ணன், தனிமை கொடுமைதான்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் முகமது ரஃபீக், நான் எப்போதும் இனிமைதான் எனக்கு பிடிக்கும். இப்போதும் இனிமைதான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்ல வந்தாங்கன்னு தெரியல. அடுத்து பயத்தவரன் காடு வேதாரண்யம்லேருந்து மருத வடுகநாதன், தனிமை எனக்கு மிகப்பெரிய கொடுமைங்க. ஒரு 10 நிமிஷம் கூட தனியாக இருக்க முடியாது. கூட்டமாக இருந்து ஜாலியாக இருக்கிறது தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இளங்கோவன் கூவாகம்லேருந்து அனுப்பியிருக்காங்க, தனிமை எனக்கு கொடுமையாகவே தோன்றும். காலையிலும் மாலையிலும் நடைப்பயிற்சி செல்லும்போது நண்பர்களுடன் தான் செல்வேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தனிமை கொடுமை தான், தனிமை எனக்கு பிடிக்காதுன்னு அன்னப்பன்பேட்டை ஜோதி சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, 1000 உறவுகள் நடுவிலும் தொலைந்த என்னை மீட்டு தந்தது இந்த தனிமை தான். சத்தமில்லாத உலகத்தில் மௌனங்கள் பேசுகின்றன, வார்த்தைகள் தேவையின்றி மனம் அமைதி கொள்கிறது. முகமூடிகள் இல்லாத சுயரூப கொண்டாட்டம், தனிமை என்பது இனிமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, ரவி லக்ஷ்மி திருபுவனம்லேருந்து, தனிமை கொடுமைதான், குடும்பத்தோடு உண்டு மகிழ்ந்து சிரிப்போடு வாழ்வது இனிமை, நண்பர்களுடன் பேசி மகிழ்வதும் இனிமைதான்னு சொல்லியிருக்காங்க. குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி, தனிமை இனிமை தராது, மற்றவர்களுடன் கருத்துக்களை கலந்து பேசி பகிர்ந்து கொள்வதும் நமது கவலைகளை மறந்து மனம் விட்டு பேசி சிரித்து மகிழ்வதும் தான் இனிமை, இனிமை பயக்கும். தனிமை என்பது பெரும் துயரமானது, தனிமையை தவிர்ப்போம், மகிழ்ச்சியில் திளைப்போம்னு சொல்லியிருக்காங்க.

0: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:45 கோட்டுச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட், காரைக்கால் செல்லூர் அன்புமகால் ஏசி வழங்கும் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்து செய்தி வழங்குகிறார் காரைக்கால் துணை மாவட்ட ஆட்சியர்.
1: இனி அங்கே இங்கே எங்கேயும் போக வேண்டாம், எல்லாமே இருக்கு நமது கோட்டுச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட்டில். காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்புமகால் ஏசி, விஐபி நகர், செல்லூர், காரைக்கால்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் இன்சொல் அமுது, தார்பாய்கள், கிரீனட், ஹோஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார்
8: காரைக்காலில் அருள் புரியும் காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா குறித்த சிறப்பு தொடர்
7: வழங்குகிறார் காரைக்கால் தமிழ் மாமணி திருமேனி நாகராசன் அவர்கள்.
8: இத்தொடர் இம்மாதம் 28 வரை உங்கள் காரை பண்பலை 100.3 காலை மணி 7:55 மாலை மணி 5:30 ஒலிபரப்பாகும்.
7: மாங்கனி திருவிழா பக்தியின் பெருவிழா.

இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 எல்எஸ்சி. எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்களுக்கு தனிமை இனிமையா கொடுமையா அப்படின்னு கேட்டிருக்கோம். அடுத்து மேலவுடுதுறை சேப்பு விஜயராகவன் அனுப்பியிருக்காங்க, தனிமை இருப்பாளருக்கும் கொடுமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பில்லூர் சதா கௌதமன், தனிமையாக இருப்பது மிக கொடுமையான ஒன்றுதான், யாரிடமாவது பேசினால்தான் நமது மனசு சந்தோஷமாக இருக்கும், நமது உடலும் நலமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நிம்மேலிலேருந்து நந்தகுமார், சில சமயங்களில் தனிமை நம்மை சிந்திக்க வைக்கும், நமக்கு நாமே கேள்விகள் கேட்டுக்கொள்ளலாம், ஆகையால் நமக்கு இனிமையேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தில்லை ஸ்ரீனிவாசன், இனிமைன்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோவில் டி மடப்புறம் வேல்முருகன், தனிமை எப்போதும் இனிமையை கொடுக்க முடியாது, ஒரு சில மணி நேரம்தான் தனிமையில் இருக்கலாம், நிச்சயம் தனிமை கொடுமைதான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐயாவடி அசோக் ராஜ் என்ன சொல்லியிருக்காங்க, தனிமை ஒரு சில நேரங்களில் எனக்கு பிடிக்கும், எல்லா நேரத்திலும் தனிமையாக இருக்க மாட்டேன், காரைக்கால் பண்பலையோடு இணைந்தே இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க.

0: நேர்களை அடுத்து வரிற்கு 4 மணிக்கு ஊரும் உறவும் மயிலாடுதுறை மாவட்டம் தேரழுந்தூர் கடை தெருவிலிருந்து நேரலையாக உலாவரும். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் PSR தங்க மாளிகையின் LSE. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: எல்எஸ்சி நிகழ்ச்சியில அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க? கொரநாட்டு கருப்பூர்ல இருந்து பிரபாகரன். எனக்கு தனிமையில் என்னை நானே உணரும் தனிமையில் என்னை நான் உணரும் தருணம் மிகவும் சிறப்பு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து மங்கை மடம் ஜெயந்தி கோவிந்தராஜ், தனிமை கொடுமைதான் காரை பண்பலையில் பாடல் கேட்டால் இனிமைன்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோவில் குளஞ்சியப்பன், தனிமை சில நேரங்களில் இனிமை சில சூழலில் கொடுமை, இடம் பொருள் ஏவல் என்பது போல தனிமை இனிமையா கொடுமையா என்பதை முடிவு செய்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கீழ்குடியிருப்ப சிங்காரவேல், எனக்கு தனிமை இனிமைதான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நாகூர் முகமது ஜலீல், சில நேரங்களில் எனக்கு தனிமை இனிமைதான், சிந்திக்கும் ஆற்றல் வளரும் தனிமையும் தேவைதான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நனிலம் அம்பலவாணன், நான் எப்போதுமே தனிமையாக இருக்க விரும்ப மாட்டேன், உறவினர்கள் அல்லது நண்பர்களுடன் சிரித்து பேசி கொண்டு தான் இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க? கண்ணாரப்பாளையம்லேருந்து மாரிமுத்து சுந்தரம், தனிமையும் இனிமையே எப்போது, படிக்க நல்ல புத்தகமும் சுவையான தேநீரும் கையில் இருக்கையில்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து புதுத்துறையிலேருந்து செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்க? தனிமையெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, எங்கே இருந்தாலும் கூட்டமாக ஜாலியாக பேசிக்கொண்டு இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும், தனிமை எனக்கு வெறுத்து போன மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கரும்பூர்லேருந்து ஆனந்த் முத்துக்குமரன், தனிமை என்பது கொடுமைதான், தனிமையாக இருக்கும்போது மற்றவர்களோடு பேசி சிரிக்கும்போது இனிமையானதாக மாற்றிக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி, தனிமைதான் ரொம்ப இனிமை, நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம், யார் தொந்தரவும் இருக்காது, தனிமை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதைவிட பிடிக்கும் காரைக்கால் பண்பலையில் இருந்தால், எனக்கு யாருமே தேவையில்லை, நான் பாட்டுக்கு கேட்டுகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆண்டி மடம் கார்த்திகேயன், என்னை பொறுத்த அளவில் தனிமையை கூட இனிமையாகத்தான் எடுத்துக்கொள்வேன்னு சொல்லியிருக்காங்க.

0: நேரிலே அடுத்து வர இருக்க 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது மயிலாடுதுறை மாவட்டம் தேரழந்தூர் கடை தெருவிலிருந்து நேரலையாக உலா வரும். இணைந்திருக்கிறோம் நேர்களை, இது காரைக்கால் பண்பலை 100.3 LSE
1: PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: எல்எஸ்சி நிகழ்ச்சியில உங்களுக்கு தனிமை இனிமையா கொடுமையா அப்படின்னு கேட்டிருக்கோம். நிறைய நேர்கள் கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க அப்படி பார்க்கலாம். காரைக்கால் நளினி, தனிமைதான் ரொம்ப ரொம்ப இனிமை, நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம், யார் தொந்தரவும் இருக்காது. தனிமை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை விட பிடிக்கும் காரைக்கால் பண்பலை இருந்தால். எனக்கு யாருமே தேவையில்லை, நான் பாட்டுக்கு கேட்டுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த அளவில் தனிமையாக கூட தனிமையை கூட இனிமையாகத்தான் எடுத்துக்கொள்வேன். ஆண்டிமடம் கார்த்திகேயன் ஏற்கனவே படிச்சிட்டோம். அடுத்து வழுவூர் பண்டாரவாடை ஸ்ரீகிருஷ்ணா, தனிமை சுகமான இனிமைதாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி, தனிமை கொடுமைதான், யாரிடமாவது பேசிக்கொண்டே இருக்கணும், யாரும் இல்லை என்றால் கூட என் இனிய காரை பண்பலை இருக்கே அது போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திருப்பூண்டிலேருந்து சுந்தரி பாஸ்கரன், தனிமை அழகானதுதான், தனிமை சில நேரங்களில் உலைக்களமாகும், தனிமை சில நேரங்களில் மௌனத்திடம் சரணடையும், தனிமை சில நேரங்களில் சங்கடங்களை தவிர்க்கும், தனிமை நம்மை விமர்சித்து கொள்ள மிக உதவியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதும்பார் கலை செல்வி செல்வம், எனக்கு தனிமை இனிமைதான், அமைதியான சூழலில் மெலடி சாங் கேட்க ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சிதம்பரம் ரமணி ராஜேஷ், தனிமை கொடுமைதான், தனிமையாக இருந்த தருணங்களில் என்னோட வானொலி பெட்டி எப்போதும் கூடவே இருக்கும், தனிமையை வென்று வர அது உதவியது, தனிமை எனும் கொடுமை வானொலியால் இனிமையானது என்றே சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தனிமை என்றுமே இனிமைதான், எனக்கு பிடித்த இசை மற்றும் சினிமா பாடல்களை காரைக்கால் எஃப்எம்இல் கேட்டு மகிழ்வேன் அமைதியாகனு காரைக்கால் மாஸ் நகர் ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க. அடுத்து கல்லாத்தூர் பரமசிவம், தனிமை கடுமையான நேரமே வேலையில்லா நேரங்களில் யாரிடமாவது பேசிக்கொண்டே வாய்விட்டு சிரித்து கொண்டிருப்பது இன்பமாக இருக்கும், அதுவே நல்ல மனநிலையை கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நந்தினி சுரேஷ், திருபுவனம்லேருந்து தனிமையாக இருப்பது கொடுமைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்றுமே இனிமைதான அந்தோணி சாமி அனுப்பியிருக்காங்க. அடுத்து நிரவி செந்தில், எனக்கு எப்போதுமே தனிமை ஒரு கொடுமைதான்னு சொல்லியிருக்காங்க, என்றும் இனிமைதாங்கன்னு மங்கை நல்லூர்லேருந்து தியாகராஜன் அனுப்பியிருக்காங்க. தனிமை என்பது மிகப்பெரிய வரம், சில நேரங்களில் தனிமை தான் நம்மை பற்றி நாம் தெரிந்து கொள்ள மிகப்பெரிய ஆயுதம், என்னை பொறுத்து தனிமை வரமேனு காரைக்கால் சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க.

0: நேர்களே, நாளை காலை 6:35 கரைக்கால் ONGC காவேரி அசட், கரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேக்கர்ஸின் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் கரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் கலை அறிவியல் கல்லூரியின் இன்சொல் அமுது.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
4: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 கரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். மளிகை பொருட்கள்

0: தலை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கார எலக்ட்ரிக்கல்ஸ், கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
2: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நாளை காலை 7 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய தரிசனம். நாளை மாலை 5 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் காணமும். நாளை காலை 8 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் நன்பேண்டா. இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 எல்எஸ்சி. எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இன்றைக்கி உங்களுக்கு தனிமை இனிமையா கொடுமையா அப்படின்னு கேட்டிருந்தோம். அடுத்து வலங்கைமான் ஆட்டோதுரை. இளமை சாலையில் தனியே நடப்பது கொடுமை, முதுமை சோலையில் துணையாய் இருப்பது இனிமைன்னு அழகாக சொல்லியிருக்காங்க. அடுத்து புவனகிரி சுமதி பாபு. தனிமை எனக்கு மிகவும் பிடிக்கும், அது எனக்கான நேரமாக பார்க்கிறேன், அது நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூச்சல் இல்லாத இரவின் மடியில் நட்சத்திரங்களின் ஒளியில் மிதக்கும் அமைதி, சுமைகளற்ற மனதின் மௌனம், காயங்களை ஆற்றும் தனிமையின் கரம், இருள் சூழ்ந்த இந்த அறையில் என் நிழல் மட்டுமே என் துணை, சொல்ல முடியாத ரகசியங்களை சொல்ல என் இதயத்திற்கு கிடைத்த ஒரே மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மனிதர்கள். மனிதர்கள் இல்லை என்றால் நமது தனிமைதான் இனிமையாக இருக்கும். மனிதர்கள் இருந்தால் தனிமை என்று இருக்காது, யாருக்கும் தனிமை இனிமையாக இருக்காது, கஷ்டமாகவும் இருக்கும். கண்டிப்பாக மனிதர்கள் இல்லைன்னா தனியாகத்தான் இருந்தாகணும். எல்லாமே இனிமை காலத்தை கஷ்டமாக இருந்தாலும் அதுதான் உண்மைன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்ல வந்தாங்கன்னு எனக்கே தெரியல. குன்னூர்லேருந்து வீரகுமார். அடுத்து காரைக்கால் கீர்த்தி. தனிமை என்பது இனிமைதான், நான் இருப்பதே தனிமைதான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தில்லை விலாளன் குத்தாலம்லேருந்து, வாழ்க்கையில் தனிமையில்தான் அதிகம் வாழ்ந்துள்ளேன், எனவே தனிமையை பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, கொடுமைதான்னு சொல்லியிருக்காங்க. கடம்போடு வாழ்வு நல்ல பெருமாள். தனிமை ஒரு சுகமான தருணம்னு சவுந்தரராஜன் அனுப்பியிருக்காங்க. தனிமை சில நேரங்களில் இனிமையாக இருக்கும், சில நேரங்களில் கொடுமையாக இருக்கும், இடம் பொருள் ஏவல் பொறுத்து அமையும்னு சிவபுரி சோமசுந்தரம் சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, பாடல்கள்லாம் அருமையாக இருக்கிறதா ஒரு நேயர் அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்து டிஆர் பட்டினம் ரமேஷ். தனிமை எப்பொழுதும் இனிமைதான், நல்ல சிந்தனைகள் உருவாகும். நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு தெளிவான சிந்தித்து முடிவெடுக்க தனிமைதான் சிறந்த சூழலாக இருக்கும். நல்ல இசையை கேட்டு ரசிக்கலாம். இப்படி பல விஷயங்கள் நம் தனிமையில் இருக்கும்போது உணரலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கோமல் சரவணன். தனிமை இனிமைன்னு சொல்லியிருக்காங்க.

எல்எஸ்சி நிகழ்ச்சியில் அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க? அகரக்குந்தகை கார்த்திகேசன். தனிமை கொடுமையும் கிடையாது, இனிமையும் கிடையாது, ஒருவருக்கும் சில நேரங்களில் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

எல்எஸ்சி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவாக ஒரு மூன்று கமெண்ட்ஸ் வந்திருக்குது, யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜன் நஜ்முதீன் ஏற்கனவே பாதியிலே முடிஞ்சிட்டுன்னு சொன்னால் அவங்க கம்ப்ளீட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இறை தியானத்தில் ஈடுபடும் போது தனிமை இனிமை, மற்ற நேரங்களில் தனிமை கொடுமைன்னு சொல்லியிருக்காங்க. மேலக்கோட்டுச்சேரியிலேருந்து ரவுலின் மார்க்கஸ், எனக்கு தனிமை தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பஞ்சநதிக்குளம் கோவில் இளவரசன், தனிமை என்பது கொடுமை தான், தனிமை கண்டிப்பாக வெறுமை தான் தரும், தனிமரம் தோப்பாகாது, தனிமை சில நேரங்களில் ஆபத்து தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரையிலும் ஒரு 61 கமெண்ட்ஸ் வந்திருக்குது. வந்த கமெண்ட்ஸ் எதையுமே நம்ம மிஸ் பண்ணலை, எல்லாத்தையுமே படித்தாச்சு. எல்எஸ்சி நிகழ்ச்சியில் கமெண்ட் பண்ண அனைத்து நேயர்களுக்கும் காரைக்கால் பண்பலையின் சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நிறைவாக அனைத்து நேயர்களுக்காகவும் ஒரு பாடல்.

0: தங்க மாளிகை
1: தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நிறைவு பெறும் நிகழ்ச்சி எல்எஸ்சி ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 4 மணி.

0: தங்க மாளிகை
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ஊரும் உறவும். இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது மயிலாடுதுறை மாவட்டம் தேரழுந்தூர் கடை தெருவிலிருந்து நேரலையாக வலம் வர இருக்கு. அங்கு நிகழ்ச்சியை வழங்க காத்திருக்கிறார் நமது ஆர்ஜே எம்எம் கலியபெருமாள். வாருங்கள் நேர்களே, தேரழுந்தூர் செல்வோம்.
3: வணக்கம் புஷ்பகலா, இதமான ஒரு மாலை வணக்கம் உங்களுக்கும் சொல்லிக்கலாம், நம்ம நேயர்களுக்கும் சொல்லிக்கலாம். ஆமாங்க, இப்ப நீங்க சொன்னது போலவே அந்த தேரழுந்தூர் அப்படின்ற ஊர்ல தான் நம்ம இருக்கிறோம். தேரழுந்தூர் அப்படின்னால நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னும் ஒரு சில பேருக்கு தெரியலன்னா கூட ஒரு முக்கியமான ஒரு ஊர் தான் மயிலாடுதுறை மாவட்டத்துல. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா மயிலாடுதுறையில இருந்து ஒரு 9 கிலோமீட்டர் தொலைவில் பிரதான சாலையிலிருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த தேரழுந்தூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. தேரழுந்தூருக்கு என்ன ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்களே, இன்னாதே அப்படின்னு சொல்றீங்களா? ஆமாங்க, கம்பர் பிறந்த ஊர், கம்ப ராமாயணத்தை எழுதிய கம்பர் பிறந்த ஊர், ஒரு முக்கியமான ஒரு ஊரும் கூட. தமிழ் கவிஞரும் நூலாசிரியருமா இருந்த இவர் வந்து சமஸ்கிருதத்துல இயற்றப்பட்ட வால்மீகியுடைய ராமாயணத்தை தழுவி தமிழ்ல ராமாவதாரம் என்ற நூலை இயற்றியிருக்கார். பிற்காலத்துல அது கம்பராமாயணம் தான் இப்போ இது வரைக்கும் அழைக்கப்பட்டு இருக்கு. கம்பராமாயணத்தை படிச்ச பலரும் கம்பருடைய கவித்திறனை பாராட்டி இருக்கிறாங்க. கம்பருக்கு கல்வியில் தெரியும் கம்பன், கவி சக்கரவர்த்தி போன்ற பட்டங்களை சூட்டி இருக்கிறாங்க. கம்பருடைய கவித்திறனால் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்ற முதுமொழியும் இருக்குங்க. தமிழ் இலக்கியத்துல கம்பராமாயணமே மிகப்பெரிய இதிகாசம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த ஊர் தான் அந்த திருவழந்தூர் அப்படின்ற ஒரு ஊர். அவர் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டுல அவர் பிறந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஊர்ல தான் நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு நேரில் சந்திக்கிறதுக்காக. காரைக்கால் பண்பலையின் அந்த ஊர் உறவு நிகழ்ச்சிக்காக தொடக்கமா நம்ம சந்திக்கலாம். வணக்கங்க, உங்க பேர்?
4: ஜானகிராமன், பேரழுந்தூர்.
3: சொல்லுங்க ஜானகிராமன், உங்க ஊரை பத்தி ஒரு சிறப்பான சிறப்பை பத்தி நான் ஓப்பனிங்ல கொஞ்சம் சொல்லிட்டேன், சொல்லுங்க உங்களை பத்தி சொல்லுங்க, இந்த ஊரை பத்தி சொல்லுங்க.
4: விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. இது கம்பர் பிறந்த ஊர். கவி சக்கரவர்த்தி கம்பர் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணிலே அவதரித்தார். அவர் பிறந்த இடம் கம்பர்மேடு, தொல்லியல் துறையின் பாதுகாப்பில் இருக்கிறது. 1982 மற்றும் 1984 அகழ்வாய்வு செய்து அந்த காலத்து அந்த நாணயங்கள், அந்த ஓடு பானை மண்பாண்டங்கள், அது போன்ற சரித்திர 1000 ஆண்டுக்கு முற்பட்ட அவர் வாழ்ந்த காலத்தை ஒத்த அந்த பொருட்களை அகழ்வாய்வு மூலம் கண்டுபிடித்து தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார்கள். அதே போன்று கம்பர் கோட்டம் என்று ஒரு இடம் மாநில அரசு 1984 அதற்கு பிறகு 1999 கம்பர் திருமண மண்டபமாகவும் பெரும் பொருள் செலவில் உருவாக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டில் தற்போது இருந்து வருகின்றது.

0: நிகழ்வும் இதே தேரவந்தூர் பகுதியிலேயே இருக்கின்றது. கம்பர்கோட்டம் நுழைவாயில் இருக்கும் இடத்திலிருந்து இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கவிச்சக்கரவர்த்தி கம்பர் பிறந்த ஊர், காவிரி தங்கும் ஊர், கும்பமுனி சாபம் குலைந்த ஊர் என்று இந்த ஊரின் பெருமை தொடர்ந்து வருகின்றது. காவேரியம்மன் இதே ஊரில் மேற்கு பகுதியில் வைத்திருக்கின்ற பெருமாள் கோயிலில் பெருமாளுக்கு அருகிலேயே காவேரியம்மன் காவேரி தாயாராக வைத்திருக்கின்றார். கருடர் எப்போதும் பெருமாள் கோயிலுக்கு எதிரில் இருக்கும், ஆனால் தேரந்தூர் திருத்தலத்தில் பெருமாளுக்கு அருகிலேயே இருக்கின்றார். கருட விமானம் என்று சொல்லப்படுகின்றது. அத்திருமங்கை ஆழ்வாரால் அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே என்று பாடல் பெற்ற திவ்ய தேசம் பெருமாள் கோயில் ஆமருவியப்பன். அதே போல் ஊருக்கு கிழக்கு பகுதியில் மூவரால் பாடல் பெற்ற சௌந்தரநாயகி உடனுரை வேதபுரீஸ்வரர் சிவன் கோயில் இருக்கின்றது. இந்த ஊர் கிட்டத்தட்ட 14 ஊர் தலவரலாறுகளை ஒத்து இருக்கின்றது. சிவ வைணவ ஒற்றுமையை போற்றும் விதமாக சிவனும் பெருமாளும் சொக்கட்டான் ஆடியதாகவும் பார்வதி நடுவராக இருந்து பெருமாள் ஜெயித்ததாக சொன்னதால் சாபமுற்று மாடாக சபித்ததாகவும் அந்த மாடுகள் மலிந்திருந்த இடம் கோ மலிந்திருந்த இடம் கோமல் எனவும் மாடுகள் மந்தையாக இருந்த இடம் மாந்தை எனவும் அசிக்காடு என்னும் அகில் வனத்தில் மாடுகள் மறைந்திருந்த இடம் மறையூர் எனவும் கோ குடியிருந்த இடம் கோவங்குடி எனவும் தொழுவம் வைத்திருந்த இடம் தொழுதாளங்குடி எனவும் மேய்ந்திருந்த இடம் மேய்கிரிமங்கலம் எனவும் ஆனாங்கூர் திருவாலங்காடு திருவாவடுதுறை திருக்கொளம்பியம் என்று ஆ அல்லது கோ என்று மாடோடு சம்பந்தப்பட்ட பெயர்களாகவே இந்த பகுதியில் உள்ள தலங்கள் விளங்குகின்றது. இறுதியாக திருவேள்விக்குடியில் வேள்வி நடந்து திருமணஞ்சேரியில் திருமணத்தோடு இந்த சுபமாக இந்த வரலாறு முடிந்ததாக சொல்கிறார்கள். அதே போன்று கும்பமுனி சாபம் குலைந்த ஊர் என்று அகத்திய மாமுனிகள் பெருமாள் சிவன் இரு கோயில்களிலுமே அகத்திய முனி வீற்றிருக்கின்றார். அவருடைய சாபம் இங்கே அவர் வீற்றிருந்த ஒரு யாகத்தின் மூலம் இங்கே அது நீங்கியதாகவும் அதனால் இந்த சாபம் நீங்கிய ஊர் என்றும் சொல்வார்கள். நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப நன்றி. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு வருஷம் ஊரூர் நிகழ்ச்சி தேடி ஒவ்வொரு ஊரா தேடி போயிட்டு அந்த ஊருடைய சிறப்பை நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல உண்மையில அருகில் இருக்கிற எல்லா ஊர்களுடைய சிறப்பையும் எங்க ஊர் மட்டும் இல்லைங்க, திரையந்தூர் கம்பர் பிறந்த ஊர் மட்டும் இல்லைங்க, எல்லா ஊர் பக்கத்துல இருக்கிற எல்லாருக்குமே வரலாறு சிறப்பு மிக்க ஊர் தான் அப்படின்னு அடிச்சு தூள் பண்ணிட்டு போயிட்டாரு. ரொம்ப நன்றி. அடுத்து ஒரு ஐயா இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கங்க, போன் எண்ணிட்டே இருக்கட்டும்.
2: வணக்கம். நான் வந்து நோபில் ஐஸ்கார்னு பேரு.
1: நோபில் ஐஸ்கார்,
2: நோபில் ஐஸ்கார்னு பேரு. கிட்டத்தட்ட 50 வருஷமா அந்த ஊர்லயே மயிலாடுதுறையில பாசம் உள்ளவர்கள், நேசம்
1: உள்ளவர்கள்,
2: பாசம் உள்ளவர்கள் நேசம். இந்து முஸ்லீம்னு இங்க கிடையாது, ரெண்டு பேருமே
1: ஒண்ணுதான்.
2: சகோதர மனப்பான்மையோட பழுவாங்க, ரொம்ப அன்பானவர்கள். சிவனும் பெருமாளும் எதிரி தேவை
1: உடம்புல வேர்த்துல கை விட்டு அப்படியா? சரி, ஓகே. ஐஸ்ல அங்க மேரம் எடுத்துட்டு வருவீங்களா?
2: எடுத்துருவோம்.
1: இப்ப முன்னாடி நாங்களாம் ஸ்கூல் படிக்கும் போது 50 காசு, அதிகபட்சம் நான் ஸ்கூல்ல பிளஸ் டூ முடிக்கும் போது எல்லாம் 1 ரூபாய் வித்துது ஐஸ். இப்ப எவ்வளவு? 10 காசு. அங்க பக்கத்துல ஐயா சொல்றாங்க
2: இப்ப கூட முடியல. நிவேதா முருகங்கிறவர் வந்து
1: சரி சரி
2: ஓட்டு கேட்க வந்தாரு.
1: சரி, ஓகே. நம்ம ஐசி ஆகிறது உங்க குடும்பத்தை பத்தி நம்ம பேசுவோம். இப்ப வந்து ஐஸ் வந்து எடுத்துட்டு வரீங்க, ஒரு நாளைக்கு ஒரு இந்த பெட்டிக்குள்ளார எத்தனை ஐஸ் இருக்குங்க?
2: அது கிட்டத்தட்ட ஒரு 500 இருக்கும்.
1: 500 இருக்கும். இப்ப சேமியா ஐஸ், பால் ஐஸ், குத்து ஐஸ்ல இருந்து நிறைய வெரைட்டி எல்லாம் இருக்கும். பால் ஐஸ் எல்லாம் அவ்வளவு டேஸ்டா இருக்கும். உங்க பெட்டிக்குள்ளார இருந்து வெளில எடுத்து இப்ப அடிக்கிற வெயிலுக்கு எடுத்தோம்னு வச்சீங்களேன் குச்சிதான் வரும்னு நினைக்கிறேன்.
2: நல்லா கூலிங்காவே இருக்கும்.
1: கூலிங்காவே இருக்கும்.
2: அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உண்டு.
1: இப்ப அதுக்கு பெட்டிக்குள்ளார ஐஸ் எல்லாம் வச்சு கம்பெனி கொடுத்துருவாங்களா? சரி, ஓகே ஓகே. வந்து யாராவது இன்னைக்கு சின்ன பசங்க என்ன மாதிரி ரொம்ப சின்ன பையன் யாராவது காசு வந்து ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் நினைக்கிறேன், ஐஸ் என்கிட்ட ஒரு 8 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னா கொடுத்துருவீங்களா? ஐஸ்
2: வேணே காசு எல்லாமே கொடுப்பேன்.
1: அடுத்த டைம் எங்கேயாவது மாயரம் பக்கம் போகும்போது வளர்ச்சி புடிச்சு மாட்டீங்களா?
2: நிச்சயமா கேட்க மாட்டேன், காசு எல்லாமே கொடுப்பேன். நிறைய முஸ்லீம் பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஸ்கூல்ல படிக்கும் போது ஃப்ரீயாவே கொடுத்துருக்கேன்.
1: இன்னைக்கு
2: அவங்க எல்லாம் நல்ல நிலைமையில இருக்காங்க. எனக்கு 500 ரூபாய் 500 ரூபாய் சும்மா பையில வைக்கிறாங்க. நான் ஸ்கூல்ல படிக்கும் போது எனக்கு வந்து காசு இல்லாம நீ ஐஸ் எல்லாம் கொடுத்த அப்படின்னு ஒரு 30 வருஷம் மட்டும் கொடுத்த. இன்னைக்கு நான் பெரிய நல்ல நிலைமையில இறைவனவர்களால இருக்கேன் அப்படின்னு 500 ரூபாய் 500 ரூபாய் என் பையில கொண்டாந்து வைக்கிறாங்க.
1: ஓகே, பரவாயில்ல. அப்ப வந்து 50 காசு 1 ரூபாய்க்கு ஐஸ் கொடுத்ததுக்கு வட்டியோட சேர்த்து 500 ரூபாய் பணம் கொடுத்துறேன். சரி, ஓகே, ரொம்ப நன்றி. அடுத்து ஒரு பாய் இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கம் பாய்.
3: என் பேர் அலிகல் ரஹ்மான். இந்த தேர்தலுடைய ஜாமிய அமைச்சத்துடைய நிர்வாகியா இருக்கேன். இது என்ன பொறுத்தவரை இந்த நான் பிறந்த ஊரே இந்த தேர்தல் தான். சில பேர்

0: வீட்டுல பிறந்தாலும் வீட்டிலே பிறந்தாலும் 1968 வடக்கு வீதியில பிறந்தாலும் அது ஒரு சமத்துவபுரம். பிள்ளை முதலியார் நாய்
1: எல்லாம் எல்லாம்
0: சமத்துவபுரமா இருந்துச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன்னா இந்தியாவிலேயே சமத்துவமா உள்ள ஒரு ஊருன்னு சொன்னா அது இந்த தேர்லந்தூர் தான். இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர் எந்த சாதி பாகுபாடு இல்லாம அருமையா இருக்கிற ஒரே ஒரு சமுதாய ஒற்றுமைக்கு சமூக ஒற்றுமைக்கு திறம்பட இருக்கிற ஒரே ஒரு ஒற்றுமைக்கு வழிகாட்ட இருக்கிற ஒரு இன்னும் மேலும் மேலும் இதை சிறக்க எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப நன்றி. யாரும் யாரும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாருமே நாங்க ஒத்துமையா தான் இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு ஊரா தான் இந்த வந்து ஒரு தேரிழந்தூர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம் நேர்களே. நிறைய செய்திகள் நிறைய நிகழ்ச்சியா பேசுறதுல இங்க ஆள்லாம் இருக்காங்க. யாரு கவுண்டமணி செந்தில் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா நம்மளா ஸ்கூல் போகும்போது ஸ்கூல் படிக்கும்போது தியேட்டர்ல படம் பார்க்க டூரி நைகேஷ் போனோம்னா அந்த படத்துல எழுத்துறியில்னு ஒன்று எழுத்துக்கள் வரும் இல்லையா, எழுத்துறியில கவுண்டமணி செந்தில் இருக்கா பாரு அப்படின்னு நான் பார்த்துட்டு அது இருந்துச்சுனால சந்தோஷப்படுவோம். அப்படிலாம் இருந்த காலம், அப்படிலாம் நகைச்சுவா நாங்கெல்லாம் பேசுவோங்க அப்படின்னு வந்து முன்னாடியே வணக்கம் வச்சுட்டு போயிருக்காங்க. என்னெல்லாம் பேச போறாங்க அப்படின்னு தொடர்ந்து கேட்கணுமா அப்படின்னா எங்கேயும் போகாதீங்க, உங்க வீட்டு ரேடியோ பெட்டி பக்கத்திலே உட்காந்துருங்க, உங்க வேலையை பார்த்துக்கிட்டே. ஆமாங்க, இது கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3 இது ஊரும் உறவும். மயிலாடுதுறை மாவட்டம் தேரடந்தூர் அந்த கடைத்தெருல ஆர்ச்சி ஒண்ணு இருக்குங்க. அது கம்பர் கோட்டத்துக்கு செல்லக்கூடிய அந்த ஆர்ச்சி அந்த கடைத்தெருல தான் இருக்கு. அந்த கடத்துல நின்று நம்ம ஆர்ச்சி கிட்ட நின்று நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். இது காரைக்கால் பண்பலையில் ஊரும் உறவும்.
2: மாமாவும் பொண்ணக்கோடு

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும்
5: பாட்டு.
4: நாளை மாலை 6:45 கோட்டிச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட், காரைக்கால் செல்லூர் அன்புமகால் ஏசி வழங்கும் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்தி வழங்குகிறார் காரைக்கால் துணை மாவட்ட ஆட்சியர். நாளை மாலை
3: இனி அங்கே இங்கே எங்கேயும் போக வேண்டாம், எல்லாமே இருக்கு நமது கோட்டிச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட்டில்.
6: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்புமகால் ஏசி, விஐபி நகர், செல்லூர், காரைக்கால்.
4: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
7: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் இன்சொல் அமுது, தார்பாய்கள், கிரீனெட் ஹோஸ், நரம்புவேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
8: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, காரைக்கால்.
4: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. இணைந்திருக்கிறோம் நேயர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 ஊரும் உறவும். இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது மயிலாடுதுறை மாவட்டம் தேரழந்தூர் கடை தெருவிலிருந்து நேரலையாக வளம் வந்துட்டு இருக்கு. வாருங்கள் நேர்களை, மீண்டும் இணைவோம் நேரலையில்.
10: ஆமா புஷ்பகலா, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இந்த பகுதி நேயர்கள். ஆமாங்க, இந்த திரளந்தூருடைய அந்த கடைத்தருவில் இருக்கக்கூடிய கம்பர் கோட்டத்துக்கு செல்லக்கூடிய வழியில அந்த ஆர்ச் ஒண்ணு இருக்கு, அந்த ஆர்ச்சுடைய நிழல்ல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். நிறைய நேர்கள் பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. முன்னாடியே ஒருத்தர் வந்தார், ஒரு முனியம்காலுக்கே வந்தார். எங்க காரைக்கால் எப்பம்லேருந்து யாரோ வரப்போறாங்களாம் 5 மணிக்கா அப்படின்னாரு. என்னங்க 5 மணிக்குன்னா என் பைக் சாவி நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன், அது 4 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவுப்படுத்திட்டு இருந்தோம். அங்க பக்கத்துல மெக்கானிக் சீட்ல ரெடி ஓடி இருந்தது, நான் கேட்டு வந்தேங்க அப்படின்னாரு. ஜூஜூ நல்ல வேலைங்க, நான் முன்னாடியே வந்தேன் அப்படின்னு ரொம்ப
11: தொடர்ந்து
10: ஓகே. இப்ப இந்த பகுதியில பாத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா குத்தாலத்துல இருந்து இந்த பிரதான சாலையில மயிலாடுதுறை சொல்லக்கூடிய சாலையில அப்படியே உள்ள நான் வரும்பொழுது இங்க ONGC இந்த இதெல்லாம் எல்லாமே பக்கத்துல இருக்கு. பக்கத்துல வயல் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் நெல் தான் அதிகமா இருக்கு, வேற பயிர் எல்லாம் பயிரிடுறது இல்லையா?
11: நெல் பயிரிட்டு இருக்காங்க, பருத்தி பயிரிட்டு இருக்காங்க, மற்றபடி கரும்புல பாத்தீங்கன்னா பயிர் பகுதியில் கிடையாது, நெல் தான் அதிகமா பயிர் பண்ணிட்டு இருக்காங்க.
10: முப்பகமும் இருக்கும்,
11: முப்பகம் இருக்கு.
10: ரொம்ப நன்றி. அடுத்து ஒரு ஐயா இருக்காங்க, பாதி சட்டை திறந்து விட்டுருக்காரு, ஏன்னு தெரியல, கேக்கல அவர்த்திய பட்டன் இல்லையா?
12: வணக்கம். வெக்காலமா இருக்கு,
10: வெக்காலமா இருக்குது. இப்ப நாளும் புல் தருது, எனக்கு வெக்காத. அப்ப எனக்கு விட்டு தனியா வெயில, என் பக்கத்துல மழை பெய்யுதா, உங்க பக்கத்துல வெயில் அடிக்குதா?
12: சிறப்பு அம்சம் என்னன்னா சிவன் பெருமாளும் நல்லா காட்சிக்க தரக்கூடியவங்க.
10: அதெல்லாம் சொல்லிட்டாங்க ஐயா, முதல்ல உங்க பேர்

0: சொல்லுங்க தங்கராசு. ஒரு படத்துல தங்கராசு பேர் வந்தது, பூ படம் நினைக்கிறேன். பூ வந்த படத்துல வந்து தங்கராசு, தங்கராசு மாமா, தங்கராசு மாமா அப்படின்னு. உங்களை யார் கூப்பிடுவா அப்படி தங்கராசு மாமான்னு?
1: நீங்க பெற்றவங்க வச்ச பேர் தான்
0: தங்கராசு மாமான்னு யாரு கூப்பிடுவாங்க?
1: என்ன யாரும் கூப்பிட மாட்டாங்க.
0: மாமான் யாரும் கூப்பிட்டதே இல்லையா?
1: முறப்பொண்ணு கிடையாது.
0: முறை பொண்ணுதான் கூப்பிடணுமா தங்கராசுன்னு? முறை பையன் யாரும் இல்லையா?
1: முறை பொண்ணு
0: ஏன் ஓடுறீங்க இப்படி எல்லாம் கேட்டீங்கன்னா நான் பின்னங்கால் படையில வீட்டுக்கு ஓடிடுவேன்றீங்களா? இப்ப என்ன பண்றீங்க ஐயா?
1: எலக்ட்ரிஷியன்.
0: எலக்ட்ரிஷியன் கையில பையில எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு பேனா மாதிரி ஒரு இது டெஸ்டர் வச்சிருக்கோம், தலைகீழ வச்சிருக்கீங்க. பெண்ணு பாக்குறதுக்கு பொண்ணு கிடைக்கலன்னா பத்து வண்டி செருப்பு தேஞ்ச அளவுக்கு நான் பொண்ணு தேன்னண்டா அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து நிறைய வந்து ஆன்லைன் மூலமா, தரகர் மூலமா, இல்ல சொந்தக்காரங்க மூலமா அப்படி எல்லாம் வந்துருச்சு இல்லையா? இப்ப என்னதான் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சவங்களா பார்த்து அவங்க மூலமா சொல்லி அப்படி பார்த்ததுதான் கிராமப்புறங்கள்ல இன்னமும் இருக்கு.
1: இன்னமும் இருக்கு.
0: நீங்க அப்படிதான் இருக்கீங்க?
1: நானும் அப்படிதான் இருக்கேன். மாத்திக்கல
0: பொண்ணு எப்படி வேணும்னு உங்க பையன் தான் கேட்கணும், உங்கள்ட்ட கேட்க
1: முடியாது.
0: நன்றி தங்கராசு ஐயா, ரொம்ப நன்றி. அடுத்து ஒரு ஐயா இருக்காங்க, உங்க கிட்ட வாங்க ரோட்டுக்கு போவேன். ஐயா வணக்கம், உங்க பேருங்க?
2: ராஜப்பா.
0: ராஜப்பா, நேத்து கூட எங்க ஏரியா பக்கத்துல நாடகம் ஓடிட்டு இருந்தது கூட பார்த்தோம். அந்த பேரே ராஜப்பா, ராஜ வேஷம் தான் போட்டுட்டு இருந்தாரு. உங்க என்ன பண்றீங்க ராஜப்பா ஐயா?
2: கொட்டா கட்டுற வேலை, வீடு கட்டுற வேலை பார்த்துட்டு இருக்கோம்.
0: ஓகே. ஏன்னா ஒரு இப்பதான் நிறைய பேர் அது வந்து ஓட்டு, அதாவது வந்து கூரை வீடா இருந்து ஓட்டு வீடா வந்து கூரை வீடா வந்து அடுத்து இப்ப மாடி வீடுகளா போயிடுச்சு. இப்ப கொட்டை கீத்து வச்சு கட்டுற மாதிரி யாரும் அதிகமா இல்ல.
2: சீட்டு தான் போடுறாங்க.
0: ஓகே, அப்படியே மாறிக்கிட்டீங்க?
2: ஆ, மாறிட்டோம்.
0: தொழிலுக்கு ஏத்த மாதிரி.
2: ஆமா,
0: சிமெண்ட் ஷீட் வச்சு போட்டுருவீங்க?
2: ஆ, போட்டுருவோம்.
0: ஓகே, எல்லாமே நீங்களே
2: சீட்டு போட்டு
0: நீங்களே எல்லாம் செஞ்சிருவீங்களா?
2: எல்லாம் செஞ்சிரும்.
0: இப்படி கான்ட்ராக்ட் வேலை பண்றீங்களா, தனியா பண்றீங்களா?
2: கான்ட்ராக்ட் கிடையாதுங்க. நான் வேலை பார்த்தா சம்பளம் கொடுத்துருவாங்க.
0: ஓ, நீங்க வேலைக்கு போறீங்க?
2: உங்களுக்கு வர்றேன்னா நீங்க சம்பளம் கொடுத்துருவீங்க.
0: நான் தான் கொடுக்கணும்.
2: நான் அதே போல
0: எனக்கு வேலைக்கு வரீங்க, நான் காசு கொடுக்க மாட்டேன்
2: சொல்றாங்க.
0: சரி, ஓகே. ராஜப்பா ஐயா, சின்ன வயசுல எல்லாம் சினிமா பாக்கணும் அப்படின்னா எங்கேயாவது ஒரு ஊருக்கு மாயாரம் போகணும் அப்படின்லாம் இருந்திருக்கோம்.
2: மாயாரம் போவோம். மாயாரம் 35 காசு டிக்கெட் நான் பாத்துருக்கேன்.
0: 35 காசு
2: குடியிருந்த கோயில். அப்படி எம்ஜிஆர் படம்னா போயிடும், எந்த திருவாரூர் இருந்தாலும் போயிடுவான்.
0: போயிடுவீங்க?
2: போயிடுவோம்.
0: ஓகே, ஓகே. சரி, ஓகே. இப்ப நான் வந்து கிராமப்புறங்கள்ல அதுவும் இந்த மாதிரியான சித்திரை மாதங்கள்ல, ஆடி மாதங்கள்ல, இந்த மாதங்கள்லாம் வந்து நிறைய நாடகங்கள் எல்லாம் நடக்கும். பள்ளி திருமணம், அர்ஜுன மயானம்
2: நாடகம் நடக்க போகுதுங்க.
0: என்னைக்கு?
2: சென்னை நல்லூர்ல பக்கத்துல கிராமத்துல.
0: கிராமத்துல
2: நாளைக்கு அரிச்சந்திரா நாடகம் நடைபெறுது.
0: சரி,
2: இந்த ரோட்ல மெயின் ரோட்ல போனீங்கன்னா அங்க இருக்கு கோயில். இப்ப விசேஷம் நடந்துட்டு இருக்கு.
0: இப்ப என்ன நாடகம் பார்க்க போ சொல்றீங்க?
2: நான் அந்த பந்தல் எல்லாம் போட்டுட்டு வந்தேன், அதனால நான் சொல்றேங்க.
0: ஓகே, இப்ப நான் வந்து இன்னைக்கு கடத்துற பக்கமா சுத்திட்டு நைட்டு போய் நாடகம் பாக்க அங்க சென்னிநல்லூருக்கு போனேன்னா எங்க வீட்டுல நாடகம் நடந்துறான். நீ டியூட்டிக்கு போறேன்னு தயாரா வந்து போறேன்னு சொல்லிட்டு எங்கேயா போனேன் அப்படின்னு. சரிங்க, இப்ப இருக்கிற பசங்களுக்கும் அப்ப உள்ள நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய அப்பா அம்மாக்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து, ஏன்னா முகத்துல மீசியே வைக்க மாட்டாங்களா அப்பா முன்னாடி, அப்படிலாம் ஒரு பயம் இருந்து ஒரு மரியாதை இருந்தது.
2: கல்யாணம் பண்ற வரைக்கும் அடிச்சு வளர்த்தாரு.
0: கல்யாணம் பண்ற வரைக்கும் யார
2: என்ன?
0: நீங்க
2: கல்யாணம் பண்ற வரைக்கும். இப்ப என்னன்னா நம்ம புள்ள என் புள்ள என்ன மதிக்க
0: மாட்டான். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்றீங்க?
2: வளர்ச்சி, நாகரிக வளர்ச்சி தான்.
0: நாகரிக வளர்ச்சி தான், அதுதான் காரணம். பெத்தவங்க பெற்றலாம் கேட்காம, ஏன்னா ஊர் சுத்திட்டே இருந்ததுனால.
2: ஆமாங்க,
0: அதனால இப்படி ஆயிடுச்சு.
2: ஆயிடுச்சுங்க.
0: நீங்க பெத்தவங்க பெற்று கேட்டதுனால ஓரளவுக்கு பண்பட்டு இருக்கீங்க.
2: இன்னைக்கு நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கீங்க? சரி, ஓகேங்கய்யா. ஸ்கூலுக்கு எல்லாம் போனது இல்லையா? அப்ப
2: நானா? நான் 10th வரைக்கும் படிச்சிருக்கேன்.
0: ஓல்ட் எஸ்எஸ் என்ன சொல்லுவாங்க அப்ப?
2: 10th.
0: ஓகே, அப்ப உள்ள பத்தா
2: ஓரளவு படிப்பேன்.
0: ஓரளவு படிப்பீங்களா?
2: தமிழ் படிப்பேன். இப்ப கண்ணு சரியா தெரியல.
0: தெரியல? சரி, ஓகே. நான் கையில படிக்கலாம் சொல்ல மாட்டேன், பயப்படாதீங்க. இதுதான் பரவாயில்ல, எனக்கு இங்கிலீஷ் எனக்கு தூரம் இங்கிலீஷ்லாம், ஆனா நானே ஓடிடுவேன். நீங்க இங்கிலீஷ்ல பேசினா கூட. சரிங்க, நன்றி ராஜப்பா ஐயா. நீங்க வேலைக்கு போலியா?
2: நன்றி, வணக்கம். இன்னைக்கு போலீங்க? நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன்,
0: அதனால போல.
2: ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு வந்தேன், அதனால நான் போல. இல்லன்னா நான் இந்த கோயில்லதான் வேலை பார்ப்பேன்.
0: பாத்துட்டு இருப்பீங்க?
2: ஆமா.
0: ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்குங்க?
2: ஒரு நாளைக்கு வந்து 900 ரூபாய் கிடைக்கும். 900 ரூபாய்
0: சாப்பாடு.

0: போட்டுருவாங்களா?
1: சாப்பாடு போட்டுருவாங்க, டிஃபன் வாங்கி கொடுத்துருவாங்க, எல்லாம் செஞ்சிருவாங்க.
0: செஞ்சிருவாங்க. ஓகே. அப்படியே மறக்காம அம்மாட்ட கொண்டு காசு கொடுத்துருவீங்களா?
1: கொடுத்துருவோம்.
0: 900 கொடுத்துருவீங்களா?
1: 900 நானும் 600 எனக்கு வந்து 200 போடுங்க.
0: தனியா மேற்படி மேற்படிக்கு
1: மேற்படிக்கு
0: போயிடும்.
1: மேற்படிக்கு பாக்கி 700 ஒன்னா வீட்டுல கொடுத்து
0: கொடுத்துருவீங்க. அம்மா இருந்தாங்க கண்டிப்பா நான் கேப்பேன். சரி ஓகே பரவாயில்ல. ரொம்ப நன்றி ராஜப்பாயா, பாத்து வேலை செய்யுங்க.
1: நன்றிங்க ஐயா.
0: நன்றி நன்றி. அடுத்து வணக்கம், உங்க பேருங்க?
2: பாலகிருஷ்ணன்.
0: பாலகிருஷ்ணன் என்ன பண்றீங்க?
2: எலக்ட்ரிஷியன் பிளம்பிங் பண்றேன்.
0: கரெக்டா எல்லாருமே டெஸ்ட் தான் தலைகீழ வச்சிருக்கீங்களா? என்ன காரணம்? பாலகிருஷ்ணன் ஓகே. இப்ப பொதுவா பாத்தீங்கன்னாலே கரண்ட் அப்படி இல்லைன்னா வந்து ஐயோ போச்சே, கரண்ட் போச்சு, பயங்கரமா குளிர்காலமா இருந்தாலும் மழை காலம் இருந்தாலும் வெயில் காலமா இருந்தாலும் கரண்ட் இல்லைன்னா இருக்க முடியாத சூழ்நிலை தான் எல்லாருமே இருக்காங்க. இப்ப அது வந்து பொதுவா வந்து பாதுகாப்பா ஒரு ஒரு சுவிட்ச் போர்டையோ இல்ல மின்சாதன பொருட்களையோ பாதுகாப்பா இருக்கணும்னா மக்கள் இருக்கணும்னா என்ன செய்யலாங்க?
2: உயரமா வச்சு நல்லா தண்ணி படாத இடத்துல வச்சுருந்தேன் அளவுக்கு பாதுகாப்பா அந்த பாடி இடத்துல எல்லாம் பத்தா கொடுத்துட்டா மாத்தி கொடுக்காம கொடுத்தா கரெக்டா இருக்கும்.
0: பொதுவா இன்வெர்டர் வந்து கீழே வைக்கும் போது வீட்டுல பசங்க இருந்திருக்காங்க கையை வச்சாங்கன்னா சில பேர் மேல தூக்கி வச்சிருவாங்க.
2: அது கைய வச்சோம்னா சார் பேட்டரி ரெண்டு பக்கம் தொடக்கூடாது. இந்த சிவப்பு வந்து ரெண்டு பேட்டரி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்களா, ரெண்டு தொட்டதான் அடிக்கும். வேற ஒண்ணும் செய்யாது,
0: தனியா ஊத்துதெல்லாம்
2: தனியா தான் அதெல்லாம் ஒண்ணு செய்யாது. ஒண்ணு தொட்டா ஒண்ணு செய்யாது, ரெண்டு தொட்டதான் அடிக்கும். அதுல ஒன்னாவது சார் ஒன்றுக்கு அதுக்குள்ள போய் இது இருக்கு மூடி கொடுத்தோம் பாருங்க, மூடி வந்துருச்சு, இதை வச்சு மூடி பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
0: வீட்டு அம்மா மேல ரொம்ப பயமோ?
2: அதெல்லாம் இல்லையா.
0: வீட்டம்மா எங்க வீட்டுக்கார அம்மா உங்க ஒய்ஃபு ரொம்ப பொறுமையா பேசுறீங்களா? தரணும் இருக்கிற வேலைக்கு தானே போச்சோம்னா அங்க என்ன ரேடியோல போய் பேசிட்டு இருக்கா அப்படின்னு கேள்வி
2: கேட்பான்னு
0: பொறுமையா பேசுறீங்களா?
2: பொறுமையா பேசுறீங்களா?
0: சரி நீங்க சப்போஸ் நீங்க கேக்குற வேலையை முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டா ஒரு 600 சம்பளம் அப்படின்னு
2: மாவட்டத்தில்
0: தேரடந்தூர் அப்படின்ற ஊர்லதான் நம்ம இருக்கிறோம். இந்த தேரடந்தூர் எங்க இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த தேரடந்தூருடைய கடைத்தெருவில் இருக்கக்கூடிய கம்பர் கோட்டத்தில் கூடிய ஒரு ஆர்ச் ஒன்று இருக்குங்க. அந்த ஆர்ச்சு கீழே இருந்துதான் நிழல்ல இருந்தா நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். இது காரைக்கால் பண்பலையில் ஊரும் உறவும்.

காரைக்கால் பண்பலை 100.3. இனி தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்களை, இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது மயிலாடுதுறை மாவட்டம் தேரழந்தூர் கடை தெருவிலிருந்து நேரலையாக வலம் வந்துட்டு இருக்கு. வாருங்கள் நேர்களை, மீண்டும் இணையலாம் நேரலையில்.
4: ஆமா புஷ்பகலா, ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இந்த பகுதி நேயர்கள். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்பாக நம்ம வந்து அப்ப செவ்வானம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி இருக்கும் போது வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னைக்குதான் அங்க வந்திருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. சில பேர் கொஞ்சம் கூச்சப்பட்டுட்டே போனாலும் ஒரு சில பேர் வந்து ஐயோ நம்ம குரல் வானொலியில ஒழிக்கிறே அப்படின்ற ஒரு ஆசையில நம்ம கூட பிணைஞ்சு பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஒரு ஐயா இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கம். உங்க பேர்?
5: வணக்கம், என் பேர் பாஸ்கரன். இங்க கடை வச்சிருக்கேன்.
4: என்ன கடை வச்சிருக்கீங்க?
5: பெட்டி கடை வச்சிருக்கேன்.
4: பெட்டி கடை? மேலையும் கீழே டோர் இருக்கும், லாக் பண்ணிட்டு போயிருவாங்க.
5: அது மாதிரி இல்ல, இது கடை மாதிரி.

0: முன்னாடி போகணும்னு ஆசைப்படுவாங்க. நான் பேசுறது எல்லாருமே பின்னாடி போயிட்டு இருக்கேன். நான் உங்களை நோக்கி வந்துட்டே
1: இருக்கேன்.
0: அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க முன்னேறினாதான் நாங்க முன்னேற முடியும் இல்லையா? ரெண்டு பேருக்கும் என்ன
1: நீண்ட நாள் நேரம் செவிக்கு உணவு இல்லாத போது வயிற்றுக்கும் ஈயப்படும். அந்த செவிக்கு உணவு கொடுக்கிற காரைக்கால் எஃப்எம்க்கு வாழ்த்துக்கள், நன்றி. காரைக்கால் எஃப்எம் மென்மேலும் வளர வாழ்த்துக்கிறீங்க.
0: சரி, ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம். வாங்க, என்ன ஒண்ணு புரியுங்க, வியாபாரம் போயிருமா?
1: அதெல்லாம் ஒண்ணு
0: கஸ்டமர் யாரும் கியூல நிக்கிறாங்களா? ஏன்னா பொது பொதுவா பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம்லதான் ஒரு 5 மணி 6 மணிக்கு மேலதான் மக்கள் கூட்டம் கடத்துறதுல வரும் இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா இப்போ இப்ப வந்து இன்னும் வெயில் காரணம் இல்லைன்னா மத்த நேரம் மறந்த நேரத்திலேயே கூட்டம் வந்துடும். இப்ப நம்ம பக்கத்துல கூட ஒரு பானிபூரி கடையில ஒரு
1: பானிபூரி கடையில எல்லா ஊர்லயும் கூட்டமா தான் இருப்பாங்க.
0: கூட்டமா தான் இருக்கும். ஓகே இல்லையா? ஓகே, எப்பயும் ஒரு நண்பர் அடுத்து பேசுறதுக்காக இருக்காரு. முன்னாடியே வந்தாரு, அவங்ககிட்ட பேசுறேன், அதுக்குள்ள 4 பானிபூரி உள்ள தள்ளிட்டு வந்துருவான் அப்படின்னு கடைப்பக்கம் போயிட்டு தள்ளிட்டு தான் வந்திருக்காரு. சரி, ஓகே, வியாபாரத்தை கவனிங்க. குட்டி கடையா இருக்கணும் திடீர்னு பெரிய வலிய கடையா மாத்துங்க.
1: மாத்துவங்க
0: நல்ல வேலை. முதல் முதல்ல இல்ல, முதல் கொடுங்கன்னு கேட்காம விட்டீங்களே,
1: அதெல்லாம் கேட்க மாட்டோம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: வாழ்த்துக்கள், நன்றி,
0: நன்றி. அடுத்து பானிபூரி சாப்பிட்டாரு இல்லையா, அவரை சந்திப்போம். நம்மளை பாக்க வச்சு சாப்பிட்டாரு, வயிற்று வலியும் அவருக்கு. முன்னாடி பயமுறுத்தலைங்க, சும்மா சொன்னேன். வணக்கம், உங்க பேருங்க?
2: வணக்கம் சார், என் பேரு அறிவுலிங்கம் சார்.
0: அறிவுலி,
2: அறிவுலிங்கம்,
0: அறிவுலிங்கம். ஓகே, என்ன பண்றீங்க
2: சார்? போட்டோ ஸ்டுடியோ.
0: போட்டோ ஸ்டுடியோ எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க?
2: ஒரு 15 வருஷமா.
0: ஓகே, எங்க தொழில் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எந்த ஒரு தொழிலையும் நம்ம செய்ய முடியும் இல்லையா? இப்ப வந்து கிட்டத்தட்ட 15 வருஷங்கிறப்ப இன்னைக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் ஒரு கேமராமேன் வந்து கழுத்தை வலிக்கும், மாத்தி மாத்தி லெப்ட் சைடு தோல்ல வைப்பாரு, இது வைப்பாரு, அவ்வளவு பெரிய கேமரா எல்லாம் இருக்கும். இன்னைக்கு சிம்பிளா போயிடுது. ரெண்டாவது கல்யாணம் நடந்ததுனாலே ஸ்டுடியோக்காரரை கூட பார்க்காம சில பேர் வந்து செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணி இதை வந்து எங்களுக்கு எடிட் பண்ணி கொடுங்க.
2: சிரமமா தான் இருக்கு. நாங்க எடுத்துட்டு இருக்கும்போது மொபைல்ல கொடுத்து ரொம்ப எங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க.
0: என்னதான் இருந்தாலும் நீங்க இந்த லைட்டிங் எல்லாம் போட்டு நீங்க எடுக்கிறப்ப ஒரு வித்தியாசமா இருக்கும்.
2: கண்டிப்பா, ஆமா சார். போக்கஸ் லைட்டும் 4 லைட்டு போட்டுட்டு இந்த போட்டோக்கும் வீடியோக்கும் நம்ம விட்டு எடுப்போம். குரூப் எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் வந்து மொபைல் கொடுத்து எடுத்து சொன்னாங்க. எங்களுக்கு எடுக்க முடியாத சூழ்நிலை நேரத்துல வருது.
0: ஒரு விஷயம் என்னன்னா, கண்டக்டர் சொல்லுவாங்க, கண்டக்டர் இருக்கும்போது படியில நிக்கிறவங்க எல்லாம் தம்பி மேல வாங்க மேல வாங்க மேல வாங்கன்னு வாழ்க்கைக்கு ஒரு தத்துவத்தை, அவர் வந்து படியிலேருந்து மட்டும் மேல வாங்கன்னு சொல்ற மாதிரி தெரியல, வாழ்க்கைக்கு மேல வாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைச்சது உண்டு. அதே போல நீங்க வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை போட்டோகிராஃபர் தான் சொல்லி கொடுக்குறாங்க மாப்பிள்ளைக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன அப்படிங்கறது நீங்க தான் சொல்லுவீங்க. என்ன என்ன சொல்லுவீங்க தெரியுமா? தெரியுமா சொல்லவா? மாப்பிள்ள நல்லா சிரிச்சிக்கீங்க அப்படிம்பீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவர் முடிஞ்சிருச்சு, கிழக்காம உட்காந்துருன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில சிரிப்பே வராது. அந்த விஷயத்த நீங்க தான் சொல்றீங்க இல்லையா? பாத்து இவ்வளவு நாள் இந்த தொழில 5 வருஷமா இருக்கையா, எனக்கு தெரியாது, இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்றீங்களா? சரி, ஓகே. கல்யாணத்துல சில பேர் வந்து ஆர்டர் கொடுப்பாங்க, எனக்கு அப்படி வேணும் இப்படி வேணும் அந்த டிசைன்ல வேணும் இந்த டிசைன் வேணும்னா போட்டோ கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா கல்யாணம் முடிஞ்சு பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த ஆல்பம் வந்து அப்படியே இருக்கும்,
2: நிறைய இருக்கும்.
0: எவ்வளவு நாள் வரைக்கும் அதிகமா உங்களுக்கு இருந்திருக்கு?
2: ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேல 10 வருஷத்துக்கு மேல
0: அப்படிலாம் இருக்கா?
2: இன்னும் பேக்கேஜ் எல்லாம் வச்சிருக்கேன்.
0: எனக்கு 2010 மேரேஜ், கல்யாணம் ஆன ஒரு அந்த செலவுல அப்ப உள்ள சுச்சுவேஷன்ல வந்து என்னால அந்த ஆல்பத்தை போய் ஸ்டுடியோல போய் வாங்க முடியல. என்னுடைய பெரிய குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம், பையன் பெரிய பையன் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 வயசு அவர் ஆனதுக்கு அப்புறம் அப்படின்னா 4 வருஷம் கணக்கு நடத்துறாரு. அது ஸ்டுடியோக்காரர் இன்னும் கேட்டாரு, எங்க பையன் போட்டோ கல்யாண போட்டோ பாக்கணும்னு சொன்னா நான் வாங்குறதுக்கு வந்துருக்கீங்களான்னு
2: கேட்டாரு. அது மாதிரி நிறைய நடந்திருக்கு சார்.
0: நடந்திருக்கு,
2: ஆமா சார். எல்லாம் பேக்கேஜ் எடுத்து வைக்கிறதுக்கு முடியல, ஏன்னா கம்ப்யூட்டர் சிஸ்டம் எல்லாம் இப்பெல்லாம் முன்னாடியே ரோல் சிஸ்டம்லாம் எடுத்து வச்சிருப்போம் சார், கேசட்லாம் வச்சிருப்போம். இப்ப அதே மாதிரி இல்ல, மெமரி கார்டு சிஸ்டம்ங்கிறதுனால எப்ப வேணாலும் எல்லாரும் அவ்வளோ எடுத்து பேக்கேஜ் ஆயிடலாம்.
0: எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சிருப்பீங்களா?
2: கொஞ்சம் முடிஞ்ச அளவு சேவ் பண்ணி வச்சிருப்போம் சார். ஒரு 3 மாசம் ஒரு 6 மாசம் வச்சிருப்போம். அதுக்கப்புறம் இருந்ததுன்னா நாங்க இன்னொரு இடத்த கொடுத்து வச்சிருப்போம். அவங்க அந்த போட்டோ காப்பி அவங்க கம்ப்யூட்டர் ப்ராப்ளம் டெலிவரி பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் முடிஞ்சிடும். அப்புறம் போய் ஏதாவது கேஸ் பிரச்சனை தான் வரும், பஞ்சாயத்து பிரச்சனை நிறைய வரும்.
0: இப்ப நாங்களாம் ஒரு நிகழ்ச்சிக்கு தகுந்த மாதிரி பாடல்கள் வந்து நாங்க லைவ் ஸ்டுடியோல இருந்து போடுவோம். அதே மாதிரி கல்யாணத்துல சில கேசட் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து என்னமோ 100 வருஷம் 10 வருஷம் லவ் பண்ணி அந்த பொண்ணை மேரேஜ் பண்ண மாதிரி அரேஞ்ச் மேரேஜாவே இருந்தாலும் பாட்டு எல்லாம் அவ்வளவு பெர்ஃபெக்டா போடுறீங்களே, ரசனை அதிகமா?
2: பாட்டுலாம் கொஞ்சம் நம்ம எல்லாமே நெட்ல யூடியூப்ல வந்துருது சார். எல்லாமே நெட்டு திருமணம்னு போட்டுட்டோம்னா அமைப்பு கிட்டத்தட்ட 25 பாட்டு
0: வந்துருது.
2: தேவைப்படும் போது அவங்களுக்கு இந்த சுச்சுவேஷன் பாட்டுக்கு இந்த இது போடணுங்கிறத நாங்களே சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு கிட்ட கிட்ட எடிட் பண்ணி அவருக்கு பாட்டிட்டு கொடுத்தோம். திருப்தியா தான் சார் அவங்க.
0: சில நேரத்துல மாப்பிள்ள வந்து பெரிய அளவுக்கு மினிமம் பாத்தீங்கன்னா 4 டைம் பவுடர் அடிப்பாரு, அவ்வளவுதான். ஆனா பெண்ணு பாத்தீங்க அப்படின்னா மேக்கப் அப்பெல்லாம் நிறைய மேக்கப் சென்டர் எல்லாம் நிறைய லெவல்ல வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? அவங்களாம் அதிகப்படியான மேக்கப் போட்டு வந்துருக்கும் போது லைட்டிங் எல்லாம் அதிகமா போடும்போது

0: போடுது, அவங்க மேக்கப் கலையெல்லாம் ஆரம்பிச்சிடும். இப்ப அப்ப பாத்தீங்கன்னா அப்ப பெண் வந்து திடீர்னு போய் மணமக்கள் அறையில போய் பார்க்கும்போது என்ன அந்த அந்த அவங்க மேக்கப் உமன் வந்து எனக்கு போட்டு விட்ட மாதிரி எனக்கு இல்லையே அப்படின்னு நினைக்கும் பொழுது அதெல்லாம் ரொம்ப அழகா மேட்ச் பண்ணிடுறீங்களா அதுல கேத்தர்ல? எப்படி
1: அது வந்து அது கூட எடிட்டிங் சாப்ட்வேர்லாம் இருக்கு சார், கொஞ்சம் அது வந்து எடிட் பண்றது போடுறது ஆல்பம் சார். அதே மாதிரி இந்த ஸ்பாட்டிங்ல என்னென்ன இருக்குங்கிறத கம்ப்யூட்டர்ல நாங்கள் எடிட் பண்ணி ஆல்பம் அந்த அந்த கலர்கேஷன் கரெக்டாக கொடுத்து பிரிண்ட் விட்டுருவோம்.
0: உண்மைதான், உண்மையிலேயே ஸ்டுடியோக்காரங்களை பாராட்டணும். எனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்குறப்ப இந்த மாதிரி என் போட்டோ கொண்டு கொடுக்கும் போது நல்லா இருக்கலாம் பல பலன்னு அடிச்சு வெள்ளையா இருக்கிற மாதிரி அந்த போட்டோ இருந்துச்சு. நம்மளே கொடுத்து அனுப்புமே அப்படி சொல்லி கொடுத்து நான் எதே சேதம் கொடுத்து அனுப்பினா. ஆனா நேரா பொண்ணு வீட்டுக்கு போனப்ப வந்து பயங்கர என்னங்க மாப்பிள்ள இவ்வளவு கருப்பா இருக்காரு, அந்த அளவுக்கு கருப்பு இல்ல இவ்வளவு கருப்பா இருக்காருன்னு இது பண்ணாங்க. அப்ப பழைய தூக்கி ஸ்டுடியோக்காரர் மேல போட்டு எஸ்கேப் ஆனேன். அதனால கல்யாணம் ஆயிடுச்சு, அது வேற விஷயம். ரொம்ப சந்தோஷம், எல்லாரையும் நம்ம முகத்தையும் அழகா காட்டுற பல வேலைகள்ல வந்து உங்களுடைய பணி இருக்கு. ரொம்ப நன்றி,
1: ரொம்ப நன்றி,
0: நன்றி நன்றி. தொடர்ந்து அடுத்து என்ன நண்பர்கள் இருக்காங்க ஐயா? வணக்கம், உங்க பேருங்க? பிரதான சாலையில நிக்கல, இல்லன்னா போற வர வண்டி எல்லாம் நம்ம அப்பப்ப நம்ம மேல மோதிட்டு தான் போகும் நினைக்கிறேன். பின்னோக்கியே போயிட்டு இருக்கீங்க. சின்னதுரை ஐயா பெயிண்டரா நீங்க? ஓகே, பெயிண்டிங் வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா செஞ்சிட்டு இருக்கீங்க? வெயில் எல்லாம் கேட்கவே வேணாம். உடம்புல எல்லாம் அப்பப்ப வந்து பெயிண்டிங் எல்லாம் ஒட்டிக்கும். நானும் வீட்டுல பெயிண்டிங் இருக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்கணும், நானா பெயிண்ட் அடிக்க போய் சுத்தமா அந்த இது கலந்து இது பண்ணும் போது விடவே இல்ல. ஓகே, அப்ப சாப்பாடு சாப்பாடு எல்லாம் போட்டுருவாங்களா?
1: சாப்பாடு வந்து நம்ம வெளில போனா அவங்க வாங்கி விட்டுருவாங்க. இங்க உள்ளூரா இருந்தா நாங்க வீட்டுல போய் சாப்பிட்டுருவோம்.
0: உள்ளூரா இருந்துட்டு பிரியாணி கேக்குறீங்க அப்படின்னு உள்ளூர்
1: நாங்க கேட்க மாட்டோம், இங்க யாரும் வாங்கி தர மாட்டாங்க,
0: தர மாட்டாங்க, அதனால கேட்க மாட்டீங்க அப்படி சொல்லுங்க.
1: பிரியாணி குடுப்பாங்க, நாங்களா கேட்டா அவங்களா குடுப்பாங்க, நாங்க கேக்குறது கிடையாது அவ்வளவுதான். அவங்க எது கேட்டாலும் எங்க மக்கள் வாங்கி கொடுப்பாங்க. ஏன்னா இங்க தேரம்பூர்ல யாரு எது கேட்டா இல்லங்க மாட்டாங்க, வாங்கி கொடுப்பாங்க.
0: சரி, எனக்கு இப்ப நான் கேக்குறேன் உங்கள்ட்ட பிரியாணி பிரியாணி கொடுங்க.
1: வாங்கி தரேன்,
0: கொடுப்பீங்களான்னு பாத்தேன். நல்ல வேலைங்க, பிரியாணின்னு யாராவது பிரியாணி கேட்டீங்கன்னா எழுதி ஒரு பேப்பர்ல பிரியாணின்னு கொடுத்துட போறாங்க.
1: மகிழ்ச்சி,
0: வணக்கம், உங்க பேரு?
2: செல்வராஜ்.
0: செல்வராஜ் ஐயா என்ன பண்றீங்க?
2: காய்கறி வியாபாரம்.
0: காய்கறி எங்க போய் பர்ச்சேஸ் பண்ணி? கும்பகோணமா?
2: கும்பகோணம்
0: தாராசுரம் போயிட்டு வந்துருவீங்க. இங்க வந்து ரெகுலரா சில வந்து லோடு ஆட்டோல வந்து இறங்குமே.
2: ஆட்டோல நானே போயிட்டு வந்துருவேன், எடுத்துட்டு வந்து தெருவுக்குள்ள வியாபாரத்துக்கு போயிடுவேன்.
0: சரி, ஏன்னா காய்கறிங்கிறது வந்து சில நேரங்கள் நஷ்டங்களும் வரும்.
2: ரெண்டும் கிடைக்குங்க, காய்கறி பழம் எல்லாம் பாதிக்கு பாதி லாபம், பாதிக்கு பாதி நஷ்டமும் உண்டு,
0: நஷ்டமும் உண்டு. அதுக்கேத்த மாதிரி வித்துக்க வேண்டியதான். ஓகே, சில பேர் என்ன பண்ணாங்க, பில்லு போட்டுட்டு இருக்கும் போதே ஒரு 97 ரூபா ஒரு 100 ரூபான்னு ரவுண்ட் கட்டிடுவாங்க. அப்படி அப்படி அப்படியே மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணிடுறதா?
2: பில்ல வந்து நியாயம் வேணும், சராசில கரெக்டா இருக்கணும். 5 ரூபா சம்பாதிக்கலாம், சராசிலையும் ஏமாற்றக்கூடாது, பில்லுலையும் ஏமாற்றக்கூடாது.
0: ஒரு படம், இந்த படத்தோட பேர் எனக்கு தெரியல, அர்ஜுன் நடிகர் அர்ஜுனும் விவேக்கும் ஒரு படம் காய்கறி கடைக்கு போவாரு, அதுல சராசின் கீழே வந்து ஒரு காந்தத்தை வச்சிருவாரு, வச்சுட்டு என்ன எழுதிக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல இதெல்லாம் வந்து இது இவ்வளோ அடிச்சது இவ்வளோ ஓனருக்கு இவ்வளோ அப்படின்னு
2: சொல்லுவாரு. அது செய்யக்கூடாது, அது செஞ்ச
0: யாரா மொத்தமா வாங்க வரும்பொழுது எனக்கு வாங்கிட்டு சொல்லி இது கொஞ்சம் கொஞ்சம் கம்மியை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏன் கிடைக்கிறது கரெக்டா வந்து நீங்க வந்து மொத்தமா ஒரு எடை எடுக்கும் போது ஒரு 100 கிலோ தக்காளின்னா 100 கிலோ கரெக்டா தான் இருக்கும். ஆனா நீங்க வந்து காய்கறி 1/2 கிலோன்னு எடை போடும்போது எடைகள்ல குறையும். அப்ப என்ன பண்ணுவீங்க?
2: குறையறது வந்து 2 கிலோ குறைய வாய்ப்பு உண்டு. 30 கிலோ சொல்லுவாங்க, 28 கிலோ இருக்கும். அது வந்து நம்ம நம்மளோட தான். நம்ம ஒரு அங்க வந்து ஒரு 20 ரூபாய்க்கு தக்காளி எடுத்தா இங்க 40 ரூபா தான் வைப்போம். எல்லா வியாபாரியுமே அப்படித்தான், பாதிக்கு பாதி தான் லாபம் வைப்பாங்க. அது வந்து மூணுக்கு ஒரு பகுதி நஷ்டம் ஆகும் காய்கறி சொல்லு.
0: இப்ப இன்னைக்கு இப்ப கூட போன வாரம் ஞாயிற்றுக்கிழமையில

0: ஏரியால ஒரு சந்தையில பார்த்தோம், அந்த ஒட்டு மாங்கான்னு சொல்லக்கூடிய மாங்காய்கள் வந்து ரோடுகள்லயே வந்து உரத்துல மூட்டை மூட்டையா கிடந்தது. என்ன இந்த வருஷம் மாங்காவுடைய விளைச்சல் அதிகமா இருக்கா என்னன்னு
1: தெரியல. விளைச்சல் ஒரு பக்கம், ரெண்டாவது வந்து இப்ப வந்து ஒரு 10 ஆண்டுக்கு முன்ன பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் வத்தல்னு ஒண்ணு போடுவாங்க, அது போட இப்ப பொம்பளைங்க இல்ல.
0: பொம்பளைங்க இருக்காங்க போட தெரியல.
1: வத்தல் போடுவதுக்குன்னு ஒரு ஒரு இப்ப எங்க வீட்டுக்காரியா இருக்கா, நான் டெய்லி 10 கிலோ 20 கிலோ கொல்லப்பக்கம் கொட்டுறேன், அதை வெட்டி போட்டா விக்கலாம், இல்ல யாரு மணக்கிறதுங்கிறது வந்து அந்த வலிமை இல்ல.
0: வடகன்னு ஒண்ணு போடுவாங்க வீட்டுக்கு வீடு, வேசல்ல காயும் அரிசி அது பழையது அப்ப செஞ்சாங்க, பழையது வந்து அரைச்சி அதை வந்து இது போட்டாங்க, அத வத்தல் போட்டாங்க, நம்ம தொட்டுக்கிறது இதை செஞ்சாங்க, இல்லைன்னா சில பேர் ஆக்கியே வந்து இதை வச்சு திரும்பி அதை மாவாக்கி போட்டாங்க செஞ்சாங்க. இன்னைக்கு யார் வீடுகள்லயுமே எதுவுமே இல்ல,
1: யாரும் இல்லாததுக்கு சார் ரெண்டு காரணம். ஒண்ணு, அன்னைக்கு பிள்ளைங்களா எழுந்திருச்சு போய் படிக்க போவோம் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல, இன்னைக்கு நம்ம பணத்தையும் கட்டி அது 4 மணிக்கு எழுந்திருச்சு பறக்க பறக்க ஸ்கூலுக்கு போ,
0: அது அதுங்க
1: அதுதான் மெயின் காரணம்.
0: பிள்ளைங்களா 4 மணிக்கு எழுந்திருக்கிறது இல்ல, நம்மளா எழுப்பி விடுறது இல்ல,
1: பிள்ளைங்க எழுந்திருக்குது, சில தாய்மார்கள் எழுந்திருக்கிறது இல்ல, அந்த பிள்ளைங்களும் போதுவ, தாய்மார்களும் அந்த மாதிரி பண்ணாங்க, குழந்தைங்களும் பண்ணுது. அப்ப இவங்க 5 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டி படிக்க வைக்கிறவங்க வத்தல் வடவத்துக்குலாம் ஆசைப்பட முடியாது. பிள்ளைங்க போகணும் படிக்கணும், ஏதோ கடையில 10 ரூபாய்க்கு வத்தலை வாங்கி கொடுத்து போங்கிற எண்ணம் தான் வருமா வந்து ஈடுபடாது. அடுத்தது சார், எங்க ஊர்ல ஒரு நிகழ்ச்சி சொல்லணும், இத கேக்குறவங்க யாராவது நல்லவங்க இருந்தா அதை செஞ்சு கொடுக்கணும். 35 வருஷமா அந்த கர்த்தர்ல இருக்கா,
0: அதிகாரிகளுக்கு வந்து நீங்க கடிதம் எழுதுங்க, கண்டிப்பா செஞ்சு கொடுப்பாங்க. நேரில் கேட்டுட்டு இருக்கீங்க, நேசிச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஊரும் ஊரும் நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேரெழுந்தூர் அப்படிங்கிற ஊர்லதான் நம்ம இருக்கிறோம். தேரெழுந்தூருடைய அந்த கடைத்தல இருக்கக்கூடிய ஆர்சியா பகுதிகளில் தான் நம்ம இருக்கோம். தொடர்ந்து நம்ம பேசுவோம். இது காரைக்கால் பண்பலையில் ஊரும் உறவும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நேர்களே, இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது மயிலாடுதுறை மாவட்டம் தேரழந்தூர் கடை தெருவிலிருந்து நேரலையாக வளம் வந்துட்டு இருக்கு. அங்க நிகழ்ச்சியை வழங்கிட்டு இருக்கிறார் நம்ம ஆர்ஜேஎம்எம் கலியபெருமாள். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவா யார்கிட்ட எல்லாம் பேசுறாருன்னு கேட்கலாம்.
6: ஆமாங்க, ரொம்பவே மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்காங்க புஷ்பக்கலா. கண்டிப்பா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமா நம்ம பேசணும், இந்த ஊரை பத்தி சொல்லணும்ன்ற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்கு. தன்னுடைய நிலையை பத்தி, தன்னுடைய குடும்பத்தை பத்தி பேசணும்னா கூட எங்களுடைய சிறப்புமிக்க ஊரை எல்லாரும்

0: அறிமுகப்படுத்துங்க அப்படின்னு இல்லைங்க. நாங்க ஆரம்பத்திலேயே நிறைய ஊரை பத்தி எல்லாருமே நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்ன வேலையில தொடர்ந்து நிகழ்ச்சி நிறைவு பெற போற நேரத்துல தான் மக்களுடைய கூட்டங்களும் அதிகமா வானொலி கேட்டுட்டு தான் கரைக்கலப்பம் கேட்டுட்டு தான் அதிக பேர் வந்து வந்துட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு ஐயா இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் கண்ணா, என் பேர் கண்ணன்.
0: கண்ணன்,
1: ஆமா. நான் டிரைவர்ல இருக்கேன். 20 வருஷம் வெளிநாட்டுல இருந்துட்டு வந்துட்டேன்.
0: 20 வருஷம் ஒரு நாள் ஒரு டைம் கூட ஊருக்கு வரவே இல்லையா?
1: இல்ல இல்ல, நம்ம ஒரு 10 தடவை வந்துருப்பா, 2 வருஷத்துல 3 வருஷத்துல வந்துட்டு இருக்கேன். நான் வந்து இருந்துட்டு எல்லாருக்கும் கல்யாணம் மேரேஜ் எல்லாம் பண்ணிட்டேன். இப்ப வந்து சொந்த கார் வச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன்.
0: சொந்த கார் சொந்த வீடு
1: எல்லாம் இருக்கு.
0: ஓகே. இப்ப சொந்த காரணம் சொந்த காரங்க ஞாபகம் தான் வருது. பொதுவா வந்து முன்னாடியெல்லாம் வந்து ஒரு வீட்டுல திருமணம் ஏதாவது நடந்ததுன்னா அந்த வீட்டுல இருக்கிற விசேஷத்துக்கு வந்து குடும்பம் 10 நாளைக்கு முன்னாடியே வந்து குடும்பங்கள் வந்து வீட்டுல அம்மா வரைக்கிறது என்ன, பந்த போடுறது என்ன, வந்த கால் நடுறது என்ன, எல்லா வேலையுமே செஞ்சாங்க. இன்னைக்கு வந்து எல்லா வேலையும் செய்யறாங்க. நாம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ நம்மளுக்கு தீங்கு செய்யறத வந்து சொந்தக்காரங்க செய்யறாங்க இல்லையா? எல்லா சொந்தக்காரங்களும் அப்படிதான்.
1: ஆமா, அதனால நான் வந்து யாரும் வெளியூருக்கெல்லாம் நான் போயிட்டு இருப்பேன். அந்த ஐயா எல்லாம் இருக்காங்க கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்குலாம் நான் போயிட்டு இருக்கேன். இப்ப கூட நம்ம இதுக்கு போயிட்டு வந்தோம், கடலூர் கிட்ட ஒரு கோயிலுக்கு போயிட்டு 5 நாள் இருந்து கும்பாபிஷேகம் பெருமாவை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன்.
0: ஓகே. கஸ்டமருடைய அந்த கோயில் குளங்கள் எல்லாம் போகும்போது அவங்களோட சேர்ந்து போறப்ப உங்களுக்கும் தரிசனம் பண்ற வாய்ப்பும் கிடைச்சிருக்கு.
1: எனக்கு தரிசனம் இதுல ஒரு 20-30 கோயிலுக்கு போயிட்டு
0: வந்தேன். எங்க கூட நீங்க வந்தீங்களே, 5 கோயிலுக்கு நீங்களும் தானே வந்தீங்க. வாடகைகளை கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க?
1: வாடகைகள் அதெல்லாம் கலெக்டர்லாம் பண்ணி எதுவுமே கேட்கறது கிடையாது.
0: அப்படியா கேட்டீங்க? நான் கார் உள்ளாரே இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு.
1: இல்ல இல்ல, எல்லா வேலையும் நானும் செய்வேன். அவங்களோட சேர்ந்து எல்லாம் போயிட்டு வந்து எல்லாம் செஞ்சுட்டு இருப்போம்.
0: ரொம்ப லாங் டிரைவிங் போனீங்கன்னா என்ன ஊருக்கு போயிருப்பீங்க?
1: நான் உடுமலைப்பேட்டை வரைக்கும் போயிருப்பேன்.
0: அதர் மாநில வேற மாநிலத்துக்கு போகணும்னா பெர்மிட் போடணும்ன்றது போறது இல்லையா?
1: அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம போறது பொறுத்து எல்லாம் இருக்கு. நான் தான் ஓட்டு, வேற யாரும் டிரைவர் எல்லாம் வச்சு ஓட்ட மாட்டாங்க. நானே சொந்தக்கமா நானே ஓட்டிட்டு
0: டிரைவர் கொடுக்க வேண்டிய சம்பளமும் நமக்கு மிச்சம்.
1: கூட அதெல்லாம் பத்தி கணக்கு எதுவுமே கிடையாது. நாங்க பெருமாவில் தானே அதெல்லாம் பாத்துட்டு இருக்கோம். பெருமாவில்
0: பொதுவா பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ஆபத்தான பணி தான், ஓட்டுநர் பணியும் இல்லையா? பெரும்பாலான விபத்துகள் பாத்தீங்கன்னா அதிகாலை நேரங்கள்ல தான் பிரதான சாலைகள்ல நடக்குது, தேசிய நெடுஞ்சாலைகள்ல நடக்குது. காரணம் வந்து தூக்கம் இல்லாம அந்த அதிகமா ஓட்டு ஓட்டுறதுனாலே பணி சுமை காரணமாவே நிறைய நேரங்கள்ல வந்து விபத்துகள் நடக்குது இல்லையா?
1: அதனால வந்து நம்ம வந்து நைட்ல வந்து டிரைவிங் பண்ண சாப்பிட கூடாது.
0: போது ஒரு விதமான பதட்டம் இருக்கும். இப்போ நாங்களாம் அந்த எங்கள் ஸ்டுடியோவில் லைவ் ஸ்டுடியோவில் இருந்து லைவ் பண்ணும்போது ஆரம்பத்தில் கொஞ்சம் விதமான இருக்கு, வெளில தெரியாது. வெளியில் இது மாதிரி ப்ரோக்ராமுக்கு வரும்பொழுது இந்த ஃபோனை பிடிக்கும் போதெல்லாம் கை டட்ட டட்ட டட்டன் டான்ஸ் ஆடும். ஏன்னா இவ்வளோ பேர் நம்மளே பார்க்குறாங்களே அப்படின்னு இடத்துல எல்லா கண்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 200 கட்டு அப்போ பார்த்துட்டு இருக்கோம். அப்போலாம் ஒரு மாதிரி பதட்டம் வந்துடும். இப்போ முத முறை டிரைவிங் கற்றுட்டு இருக்கும்போது இதுதான் கிளச்சு, இதுதான் வந்து பிரேக்கு, இதுதான் ஆக்சிலேட்டர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மனப்பாடம். எப்பயாவது மாத்திக்கிட்டு எழுத்துருக்கீங்களா?
1: அதெல்லாம் ஒண்ணுமா? நான்
0: ஆரம்பத்துல
1: இல்ல இல்ல, நான் இல்ல, நான் வெளிநாட்டிலும் பாக்கும் போதெல்லாம் இப்படிதான். நான் எல்லாம் கரெக்டா தான் எந்த உஷாரா இருப்பேன். இன்னைக்குமே
0: இன்னொரு விஷயம் கேட்கணும், வெளிநாடு நீங்க சொன்னோடனே இப்ப நம்ம சைட்ல பாத்தீங்கன்னா கார் வந்து ரைட் சைட்ல டிரைவர் சீட் இருக்கு, வெளிநாடுகள் எல்லாம் லெப்ட் சைட்ல இருக்க. காரணம் என்ன?
1: அது வந்து அவங்களுக்கு அந்த இது அப்படியே அவங்க கார் அந்த அசம்பிள் அப்படியே பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க அங்கெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க எல்லாம் ஒரு கீர் ஃபர்ஸ்ட் கீர் தள்ளனா போதும், ஆட்டோமேட்டிக் தானே அங்கெல்லாம்
0: ஓடிக்கிட்டே இருக்கும்.
1: ஓடிக்கிட்டே இருக்கு என்ன, 100-200 தான் கால தூக்கி மேல வச்சுட்டு தான் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. சவுதி ரொம்ப பயங்கரம் இல்லை?
0: ஏன்னா அங்க வந்து நம்மளுடைய அந்த போக்குவரத்து விதிகளை மக்கள் வந்து கரெக்டா கடைபிடிக்கிறாங்க இல்லையா? இப்ப நம்ம வந்து எங்கன்னா வேகத்தடை போட்டிருக்காங்கன்னா நம்ம அதுல ஏறி போகணும்னு சைடுல போட்டு போவோம். நம்ம ஆளுங்க எதுக்கு தெரியுமா ஹெல்ப் பண்ணுவாங்க? பொதுவா வந்து வண்டியில போயிட்டு இருக்கும்போது, ஏங்க பைக் ஸ்டாண்டு ஸ்டாண்டு இருங்க, பெருமுக்குல போலீஸ் பிடிக்குது, இதுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவாங்க, வேற எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சரி ஓகே.
1: நீங்க அவங்க வந்து டிரைவிங் சொன்னா இவங்க நம்ம டிரைவிங் போய் சில டிரைவரே சரியா இது பண்ண மாட்டாங்க. ஏன் கேட்டீங்கன்னா ரைட் சைட்ல லெப்ட் சைடு போறாங்க, லெப்ட் சைடு போறாங்க, பெல்ட் போட மாட்டாங்க, அது செய்ய மாட்டாங்கன்ட்டு போலீஸ் என்னென்ன பண்ணி பார்த்தாலும் ஒன்றும் கதை நடக்கிறப்ப தெரியல ஒண்ணு. அதனால டிரைவிங் ஸ்கூல்ல வந்து என்னைக்கு நைட்ல தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். பகல்ல கூட பிரச்சனை கிடையாது, நைட்ல ஜாக்கிரதையா இருக்கும்.
0: சரி ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைவு பகுதி இருக்கும், கவனத்தோட வாங்கினதுங்களை ஏற்றுங்க. நன்றி. என்ன ஒரு ஐயா இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கங்க, உங்க பேர்? உங்க பேர் இளங்கோவன். எங்க பேர் இளங்கோவன், இன்னொரு இளங்கோவன் இருக்காங்கன்னு
2: நினைக்கிறேன்.
0: உங்க பேர் இளங்கோவன்.
2: இளங்கோவன்
0: ஓகே. இல்ல பக்கத்துல இருக்கிற ரெண்டு பேர், ரெண்டு இளங்கோவன் வந்திருக்கீங்களோன்னு தப்பா நினைச்சேன்.

0: ஓகே, இளங்க உடனே என்ன பண்றீங்க?
1: ரிட்டையர் ஆயிட்டேன்.
0: என்ன வேலை பார்த்தீங்க?
1: கண்டக்டர் வந்துருக்கேன்.
0: கண்டக்டர், ஓகே. நல்லா இருக்கிற சீட் எல்லாம் கிழிச்சு கொடுப்பாங்களே?
1: ஒழுங்கா கொடுத்தேன்.
0: ஓகே, ஏன்னா பொதுவாக வந்து இப்ப டிரைவர் ஒருத்தரை சந்திச்சோம், டிரைவர் அவர் வந்து உண்மையிலே அந்த மாதிரியான நேரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அவரு டிக்கெட் கொடுத்துட்டு வர்றது மட்டும் கண்டக்டரோட வேலை இல்ல, லாங் பயணத்துல டிரைவர்ட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு அவரை தூங்காத அளவுக்கு பாத்துக்கிற பெரிய,
1: அதுதான் பெரிய வேலை.
0: ஓகே, ஏன்னா வீடுகள்ல பெற்றவங்க வந்து குழந்தைகளை தூங்க வைக்கிறதுக்கு படாத பாடுபடுவாங்க, ஆனா நீங்க கண்டக்டர் வேலையுமே பாத்துட்டு டிரைவரை தூங்காம பாத்துக்கிற வேலை தான் உங்க வேலை.
1: சிடிசி பொறுத்தவரை கண்டக்டர் வேலை பெரிய வேலை கிடையாது, டிரைவரை தூங்காம அழைச்சிட்டு போயிட்டு வரதுதான் பெரிய வேலை.
0: பெரிய வேலை, ஓகே. என்னைக்கா தூங்கிருக்காரா?
1: நிறைய பேர் தூங்குவாங்க, தூங்க வரும்போது டயர் சத்தம் இருக்குது, ஃபீல்ல காத்து கம்மியா இருக்கு, இன்னும் சவுண்டுக்கு இறங்கி பாருங்கன்னா இறங்குவோம், ரிலாக்ஸ் ஆயிடும். அப்ப திரும்ப அவர் முந்தி எஞ்சலாம் கழிட்டு வேற அவருக்கு என்ன ஹேபிட் உண்டு, வெத்தலை பார்க்க போறாரு, தம் அடிக்கிறாரு, ஏதோ பண்ணிட்டு அவர் திரும்ப ரிலாக்ஸ் பண்ணி அழைச்சிட்டு போகணும்.
0: சரி, ஓகே. இங்க கெட்ட பழக்கம் எல்லாம் வேணாம், சொல்லிடுங்க. என்ன
1: அதுல வேற வழி?
0: ரிட்டைர்மெண்ட் ஆயிட்டீங்களா?
1: நான் ரிட்டையர் ஆகி ஒரு 8 வருஷம் ஆச்சு.
0: இல்ல, பொதுவ நண்பர் அப்படிதான் விபத்துல ஆயிட்டாரு, அவர் சந்திக்கு போயிருந்தேன், வீட்டுக்கு வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகி கடத்தல சந்திக்கு என்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டேன். எப்படி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, அதோ தெரியுது பாருங்க ஒரு மரம் அப்படின்னாரு. ஆமாங்க தெரியுதுன்னு, அதுதான் நேற்று எனக்கு தெரியாம போயிடுச்சு, அதனாலதான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னாரு. பொதுவா வந்து நம்மளுடைய கண் தூக்கம் எல்லாம் எதுவுமே கரெக்டா இருந்ததுன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். சரி, ஓகே. நிறைவான பகுதியில் இருக்கோம், நிறைவா வரக்கூடிய நேரம் நம்ம காரைக்கால் பண்களுடைய மூத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: அனைவருக்கும் அன்பான வணக்கம். தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். கன்னி தமிழ் பாடி கம்பன் புகழ் பாட வந்திருக்கும் காரைக்கால் வானொலியை வருகிறவர்கள் வரவேற்று, இந்த நன்னாளில் இந்த கம்பன் பிறந்த ஊரில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்த காரைக்கால் பண்பலைக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்து, இது ஒரு கம்பனுக்கு மிக பெரிய புகழை பாடிக்கொண்டிருக்கும் ஊர். இப்போ எங்கள் ஊரில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் இந்த கம்பர் கழகம் ஒன்றை ஆரம்பித்து கம்பர் கழகம் மூலியமாக ஒரு 7 தமிழ் அறிஞர்களுக்கு கம்பர் விருதும் கொடுத்தோம் போன வாரம். இந்த தமிழுக்கு தமிழ்நாட்டிற்கும் ஒரு பெருமையை சேர்ப்பதற்கு இந்த ஊர் மிகப்பெரிய ஒரு புண்ணிய ஸ்தலமாக விளங்குகிறது. இந்த ஊருக்கு காரைக்கால் பொன்மலை வந்து எங்களுக்கெல்லாம் பெருமை தந்ததற்கு இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்து, நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் அறிவிப்பாளர் அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்திலே நன்றியினை தெரிவித்து காரைக்கால் பொன்வலையை மீண்டும் வாழ்த்தி வணங்குகிறோம். நன்றி, வணக்கம்.
0: ரொம்ப நன்றிங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நிறைவு பகுதியில் இருக்கோம், நிறைவே ஒரு ஐயா இருக்காங்க. நம்ம இப்ப ஆரம்ப இடைக்கால திரைப்படங்கள்லாம் ஹீரோ ஃபைட் பண்ண போகும்போது இடுப்புல ஒரு பெல்ட் மாதிரி போட்டுட்டு ஒரு ஜிப்பு வச்சு ஒரு பை ஒன்று வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஐயா வச்சிருக்காங்க. சந்திக்கலாம், வணக்கம்.
3: ஹலோ, வெத்தலையா வரும் சம்சுதீன்.
0: வெத்தலையா வரும், ஓகே. கும்பகோணம் வெத்தலையா?
3: திருச்சியில இருந்து வர மாயரம் வரும்.
0: திருச்சி வெத்தல?
3: ஆமா,
0: ஓகே. திருச்சி வெத்தல காரமா இருக்குமா, கும்பகோணம் வெத்தல காரமா இருக்குமா?
3: திருச்சி வெத்தல எல்லா வெத்தலையும் காரமா தான் இருக்கும்.
0: சரி, பொதுவா வந்து வெத்தலையில வந்து கவுளி கணக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு கவுளி. ஒரேடியெல்லாம் நாங்க எங்க வீட்டுல கடை வச்சிருக்கும் பொழுது 100 வெத்தல கரெக்டா இருக்கும். இப்ப எல்லாம் 100 வெத்தல இருக்கிறது இல்லையா, காரணம் என்ன?
3: 80-85 தான் இப்ப வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 100-120 வரும், இப்ப 80-85 மேல வராது. ஒரு முட்டிக்கு வந்து 5 கவுளி, அதுல வந்து ஒரு கவுளிக்கு 85 தான் இருக்கும். அதுதான் கடை கேட்டா போட்டாவுது. அப்படியே 5 கோழி 5 கோழி 10 கோழி இப்படியே கடை கேட்டா ஒரு கடையா போட்டாவுது.
0: குடிப்படையில போய் கீத்து எடுத்தோம்னா, அதாவது வந்து செய்யறவங்கள்ட்ட கீத்து எடுத்தோம்னா ஒரே சைஸா கீத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. கடையில போய் வாங்கினா மேல் கீத்து அடி கீத்து மட்டும் பெருசு பெருசா இருக்கும், உள்ள சின்ன சின்னதா இருக்கும். வெத்தலையிலும் அதே மாதிரி இருக்கு, காரணம் என்ன?
3: அதெல்லாம் கலந்துதான் வைக்கிறாங்க. அப்படியா? உள்ள பார்த்தா ஒரு தூண வச்சிருப்பாங்க. எல்லாம் சில இது காசு கூட கொடுத்தா நல்லா இருக்கும், கம்மியா கொடுத்தா கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும்.
0: சுமாரதான்
3: அந்த மாதிரி இருக்கும்.
0: நிறைய பேர் வெத்தல பார்க்க போறதே விட்டாங்க.
3: நன்றி.
0: ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு

0: வேண்டிய நேரமும் வந்தாச்சுங்க. அது மட்டும் இல்லங்க, அடுத்த இரவு நேர நிகழ்ச்சிகளை தொகுத்து கொடுக்க ஸ்டுடியோல என்னாச்சு அப்படின்னா நம்ம மீனாட்சி ரெடியா இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம வழி விட்டுட்டு நம்மளும் நிலையம் திரும்பலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்காக நிலைய ஒளிபரப்பு கூடத்திலிருந்து உதவிய சக அறிவிப்பாளர் ஆர்ஜே புஷ்பகலா செல்லோகுமார் அவர்களோடு நன்றி கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பு சகோதரன் சேவனப்புத்தூர் ஆர்ஜே எம் எம் கலியபெருமாள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே.
1: கேட்டது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் மாலை 5 மணி. பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி. வந்தே மாதரம் நல்கிய இலக்கிய பேரரசர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் விஸ்வபாரதி அவர்கள்.
2: இன்று June 26 இந்திய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நன்னாள். ஏன் தெரியுமா? வந்தே மாதரம் என்ற ஒற்றை சொல்லால் ஒட்டுமொத்த இந்தியாவையும் தேசபக்தி நெருப்பில் நனைய வைத்த இலக்கிய பேரரசர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்களின் பிறந்த நாள் இன்று. ஒரு அரசு அதிகாரியாக இருந்து கொண்டே ஆங்கிலேயர்களின் அஸ்திவாரத்தை அசைத்த ஒரு மாபெரும் தீர்க்கதரிசியின் சுவாரஸ்யமான, இதுவரை நீங்கள் கேட்டிராத வரலாற்று பக்கங்களுக்குள் தான் இன்று நாம் பயணிக்கப் போகிறோம். 1838 June 27 மேற்கு வங்காளத்தில் உள்ள நைஹாட்டி என்ற கிராமத்தில் ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் பிறந்தார் பங்கிம் சந்திரர். பெங்காலி மொழியில் பங்கிம் சந்திரா என்றால் என்ன பொருள் தெரியுமா நேயர்களே? வளர்பிறையின் 2ம் நாள் நிலவு என்று பொருள். அவர் பெயருக்கு ஏற்றாற்போலவே இரண்டு கிடந்த நவீன பெங்காலி இலக்கிய உலகிற்கு ஒரு புதிய ஒளியை தந்தார். இளமையிலேயே படிப்பில் அசாத்திய திறமை காட்டிய அவர் கல்கத்தா பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட போது அதன் முதல் 2 பட்டதாரிகளில் ஒருவராக தேர்ச்சி பெற்று சாதனை படைத்தார். அவருடைய திறமையை பார்த்து வியந்த பிரிட்டிஷ் அரசு அவருக்கு மிக உயரிய பதவியான டெபுட்டி மெஜிஸ்ட்ரேட் மற்றும் டெபுட்டி கலெக்டர் பதவிகளை வழங்கியது. 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் இந்த அரசு பதவியில் இருந்தார். ஆனால் ஆங்கிலேயர்களுக்கு கூளை கும்பிடு போடும் அதிகாரியாக அவர் ஒருபோதும் இருந்ததில்லை. அவர் ஜெசூர் என்ற இடத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த போது ஆங்கிலேய இண்டிகோ உற்பத்தியாளர்கள் அங்குள்ள ஏழை இந்திய விவசாயிகளை அடிமைகளாக நடத்தி சித்திரவதை செய்து வந்தனர். இது தொடர்பாக நடந்த கலவரங்களை விசாரிக்க பங்கிம் சந்திரர் சென்றிருந்தார். பிரிட்டிஷ் அரசு தனக்கு சம்பளம் கொடுத்தாலும் தன் சொந்த நாட்டு ஏழை விவசாயிகளின் பக்கம் நின்றே அவர் துணிச்சலாக தீர்ப்புகளையும் அரசு அறிக்கைகளையும் எழுதினார். இதனால் ஆங்கிலேய அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகி பலமுறை பழிவாங்கப்பட்டு தொலைதூர கிராமங்களுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். அவருடைய நேர்மைக்கு இன்னொரு உதாரணமும் உண்டு நேயர்களே. ஒருமுறை ஒரு மாவட்டத்தின் நீதிபதியாக இருந்தபோது பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு வழக்கில் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்குமாறு பங்கிம் சந்திரருக்கு மறைமுகமாக அழுத்தம் கொடுத்தது. ஆனால் அவரோ, என் பேனா அரசாங்கத்தின் சம்பளத்திற்கு கட்டுப்பட்டதே தவிர என் மனசாட்சி அல்ல என்று கூறி சட்டப்படி சரியான தீர்ப்பை வழங்கி ஆங்கிலேயர்களின் முகத்தில் கரியை பூசினார். ஒரு அரசு அதிகாரி எப்படி சுதந்திர போராட்டத்தின் அடையாளமாக மாறினார்? அதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான அதே சமயம் நெஞ்சை உலுக்கும் சம்பவமும் இருக்கிறது நேயர்களே. 1873 பங்கிம் சந்திரர் பல்லக்கில் தன் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது பஹரம்பூர் என்ற இடத்தில் கர்னல் டஃபின் என்ற பிரிட்டிஷ் ராணுவ அதிகாரி கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தார். இந்தியர் ஒருவர் தன் கண் முன்னே பல்லக்கில் சவாரி செய்வதா என்று கோபமடைந்த அந்த வெள்ளைக்கார அதிகாரி பங்கிம் சந்திரரை பல்லக்கை விட்டு கீழே இழுத்து அடித்து அவமதித்தார். இந்த சம்பவம் பங்கிம் சந்திரரின் மனதில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான மிகப்பெரிய புரட்சி நெருப்பை மூட்டியது. துப்பாக்கியை தூக்க முடியாத அரசு பணியில் இருந்தாலும் தன் பேனாவை கத்தியாக மாற்ற அவர் முடிவெடுத்த வரலாற்று தருணம் அதுதான். 1870களின் ஒரு மாலை பொழுதில் ஹூக்ளி நதிக்கரையில் அமர்ந்திருந்த போதுதான் வந்தே மாதரம் என்ற 6 பக்திகள் கொண்ட பாடலை அவர் எழுதினார். பிரிட்டிஷ்காரர்கள் தங்களின் காட் சேவ் தி கிங் பாடலை இந்தியர்களை பாடச் சொல்லி வற்புறுத்தியதற்கு போட்டியாக நம் தாய்நாட்டை வாழ்த்தி எழுதப்பட்ட பாடல் இது. ஆனால் ஆரம்பத்தில் இந்த பாடலுக்கு மக்களிடம் பெரிய வரவேற்பு இல்லை. இதனால் மனமுடைந்த பங்கிம் சந்திரர் தன் நண்பருக்கு எழுதிய கடிதத்தில், நான் வந்தே மாதரம், அதாவது தமிழில் தாயை வணங்குகிறேன் என்று எழுதியதற்கு பதிலாக வந்தே உதரம், அதாவது வயிற்றை வணங்குகிறேன் என்று எழுதியிருக்கலாம் போல மக்கள் பாராட்டியிருப்பார்கள் என்று வேதனையோடு

0: குறிப்பிட்டார். ஆனால் அவரே நினைத்து பார்க்காத வகையில் 1882 அவர் எழுதிய ஆனந்த மடம் என்ற வரலாற்று நாவலில் இந்த பாடலை இணைத்தார். 18ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக சன்னியாசிகள் நடத்திய மாபெரும் ஆயுத புரட்சியை அடிப்படையாக கொண்ட நாவல் அது. பாரத நாட்டை வெறும் நிலப்பகுதியாகவோ வரைபடமாகவோ பார்க்காமல் அவளை அன்னை தெய்வம் என்று உருவகப்படுத்தி பாரத மாதா என்ற உன்னதமான வழிபாட்டு வடிவத்தை இந்தியர்களின் மனதில் முதன் முதலில் விதைத்தவர் பங்கிம் சந்திரர்தான். ஒரு முறை பங்கிம் சந்திரரின் நண்பர் அவரிடம், இந்த பாடல் இவ்வளவு கடினமான சமஸ்கிருத மற்றும் பெங்காலி கலப்போடு இருக்கிறதே, சாதாரண மக்கள் இதை பாடுவார்களா என கேட்டார். அதற்கு பங்கிம் சந்திரர் தீர்க்க தரிசனமாக சொன்னார், இப்போது இது உங்களுக்கு புரியாமல் போகலாம், ஆனால் ஒரு காலம் வரும். இந்த ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையும் தூக்கத்திலிருந்து எழுப்ப இந்த ஒரு சொல்லே போதும் என்று அவர் சொன்னது அப்படியே பலித்தது. 1896 நடந்த கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் நோபல் பரிசு பெற்ற கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் இந்த பாடலுக்கு மிக அற்புதமான ராகம் அமைத்து முதன் முதலில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் மேடையில் பாடினார். அதன் பிறகு 1905 நடந்த வங்க பிரிவினையின் போது தேசபக்தர்களின் இடிமுழக்க போர்க்குரலாக வந்தே மாதரம் மாறியது. ஆங்கிலேயர்களின் லத்தியடிகளுக்கும் துப்பாக்கி குண்டுகளுக்கும் பயப்படாமல் சுதந்திர போராட்ட வீரர்கள் இந்த மந்திர சொல்லை சொல்லியே களம் கண்டனர். நம் மகாகவி பாரதியார் இந்த வந்தே மாதரம் பாடலால் ஈர்க்கப்பட்டு அதை 2 முறை வெவ்வேறு பாணியில் தமிழில் மிக அழகாக மொழிபெயர்த்தார் என்பது தமிழர்களாகிய நமக்கு எவ்வளவு பெருமையான விஷயம். வந்தே மாதரம் என்போம் என்று பாரதி பாடிய வரிகளின் விதை பங்கிம் சந்திரர் போட்டதுதான். நேயர்களே, பங்கிம் சந்திரர் வெறும் தேசபக்தி எழுத்தாளர் மட்டுமல்ல, அவர் ஒரு புரட்சிகரமான சமூக சீர்திருத்தவாதியும் கூட. அக்காலத்திலேயே பெண்களின் உரிமைக்காகவும் கல்விக்காகவும் தன் பேனா மூலம் தொடர்ந்து குரல் கொடுத்தார். விஷவிருட்சம், தி பாய்சன் ட்ரீ என்ற தனது நாவலில் அக்கால சமுதாயத்தில் மறுக்கப்பட்ட விதவை மறுமணத்திற்கு ஆதரவாக மிக அழுத்தமான கருத்துக்களை பதிவு செய்தார். அதேபோல இந்திய இலக்கிய வரலாற்றில் அவர் படைத்த மற்றொரு மிகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா? ஆங்கிலத்தில் அவர் எழுதிய ராஜ்மோகன்ஸ் வைஃப் என்ற நாவல்தான். ஓர் இந்தியரால் எழுதப்பட்ட மிக முதல் ஆங்கில நாவலாக உலக வரலாற்றில் கருதப்படுகிறது. அவருடைய எழுத்துக்களின் வீரியத்தையும் அது மக்களிடம் ஏற்படுத்திய எழுச்சியையும் பார்த்து பயந்து நடுங்கிய பிரிட்டிஷ் அரசு அவரது ஆனந்த மடம் புத்தகத்திற்கு பல ஆண்டுகள் தடையும் விதித்தது. பெங்காலி மொழியை உலக தரத்திற்கு உயர்த்தியதால் அவரை சாகித்ய சாம்ராட், அதாவது இலக்கிய பேரரசர் என்று பெங்காலி மக்கள் இன்றும் அன்போடு அழைக்கிறார்கள். அவருடைய வாழ்நாளின் இறுதி பகுதியில் ஆன்மீகத்தின் பக்கமும் அவர் திரும்பினார். பகவத்கீதைக்கு அவர் எழுதிய விளக்க உரை இன்றும் மிகச்சிறந்த தத்துவ படைப்பாக போற்றப்படுகிறது. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை பங்கிம் சந்திரர் நேரில் சந்தித்து உரையாடிய நிகழ்வுகள் ஆன்மீக வரலாற்றில் மிக முக்கியமானவை. ஆங்கிலேய அரசு பங்கிம் சந்திரரின் அசாத்தியமான நிர்வாக திறமையை பார்த்து அவரை பகைத்து கொள்ள முடியாமல் அவருக்கு ராய் பகதூர் பட்டத்தையும் கம்பானியன் ஆஃப் தி மோஸ்ட் எமினன்ட் ஆர்டர் ஆஃப் தி இந்தியன் எம்பையர் என்ற உயரிய விருதையும் வழங்கி கௌரவித்தது. பிரிட்டிஷ் அரசு கொடுத்த பட்டங்களை அவர் வாங்கினாலும் தன் நாட்டின் மீதான பற்றை அவர் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கவில்லை. 1894 ஏப்ரல் 8 தனது 55வது வயதில் இந்த உலக வாழ்வை நீத்தார் பங்கிம் சந்திரர். அவர் மறைந்தாலும் அவர் ஏற்றி வைத்த வந்தே மாதரம் என்ற தேசபக்தி நெருப்பு அணையவே இல்லை. 1950 சுதந்திர இந்தியாவின் அதிகாரப்பூர்வ தேசிய பாடலாக அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு நம் தேசிய கீதத்திற்கு இணையான அந்தஸ்தை பெற்றது. ஆங்கிலேய அரசிடம் சம்பளம் வாங்கிக் கொண்டே அதே ஆங்கிலேய அரசின் அஸ்திவாரத்தை அசைக்கும் எழுத்துக்களை படைத்த தாய்நாட்டிற்கு இலக்கியம் மற்றும் தேசபக்தி மூலம் எப்படி தொண்டு செய்ய முடியும் என்று நிரூபித்த அந்த இலக்கிய பேரரசரின் பிறந்த நாளில் நாமும் நம் தாய் நாட்டை போற்றுவோம். நேயர்களே, இன்று நாம் சுவாசிக்கும் இந்த சுதந்திர காற்றில் வந்தே மாதரம் என்ற சொல்லின் தியாகமும் கலந்திருக்கிறது என்பதை நினைவில் கொள்வோம்.
1: வந்தே மாதரம் நல்கிய இலக்கிய பேரரசர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களின் பிறந்த தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் விஸ்வபாரதி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி 916 KDF ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
1: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி 100% BIS 916 ஹால்மார்க் ஷோரூம் பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி பரஞ்சோதி தங்கம் பல காலம் தங்கும்
2: இன்னைக்கு சிட்டுக்கு ஒரு பாட்டு நிகழ்ச்சியாக நம்ம மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பக்கம் வந்திருக்கோம். அவா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: சூர்யா.
2: சூர்யா, உங்களுக்கு என்ன ஊருங்க?
3: அண்ணன் கோயில்.
2: சரிம்மா, என்ன படிக்கிறீங்க?
3: 8th.
2: உங்க பாடத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பாடம் என்ன பாடம்?
3: சயின்ஸ்.
2: சயின்ஸ்ல நல்ல மார்க் எடுப்பீங்களா?
3: எடுப்பேன்.
2: சரி, மத்த சப்ஜெக்ட்ல என்னென்ன மார்க் எப்படி எடுப்பீங்க?
3: எல்லாம் 50க்கு மேல தான்.
2: காலையில எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவீங்க?
3: 9 மணிக்கு.
2: சரி, இப்ப ஸ்கூல்ல முக்கியமான வீட்டு பாடம் எல்லாம் கொடுத்தாங்களா, உடனே வந்து முடிச்சிருவீங்களா இல்ல கொஞ்சம் மறுநாள் முடிப்பீங்களா?
3: உடனே முடிச்சிருவேன்.
2: அதிகமான மார்க் எடுக்கணும் அப்படின்னா எப்படி கவனமா படிக்கணும், அவங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க.
3: அண்ணனைக்கு நடத்துற படத்தை அண்ணனைக்கு படிச்சு முடிச்சுட்டா எக்ஸாம் அப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அதுல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். 10 டைம் படிக்கிறத ஒரு டைம் எழுதி பார்த்தா நல்லா மைண்ட்ல ஏறிடும்.
2: இப்போ வந்து படிப்பை தவிர வேற என்னென்ன திறமைகள் நீங்க வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க?
3: ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும், கலை பொருட்கள், கைவினை பொருட்கள் செய்யறதெல்லாம் பிடிக்கும்.
2: ஸ்போர்ட்ஸ்ல என்ன மாதிரி விளையாட்டு எல்லாம் நீங்க விளையாடுவீங்க?
3: கபடி, கோகோ, வாலிபால், ஹேண்ட்பால் அதெல்லாம் பிடிக்கும்.
2: கைவினை பொருள் என்னென்ன மாதிரி செய்வீங்க?
3: வளையல், வேஸ்ட் பொருளை வச்சு ஹேண்ட் ஒர்க் பண்றது.
2: அதனால ஆர்வம் உங்களுக்கு?
3: அது பிடிக்கும்.
2: சரி, உங்க நீங்க வந்து உங்க வீட்டுக்கு நீங்க என்னென்ன மாதிரி எல்லாம் உதவி எல்லாம் பண்ணுவீங்க?
3: அம்மாவுக்கு வீட்டுல சமைக்கும் போது ஹெல்ப் பண்ணுவேன். அப்பா ஏதாவது கடைக்கு போக சொன்னாங்கன்னா விட்டு வருவேன்.
2: இப்ப நீங்க வந்துட்டு எதிர்காலத்துல என்ன படிச்சுட்டு என்ன வேலைக்கு போகணும் எதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா?
3: டாக்டர் ஆகணும்னு ஆசை.
2: ஓஹோ, வேற என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
3: வாரிசு படத்துல இருந்து ஏஷியர் பாட்டு.
2: நன்றிமா.
3: நன்றி.

நன்றி தம்பி.

0: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
0: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
1: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
0: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம், ஹால்மார்க்.

0: தங்க நகைகளின் கலைக்கூடம்
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
1: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
2: பாப்பா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: ஹாசினி.
2: ஹாசினி, என்ன ஊர் உங்களுக்கு?
3: அள்ளி விலாதம்.
2: ரைட், நல்லா இருக்கீங்களா? என்ன பாப்பா படிக்கிறீங்க?
3: மூணாவது.
2: மூன்றாவது படிக்கிறீங்களா? நல்லா படிப்பீங்களா? என்ன சாப்பிட்டீங்க?
3: சாம்பார்.
2: சாம்பார் தானா? சரி பாப்பா, நீங்க படிச்சுட்டு என்ன வேலைக்கு போறீங்க? என்ன மார்க் எடுப்பீங்க? 100 மார்க் எடுப்பீங்களா? சரி, உங்களுக்கு என்னென்ன விளையாட்டு பிடிக்கும்?
3: ஓடு விளையாட்டு.
2: அப்புறம் வேற
3: சில்லு
2: சில்லு விளையாட்டா? ஸ்கூல்ல விளையாடுவீங்களா? டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க
3: அன்னைக்கு?
2: சொல்லி கொடுப்பாங்களா? படிக்கலாம், அடிப்பாங்களா, அடிக்க மாட்டாங்களா?
3: அடிப்பாங்க.
2: சினிமா பாட்டுலாம் உங்களுக்கு பிடிக்குமா? என்ன பாட்டு பிடிக்கும்?
3: ஜெய் பாட்டு.
2: சரி, நல்லதுமா, நன்றி.
4: பல்டி பக்கு ரெடர்ல உடன பல்தே, வருல்டு மொத்தம் அர்ல உடன பிஸ்தே, பிசிறு கல்பி பெர்ல உடன பல்தே.

0: சிகிச்சையில் விளம்பரதார சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி 916 கேடிஎம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
1: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி 100% VIS 916 ஹால்மார்க் ஷோரூம் பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி பரஞ்சோதி தங்கம் பல காலம் தங்கும்
2: நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசையன் படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஆகாஷ்வாணி காரைக்கால் எஃப்எம் என்ற வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 5:30. நேயர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் வழங்கும் அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் தமிழ் மாமணி திருமேனி நாகராசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இல் இப்போது வாங்கலாம்.
2: காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இல் டிவிஎஸ் ஐக்யூப் விற்பனை திருவிழா.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இல் வாங்கலாம்.
2: லைஃப் டிராக்கிங், டச் ஸ்கிரீன், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஒரு சார்ஜுக்கு 180 கிலோமீட்டர், வேகமான சார்ஜிங் கொண்ட உயரக பேட்டரி, 32 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொண்ட டிவிஎஸ் ஐக்யூப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சக்தி டிவிஎஸ் திருநள்ளாறு காரைக்கால்.

0: அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார், காரைக்காலில் அருள் புரியும் காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா குறித்த சிறப்பு தொடர் கேட்கலாம். வழங்குகிறார் காரைக்கால் தமிழ் மாமணி திருமேனி நாகராசன் அவர்கள்.
1: மூர்த்திக்கெல்லாம் முதல்வனாகிய சிவபெருமான் திருமாலும் நான்முகனும் காணாத நாயகன். அத்தகைய பெரியானிடம் பிறந்த மொழி பேசத் தொடங்கிய நாள் முதல் பேரன்பு கொண்டிருந்தவர் காரைக்கால் அம்மையார். அம்மையார் ஈசனிடம் கொண்ட அன்பின் பெருக்கால் மூன்று பிரபந்தங்களை பாடியிருக்கிறார். அவ்விலக்கியங்கள் தமிழுக்கு புதிய வரவுகள். அவை சைவ தோத்திரங்களுக்கு முன்னோடி. அவற்றை இறைவனை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து பக்தி பரவசத்தில் அம்மையார் பாடியிருக்கிறார். அம்மையார் அருளிய பாடல்களில் வியப்பு சுவை உண்டு, பெருமிழ சுவை உண்டு, உவகைச்சுவை உண்டு, இவை மட்டுமா நகைச்சுவையும் உண்டு. கட்டிய கணவனே தம்மை தெய்வம் என்று கால்களில் விழுந்ததால் இறைவனுக்கு அடிமைப்பட்டு தம் அழகையெல்லாம் உதிர்த்து பக்தி வெள்ளத்தில் திளைத்த காரைக்கால் அம்மையாரிடம் நகைச்சுவை உணர்வு காணப்படுவது என்பது எவர்க்கும் வியப்பை தரலாம். என்றாலும் அதுதான் உண்மை. அம்மையார் தாம் வணங்கும் அரண் தன் தேவியை தன் அருகில் வைத்துக் கொள்ளாது, தன் உடம்பில் வைத்ததற்கு காரணம் என்ன என்பதை எதுவும் அறியாதவர் போல பெருமானை நோக்கி வினாக்களை அடுக்கடுக்காக தொடுப்பது ஒரு நல்ல நகைச்சுவையாகும். அம்மையார் கேட்கிறார், வெண்மேகம் போன்ற எருதினை வாகனமாக உடையவனே, மலையரசன் மகளாம் உமையவளை உன் பக்கத்தில் வைத்துக் கொள்ளாது, உன் உடம்பில் ஒரு பாதியாக அவளை வைத்துக் கொண்டதற்கு காரணம் என்ன? அவள் மேல் நீ கொண்டிருக்கும் அன்பினாலா, அவளை விட்டு தனியே உன்னால் இருக்க இயலாததாலா, அவளுக்கு இருக்க வேறு இடம் இல்லாததாலா, உன்னை விட்டு பிரிந்து தனியே அவள் இருக்க பயப்படுவாளா, என்னதான் காரணம், எனக்கு அந்த காரணங்களை சொல்ல வேண்டும் என்கிறார். இது பாடல். விருப்பினால் நீ பிரியகில்லாயோ, வேறா இருப்பிடம் மற்றில்லையோ, என்னோ பொறுப்பன் மகள் மஞ்சு போல் மால்விடையாய், நின் பிரிந்து வேறிருக்கு அஞ்சுமோ சொல்லாய் அவள். இன்னும் பரமனை கேலி செய்வது போல அம்மையார் தமது நகைச்சுவை வெளிப்படுத்தும் பாங்கை சற்றே பாருங்களேன். எலும்பு மாலை அணியும் இறைவரே, உம் இடப்பாகத்தில் நீங்காது இருக்கும் இவள் முறைப்படி நீங்கள் மணந்து கொண்ட குலமகள் என்பது தெரிகிறது. மேலும் நீர்வடிவில் ஒரு பெண்ணும் அதாவது கங்கையும் உங்கள் சடையில் இருந்து கொண்டிருக்கிறாள். இவளையும் நீங்கள் பிரிந்திருக்கவில்லை. இருக்கட்டும், இந்த இருமகளிருள் தங்கள் அன்பின் ஆழத்தால் உங்களுக்கு நெருக்கமானவர் யார் என்பதை எனக்கு அருள் செய்து சொல்லுங்கள். இப்படி வினவிய அந்த பாடல் இதுதான். அவளோர் குலமங்கை பாகத்து அகலால், இவளோர் சலமகளும் இதே, தவள நீரு என்பு அணிவீர், என்றும் பிரிந்தறியீர், இங்கு இவருள் அன்பு அணியார் சொல்லும் இனி இங்கு ஆர், ஈசன் என்றும் உம்மையாளோடு கூடி நிற்பான்.

0: என்கின்றன சாத்திரங்கள். இது பற்றிய சிவன் அம்மையப்பர் என்று போற்றப்படுகிறான். பெருமான் ஏகபத்தினி விரதன், அதனால் வேறொரு பொண்ணை அவன் எண்ணவும் மாட்டான். அல்லாமலும் அவன் காமத்தகடம் செய்த கடவுளும் ஆவான். அவனிடம் காமம் என்பது ஏது? இவையெல்லாம் அறிந்த அம்மையார் அரணை இரண்டு பெண்டாட்டியாளனாக காட்டி அவனை ஏளனம் செய்வது அவரது நகைச்சுவை உணர்வுக்கு உன்னதமான உதாரணம். இன்னும் ஒன்று, இறைவன் இடப வாகனத்தை உடையவன் என்பது எல்லாருக்குமே தெரியும். எவரும் இரண்டு காலைகளை இணைத்துதான் பயன்படுத்துவார்கள். பரமனிடமோ ஒரு காலை மட்டுமே உள்ளது. அவன் தேவிக்கு வாகனம் வாங்க வேண்டாமா? அவளுக்கு என்று ஒரு காலை கூட அவனுக்கு கிடைக்க இல்லை. ஒரே காலையில்தான் இறைவனும் இறைவியும் எழுந்தருளி இருக்கின்றார்கள். இந்த காட்சியை எண்ணி பார்த்த அம்மையார் உரிமையுடன் அன்னலை பின்வருமாறு கிண்டல் செய்கிறார். உமையாளை கொண்டு செல்ல மேலும் ஒரு காளை மாட்டை கூட எங்கு தேடியும் பெற முடியாத மிகவும் வறியவராய் இருக்கின்றார் இறைவர். அவருக்கு என்றும் தொண்டு செய்து கொண்டிருக்கும் எனக்கு என்றாவது ஒரு நாள் சுவாமி ஏதேனும் அருளுங்கள் என்று கையேந்தி நின்றால் அதனை அருளத்தான் அவரால் இயலுமா என்பது அவரது கேலி மொழி. இந்த கருத்தை திருஇரட்டை மணிமாலை 19 பாடல் காட்டுகிறது. உண்மையில் ஈசன் எல்லா உயிர்களையும் உயிர் அற்றவைகளையும் தனக்கே உடைமையாக கொண்டவன் என்பதும், அவனே எல்லாவற்றையும் படைத்து காத்து அழிப்பவன் என்பதும் அம்மையாருக்கு தெரியும். சிவனும் சக்தியும் செம்பாதியாய் பிரிப்பின்றி உள்ளனர் என்பதும் சித்தாந்த கொள்கையும் அவர் அறிவார். அனைத்தும் அறிந்த அவர் பரமேஸ்வரிடம் ஒரு காலை மட்டுமே உள்ளது, இந்நிலையில் நாம் ஏதேனும் வேண்டினால் கொடுப்பதற்கு அவன் என்ன செய்வான், எங்கே போவான் என்று எல்லாம் இருப்பவனை ஏதும் இல்லாதவனாய் அவர் பாடுவது நகைச்சுவையின் உச்சமாகும்.
1: அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார் காரைக்காலில் அருள் புரியும் காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா குறித்த சிறப்பு தொடரினை கேட்டீர்கள். வழங்கினார் காரைக்கால் தமிழ் மாமணி திருமேனி நாகராசன் அவர்கள்.

0: பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் சக்தி டிவிஎஸ் வழங்கிய அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா சிறப்பு தொடர் வழங்கினார் காரைக்கால் தமிழ் மாமணி திருமேனி நாகராசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் சக்தி டிவி.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இப்போது வாங்கலாம்.
0: நேரம் 5:37. திசையெங்கும் இசை வீசும் காரைக்கால் பண்பலையோடு இணைந்து நேயர்கள் இனி கேட்கலாம் விளக்கீற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
3: வெல கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி
5: தட்ஸ் ரைட்
4: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
5: தட்ஸ் ரைட்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: மையம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
2: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட்

0: ஃப்ரீ சாய்ஸ்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி
4: தட்ஸ் ரைட்
3: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கிறது பி. சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரிலே நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சுளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறார்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நேர்களே நாளை காலை 9:35 காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்தி வழங்குகிறார் காரைக்கால் துணை மாவட்ட ஆட்சியர்.
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: நாளை பிற்பகல்

0: ஆஃபர்ல வாங்குன தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்குன?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: சரி சரி சரி சரி சரி சரி
3: தட்ஸ் ரைட்
2: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
3: தட்ஸ் ரைட்.
5: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
8: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
10: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலகணைந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து வி நடராஜ முதலியார் பாடியுள்ள பாடல்.

0: ஆஃபர்ல வாங்குன தெரியுமா?
1: ஹே, வசந்தன் கோல தான வாங்குன.
0: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
1: ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி,
4: தட்ஸ் ரைட்.
3: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
6: நெல்லி நாளை பிறப்புகள் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
7: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
6: நினைவிருக்கட்டும் நேயர்களே, நாளை காலை 7:55 காரைக்கால் சக்தி டிவிஎஸ் காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் வழங்கும் அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார்.
8: டிவிஎஸ்

0: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி விஐபி நகர் செல்லூர் காரைக்கால்.
1: இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் இனி பி வசந்தா குரலில் பாடல் ஒலிக்கிறது.

0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.

0: வாசன்ஸ், நாகப்பட்டினம்.
1: ஐயா சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கிறது ஹாஜி எஸ் சையத் அலி பாடியுள்ள பாடல்.

0: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் வசந்தன் கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
2: வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தான வாங்கின.
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி,
4: தட்ஸ் ரைட்,
3: வசந்தன் கோ. சரி சரி, வசந்தன்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6 மணி. இனி வளம் வருகிறது.

0: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
1: நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன்.
2: தெய்வீக ராகங்களாய் தமிழிசை.
0: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
2: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
0: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
2: மாலை 6 மணிக்கும்
0: இன்னிசையாய் உலாவரும்
2: பன்னிசை.
3: இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.
4: This is Akashvani, the news read by Shagun Chopra.

0: தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலை இயற்றிய பக்கிம் சந்திர சட்டோபாத்யாய் பிறந்தநாளை முன்னிட்டு அன்னாருக்கு தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கி உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். புதுச்சேரி பூரணாங்குப்பத்தில் சீரமைக்கப்பட்டுள்ள பழமையான முழியன் குளத்தை மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்தார். இனி விரிவான செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலை இயற்றிய பக்கிம் சந்திர சட்டோபாத்யாயின் பிறந்தநாளை முன்னிட்டு அன்னாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: பக்கிம் சந்திர சட்டோபாத்யாயின் 188th பிறந்த நாளையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் பக்கிம் சந்திர சட்டோபாத்யாய் ஒரு மிகச்சிறந்த இந்திய ஆளுமை திறனை கொண்டவர் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவரது எழுத்துக்கள் பல தலைமுறை இந்தியர்களிடையே தேசபக்தி மற்றும் கலாச்சார பெருமித உணர்வை தூண்டின என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியா வந்தே மாதரம் பாடலின் 150th ஆண்டு விழாவை கொண்டாடி வருவதாக தெரிவித்த அவர், வந்தே மாதரம் பாடல் மூலம் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கும் நாட்டிற்கும் ஒரு சிறந்த உத்வேகத்தை வழங்கியவர் அவர் என்றும் பதிவிட்டுள்ளார். தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, புகழ்பெற்ற இலக்கியவாதியும் கலாச்சார தேசியவாதத்தின் முன்னோடியுமான பக்கிம் சந்திர சட்டோபாத்யாயின் பிறந்த நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதாக சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனது அழியாத படைப்பான ஆனந்த மடம் மூலம் தாய்நாட்டின் மீதான சுய அர்ப்பணிப்பு, தியாகம் மற்றும் தேசிய உணர்வு ஆகிய செய்திகளை அவர் வெளிப்படுத்தினார் என்றும், வந்தே மாதரம் பாடலை இயற்றியதன் மூலம் இந்தியாவின் விடுதலை போராட்டத்திற்கு அவர் புதிய வலிமையையும் உத்வேகத்தையும் ஒரு லட்சிய அடிப்படையையும் வழங்கியவர் என்றும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள இந்திய மக்கள் மன்றம் புகழ்பெற்ற தேசிய பாடலான வந்தே மாதரம் உருவானதன் 150th ஆண்டை கொண்டாடும் வகையில் துபாயில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை நடத்தியது. வந்தே மாதரம் 150 ஆண்டுகள் இந்தியாவின் ஆன்மா, பாரம்பரியம் மற்றும் தேசிய விழிப்புணர்வை கொண்டாடுதல் என்ற கருப்பொருளில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சி இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் இப்பாடல் ஆற்றிய வரலாற்று சிறப்புமிக்க பங்களிப்பையும், ஒற்றுமை மற்றும் தேசிய அடையாளத்தின் குறியீடாக அதன் நீடித்த முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தது.
0: இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கி உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லி வந்துள்ள நெதர்லாந்து அரசி மேக்சிமா உடனான சந்திப்பு குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியாவின் டிஜிட்டல் கட்டமைப்பு நாட்டு மக்கள் அனைவரையும் சென்றடைந்து உள்ளதாக கூறினார். கூடுதல் செலவினங்கள் ஏதுமின்றி மக்கள் இதனை பயன்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் டிஜிட்டல் கட்டமைப்பை உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வதில் இந்தியா மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் பிரதமர் அப்பதிவில் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச் செயலாளரின் நிதி தொடர்பான சிறப்பு வழக்கறிஞராகவும் செயலாற்றி வரும் மேக்சிமாவின் இந்திய பயணம் மின்னணு பொது கட்டமைப்பின் வளர்ச்சி மற்றும் நீடித்த பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். அந்நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மேன் உடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். செஷல்ஸ் நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரையாற்றுவதோடு இந்திய வம்சாவளியினருடனும் கலந்துரையாடுகிறார். பொன்விழா கொண்டாட்டங்களில் இந்திய பாதுகாப்பு படையினர் மற்றும் இந்திய கடற்படையின் இரு கப்பல்களும் பங்கேற்கும் என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மொஹரம் பண்டிகை இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளை ஒட்டி இஸ்லாமியர்கள் நாடு முழுவதும் முகமது நபியின் பேரனான ஹஸ்ரத் இமாம் உசேன் மற்றும் அவருக்கு துணையாய் நின்றவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற சிறப்பு தொழுகைகளில் பங்கேற்றனர். இந்நாளை ஒட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள பதிவில், இமாம் உசேனின் தியாகத்தை நினைவு கூர்ந்துள்ளார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் மன உறுதியுடன் போராடி தியாகம் செய்ததை மக்கள் என்றும் நினைவில் கொண்டுள்ளதாக கூறினார். அமைதி மற்றும் சமூக நல்லிணக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்நாள் அமைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள சமூக ஊடக பதிவில், ஹஸ்ரத் இமாம் உசேனின் தியாகம் போற்றுதலுக்கு உரியது என்று குறிப்பிட்டுள்ளார். உயிரையும் துச்சமென மதித்து மன வலிமையுடன் போராடிய அவரது செயல் என்றும் நினைவில் கொள்ளப்படும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி பூரணாங்குப்பத்தில் சீரமைக்கப்பட்டுள்ள 400 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான முழியன் குளத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று

0: வைத்தார். கிராம மக்களின் குடிநீர் மற்றும் விவசாய தேவைகளுக்கு முக்கிய ஆதாரமாக இருந்து வந்த இந்த குளத்தின் சீரமைப்பு பணிகள் 2025 ஏப்ரல் மாதம் தொடங்கி கிராம மக்களின் ஒத்துழைப்பு மற்றும் தனியார் தொண்டு நிறுவனங்களின் பங்களிப்புடன் நிறைவு பெற்றது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வகணபதி, தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமு, உள்ளாட்சித்துறை இயக்குநர் திரு ஆதர்ஷ் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன்,
1: நீர் தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரம், நீரின்றி அமையாத உலகு என்று ஒரே வரியில் சொன்னார் திருவள்ளுவர். நீர் வளம் இருந்தால்தான் விவசாயம் செழிக்கும், பொருளாதாரம் வளரும், சமுதாயம் முன்னேறும். நம்முடைய முன்னோர்கள் இதை நன்றாக உணர்ந்து இருந்தார்கள். பாரத பிரதமர் தொடங்கி வைத்த மிஷன் லைஃப் இயக்கம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அரசின் பொறுப்பு மட்டுமல்ல, அது ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை சொல்லி இருக்கிறது. பூர்ணாங்கோபம் கிராம மக்கள் செய்திருக்கும் இந்த சீரமைப்பு பணி பாரத பிரதமரின் மிஷன் லைஃப் இயக்கத்தின் உண்மையான நோக்கத்தை பிரதிபலிக்கிறது.
0: தொடர்ந்து முதலமைச்சர் திரு ரங்கசாமி பேசுகையில்,
2: சுற்றுலா பயணிகள் வருகை எண்ணிக்கை உயர வேண்டும் என்பது அரசுடைய எண்ணமாகும். சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக அதிக நிதியை மத்திய அரசு அளிக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. மத்திய அரசுடைய உதவி என்பது நமக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பதை நன்றாக அறிவோம். இது நம்முடைய மாண்பு பாரத பிரதமர் அறிவித்தது போல் பெஸ்ட் புதுச்சேரி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் புதுச்சேரியுடைய வளர்ச்சி வந்து கொண்டிருப்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். சுற்றுலா தலங்களில் மிக மிக முக்கியமான ஒரு இடமாக நம்முடைய புதுச்சேரி மாநிலம் திகழ்ந்து கொண்டிருக்கு. இவற்றை மேலும் உயர்த்துவதற்கு நிச்சயமாக நம்ம அரசு பல முயற்சிகளை எடுக்கும். அதற்கு மத்திய அரசு நமக்கு அதிக நிதியை ஒதுக்கி உதவி செய்யும் என்று நான் நம்புகின்றேன்.
0: சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளை ஒட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில், போதைப் பொருள் பயன்பாடற்ற இந்தியாவை கட்டமைப்பதில் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப் பொருள் பழக்கம் மற்றும் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தலை தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் நடைபெற்று வரும் நிலையில், பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகள் போதைப் பொருளுக்கு எதிரான இயக்கத்தை முன்னெடுத்து செல்வதில் சிறப்பாக பணியாற்றி வருவதற்கு திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில், போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் அனைவரின் முயற்சிகளுக்கும் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் புழக்கத்திற்கு துணையாக நிற்கும் கட்டமைப்புகளை ஈவு இரக்கம் இன்றி அழிக்க வேண்டும் என்று திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு மாரத்தான் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் துவக்கி வைத்து உறுதிமொழி செய்து வைத்தார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள செய்தியில், இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்து குற்றங்களை தடுக்கவும், போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கவும், போதைப் பொருள்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என வலியுறுத்தினார். போதை ஒழிப்பு விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு காரைக்காலில் பிரமாண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தின் நஷா முக்து பாரத் அபியான் திட்டத்தின் கீழ் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சமூக நலத்துறையின் சார்பில் போதைப் பொருள் பயன்பாட்டை ஒழித்து ஆரோக்கியமான பாதுகாப்பான மாவட்டத்தை உருவாக்கும் நோக்கில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில், நிறைவி திருப்பட்டினம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு டி கே எஸ் எம் மீனாட்சி சுந்தரம், நெடுங்காடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் திரு விக்னேஸ்வரன் மற்றும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். துணை மாவட்ட ஆட்சியர்கள் திரு செந்தில்நாதன், திரு பாலு பக்கிரிசாமி, கல்வித்துறை அதிகாரிகள், சமூக நலத்துறை மற்றும் பல்வேறு அமைப்புகளின் ஒருங்கிணைப்பாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், காரைக்கால் மாவட்ட கல்லூரிகள் மற்றும் அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் சமுதாய நலப்பணி திட்டம் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட 1500 மேற்பட்டோர் இதில் ஆர்வத்துடன் பங்கேற்று போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு உறுதிமொழியை ஏற்று பேரணியாக சென்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 135வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலை இயற்றிய பக்கிம் சந்திர சட்டோபாத்யாய் பிறந்தநாளை முன்னிட்டு அன்னாருக்கு தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக சேஷெல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். புதுச்சேரி புறநாங்குப்பத்தில் சீரமைக்கப்பட்டுள்ள பழமையான மொழியின் குளத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
3: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:20.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம். நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
2: உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
2: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
4: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
5: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்
6: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
5: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
6: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
5: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
7: வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
8: அனைவருக்கும் வணக்கம். நீர் இல்லை என்றால் உணவுப் பொருள்களை உண்டாக்கும் உழவர்கள் ஏர் கொண்டு உழமாட்டார்கள் என்ற கருத்தை ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால் என்பார் வள்ளுவர். பரப்புயர நீருயரம், நீருயர நெல்லுயரும் என்ற பாடலும் நீரின் இன்றியமையாமையை விளக்குகின்றது. ஏரினும் நன்றால் எருவிடுதல், கட்டபின் நீரினும் நன்று அதன் காப்பு என்ற குறள் உழுவதை விட எருவிடுதல் நல்லது. இவ்விரண்டும் செய்து களையெடுத்தபின் நீர் பாய்ச்சுதல், அதைவிட பயிரை அழிய விடாமல் பாதுகாத்தல் நல்லது. ஒரு நாட்டின் முதுகெலும்பாக திகழ்வது விவசாயம். விவசாயமே ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை அளவிடும் கருவியாக உள்ளது. ஒரு நாட்டில் விவசாயம் இல்லை என்றால் அந்நாடு வளமை குன்றிய நாடாக கருதப்படும். உழவுத் தொழில் நடைபெறாது போனால் மக்கள் பல நிலைகளில் அல்லல் படுவார்கள். இதனை உழவினார் கைமடங்கின் இல்லை விழைவதோம் விட்டோம் என்பார்க்கு இல் என்பார் வள்ளுவர். உழவர்கள் உழவுத் தொழிலை செய்யாது விடுவார்களேயானால் எல்லா பற்றுகளையும் விட்டுவிட்டோம் என்று சொல்லும் துறவிகளும் கூட இவ்வுலகில் வாழ முடியாது. இளமென்று அசையி இருப்பாரை காணின் நிலமென்னும் நல்லாள் நகும் என்பார் வள்ளுவர். கையில் பொருளில்லையே என்று சோம்பேறிகளாக இருப்பவரை பார்த்து பூமித்தாய் தனக்குத்தானே சிரிப்பாள். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலை என்பார் வள்ளுவர். உலகில் உள்ள மக்கள் எத்தனை தொழில்களை செய்து வந்தாலும் அவர்கள் எல்லோரும் ஏர்தொழிலின் பின்னால்தான் செல்கின்றனர். உழவு தொழிலே சிறந்த தொழிலாகும். உழுவார் உலகத்தார்க்கு ஆணி, அஃது ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து என்ற குறளில் உழவர்களை அச்சாணி போன்றவர்கள் என கூறுகின்றார் வள்ளுவர். உழவன் சேற்றில் கை வைக்காவிட்டால் நாம் சோற்றில் கை வைக்க முடியாதல்லவா. நன்றி.
7: இன்சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
4: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நேரம் 6:25 இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேல தான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: இனி ஒழிக்கிறது லைட் ஹவுஸ். நமது நிலையம் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ
6: அக்பெயின் இருக்கு அப்படிம்பாங்க. இன்டெப்தா நீங்க கேட்டுட்டே இருக்கிறப்போ எனக்கு சிவியர் வயர் டிஸ்சார்ஜ் இருக்கு, எனக்கு வெயிட் கெயின் ஆகவே இல்லை அப்படிம்பாங்க. அவங்களுக்கு பேசிக் இது பாத்தீங்க அப்படின்னா வயர் டிஸ்சார்ஜ் ஆயிருக்கும்.
5: மகளிருக்கான உடல் நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள். இடமலை 6:45 காரைக்கால் கோட்டுச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட் காரைக்கால் செல்லூர் அன்புமகால் ஏசி வழங்கும் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்திகள் வழங்குகிறார் காரைக்கால் துணை மாவட்ட ஆட்சியர் பி பாலு என்ற பக்கிரிசாமி அவர்கள்.
7: மாங்கனி திருவிழாவை பார்த்தீங்கன்னா 28, 29, 30 இந்த 28ஆம் தேதி அம்மையாருடைய திருக்கல்யாணம் கோயிலில் நடைபெறுது. 29 அது மாங்கனி இறைத்தல் அமுதுபடைகள். அந்த நாளில்
5: 6:50 இசைத்துறிகை. இன்றிரவு 7 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்றிரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
8: ஒரு போக தான் பண்ணுவோம், பக்கத்துல போர் தண்ணி வாங்கி இப்பதான் பண்ணிருக்கோம்.
9: இப்ப ரசாயன முறையில பண்ணிட்டு வரீங்களா இல்ல இயற்கை முறையில பண்ணிட்டு வரீங்களா?
8: இயற்கை முறையில ஒன்னும் பண்ண முடியல, ரசாயன முறையில தான் போ பண்ற மாதிரி இருக்கு.
9: இதுக்கு முன்னாடி விவசாயம்
5: கால்நடை வளர்ப்பு மயிலாடுதுறை மாவட்டம் இலுப்பூர் விவசாயி எஸ் முத்துக்குமாரசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்றிரவு 8:00 நேற்று மாலை புதுச்சேரி கடற்கரை சாலையில் புதுப்பிக்கப்பட்ட 100 பழமையான கலங்கரை விளக்கம் சிறப்பு திறப்பு விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்த நிகழ்வின் வானொலி தொகுப்பு இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. தொடர்ந்து காற்றில் வரும் கானம் உளம் வரும். இன்றிரவு 8:30 காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுத. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மின்சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 10:00 இரவும் மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். இன்றிரவு 11:10 துயிலும் முன். பண்பலையில் இதுவரை ஒலித்தது லைட் ஹவுஸ். இன்றைய மாலை ஒளிபரப்பில் நமது நிலையம் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஆகாஷ்வாணி காரைக்கால் FM என்ற வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 ஓடு.

0: தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக்கா அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தாவேக்கா அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் திரு பி எல் வர்மா எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் நிதி நெருக்கடி உள்ளது என்பதை வெள்ளை அறிக்கை எடுத்துரைப்பதாக தெரிவித்தார்.
1: வருவாய்த்துறையை பொறுத்தவரை தேவையான பணிகள் நிரப்பப்பட்டிருக்கிறது. கூடுதலாக பணிகள் எங்கெங்கே தேவை என்பதை நிறைவேற்றுவதற்கு பல்வேறு நடவடிக்கை விரைந்து எடுக்கப்பட்டு வருகிறது. இன்று தமிழ்நாட்டில் இருக்கிற நிதிநிலையை பார்க்கின்ற போது வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. நிதி நெருக்கடி இருக்கிறது என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற முறையில் அது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய முதல்வரை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டிலே வாழ்கிற அத்தனை பேருக்கும் முழு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு அறிவித்து வருகிறார். பெண்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, போதையில்லா நகரத்தை தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சிய பயணமாக இருக்கிறது.
0: தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக்கா அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வாக்குறுதியை நிறைவேற்றுவது போல் ஏமாற்று அறிவிப்பு வெளியிடப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளது. இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தாவேக்கா அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திமுக கோரியுள்ளது. தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தாவேக்கா அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த சில நாட்களாக நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகளை தாவேக்கா அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியார் பங்களிப்புடன் மேற்கொள்வதற்காக ஆலோசகர்களை நியமிக்க கோரப்பட்ட ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூய்மைப் பணியாளர்களின் ஊதியத்தையும் நிரந்தர பணி வாய்ப்பையும் பறிப்பதற்கான எந்த நடவடிக்கையையும் அரசு மேற்கொள்ளக்கூடாது என்று கூறியுள்ளார். தூய்மைப் பணியாளர்களை தமிழக அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் மாநில அரசின் இந்த முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். காவிரி கோதாவரி இணைப்பு பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஹெச் வி ஹண்டேயை இன்று சென்னையில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் மற்றும் நாட்டின் வளர்ச்சிப் பயணம் குறித்த சிறப்பு நூலை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஹண்டேயிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தினத்தந்தி குழுமத்தின் தலைவர் திரு பாலசுப்பிரமணியனையும் டாக்டர் எல் முருகன் சந்தித்து பேசினார். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சாதாரண சாமானியர்களும் பத்ம விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்றனர். இதன் அடிப்படையில் பத்மஸ்ரீ விருதினை பெற்று சேலம் திரும்பிய சிற்பி ராஜா ஸ்தபதிக்கு கண்ணங்குறிச்சி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சேலம் கண்ணங்குறிச்சி

0: பகுதியைச் சேர்ந்த ராஜாஸ்தபதி கடந்த 51 ஆண்டுகளுக்கு மேலாக உலோகங்களால் ஆன கடவுள் சிலைகளை இயந்திரங்களின்றி கைவேலைப்பாடுகளால் உருவாக்கி வருகிறார். கடந்த ஆண்டு உலகிலேயே உயரமான நர்த்தன நடராஜர் சிலையை வடிவமைத்த ராஜாஸ்தபதி மலேசியாவில் உள்ள வெண்கல முருகன் சிலை, 2013 ஆம் ஆண்டு மலேசியாவில் ராஜராஜேஸ்வரி கோயில் கட்டுமான பணி வடிவமைப்பு, சிங்கப்பூரில் தர்ம முனீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள வாராகி அம்மன் வெண்கல சிலை உள்ளிட்ட பல்வேறு சிலைகளை வடிவமைத்துள்ளார். இவரது சிற்பக்கலைத்திறனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாகவும் சிற்பக்கலையை அங்கீகரிக்கும் விதமாகவும் மத்திய அரசு ராஜாஸ்தபதிக்கு பத்மஸ்ரீ விருதினை வழங்கியுள்ளது. விருதினை பெற்ற பிறகு முதல் முறையாக சொந்த ஊருக்கு வந்த ராஜாஸ்தபதிக்கு கண்ணங்குறிச்சி ஊர் மக்கள் ஒன்று திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
1: தன்னை போன்ற சாமானியர்களுக்கும் நாட்டின் உயரிய விருது கிடைத்ததற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக ராஜாஸ்தபதி தெரிவித்தார்.
2: கடந்த 51 ஆண்டுகாலம் சிற்பக்கலைத்துறையில் என்னை இணைச்சி பயணிச்சுட்டு வரேன். பல்வேறு சிறப்பம்சங்கள் கொண்ட இந்த சிற்பக்கலையில் 100% ஆகமத்துக்குட்பட்டு செய்யக்கூடிய ஒரு சிற்பக்கலை கூடம் என்பது சொல்லிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு மாநில அரசு, மத்திய அரசு போன்ற பல்வேறு நிலையில் விருதுகள் வழங்கியிருந்தால் கூட இந்த பத்மஸ்ரீ விருதானது சாதாரண ஒரு கிராமத்தில் சாமானியனாக பிறந்த என்னுடைய சிறப்பம்சங்களை கண்டறிஞ்சு மத்திய அரசாங்கம் இதற்கு இந்தியாவினுடைய உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவப்படுத்தியிருப்பது நமது தேசத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் தேர்வுக்குழு அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன்.
1: தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதியம்மன் கோவில் தேரோட்டத்திற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக நெல்லை மாநகர காவல்துறை ஆணையர் திரு தேஷ்முக் சேகர் சஞ்சய் கூறியுள்ளார். இன்று திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: வர 28ஆம் தேதி திருநெல்வேலி மாநகரத்தில் நெல்லையப்பர் கோவில் தேர் ஊர்வலம் நடக்க போகுது. இந்த தேருக்காக லட்சக்கணக்கான மக்கள் பக்தர்கள் வருவாங்க, நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தேவையான சட்ட ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் நெல்லை மாநகர் காவல்துறை சார்பாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். 1200க்கும் மேற்பட்ட காவலர்கள் மற்றும் காவல் அதிகாரிகள் பணி செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் சுமார் 250 சிசிடிவி கேமராக்கள், ஒரு 3 ட்ரோன், ஒரு 10 கிரைம் டீம்ஸ் இந்த பகுதியிலே பணி செய்வாங்க. வர பக்தர்களுக்காக பார்க்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் 18 இடங்கள்ல நாங்க செஞ்சிருக்கோம். அதே மாதிரி ஆம்புலன்ஸ் அண்ட் மெடிக்கல் டீம்ஸ், ஃபயர் சர்வீஸ் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல ரிக்வெஸ்ட் கொடுத்து போதுமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஞாயிற்றுக்கிழமை இங்கே ரெடியா இருக்கும். காவலர்களோட நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். நெல்லை மாநகர் காவல்துறை சார்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் வேண்டுகோள்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். திருவண்ணாமலையில் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. நாமக்கல்லில் நடைபெற்ற போதைப்பொருளின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியில் 5000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே இருசக்கர வாகனத்தில் 12 கிலோ போதைப்பொருளை கொண்டு சென்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை கான்பூர் இடையே அடுத்த மாதம் 4ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை சனிக்கிழமை தோறும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. இந்தியா முதல் போட்டியில் 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் பிலிப்பைன்ஸை வென்றது. இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி சற்று முன் பெல்ஃபாஸ்டில் தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்ததை அடுத்து அயர்லாந்து பேட் செய்து வருகிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. கல்லேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்
1: மக்களின் அத்தியாவசிய தேவையறிந்து
0: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர் லேப்ரோஸ்கோபி பிரசவ அறை
1: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை
0: சிஎம் யூரோலஜி வாஸ்குலர் சர்ஜரி பல்மனாலஜி இஎன்டி குழந்தைகள் மருத்துவம் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி
1: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை காரைக்கால்.
2: பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்
1: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
4: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
0: தொடர்புக்கு 8925936936.
5: நலமாய் வாழ மகளிருக்கான உடல்நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள். டாக்டர், நேத்து சொன்னீங்க பெண்களுக்கு பீரியட்ஸ் வந்துச்சு அப்படின்னா 1-7 நாட்கள் வரைக்கும் கருப்பு எள்ளு சாப்பிடணும் அப்படின்னும், அடுத்த 7 நாட்கள் கருப்பு உளுந்து சாப்பிடணும் அப்படின்னும், அதுக்கடுத்த 15 நாட்கள் வந்து வெந்தயம் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னீங்க. இது மாதவிடாய் வந்துட்டு இருக்க எல்லா பெண்களுக்குமே, அதாவது எல்லா வயதினருக்கும் பொருந்துமா டாக்டர்?
6: தாராளமாக பண்ணலாம். எனி ஏஜ் குரூப் அவங்க வந்து கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, இன்னும் அவங்களுக்கு வேறு ஏதாவது விஷயங்கள் ஆடடாக இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து முருங்கக்கீரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கற்றாழை ஜெல்லி மாதிரி எடுத்து சாப்பிட்றது, அதே மாதிரி வந்து இல்லை மோரில் மிக்ஸ் பண்ணி அடித்து எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் நமக்கு இரெகுலர் பீரியட்ஸை வந்து கண்டிப்பாக சரி பண்ணும். அதே மாதிரி வந்து கேர்ள்ஸ் வந்து ஒரு சில பேருக்கு ஒரு டார்க் பேச்சஸ் வரும், ஆனால் அதை கவனிப்பாங்க, அது எப்படி சொல்றதுன்றது அவங்களுக்கு இதாக இருக்கும். பேக் பெயின் இருக்கு அப்படிம்பாங்க, இன்டெப்தா நீங்க கேட்டுட்டே இருக்கிறப்போ எனக்கு சிவியர் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு, எனக்கு வெயிட் கெயின் ஆகவே இல்லை அப்படிம்பாங்க. அவங்களுக்கு பேசிக் இது பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகிருக்கும். எல்லா உறுப்புகள் மாதிரியும் நம்மளுடைய கரு உறுப்புகளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இதுல ஏதாவது ஒரு விஷயம் உங்களுடைய நாலேஜுக்கு தெரிய வந்தா நம்ம வந்து அதை அட்ரஸ் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம ஹெசிடேட்டே பண்ண கூடாது.
5: சொல்யூஷனை தாண்டி முதல்ல நம்ம அது பிரச்சனையா நம்ம எடுத்துட்டு போறதே இல்ல.
6: கண்டிப்பா இல்ல, அத வந்து வேற வழியே இல்ல, இது சொல்லியே ஆகணும், இதுக்கு மேல இத
5: அந்த சிச்சுவேஷன் அப்பதான் வெல்ல
6: அது அப்பதான் வருது. அது வந்து உங்களுக்கும் ப்ராப்ளம் அதிகமாகவே நீங்க வரீங்க, பிளஸ் வந்து எங்களுக்கும் அந்த சொல்யூஷன் சொல்றது
5: பண்ற ப்ராசஸே அப்புறம்
6: கஷ்டமாகும். அப்போ இயர்லியராகவே நீங்க அட்ரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை சாதாரண விஷயங்களையே நம்ம அதை வந்து சரி பண்ணிக்கலாம், அதனால ஹெசிடேட்டே பண்ணக்கூடாது.
5: சரிங்க டாக்டர், இப்போ நீங்க சொன்ன இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் சித்த மருத்துவத்தில் நல்ல மருத்துவங்கள் இருக்கா?
6: கண்டிப்பா இருக்கு. சித்த மருத்துவத்தில் வந்து நாட் ஓன்லி பிசிஓடி, ஃபைப்ராய்டு இருக்கு, ஆடினோமயோசிஸ் இருக்கு, எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கு, சினைப்பை சார்ந்த சாதாரணமான சினைப்பை கட்டிகள் இருக்கு, அதே மாதிரி கருத்தரிக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரியான பல்வேறு தரப்பட்ட கரு மற்றும் சினைப்பை சார்ந்த எல்லா விஷயங்களுக்கும் சித்த மருத்துவத்தில் வந்து முழுமையான தீர்வு இருக்கு. அதே மாதிரி வந்து நிறைய இடங்கள்ல ஹிஸ்டெக்டமியை நோக்கி போயிடுறாங்க, அப்ப வந்து கண்டிப்பா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சித்த மருத்துவரை நீங்க அணுகி கண்டிப்பா ஒரு ஒப்பீனியன் கேளுங்க, இதை வந்து சித்தால சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத கேட்டுட்டு அது வழியா நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, உணவு முறையை மாத்துங்க, நீங்க உங்களோட லைஃப் ஸ்டைல் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா அதை நீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த விஷயங்களுக்கு கண்டிப்பா சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்கு.
5: சரிங்க டாக்டர், இப்ப வந்து வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்ல போனா பெண்களுக்கு வந்து இந்த மெனோபாஸ் டைம், அது வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நிறைய பிரச்சனைகளை வந்து பெண்கள் வந்து கடந்து வர வேண்டி இருக்கு. அந்த டைம்ல வந்து பிளட் வந்து ஓவர் ஃப்ளோ இருக்கு சில பேருக்கு. சில பேருக்கு வந்து 3 மாசம் பீரியட்ஸே வராது, அதுக்கப்புறம் வரும், ரொம்ப பெயினோட வரும். அப்புறம் வந்து இடுப்பு வலி, முதுகு வலி, கால் வலி ரொம்ப பேர் சொல்றது, அதாவது எனக்கு பீரியட்ஸ் வரப்போகுது.

0: அப்படின்னாலே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சிடும், எனக்கு கால் வலி வந்துடும். அப்போ கால் வலி வந்துருச்சு அப்படின்னாலே எனக்கு பீரியட்ஸ் வரப்போகுதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு இருக்காங்க. இதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு டாக்டர்?
1: ஆக்சுவலி வந்து மெனோபாஸ் அந்த பீரியட்ல ஒரு கேர்ள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல ஃபேமிலி வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணும். இன்னொன்னு, மெனோபாஸ் இப்படிதான் இருக்கும் அப்படின்றத நம்மளுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மகளிருக்கான உடல்நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் தந்தார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள்.
2: பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:47. பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம்.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் கோட்டுச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட், காரைக்கால் செல்லூர் அன்புமகால் ஏசி வழங்கும் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்திகள். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் கோட்டுச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட்.
6: இனி அங்கே இங்கே எங்கேயும் போக வேண்டாம், எல்லாமே இருக்கு நமது கோட்டுச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட்டில். பாரதியார் ரோடு அண்ணா சிலை அருகில் கோட்டுச்சேரியின் இதயம், அங்கே அனைத்து பொருட்களையும் வாங்க ஒரே இடம்
7: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
6: இனி அங்கே இங்கே எங்கேயும் போக வேண்டாம், எல்லாமே இருக்கு நமது கோட்டுச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட்டில். உதயம் சூப்பர் மார்க்கெட் பாலா காம்ப்ளெக்ஸ் அண்ணா சிலை அருகில் பாரதியார் ரோடு கோட்டுச்சேரி.
7: எல்லாமே இருக்கு ஒரே இடத்தில், ரொம்ப நல்லாவே இருக்கு உதயம் சூப்பர் மார்க்கெட்டில்.
5: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் செல்லூர் அன்புமகால் ஏசி.
8: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்புமகால் ஏசி, விஐபி நகர் செல்லூர் காரைக்கால். காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்புமஹால் ஏசி, 1000 கார்கள் பார்க்கிங் வசதியுடன்
9: அன்புமஹால் மற்றும் அன்பு மினி ஹால் மற்றும் புல்வெளி அரங்கமாய் அன்பு ஓபன் ஹால் 3 பிரமிப்புகளுடன்
8: அன்புமஹால் விஐபி நகர் செல்லூர் காரைக்கால்.
9: கான்டாக்ட் 9788588141.
5: தேவாரம் பாடிய சம்பந்தர், அப்பர், சுந்தரர் மூவருக்கும் காலத்தால் முந்தியவர் காரைக்கால் அம்மையார். கலப்பிரார் காலம் தமிழகத்தில் சைவ சமயத்தின் நம்பிக்கை நட்சத்திரமாக தோன்றியவர் காரைக்கால் அம்மையார். இல்லறத்திற்கு பிறகு துறவு நிலை மேற்கொண்ட முதல் தமிழ் பெண்மணி காரைக்கால் அம்மையார். இம்மாதம் 29 காரைக்காலில் நடைபெறும் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்திகள் வழங்குகிறார் காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் பி பாலு என்கின்ற பக்ரிசாமி அவர்கள்.
10: அனைவருக்கும் வணக்கம். மாங்கனி திருவிழாவை பார்த்தீங்கன்னா 28, 29, 30 இந்த 28 அம்மையாருடைய திருக்கல்யாணம் கோயிலில் நடைபெறுது. 29 அது மாங்கனி இறைத்தல் அமுதுபடையல். அந்த நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கும். இந்த கூட்டத்தை சமாளிக்கிறதுக்கும் இந்த கூட்டத்தில் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக ஃபயர் சர்வீஸோ குறிப்பிட்ட இடத்துல ஒரு 2 ஃபயர் சர்வீஸை நாங்கள் போட்டிருக்கோம். ஆம்புலன்ஸை வந்து ஒரு 4 இடத்துல நிப்பாட்டியிருக்கோம். அந்த கூட்ட நெரிசலில் எந்த அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த துறையெல்லாம் சப்போர்ட்டாக இருக்குது. இந்த கடைகள் எல்லாம் அவங்க போட்டு அதை ஒழுங்குபடுத்துறதுக்கும் அதில் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து எந்தவித ஒரு தொற்று நோய் ஏற்படாத அளவுக்கு கட்டுக்கோப்பாக அந்த சுகாதாரத்துறையை அணுகி அப்பப்போ சுத்தம் பண்ண சொல்லியிருக்கோம். நகராட்சியும் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து மாவட்ட நிர்வாகத்துக்கு அந்த குப்பைகள் வந்து டெய்லி சேராமல் இருக்கிறதுக்கு அவங்க வந்து உறுதுணையாக இருந்து அந்த கிளீன் ஒர்க்கை செய்வாங்க. பக்தர்களுடைய வசதிக்காக சிறப்பு பேருந்து எல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 3 நாட்களில் பார்த்தீங்கன்னா கடைசி நாளாக வந்து காட்சி கொடுத்தல், விடியற்காலில் கூட்டம் அதிகமாக

0: இருக்கும். அதுக்கு வந்து தகுந்த பாதுகாப்பு காவல்துறை இவங்களுடைய ஒத்துழைப்போடு அனைத்தும் வந்து நல்ல விதமாக இந்த மாங்கனி திருவிழா வந்து நடைபெறும்னு சொல்லி நம்மளுடைய மாவட்ட நிர்வாக சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சிவபெருமானால் அம்மையே அப்படின்னு காரைக்கால் புனிதவதி அம்மையாரை அழைத்த பெருமை வந்து நம்ம அந்த காரைக்கால் மாவட்டத்துக்கு உண்டு. அப்பேற்பட்ட புனிதவதியார் உரையக்கூடிய இந்த மாவட்ட காரைக்காலுக்கு வந்து அவருடைய அந்த அம்பாளுடைய அருளை நீங்கள் பெற்றுட்டிங்கன்னா அவங்களுக்கு எல்லா வித சகல தோஷங்களும் நீங்கி புண்ணியங்கள் வந்து உங்களுக்கு பெருகும். இல்லை அந்த மாங்கனி இறைக்கும்போது அதை பிடித்து நம்ம கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கும்போது அந்த பிள்ளைப்பேர் உண்டாகும். பிள்ளைப்பேர் இல்லாதவர்கள் கூட இந்த மாங்கனியை சாப்பிட்டு பிள்ளைப்பேர் அடைஞ்சிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு ஆன்மீக பூமி இது. நம்ம சிவபெருமான் வந்து காரைக்கால் அம்மையார்கிட்ட அன்னதானம் அவங்க கையால் அவங்க சாப்பிட்ருக்காங்க. அந்த சிவபெருமானே வந்து தன்னுடைய அம்மையே நினைத்து அந்த அம்மையார்கிட்ட அமுதுபடைகள் அவர் தயிர் சாதமும் மாம்பழமும் அவங்க வச்சு கொடுக்குறாங்க. அப்போ வந்து அந்த உணவை வந்து அவங்க சாப்பிட்றாங்க. அப்போ சிவபெருமான் இந்த கூட்டத்தில் ஏதாவது ஒரு கோலத்தில் வருவார்னு சொல்லி நாங்கள் எங்கே பார்த்தாலும் ஒரு அன்னதானத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த மாவட்டத்தில். அதோட பக்கத்தில் இருக்கக்கூடிய காரைக்கால் அம்மையார் அறக்கட்டளையில் அது எத்தனை பேர் வந்தாலும் அன்னதானம் போடுறதுக்கான ஏற்பாடுகளும் செஞ்சப்பட்டிருக்கு. அனைத்து பக்தர்களையும் நீங்கள் அம்மையாரை தரிசிச்சுட்டு வெளில வரும்போது சாப்பிட்டுட்டு போகலாம். உணவில் வந்து எந்த தொற்றும் ஏற்படாமல் நாங்கள் டாக்டருடைய சர்டிஃபிகேட்டு மற்றபடி உணவு பாதுகாப்புத்துறையினுடைய சான்றிதழ் இதெல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் தான் அங்கே அனுமதியை கொடுக்குறோம். நீங்கள் எல்லோரும் வந்து அம்மையாருடைய அருளையும் பெற்றுட்டு உணவும் சாப்பிட்டுட்டு போகணுங்கிறது எங்கள் மாவட்ட நிர்வாகத்தினுடைய கோரிக்கை. காரைக்கால் அம்மையார் வந்து தன்னுடைய கணவரை காண்பதற்காக மதுரை நோக்கி போகிறாங்க. அவருடைய கணவர் வந்து ஒரு இரண்டாவது திருமணம் செய்துக்கிறாரு. அவருக்கு இன்னொரு திருமணத்தால் பிறந்த குழந்தைக்கு புனிதவதியார்னு பேர் வைக்கிறாரு. வந்து நான் நீங்கள் எங்களுக்கெல்லாம் இறைவன், என்னுடைய குழந்தைக்கே நான் வந்து உங்களுடைய பேர் புனிதவதியார் தான் வச்சுருக்கேன்னு சொன்னோன்னா அந்த காரைக்கால் அம்மையார் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கணவருக்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த அழகு வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னு இந்த அழகையெல்லாம் உதுத்துட்டு அவங்க வந்து எலும்பும் தோளுமாக அந்த உருவத்தை எடுக்கிறாங்க. அதோட கைலாசத்தை நோக்கி கிளம்புறாங்க இறைவனை பார்த்துடலான்ட்டு. அந்த காட்சி பார்க்கவர்கள்லாம் கண்கலங்க வைக்கக்கூடிய அந்த காட்சி வந்து 30ஆம் தேதி விடிய கால அங்கே வந்து நடக்கும். கோடானுகோடி மக்கள் வருவாங்க. அந்த மக்களோடு நீங்களும் வந்து அந்த அம்மாவோட காட்சியை பெற்று உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து தோஷங்களும் நீங்கி எல்லாரும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று வாழணும்னு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வு உங்களுடைய வசதிக்காக ஆகாசவாணி 100.3 FM காரைக்கால் நம்ம எஃப்எம் வந்து அவங்க 3 நாளுமே வந்து அதை வந்து ஒளிபரப்புறாங்க. அதை வந்து எல்லாரும் அந்த கேட்டு மகிழுங்க அப்படின்னு சொல்லி மாவட்ட நிர்வாக சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.
1: அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்திகள் வழங்கினார் காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் பி. பாலு என்கின்ற பக்ரிசாமி அவர்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கோட்டுச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட், காரைக்கால் செல்லூர் அன்புமகால் ஏசி வழங்கிய அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்திகள். இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் கோட்டுச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட்.
1: இனி அங்கே இங்கே எங்கேயும் போக வேண்டாம், எல்லாமே இருக்கு நமது கோட்டுச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட்டில்.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் செல்லூர் அன்புமகால் ஏசி.
2: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்புமகால் ஏசி, விஐபி நகர், செல்லூர், காரைக்கால்.
3: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:54.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: இனிவளம் வருகிறது இசைத்துறையில். நிகழ்ச்சியில் பொறியாளன் பட பாடல்.

0: இசைத்துருகை நிகழ்ச்சியோட நாம இணைந்திருக்கின்றோம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
5: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
6: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் இன்சொல்லமுது.
7: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
8: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோம் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
9: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் போமெக்ஸ். போமெக்ஸ் உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் போமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல் வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
10: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்.
11: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நினைவிருக்கட்டும் நேர்களே, நாளை காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம். நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனின் அண்ட் பிரீட்ஸ் வழங்கும் நன்பேண்டா. இனி அறிவியல் நேரம். விண்வெளி நிலையங்களில் தங்கி நீண்ட காலம் ஆய்வு செய்யவிருக்கும் வீரர்களுக்காக நிலவின் மண்ணில் எவ்வாறு உணவு பயிர்களை வளர்ப்பது மற்றும் கூர்மையான நிலவு தூசிகளில் இருந்து அவற்றை பாதுகாப்பது எப்படி என்பது குறித்த புதிய வெற்றிகரமான ஆய்வு முடிவுகளை விஞ்ஞானிகள் வெளியிட்டுள்ளனர். இந்த ஜூன் மாதத்தின் முழு நிலவான ஸ்ட்ராபெரி முன் இந்த வார இறுதியில் வானில் தோன்றும். இன்று இரவு தெற்கு வானில் அடிவானத்திற்கு அருகே இந்த நிலவையும் அதன் இடதுபுறத்தில் ஸ்கார்பியல் விண்மீன் கூட்டத்தின் பிரகாசமான அன்னரசு என்ற சிவப்பு நட்சத்திரத்தையும் மக்கள் வெறும் கண்ணால் பார்க்கலாம் என ஆய்வுகள் கூறுகிறது.

0: பண்பலையில் இதுவரை நேயர்கள் கேட்டது இசைத்துறிகை. நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலையின் 100.3 நேரம் 7:01.
1: ஆல் இண்டியா ரேடியோ. பிளாசி முதல் செங்கோட்டை

0: பண்பலையில் இதுவரை நேயர்கள் கேட்டது இசைத்துறிகை. நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலையின் 100.3 நேரம் 7:01.
1: ஆல் இண்டியா ரேடியோ. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்.

0: தாயே, மதுரையின் சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றி சொன்னீர்கள், காந்தியாசிரமம் ஆ கிருஷ்ணன் என்பவரை பற்றி சொல்கிறேன் என்றீர்களே.
1: மகனே, காந்தி ஆசிரமம் ஆ கிருஷ்ணன் என்ற பெயருடனேயே அவன் அறியப்பட்டான். 1908 செப்டம்பர் 7 திருநெல்வேலியில் பிறந்து அங்கேயே பள்ளி படிப்பையும் முடித்தான் கிருஷ்ணன். குடும்பச் சூழலால் பம்பாய்க்கு வேலைக்காக சென்றான். 1927-29 தனியார் நிறுவனத்தில் பணியாற்றினான். பம்பாய் நகரில் கதர் துணிகளை மொத்தமாக வாங்கி தோளில் சுமந்து சென்று விற்பனை செய்து தேசிய தலைவர்களின் பாராட்டை பெற்றான். காந்தி அதற்காக அவனை பாராட்டினான். தமிழகம் திரும்பி விளாத்தி குளத்தில் பொதுப்பணித்துறை மேஸ்திரியாக பணியாற்றினான். அங்கே கதர்கடைக்கு சென்றபோது திருச்செங்கோடு காந்தி ஆசிரம வெளியீடான விமோசனம் இதழ் கண்ணில் பட்டது. அதன் ஆசிரியராக இருந்த ரா கிருஷ்ணமூர்த்திக்கு சந்தா அனுப்பி கடிதம் எழுதினான். அவனது ஆர்வத்தையும் தேசபக்தியையும் பாராட்டிய கல்கி கிருஷ்ணமூர்த்தி திருச்செங்கோடு வருமாறு கடிதம் எழுதினான். அப்படித்தான் 1930 திருச்செங்கோடு ஆசிரமத்தில் சேர்ந்தான் ஆ கிருஷ்ணன். அதன் பிறகு ராஜகோபாலாச்சாரி அவனது ஆதர்ச தலைவரானான். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் இவனை பங்கேற்க அனுமதிக்கவில்லை. தொடர்ந்து பல போராட்டங்களில் பங்கேற்று சிறை சென்றான். நாமக்கல்லில் ராமலிங்கம் பிள்ளையுடன் போராட்டங்களில் கலந்து கொண்டான். காந்தியத்தில் முழுமையாக நம்பிக்கை கொண்டு இளம் வயது முதலே கதர் மட்டுமே அணிந்தான். கதர் இயக்கத்தில் தீவிரமாக இருந்த கோவை ஐயாமுத்து போன்றவர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தான். ஆசிரமத்தில் ராட்டையில் நூல் நூற்கவும் கதர் துணி தயாரிக்கவும் அதிக ஈடுபாடு காட்டினான். 1940 நாக்பூருக்கு அருகில் வர்தா காந்தி ஆசிரமம் சென்றான். அங்கே மகன்வாடி கிராமோத்யோக் வித்யாலயாவில் கையினால் காகிதம் செய்யும் முறையை கற்று வந்து திருச்செங்கோட்டில் தொண்டர்களுக்கு கற்றுக் கொடுத்து கைத்தொழிலை பழக்கினான். திருநெல்வேலி மாவட்டம் கள்ளிடை குறிச்சியில் பிறந்தவன் கோமதி சங்கர தீட்சிதர். நெல்லை மாவட்டத்தில் வேகமாக பரவிய தேசபக்தி உணர்வின் காரணமாக இளம் வயதிலேயே சுதந்திர வேள்வியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டான். காந்திய தொண்டனாக தூய கதராடை மட்டுமே அணிந்து கொண்டு எங்கே போனாலும் நடந்தே போவது என்ற கொள்கையை கடைபிடித்தவன் காமராஜரின் தலைமையை ஏற்றுக்கொண்டு செயல்பட்ட எளிமையாளன். மகனே சிவா, 1940 நவம்பர் 13 சென்னை மாகாணத்தில் வெளிவந்த நாளிதழ்களில் சென்னை அரசாங்கம் வெளியிட்ட ஒரு விளம்பரம் அதை சொல்லும். 100 ரூபாய் நாம். இந்திய பாதுகாப்பு சட்டத்தின்படி தேடப்பட்டு வரும் கீழ்காணும் நபர்களை பற்றிய நம்பகமான தகவல்களை தரும் எவருக்கும் ரயில்வே துணை இன்ஸ்பெக்டர் ஜெனரலும் சென்னை சிஐடி இலாக்காவும் 100 ரூபாய் அன்பளிப்பு தரும். வீராமமூர்த்தி, வேப்பத்தூரைச் சேர்ந்த வி

பஞ்சாபகேச சாஸ்திரிகளின் மகன். வயது 36-40, உயரம் 5 அடி 4 அங்குலம், பிரவுன் நிறம், மெல்லிய உடல், கிராப்பு தலை, வலது கால் ஊனம். எம்ஆர் வெங்கட்ராமன், மோகன் குமாரமங்கலம், சி எஸ் சுப்பிரமணியம் இவர்களுக்கு உதவி செய்பவர்களும் தண்டிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த விளம்பர வாசகம். இதிலிருந்தே இவர்களெல்லாம் பிரிட்டிஷ் அரசுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார்கள் என்று தெரிகிறதல்லவா? இலக்கியவாதியாய் வெளியில் தெரிந்தாலும் சுதந்திர போரில் தைரியம் கொண்ட வீரனாய் உலா வந்தானே கம்பனடிப்பொடி சா கணேசன். காந்தியை காரைக்குடிக்கு அழைத்து வந்தான். தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டான். காரைக்குடி மகர் நோன்பு பொட்டலில் மதுக்கடை மறியல்களை நடத்தி காரைக்குடியிலிருந்து மதராசை நோக்கி தன்னந்தனியனாய் பாத யாத்திரை சென்று கைதானானே. இன்னும் எத்தனை எத்தனையோ வீரர்கள் என் மைந்தர்கள் என் விடுதலைக்காக பல கொடுமைகளை தாங்கிக் கொண்டார்கள். உயிரை துச்சமென மதித்து பலர் தங்கள் வாழ்க்கையையே அர்ப்பணித்தார்கள். அவர்களின் பெயர்களெல்லாம் இன்றும் பதிவேடுகளில் உறங்கிக் கிடக்கின்றது. அந்த பட்டியலை எடுத்து பார்த்தாலே சுதந்திர போராட்டத்தின் வீச்சும் தியாகங்களும் உனக்கு புரிந்துவிடும் மகனே. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்ட சர்தார் வேதரத்னம் பிள்ளையைத்தான் நினைக்காமல் இருக்க முடியுமா? அவன் நிரூபிய கஸ்தூர்பா காந்தி கன்யா குருகுலத்தை சொல்லாமல் இருக்க முடியுமா? ஆங்கில ஆதிக்கத்துக்கு அடிபணியாமல் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட பல்வேறு தரப்பினருக்கும் உதவிகளை செய்தானே தொழிலதிபரான டிவி சுந்தரமையங்கார், அவனைத்தான் மறந்துவிட முடியுமா? செல்வச் செழிப்பில் இருந்தாலும் எளிமையான கதருடுத்தி வீடு வீடாக சென்று கதர் துணி அணியுமாறு பிரச்சாரம் செய்து கதர் துணிகளை விற்பனை செய்த அவன் மனைவி லக்ஷ்மி அம்மாளைத்தான் சொல்லாமல் விட முடியுமா? அவர்களின் மகள் சௌந்தரம் ராமச்சந்திரன் செய்த பணிகளைத்தான் மறந்துவிட முடியுமா? பெண்கள் மேன்மை அடைய வேண்டும், கல்வியறிவு பெற வேண்டும் என்று சௌந்தரம் ஆற்றிய பணிகள் மிகப்பெரியது மகனே. ஒரு முறை 1857 முதல் இந்திய சுதந்திர போராட்டம் பற்றி வீர சாவர்கர் எழுதிய ஆங்கில நூலை மதுரை சிதம்பர பாரதி சௌந்தரத்திடம் கொண்டு வந்து கொடுத்தான். அது அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டிருந்தது. அந்த நூலை மிக துணிச்சலுடன் சௌந்தரம் தமிழில் மொழிபெயர்த்து கொடுக்க காரைக்காலில் அச்சாகி இரகசியமாக நாடு முழுவதும் விநியோகிக்கப்பட்டது அந்த நூல். சுதந்திர தாகம் தமிழக மக்களிடையே பரவ இந்த நூல் பெரிதும் காரணமானது. எரிமலை என்ற இந்த நூலை பலர் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். என்றாலும் அன்றைய அடக்குமுறைக்கு நடுவே சௌந்தரத்தின் துணிச்சல் வார்த்தைகளுக்குள் அடங்குமா என்ன? எத்தனையோ தியாக உள்ளங்கள் இப்படியெல்லாம் சிரமப்பட்டு ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி மிக பெரும் நெருக்கடியை கொடுத்ததால் தான் அவர்கள் இந்த நாட்டுக்கு அரசியல் சுதந்திரம் கொடுத்துவிட்டு வெளியேற வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார்கள். அப்போது என்ன நடந்தது என்பதை சொல்லுகிறேன் மகன்.

0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உள்ளங்கிணைந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஆகாஷ்வாணி காரைக்கால் எஃப்எம் என்ற வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 7:15 தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள், வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 crore மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்று

0: ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற போதைப் பொருள் இல்லா இந்தியா விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஹரித்வாரில் நடைபெற்ற பிரதான நிகழ்ச்சியில் மட்டும் 4000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தியதாக சமூக நீதித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த இயக்கத்தில் அனைத்து தரப்பு மக்களும் ஆர்வத்துடன் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்வேறு நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக இங்கிலாந்து சென்றுள்ள அவர் லண்டனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார். ஏற்றுமதியை அதிகரிப்பதற்காக மத்திய அரசு ஏற்படுத்தி தரும் வாய்ப்புகளை தொழில்துறையினர் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். உத்தரகண்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விவசாயிகள் தங்களது நிலத்தின் ஒரு பகுதியை இயற்கை வேளாண்மைக்கு ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதன் மூலம் மண்வளம் பாதுகாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பாரம்பரிய தானியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். மின்துறை செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதில் அதற்கான ஒழுங்குமுறை ஆணையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் மாநில மின் ஒழுங்குமுறை ஆணையர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மின் நுகர்வோர்களின் குறைகளை குறித்த காலத்திற்குள் தீர்ப்பதிலும் ஒழுங்குமுறை ஆணையங்கள் இன்றியமையாத பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். பூட்டானுடன் கல்வித்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக பூட்டான் சென்றுள்ள அவர், அந்நாட்டு கல்வி அமைச்சர் திருமதி ஈசாங் டி தாப்பாவுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், திறன் மேம்பாடு, சுற்றுலா, பாரம்பரிய மருத்துவம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உலக அளவில் அனைத்து துறைகளிலும் பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டுவர உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுதில்லியில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் நவீன தொழில்நுட்பமும் புதுமை கண்டுபிடிப்புகளும் முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். புதுச்சேரி பூரணாங்குப்பம் அரசு நடுநிலைப்பள்ளியில் அமைந்துள்ள புதுப்பிக்கப்பட்ட பழமையான முழியன் குளத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று திறந்து வைத்தார். 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த குளம் மறுசீரமைக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக ஆபரேஷன் அமிஸ்டர் நடவடிக்கையை இந்தியா தொடங்கியுள்ளதாக கூறியுள்ளார். இதன் கீழ் 2 விமானப்படை போர் விமானங்கள் 35 டன்னுக்கும் கூடுதலான நிவாரணப் பொருட்களுடன் வெனிசுலா புறப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 589 அதிகரித்துள்ளதாகவும் 3000 பேர் காயமடைந்துள்ளதாகவும் வெனிசுலா அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக திரு கே வெங்கட நாராயணா நியமிக்கப்பட்டுள்ளார். பொறுப்பேற்கும் நாளிலிருந்து ஓராண்டிற்கு அவர் இப்பதவியை வகிப்பார் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை முறைகேடு விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். தியோரியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவின் அறிக்கை பெறப்பட்டதை சுட்டிக்காட்டினார்.

0: இந்த அறிக்கையின் அடிப்படையில் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். இதற்கிடையே இது தொடர்பான வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அம்மாநில காவல்துறை கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தில் பொது சிவில் சட்டம் உரிய சட்ட நெறிமுறைகளை பின்பற்றி செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், குஜராத் மற்றும் அசாம் மாநிலங்களில் பின்பற்றப்படும் நடைமுறைகள் மேற்கு வங்கத்திலும் கடைபிடிக்கப்படும் என்றார். சத்தீஸ்கட்டிலும் பொது சிவில் சட்டம் செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் கூறியுள்ளார். ராய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இக்குழு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை கோரி வருவதாகவும் அவர் கூறினார். இந்த குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் பொது சிவில் சட்டம் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் திரு விஷ்ணு தியோசாய் தெரிவித்தார். பஞ்சாபில் சிறை கைதிகளுக்கான சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதில் மாநில அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் பல்பீர் சிங் கூறியுள்ளார். இன்று லூதியானாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளிலும் அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். போதைப்பொருளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மறுவாழ்வு மையங்களை மேம்படுத்தவும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக திரு பல்பீர் சிங் கூறினார். தெலங்கானா அரசின் தலைமைச் செயலராக திரு சஞ்சய் ஜாஜு நியமிக்கப்பட்டுள்ளார். இதுவரை இப்பதவியை வகித்து வரும் திரு ராமகிருஷ்ணா ராவ் வரும் 30ஆம் தேதி ஓய்வு பெறுவதை அடுத்து இந்த நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜார்க்கண்டில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர், ஒருவர் காயமடைந்தார். ராம்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த லாரி வேன் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி வெளியிட்டுள்ள அம்மாநில முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங், பங்களாதேஷ் பிரதமர் திரு தாரிக் ரஹ்மான் இடையேயான பேச்சுகள் இன்று பீஜிங்கில் நடைபெற்றன. அரசுமுறை பயணமாக பெய்ஜிங் சென்றுள்ள பங்களாதேஷ் பிரதமர் அந்நாட்டு அதிபருடன் நடத்திய பேச்சுகளின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பங்களாதேஷுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் சீனா வழங்கும் என்றும் திரு ஜி ஜின்பிங் இந்த பேச்சுகளின் போது உறுதியளித்தார். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை களைவதற்கென ராணுவ பிரதிநிதிகளை கொண்ட குழுவை ஏற்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. இங்கிலாந்து செய்தி ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை உறுதி செய்த அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ், இதற்காக நியமிக்கப்படும் பிரதிநிதிகள் தோஹாவிலிருந்து செயல்படுவார்கள் என்று கூறினார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-18 என்ற செட்கணக்கில் துருக்கியின் ரவுசா போடூரை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பார்கவ் சோமசுந்தராவும் ஒரிஜித் சாலிஹாவும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி தற்போது பெல்ஃபாஸ்டில் நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் பேட் செய்து வரும் அயர்லாந்து சற்று முன் வரை 14 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 111 ரன் எடுத்துள்ளது. புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இணையதளம் வாயிலாக நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 16-6 என்ற புள்ளி கணக்கில் அமெரிக்காவின் ஆண்ட்ரூ டேங்கை வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹேமர் த்ரோ பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் தம்னீத் சிங் மற்றும் பிரவீன்குமார் தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: மனதோறும் இசை இலை இதம் தரும் இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேரம் 7:25, 28 நொடி.
2: கார்த்திக்.

0: இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
4: பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், காரைக்கால்.
6: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை, காரைக்கால்.
4: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
7: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
8: உழவர்களுக்கு
9: ரேவதிக்கா, ரேவதிக்கா, இங்க பாருங்களேன் நான் என்ன வச்சிருக்கேன்னு.
10: பூங்கொடி, நீ ஊருக்கு போயிட்டு வந்துட்டியா? என்னமோ அக்காவுக்கு எடுத்து வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். என்னது காட்டு?
9: இங்க பாருங்க, இது எவ்வளவு அழகா இருக்குதுன்னு.
10: ஆட, புங்கனூர் குட்டமாடு பொம்மை.
9: இது என்ன மாடுன்னு எனக்கு தெரியாதுக்கா, ரொம்ப அழகா இருந்துச்சா, அதான் வாங்கிட்டேன்.
10: பூங்கொடி, ஒரு காலத்துல நம்ம ஊர் சைட்லாம் காங்கேயம், உம்பளச்சேரி, புலிக்குளம், மணப்பாறை, பர்கூர், இப்படி தமிழ்நாட்டு பாரம்பரிய மாட்டு இனம்லாம் இருந்த மாதிரி இது ஆந்திராவில் ரொம்ப சிறப்பான மாடு, புங்கனூர் குட்டைன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப நான் சொன்ன இந்த இனம் அத்தனையுமே அழிஞ்சிட்டு வர்றதா சொல்றாங்க.
9: அக்கா, அப்போ இந்த மாட்டு இனம் வழக்கமா இல்லையா அப்ப இங்க?
10: ஆமா பூங்குடி, அங்கொன்னு இங்கொன்னா யாரோ ஒருத்தவங்க தான் வளர்க்குறாங்க.
9: இவ்வளோ அழகா இருக்கிற இந்த மாட்டு இனத்தை எப்படிக்கா வளர்க்காம விட்டாங்க? இதை பத்தி வேற ஏதாவது சுவாரஸ்யமா இருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்கக்கா.
10: பூங்குடி, இந்த மாட்டோட பிறப்பிடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திராவில் உள்ள சித்தூர் மாவட்டம். பொதுவா இதோட உயரம் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிற? 2-3 அடி வரைதான் இருக்கும். நீளம் 4-5 அடி இருக்கும்.
9: ரேவதிக்கா, நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இந்த மாட்டு எடை 50-60 கிலோ தான் இருக்கும் போல இருக்கே.
10: அதுதான் இல்ல பூங்குடி, இது 100-200 கிலோ வரைக்கும் இருக்கும். ஏன்னா இது சாப்பிடுற பசந்திவனம் மட்டுமே ஒரு நாளைக்கு சராசரியா 5 கிலோ.
9: ஓ, அப்ப நல்ல கொலு கொலுன்னு இருக்கும் போல இருக்குக்கா.
10: ஆமா பூங்குடி, இது பொதுவா எல்லார் வீட்லயும் வச்சு வளர்க்க மாட்டாங்க. அந்த பகுதிகளில் உள்ள பெரிய பெரிய பண்ணைகள்ல வச்சு பராமரிப்பாங்க இத.
9: ஏங்கா, இந்த மாட்டு பொம்மை வெள்ளக்கல்ல இருக்குல்ல, இதே மாதிரிதான் எல்லா மாடும் இருக்குமா?
10: அப்படிலாம் சொல்லிட முடியாது பூங்குடி. இதுலயே வெள்ளை, பழுப்பு, கருப்பு, சாம்பல், இப்படி 4 நிறம் இருக்கு.
9: ஏங்கா, இவ்வளவு குட்டியான மாடு எவ்வளவு பால் கறக்கும்? 1.5 லிட்டர்ல இருந்து 1 லிட்டர் கறக்குமா?
10: இது சராசரியா 3-5 லிட்டர் வரைக்கும் பால் கொடுக்கும். அது மட்டும் இல்ல, அந்த காலத்துல இந்த மாட்டை உழவுக்கு கூட பயன்படுத்தினாங்க. இதோட பாலு கூட நல்ல சத்து மிக்கதா, உடம்புக்கு ஏத்ததா, பலரால விரும்பப்படுறதா இருக்கும்.
9: அட, இந்த மாடு நல்ல சிறப்பான மாடா இருக்கு போல இருக்கு.
10: இதோட கூடுதல் சிறப்பு ஒண்ணு சொல்றேன் கேளு.
9: எங்க சொல்லுங்க.
10: இந்த மாடு உண்மையிலேயே அதிக நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட மாடு. அதனால இந்த மழை, வெப்பம், இதுல எல்லாம் இந்த மாட்டுக்கு ஒரு பிரச்சனையும் வராது.
9: அப்படியாக்கா?
10: ஆமா பூங்குடி, இப்போ பொதுவா இந்த கலப்பன மாட்டுக்கு ஒருவேளை தீவனம் வைக்கிறோம்ல.
9: ஆமா,
10: அந்த தீவனத்தை இந்த மாட்டுக்கு 1 நாள் முழுக்க வச்சிடலாம்.
9: அதாவது தீவன செலவு குறையுன்னு சொல்ல வரீங்களா?
10: நிச்சயமா பூங்குடி. 30 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சித்தூர் மாவட்டத்துல இந்த குட்ட மாடு கண்ணில் பட்ட இடத்துல எல்லாம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கலப்பின மாட்டோட உற்பத்தி அதிகரிச்சதுனால இந்த மாட்டோட இனமே அழியிற தருவாயில வந்துருச்சு.
9: அப்போ இந்த மாட்டு இனத்தை மீட்டெடுக்கிறதுக்கு வேற வழி இல்லையாக்கா?
10: அந்த முயற்சியில தான் பூங்குடி. செயற்கை கருவூட்டல் ஊசி மூலமா

0: இனப்பெருக்கம் செஞ்சு இந்த மாட்டோட இனத்தை அழியாம அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா பாதுகாத்துட்டு வராங்க. இதுல இன்னொரு பிரமிப்பான ஒரு விஷயத்த சொல்றேன் கேளு.
1: நீங்க சொல்றது எல்லாமே பிரமிப்பாதாக்கா இருக்கு.
0: அதாவது பூங்குடி, 2021 ஆந்திர அரசு இந்த குட்டையின மாட்டை மீட்டெடுக்கும் நோக்கத்துல சுமார் 70 கோடி நிதி வழங்கி இருக்கிறதா தகவல் சொல்றாங்க.
1: அக்கா, இந்த பொம்மை மாட்டுக்கு இவ்வளவு பெரிய கதை இருக்குன்னு தெரியாமலே நான் அதை வாங்கியிருக்கேனே.
0: பூங்குடி, இத திரும்ப திரும்ப பொம்மை மாடுன்னு சொல்லாத, புங்கனூர் குட்டை மாடுன்னு சொல்லு.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இது நம் உள்ளூர் வானொலி, நமது உள்ளம் கவர்ந்த வானொலி. காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7:31.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
6: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
3: அது ONGC-யோட சின்ன வகை ரிகம்மா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
2: அதுல என்ன என்ன தாத்தா எடுப்பாங்க?
3: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
2: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
3: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
2: தாத்தா ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
4: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
3: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
4: நம்ம கிராமத்துல மேல்நிலை தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
2: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
5: உமா உமா, அட உமா, ஒன்னதான் எப்படி கூப்பிடுறது கூட காதல வாங்காம நிக்குது பாரு.
6: அட ரேவதி அக்கா, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படிக்கா இருக்கீங்க?
5: நல்லா பாத்தப்போ அக்கா தான் உன தேடிட்டு வர்றேன். எங்கயாவது நீ அக்காவை தேடி ஒரு நாள் வரியா?
6: அக்கா நீங்க தான் வெளியூர் போயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் வரல. இல்லனா உங்களை பாக்க வராம இருப்பனா?
5: சரி சரி, நேத்தே அக்கா வந்துட்டேன். வந்ததோட ஒரு நல்ல செய்தியும் கொண்டு வந்திருக்கேன்மா.
6: என்னக்கா, ஃபாரின் சாக்லேட் ஏதும் கொண்டு வந்திருக்கீங்களா?
5: உன் நினைப்பெல்லாம் அதுலயேதான் இருக்கும். நான் போனது வெளியூருக்கு தானே, வெளி நாட்டுக்கு இல்லையே.
6: அட ஆமால, சரி விஷயத்த சொல்லுங்கக்கா.
5: ரொம்ப நாளா நம்ம சுபா பொண்ணு இல்ல, சுபா பொண்ணு.
6: ஆமா, சுபாவுக்கு என்ன?
5: அது மாடு ஒண்ணு வளர்க்கணும்க்கா. நீங்க தான் வெளியூர் போறீங்களே, அங்க போய் நல்ல மாடா இருந்தா சொல்லுங்கக்கான்னு சொல்லுச்சு.
6: சரி,
5: அதனால நான் சொல்ல மட்டும் இல்ல உமா, வாங்கிட்டே வந்துட்டேன்.
6: என்னக்கா அவ்வளோ விலை கொடுத்து நீங்களே வாங்கிட்டு வந்துட்டீங்களா? தெரிஞ்சிருந்தா நானும் ஒன்னு கேட்டிருப்பனே.
5: உமா, பணம் என்னமோ சுபாவோட தான், நீயும் பணம் கொடு, வாங்கி கொடுக்கறேன். வாங்கிட்டு வந்ததுதான் என்னோட வேலை உமா.
6: அதான பாத்தேன், ரேவதி அக்கானா சும்மாவா? சரி அத விடுங்க. சரிக்கா, உங்களுக்கு மாடெல்லாம் பாத்து வாங்க தெரியுமா?
5: என்ன உமா, 10 வருஷத்துக்கு மேல மாடு வளர்த்திருக்கேன், இப்படி என்ன பாத்து கேக்குற?
6: இல்ல எனக்கு தெரியாது, அதான் கேட்டேன்.
5: நல்லா கேட்டப்போ, மாடு வளர்ப்ப பத்திலாம் கிராமத்துல உள்ள நம்ம தெரிஞ்சுக்காம இருந்தா எப்படி? தெரிஞ்சுக்கிறது இல்லையா இதெல்லாம்?
6: நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்க்கா, ஆனா அதுக்கான நேரம் வரணும்ல, அப்பதானே தெரிஞ்சுக்க முடியும்.

0: என்ன நேரம் காலுன்னு இப்ப கூட அதுக்கான நேரம் தான் வந்திருக்கு. வாயன் ரெண்டு பேரும் சேர்ந்து தெரிஞ்சுப்போம்.
1: என்னக்கா சொல்றீங்க
0: உமா? எப்போதும் விவசாய நிகழ்ச்சியில நிகழ்ச்சி போடுவாங்கல்ல?
1: ஆமா.
0: இன்னைக்கு என்ன நிகழ்ச்சி தெரியுமா? நீ ஆவலோட கேக்குற பாரு. இந்த கால்நடை வளர்ப்பு பத்தி தான் மயிலாடுதுறை மாவட்டத்தில இருந்து இழுப்பூர் எஸ் முத்துக்குமாரசாமி அப்படிங்கறவங்க பேச இருக்கிறாங்களாம். அக்கா சொல்றதை விட அவங்க சொல்றத கேளு, அதன் பிறகு உனக்கு சந்தேகம் ஏதாவது இருந்தா நான் சொல்றேன்.
1: அதுவும் சரிதான்க்கா. இருங்க ரேடியோ ஆன் பண்றேன்.
2: உணவளிக்கும் கரங்களை போற்றும். இந்த நேரத்தில் மண்ணோடு வாழ்ந்து நமக்கு உணவு தரும் ஒரு உழைப்பாளரை இன்று விவசாய நிகழ்ச்சியில சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் ஐயா.
3: வணக்கம்.
2: முதல்ல உங்களை பத்தின அறிமுகம் நேர்கள் கிட்ட பகிர்ந்துக்கோங்க ஐயா.
3: என் பேர் எஸ் முத்துக்குமாரசாமி, இழுப்பூர் தெற்கு தெரு.
2: சரிங்க, நீங்க என்ன மாதிரியான விவசாயம் செஞ்சுட்டு வரீங்க?
3: கால்நடையும் வளர்த்துக்கிட்டு இருக்கோம், விவசாயமும் பண்ணிட்டு இருக்கோம், கோழி வளர்க்கறோம்.
2: கால்நடை வளர்ப்பு பண்ணிட்டு இருக்கீங்க?
3: பண்ணிட்டு இருக்கோம்.
2: விவசாயம் பண்றீங்கன்னு சொல்றீங்க, எத்தனை ஏக்கர்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க?
3: ஒரு ஏக்கர் தான்.
2: அந்த ஒரு ஏக்கர்ல இப்ப குருவை நட்டிருக்கீங்களா?
3: குருவை வரப்படிச்சிருவோம்.
2: என்ன ரகம் தேர்ந்தெடுத்து பயிர் செஞ்சிருக்கீங்க?
3: கோ 51.
2: குருவை நல்லா வருதுங்களா உங்க பகுதியில?
3: இப்பதான் விட்டுருக்கோம்,
2: இந்த வருஷம் தான் முயற்சி பண்ணிருக்கீங்க.
3: ஆமா.
2: ஏன் இதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணது இல்லைங்களா?
3: தண்ணி இல்ல, ஒரு போக தான் பண்ணுவோம். பக்கத்துல போர் தட்டு தண்ணி வாங்கி இப்பதான் பண்ணிருக்கோம்.
2: இப்ப ரசாயன முறையில பண்ணிட்டு வரீங்களா இல்ல இயற்கை முறையில பண்ணிட்டு வரீங்களா?
3: இயற்கை முறையில பண்ண முடியல, ரசாயன முறையில தான் போ பண்ற மாதிரி.
2: இதுக்கு முன்னாடி விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தீங்களா இல்ல இப்பதான் தொடங்குனீங்களா?
3: மாடு வளர்த்துக்கிட்டு வைக்க அது இதெல்லாம் அதுக்காக தான் போட்டிருக்கோம் வயல்.
2: கால்நடை வளர்ப்புக்கு
3: தேவையான வைக்க அதுலயும் வெளியிலயும் வாங்கிக்குவோம். ஒரு 10 மாடு வச்சிருக்கோம். 3 மாடு கறக்குது, 3 மாடு சினையா இருக்கு. காலையில 5 மணிக்கே வச்சிருவோம். பால் கறக்காதுக்கு முந்தையே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே தீனி எல்லாம் வச்சிருவோம். பிறகு பால் கறக்கணும்.
2: சரிங்க. நாட்டு ரகமா இல்ல வெளிநாட்டு இனங்களா?
3: நாட்டு மாடு தான்.
2: என்ன ரகம்?
3: சிந்து மாடு, நாட்டு சிந்து, பெண்டு ஜர்ஜி, அது மாதிரி வச்சிருக்கோம்.
2: இப்ப மாடுகளை நீங்க எப்படி பராமரிச்சுட்டு வரீங்க?
3: அதாவது சோளம் வாங்கிக்கணுங்க. சோளம் தனியா சோளம் வாங்கிக்கிட்டு ஒரு 20 கிலோ சோளம் வாங்கணும்னா ஒரு 10 கிலோ கோதுமை, 10 கிலோ கம்பு, ஒரு 10 கிலோ கேழ்வரகு இதெல்லாம் போட்டு ஒன்னா மிஷின்ல தனியா அரைச்சிக்கணும். அரைச்சி மூட்டையா வச்சுக்கிட்டு பால் கறக்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அதை கஞ்சி, முன்னாடியே கூட கஞ்சி மாரி போட்டு காய்ச்சிக்கலாம். அதை காய்ச்சி அதை தீவனத்துல கலந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வச்சிருவோம் பால் கறக்கிறதுக்கு முந்தையே. அதன் பிறகு ஒரு மணி நேரம் கழிச்சு பால் கறக்குவோம். மாடுலாம் வெய்ய நாள்ல வந்து பாத்தீங்கன்னா விளக்கனை போட்டு முதுகுலேருந்து வால் வரைக்கும் எல்லாம் 15 நாளைக்கு ஒரு தடவை நல்லா குளிப்பாட்டிடுவோம். அதாவது விளக்கனை போட்டு 1-2 நாளைக்கு குளிப்பாட்டுவோம். விளக்கனை போட்டு வெய்ய நாள்ல மாட்டுக்கு ஹீட்டு ஏறாம.
2: இப்போ தீவனம் கொடுக்கறதா சொல்லிருக்கீங்களா, பால் கறக்கறதுக்கு முன்னாடி எவ்வளவு குவாண்டிட்டி கொடுக்கணும்?
3: ஒரு 2 படி, ஒரு 2 கிலோ வேலைக்கு. அதுல வந்து நான் தவிடு, அரிசி தவிடும் தனியா வாங்கி வச்சிருப்போம். இந்த அரைச்சதுல ஒரு 2 படி, ஒரு வேலைக்கு 2 படி போட்டு அந்த ஒரு படி நெல்லு தவிடு அதையும் கலந்து ஒரு அன்ன குடையில ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வச்சிருவோம். மாடு சாப்பிட்ட பிறகு ஒரு மணி நேரம் கழிச்சுதான் பால் கறக்கும். நல்லா ஹெல்த்தியா இருக்கும். இது இயற்கை முறையில தயார் பண்ண தீவனங்கிறதால.
2: இது நீங்களே கண்டுபிடிச்சீங்களா இல்ல வெளியில எங்காவது பயிற்சிக்கு போய் கத்துக்கிட்டீங்களா?
3: இல்ல இல்ல, நாங்களே கண்டுபிடிச்சுதான். வீட்டுல திடல்ல சோளங்கள்லாம் போடுவோம், அதுல விளையிறது, பக்கத்துல கடையில வைக்கிறதையும் வாங்கிக்கிறது, இதுல நாங்களே தயார் பண்ணதான். அப்பப்ப தீவனம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமா மூட்டை வரலங்கிறாங்க, ரேட்டு ஏறிட்டுங்கிறாங்க. எங்களுக்கு கட்டுப்படி ஆகாம நாங்களே இது தயார் பண்ணி போட்டதால நல்லா இருக்கு. மாடு நல்லா இருக்கு,
2: பால் உற்பத்தியும் அதிகமா,
3: பாலும் நல்லா கறக்குது. ஒன்னும் எந்த இடரும் கிடையாது. இது இங்கே கிடைக்கிறதே நம்ம அரைச்சிக்கலாம். தீவனம் வரல, நம்ம ரேட்டு ஏறுது, இப்ப வரல அப்படின்னு சொல்றாங்க கடையெல்லாம் போட்டு, அதனால டிலே ஆகாது, நம்மளே அரைச்சிக்கலாம்.
2: இதுக்கு முன்பு இந்த தீவனம் எப்பல இருந்து கால்நடைகளுக்கு கொடுக்கறீங்க ஐயா?
3: நாங்க இத ஒரு 2-3 வருஷமா இது மாதிரி பண்ணிக்கிட்டு வரோம்.
2: அதுக்கு முன்னாடி தொழிற்சாலையில
3: வர தீவனத்தை சரியா இல்ல, ரேட்டு போக்கூடலாம் ஏறி போட்டுங்கிறாங்க. வரல, லாரி வரல, டீசல் விலை இதால சரியான முறையில இப்ப அடுத்த வாரம் வரும், இப்படியே எங்களுக்கு டிலே ஆயிடுது. அதனால இது மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு பயனுள்ளதா இருக்கு, நம்மளே அரைச்சிக்கலாம். ஒரு இருக்கும் போதே ஒரு நாள் முன்னாடியே போய் நம்ம தயார் பண்ணி மில்லு பக்கத்துல இருக்கு அரைச்சிக்கலாம்.
2: சரிங்க. இப்ப ஒரு வேலை தான் குடுக்கறீங்க இல்லீங்களா தீவனம்?
3: 2 வேலையும் குடுக்கணும். ரெண்டு மாடு கறக்குற மாட்டுக்கு 2 வேலையும் குடுக்கணும். ஒரு வேலைக்கு 2 படி எடுத்துக்கணும், ஒரு படி தவிடு எடுத்துக்கணும். புண்ணாக்கு இடையில வாங்கி ஊற வச்சுக்கிற கள்ள புண்ணாக்கு எல்லாத்தையும் கலந்து ஒரு அன்ன குட்டையில 2 வேலையும் வைக்கணும் கறக்குற மாட்டுக்கு.
2: வேற இந்த தீவன புல் எல்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம்
3: புல்லு வயல்ல போய் அறுத்துட்டு வருவாங்க. சாயந்தரமா ஒரு கட்டு அதை போடுவாங்க. வேற தீவன புல்லு அது மாதிரி எல்லாம் நாங்க வளர்க்கல, வயல்ல இருக்கிற புல்லு தான், பருத்தி குள்ள அது மாதிரி அறுத்துட்டு வந்து சாயந்தரமா வச்சிருவோம்.
2: வைக்கோல் தரது இருக்குங்க?
3: வைக்கோல் கட்டு வைக்க வச்சிருக்கோம், அதை போடுவோம். மத்தியானமும் போடுவோம், நைட்டும் போடுவோம்.
2: வெளி மேய்ச்சலுக்கு அனுப்புவீங்களா இல்ல தொழுவத்துலதான் இருக்கும்?
3: கொட்டாயில தான் இருக்கும். வெளி மேய்ச்சலுக்கு அதிகமா எல்லாம் தான் விவசாயமே பண்ணிடுறாங்க, அது இது பண்ணிடுறாங்க, பிளாட் போட்டுறாங்க, இடமே இல்ல. கொட்டாயில தான் கொஞ்சம் வெளியில கட்டிருப்போம், அப்புறம் உள்ள கட்டி போடுவோம், அப்படிதான்.
2: ஒரு மாடு வளர்க்கறதுக்கு

0: முதல்ல அதுக்கேத்த கொட்டாய் எப்படி அமைக்கணுங்க?
1: இடத வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு காங்கிரீட் பண்ணி அதுக்கு ஒரு மேல ஒரு ஃபேன் போட்டு, சீட்டு போட வசதி இருந்தா சீட்டு போடலாம், இல்லன்னா கீத்தே போட்டுக்கலாம். அது மாதிரி பண்ணிக்கணும். இப்ப கவனை கட்டுறதுக்கு ஒரு பைப்பு போட்டு நீட்டா அது காங்கிரீட்லயே போட்டோம்னா அதை கட்டி போட, மேல ஃபேன் கழுவிட, சாணங்கணம் அதெல்லாம் இது பண்ணோம்னா தண்ணி விட்டு அலசி விட்டுறலாம். அது படுத்துக்க கொள்ள வசதியா இருக்கும்.
0: வேற எந்த ஒரு பராமரிப்பும் கொட்டகைக்குள்ள வேண்டாங்களா?
1: வேற எதுவும் வச்சுக்க வேண்டியல.
0: இப்ப மாடுங்களுக்கு பராமரிப்பு முன்பே சொன்னீங்க, நீங்க விளக்கெண்ணெய் தேய்ச்சி விடுவோம் அப்படின்றீங்க.
1: ஆமா.
0: வேற மாடுகளுக்கு நோய் தாக்கம் ஏதாவது வந்துச்சுன்னா, அந்த கோமாரி நோய் வரும் இல்லைங்களா, அந்த முறைகளுக்கு எல்லாம் என்னென்ன கை வைத்தியம் பண்ணுவீங்களா இல்ல டாக்டர் கூப்பிட்டு அனுப்புவீங்களா?
1: கை வைத்தியமே பண்ணிடுவோம். மாடு இப்ப சென்ன பிடிக்கலன்னா பெரண்டன் இருக்கு, வேலியில எல்லாம் போட்டிருப்பாங்க, அதை வந்து பறிச்சுட்டு வந்து அதை அரைச்சி நாட்டு சர்க்கரையில கலந்து ஒரு 3 நாள் கொடுக்கணும்.
0: இது வந்து மாடு சென பிடிக்காம
1: இருக்கிறதுக்கு, அது வந்து ஊசி போட்டு போட்டு அதை வந்து சென கதிர்த்தரிக்காம இருக்கிறதுக்கு, ஹீட்டா இருக்கும் அதுல வந்து இது 3 நாளைக்கு இது மாதிரி கொடுக்கணும். அடுத்தது இந்த முள்ளங்கி, கடையில காய்கறி இருக்குங்கல்ல, முள்ளங்கி ஒரு 3 நாள் அது மாதிரி கொடுக்கணும். அப்புறம் இந்த கருவேப்பிலை, முருங்கைக்கீரை இதெல்லாம் அரைச்சி அது ஒன்றே ஒரு 3 நாளே கொடுக்கணும். இது மாதிரிலாம் அப்படியே கொடுத்து ஒரு 3 நாள், 6-7 நாள் இப்படி ஆயிட்டுனா ஒரு 10-12 நாள் கழிச்சு அது ஃபீல்டுக்கு வரும். அதே மாதிரி 1-1.5 நாளைக்கு குளிப்பாட்டிடணும். சோத்து கத்தாழை இருக்கு பாருங்க, சோத்து கத்தாழை, அந்த சோத்து கத்தாழையை எடுத்து அதை ஒரு 3 நாளைக்கு கொடுக்கணும். இதெல்லாம் ஹீட்டு இல்லாம இருக்கிறது.
0: சோத்து கத்தாழை அப்படியே
1: மேல உள்ள முள்ளெல்லாம் எடுத்துட்டு அது உள்ள சோறு மாதிரி இருக்கும், நொங்கு மாதிரி, பன நொங்கு மாதிரி, அதை எடுத்து ஒரு நீராவரமோ லைட்டா கலக்கி, ஒரு சொம்புல கலக்கி கத்துக்குழா மாதிரி வச்சிருப்பாங்க, அதை கொடுத்துடணும் காலையிலேயே. ஒரு 3 நாளைக்கு கொடுக்கணும், 1 நாள் செய்யக்கூடாது, இதை ஒரு 3 நாள் கொடுக்கணும்.
0: இப்ப நீங்க சொன்ன வைத்தியம் எல்லாம் காலை அளவுல தான் கொடுக்கணுங்களா?
1: ஆமா, காலையில தான் கொடுக்கணும். அப்பதான் மாடு வந்து வெறு வயித்துல அதுக்கு போய் கேட்கும்.
0: வெறு வயித்துல தான்
1: குடிக்கணும், காலை நேரத்துல தான் குடிக்கணும். அப்பதான் அதுக்கு வந்து எந்த விதமான ஹீட்டும் இருக்காது, அது சரியான ஒரு பருவத்துக்கு வந்துடும். அதன் பிறகு நம்ம ஊசி 1-2 நாளைக்கு போட்டா கூட, அதன் பிறகு வந்து 1-1.5 நாளைக்கு வெயில் நாளா இருந்தா குளிப்பாட்டிட்டே இருக்கும். மாட்டை வெயில்ல கட்டக்கூடாது, அது மாதிரி பாத்துக்கிட்டோம்னா அது சென பிடிச்சிடும்.
0: இப்ப வேற ஏதாவது நோய்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? கோமாரி நோய்க்கு என்ன வைத்தியம் பண்ணுவீங்க இல்ல டாக்டர் தான் அணுகுவீங்களா?
1: இல்ல, டாக்டர் அணுகி சமயத்துல இருப்பாங்க, சமயத்துல லீவான்னு சொல்லிடுவாங்க. கோமாரி நோய்க்கு வந்து சாம்பிராணி இருக்குல்ல, வீட்டுல போடுவோம்ல சாம்பிராணி, அந்த புகையை போடுவாங்க. அப்புறம் புளியான் இலை, நொச்சி, நுணா, அடாதொடை இதெல்லாம் வந்து கொதிக்க வச்சு அந்த காலில் தான் அந்த புண்ணு இது பண்ணியிருக்கோம், அந்த காலில் அப்படியே உரி விடுவாங்க, அந்த தண்ணியை கொதிக்க வச்சு உத்திரம் கொடுப்பாங்க, அது வெளியே வீக்காம. புண்ணுக்கு மஞ்சத்தூளும் வேப்பனையும் வச்சு கலந்து அந்த புண்ணுக்கு வச்சு விட்டோம்னா இது நமக்கு கை வைத்தியம், நாட்டு வைத்தியம். ஓரளவு புண்ணு ஆறிடும், அந்த வெளி இருந்தால் கூட அந்த இலை இதெல்லாம் அது வடிஞ்சு வந்துடும். இது வந்து கோமாரி நோய்க்கு செய்யறது. உள்ளுக்கு கூட ஒரு சொம்பு ஊத்தி விடுவாங்க, தழையெல்லாம் வச்சு கொதிக்க வச்சு. இது மாதிரி ஒரு 3-4 நாள் செஞ்சாங்கன்னா வீக்கம் இருக்காது, நல்லதுமா இருக்கும்.
0: சரிங்க, இப்போ கால்நடை வளர்ப்புல அது மாடு பராமரிக்கிறதா விவசாயிகள் சொல்லுவாங்க, எங்கேயுமே வெளியில போக முடியாது ஒரு தேவையா இருந்தாலுமே. இதுல நீங்க பராமரிக்கிறதுல சவால்கள் சந்தித்தது உண்டா?
1: இல்ல, எங்கேயும் போக முடியாதுங்க. மாடு இருந்தோம்னா நம்ம எங்கேயும் ஒரு கல்யாணம், ஒரு நல்லது கெட்டது, இங்க வேற யாராவது வீட்டுல உள்ளவங்களும் அனுப்ப முடியும். இப்பயே நானே வந்து 3 மணிக்குள்ள 4 மணிக்குள்ள விட்டுருவாங்களா, 5 மணிக்குள்ள நான் பால் கறக்க போகணும். அது மாதிரி தான், எங்கேயும் போக முடியாது, நம்ம அதுதான் பாத்துக்கணும். நானும் இன்னும் ஒரு 2-3 மாடு வாங்கி வச்சிடலாம் அப்படி ஒரு ஐடியாவில் இருக்கேன்.
0: எதனால கால்நடை வளர்ப்புல உங்களுக்கு இவ்வளவு ஆர்வம்?
1: யாரையும் நம்பி எந்த வேலைக்கும் போகணும் வரணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் காலையில ஏஞ்சோடனே மாட்டு வேலையை பார்க்கலாம், தீனி வைக்கலாம், பால் கறக்கலாம், கொண்டு அந்த பாலை பக்கத்துல போட்டுட்டு வந்துடலாம் வீட்டுங்கள்ட்ட.
0: உங்க அப்பா காலம் விவசாயம் இல்ல வேற
1: விவசாயம் தான், அவங்களும் மாடு வச்சிருந்தாங்க, சும்மா கம்மியா மாடு வச்சுட்டு வீட்டுக்கு கறந்துகிட்டு பக்கத்துல கொடுத்துட்டு இப்படி வச்சாங்க. இந்த மாதிரி 10 மாடு 12 மாடு இப்படி எல்லாம் வச்சு பராமரிக்கல. இப்ப என்ன 3 மாடு சினையா இருக்கு,
0: 10 மாடு வச்சிருக்கேன்,
1: 3 மாடு சென பிடிச்சிருக்கு, கிடேரி கண்ணுக்குட்டியிலும் சென பிடிச்சிருக்கு, பாக்கி அந்த மாட்டுக்கு கறக்குற கண்ணுக்குட்டியோ தான், பாக்கி எல்லாம் இருக்கிறதுல.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்.

0: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC ல 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
1: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.

0: ரேவதி அக்கா, கால்நடை வளர்ப்ப பத்தி மயிலாடுதுறை மாவட்டம் இலுப்பூர் எஸ் முத்துக்குமாரசாமி அவங்க சொல்லும் போது, இவங்க கால்நடை வளர்ப்போட சேர்த்து விவசாயமும் பண்றாங்க போலயே. அதுலயும் ஒன்னு ரெண்டு மாடு இல்லக்கா, 10 மாடு வளர்க்கறாங்களாம். அதுல நாட்டு ரகம் கூட இருக்கான்.
1: உமா, உண்மையிலேயே இவங்க சொல்றதெல்லாம் கேக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு, அதே வேலையில இப்படி எல்லாம் கூட செய்யலாமா அப்படின்னு யோசிக்கவும் தோணுது. கொட்டகை அமைப்பு எல்லாம் பத்தி சொன்னாங்க பாத்தியா, அது கூட சேர்ந்து நோய்களுக்கெல்லாம் டக்கு டக்குன்னு மருத்துவரை போய் நாடாம தன்னால முடிஞ்ச கை வைத்தியமா செய்யறாங்களாம்.
0: அது மட்டுமாக்கா, தீவன செலவை குறைக்கிறதுக்காக அவங்களே தீவனத்தையும் தயார் பண்றாங்களாம்.
1: இவங்களோட கால்நடைகளை எப்படி பராமரிக்கிறாங்கன்றதுக்கு உதாரணமா சொல்லணும்னா, ஏதாவது விசேஷம் வந்தா கூட அங்க போகறதே இல்லையா, அதுலயும் வெளி மேய்ச்சலுக்கு கூட மாடுகளை அனுப்புறதே இல்லன்றாங்க.
0: அக்கா, இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க பாருங்க, மாடுங்களுக்கு சினை பிடிக்கிறதுல ஏதாவது பிரச்சனை வந்தா நாட்டு வைத்திய முறையிலேயே அதை சரி பண்ணிடுறாங்களாம்.
1: ஆமா உமா, எங்க பாட்டி எல்லாம் கூட இத நிறைய எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா நான் தான் ஏதாவது நம்ம ஒண்ணு கிடக்க ஒண்ணு செஞ்சு மாடுங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு மருத்துவர் அணுகிறத மட்டும்தான் வேலையா வச்சிருக்கேன்.
0: அதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான்க்கா. சரி வாங்க, அடுத்த பகுதியை கேப்போம், அதுல என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: பாரு, மாடை வளர்க்கறது ஆர்வமே இல்லாத இந்த உமா மாட்டை பத்தி சொன்ன உடனே எவ்வளவு அவளா அடுத்த பகுதியை கேக்கிறதுக்கு நிக்கிறத.
2: இப்ப மாடு பிரசவ நேரத்துல கண்ணு ஈட்டதுக்கு அப்புறம் என்னென்ன பராமரிப்புலாம் நீங்க கவனிச்சுட்டு வரீங்க?
3: மாடு கண்ணூட்டி போட்டா அன்னைக்கே தீனி வைக்க கூடாது. அதாவது வந்து கருப்பட்டின்னு இருக்காங்கல்ல, கண்ணு போட்ட உடனே நாட்டு சர்க்கரையில இது பண்ணுவாங்க கருப்பட்டி, அது நெல்லு, அதை எல்லாத்தையும் ஒன்னா குத்தி லைட்டா கொஞ்சமா கஞ்சி வச்சு பிரசன்ன வரி வைப்பாங்க. அது ஏன்னா மலசுக்கெல்லாம் இருக்காது, நஞ்சி போடாதுக்கு முந்தைய பச்சிருவாங்க, நஞ்சி எல்லாம் நல்லா போட்டுரும், கொஞ்சம் டயர்டா தானே இருக்கும் கண்ணு போட்டோடனே, அந்த நேரத்துல அதை வைப்பாங்க. அதன் பிறகு ஒரு வாரம் ஒரு 10 நாளைக்கு கூட எந்த தீனியும் வைக்க மாட்டாங்க, புல்லு கூட கம்மியா தான் போடுவாங்க, வைக்க தான் வைப்பாங்க. ஏன்னா பால் மடி வீக்கமாயிடும், வீக்கமாயிடுச்சுன்னா தீனி வச்சாங்கன்னா அப்படியே பால் அப்படியே திரித்திரியா வந்துடும். அதுக்காக கொஞ்சம் லேட்டா தான் அது இந்த சீம்பால்னு வரும், அதை தெளிய விட்டு அதன் பிறகுதான் தீனி எல்லாம் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
2: சரிங்க, கண்ணுக்குட்டி போட்டதுக்கு அப்புறம் தடுப்பூசி போடணும் இல்லைங்களா? நீங்க டாக்டர் கிட்ட போயிட்டு அணுகுவீங்களா, இல்ல இதுக்கு முன்பு பயன்படுத்திருப்பீங்களா, நீங்களாவே ஊசி போட்டுருவீங்களா?
3: இல்ல, ஊசி பெரும்பாலும் ஊசி போட மாட்டோம்.
2: தடுப்பூசி போட மாட்டீங்க?
3: தடுப்பூசி போடுவோம்னா ஒரு 2-3 மாசம் கழிச்சு தான் தடுப்பூசி போவோம். அப்புறம் ஒரு பாட்டில் எடுத்துட்டு போவோம், ஒரு பூச்சி மருந்து கொடுப்பாங்க.
2: ஆமா,
3: அது மாசம் 2 ml 3 ml 5 ml கண்ணுக்குட்டி வயிற்றுக்கு இருந்த மாதிரி கொடுக்க சொல்லுவாங்க, அதை கொடுப்போம். அது வந்து பூச்சி வயிற்றுல எல்லாம் பிடிக்காது, நாட்டு வைத்தியமும் பண்ணிக்குவோம். அதுக்கு பிறகு மாடு வளர்ச்சிக்கு வர்றதுக்கு இந்த மாதிரி இந்த வைத்தியம் எல்லாம் பண்ணிக்குவோம், அந்த சோத்து கத்தாழை இது மாதிரி எல்லாம் பண்ணிக்குவோம். அது வளர்ச்சிக்கு வந்த பிறகு அதுக்கு பிறகு ஊசி தான் போடுவோம். இப்ப அதிகமா காலை யாரும் வச்சுக்கிறது இல்ல.
2: சரிங்க, இது வரைக்கும் நீங்க வளர்த்துட்டு வர கால்நடைகளுக்கு வேற எந்த நோயும் வந்தது இல்லைங்களா?
3: இந்த வெயில் நல்லா அம்ம மாதிரி வருங்க.
2: ஆமா,
3: அதுக்கு வந்து வெத்தலையும் மெழுகு, காலையில 10 வெத்தலை ஒரு 10 கிராம் ஒரு மெழுகு இதெல்லாம் வச்சு அரைச்சு காலையிலயும் சாயந்தரமும் கொடுத்துட்டு வரணும். அதை கொடுத்துட்டு வந்து மேல வந்து பாத்தீங்கன்னா வேப்பனையும் மஞ்சளும் குழச்சி அந்த பொட்டு பொட்டா இருக்கிறத போட்டோம்னா அது கொட்டிடுமா. அதிகமா போனாதான் டாக்டர் நாடுறது, அதுலயே கொட்டிடுங்க.
2: கண்ணுக்குட்டிய பாத்தீங்கன்னா பிறக்கிறப்பே நிறைய உண்ணி இருக்கும், அது கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன முறைகள் மேற்கொண்டுட்டு வருவீங்க?
3: வசம்புன்னு இருக்கு, அத அரைச்சி மேல எல்லாம் தடை விடணுங்க. மேல எல்லாம் தடை விட்டா கொஞ்ச நேரம், ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தடை விட்டு அதுக்கு பிறகு குளிப்பாட்டணும். ஒரு குளத்துலயோ ஆத்துலயோ வசதி இருந்ததுன்னா அங்க கொண்டு போய் கொஞ்ச நேரம் நிறுத்தினோம்னா அந்த உண்ணி எல்லாம் அந்த மீன் சின்ன சின்ன மீனுங்க எல்லாம் குத்தி பிடிங்கிடும். குளிப்பாட்டினோம்னா அது தெளிவுக்கு வந்துடும்.
2: இதுவே ரொம்ப அதிகமா இருந்துச்சு, கட்டுப்படுத்த முடியலன்னா என்னங்க பண்ணுவீங்க?
3: டாக்டர் நாடி உண்ணி மருந்துன்னு கொடுப்பாங்க, அதை தடை விட்டு 10 நிமிஷம் கழிச்சு குளிப்பாட்டுறது.
2: அதாவது அதிகமா டாக்டர் அணுக மாட்டீங்க போல இருக்கு, நீங்க சொல்றத பார்த்தா இயற்கை முறையில தான்.
3: இயற்கை முறையில தான் பண்ணிக்கிறதுங்க. டாக்டர் போனோம்னா நம்ம போற டயத்துக்கு இருக்க மாட்டாங்க, நம்மளுக்கே நம்மளே பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும்.
2: 20 ஆண்டுகள் அனுபவம் இல்லையா
3: இருக்குங்க.
2: இப்போ நீங்களே தயாரிச்சு தர தீவனங்களை கால்நடைகளுக்கு 2 ஆண்டுகளா கொடுத்துட்டு வரீங்கன்றீங்க, பாலோட உற்பத்தி எவ்வளவு வரும் ஒரு நாளைக்கு?
3: 4 லிட்டர் கறக்குற மாடும் இருக்குங்க, அதாவது ஒரு வேளைக்கு 3 லிட்டர் கறக்குற மாடும், சாயந்தரம் 3 லிட்டர் கறந்தா காலையில 4 லிட்டர் கறக்கும், காலையில 1 லிட்டர் கூட கறக்கும், சமயத்துல முன்ன பின்ன ஈக்குவலாவும் கறக்கும். இந்த தீவனத்தால நல்லதான் மாடும் இழைக்காது, பாலும் உங்களுக்கு நல்ல விதமா ஈடு கொடுக்கும்.
2: ஒரு நாளைக்கு 7-8 லிட்டர் வரைக்கும்
3: கறக்கலாம்.
2: சரிங்க, இப்ப நீங்களே மார்க்கெட் சொசைட்டி கொடுப்பீங்களா இல்ல அவங்க கிட்ட இருந்து எடுத்து? நீங்களே கடை வச்சிருக்கீங்களா?
3: கடை வச்சிருந்தாங்க, காம்ப்ளெக்ஸ்ல குடியிருக்கவங்க வீட்டு வாடிக்கையா கொடுத்துருவோம், போட்டு வீட்டுலயே பாட்டில போட்டு பேக்ல எடுத்துட்டு டூ வீலர்ல கொடுத்துருவோம்.
2: நீங்களே டெலிவரி பண்ணிடுறீங்க?
3: டெலிவரி பண்ணிடுவோம்.
2: வேற பால் மட்டும் தான் தரீங்களா இல்ல அது மதிப்பு கூட்டி தயிரா அத மாதிரி தரது?

0: இல்லை, அது மாதிரிலாம் எடுக்கலைங்க, இது வரைக்கும் எடுக்கல. பாலே கொடுத்துருவோம்.
1: சரிங்க, நீங்க எவ்வளவு விற்பனை செய்யறீங்க ஒரு லிட்டர்?
0: 45 ரூபா ஒரு லிட்டர்.
1: சரிங்க, இப்போ 3 மாடு சினையா இருக்குன்றீங்கல்ல, வச்சுப்பீங்களா இல்ல விற்பனை?
0: இல்ல வச்சிருக்கோம். இப்போ இந்த மாடு சினையாயிட்டுனா ஒரு 6 மாசம் 7 மாசம் வரைக்கும் தான் கறக்கும், அது ஊட்டத்தை பொறுத்த அளவு. அது பிறகு நின்றுச்சுன்னா அந்த மாடு கண்ணு போட்டுரும், அதனால அது மாதிரி வச்சுக்கிறோம்.
1: மாடை தவிர்த்து வேற என்னென்ன கால்நடைகள்லாம் நீங்க வளர்த்துட்டு வரீங்க ஐயா?
0: கோழி வளர்க்குறோம்.
1: சரிங்க.
0: ஆடும் இருக்கு.
1: கோழி என்ன ரகம் கோழி?
0: நாட்டுக்கோழியோ தான். நாட்டுக்கோழிலே கொஞ்சம் சண்டை கோழி மாதிரி கொஞ்சம் பெருசா இருக்கு. நாட்டுக்கோழி ஒரு 100 கோழி இருக்கு. நாட்டுக்கோழி
1: 100 கோழி.
0: மாடு இப்போ கட்டியிருந்தோம்னா ஒரு 5:30 5:45 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கொரட்டி ஈலாம் வரும், மாடு சுத்தி பயங்கரமா வரும், பால் கறக்கவே விடாது. அதெல்லாம் கோழியோட இருந்து பிடிச்சிருக்கு.
1: இந்த கோழிங்களுக்கு எப்படி நீங்க கொட்டகை அமைச்சிருக்கீங்க? இல்ல பரண்மேல் கோழி வளர்ப்புங்களா இல்ல கூண்டுல அடைச்சி வச்சிருக்கீங்களா?
0: கூண்டும் இருக்கு, கொட்டா நீட்டா இருக்கு. 60-65 அடி கொட்டா, மாட்டு கொட்டா. அது ஓரத்துல கழி கட்டி வச்சிருக்கோம்.
1: சரிங்க.
0: அது ஓரமா எல்லாம் போய் அடைஞ்சிக்கும். கூண்டும் இருக்கு, கூண்டு கம்மியான கூண்டு தான், அதுல போய் முட்டை விட்டுரும். இத தீவனம் நாங்க அரைச்ச தீவனத்தையே வச்சிருவோம்.
1: இதே தீவனம் தான் நீங்க கோழிங்களுக்கு?
0: கோழிங்களுக்கும் வைக்கிறோம். கோழிங்களுக்குன்னா கொஞ்சம் லேசா புட்டு மாதிரி பிணைஞ்சி அப்படியே வச்சு விட்டுரும். அதே மாதிரி கோழி சீக்கு வந்துச்சுன்னா அது உங்களுக்கு மிளகு, இந்த பூண்டு, இந்த வெங்காயம், அஞ்சரைப்பட்டி சாமாங்க, நச்சிரகம், பெருஞ்சீரகம், மிளகு, சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள், லைட்டா உப்பு போட்டு, இந்த கீழாநெல்லி வேறு, இந்த குப்பமணிக்கீரை, இதெல்லாம் அரைச்சி சின்ன சின்னதாக உண்டை பிடிச்சி அப்படியே வைப்போம். அப்படி இல்லைன்னா மாடு இருக்கா தயிர் போட்டு அதுல சோறு பிணைஞ்சி இதை அரைச்சி அம்மியில அரைச்சி பிணைஞ்சி வச்சிருவோம். எங்க கோழிகளுக்கு சீக்கே வந்தது கிடையாது. இந்த மழை நேரத்துக்கெல்லாம் அதை செய்யணும்.
1: சரிங்க.
0: எதுவுமே ஆகாது. கோழிக்கு சீக்கு வர்றதா போறதா வர்றதா உறங்குறது இந்த எதுவுமே வராது, இயற்கையா இருக்கும்.
1: இந்த வைத்தியம்லாம் எங்க கத்துக்கிட்டீங்க? நிறைய சொல்றீங்களே.
0: இல்ல, நம்ம இயற்கையா வீட்டுல இருக்கிறது தான், வீட்டுல இருந்து மாதிரி பண்றதுதான், தாத்தா பாட்டி உள்ள பாத்து, பிள்ளை இருந்து பண்றது தான், அப்பா அம்மா பாத்து.
1: சரிங்க. இப்ப கோழிங்களுக்கு எந்த நோய் தாக்கமும் வந்தது
0: இல்லன்னு?
1: மழை காலத்துல கோழிங்களுக்கு சீக்கு பொதுவாவே வரும். அப்போ அந்த
0: அதுக்கு முந்தையே இதை செஞ்சிடணும். இப்ப ஒரு நாள் மழை வந்துச்சுன்னா மக்கானாலே இதை பண்ணிடணும். அரைச்சி தயிர் போட்டு பிணைஞ்சி கோழி வந்து சாப்பிட்டு போயிடுச்சுன்னா அது உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி. குப்பமணிக்கீரையும் கீழாநெல்லி வேறும் அவசியம் சேர்த்துக்கணும்.
1: கீழாநெல்லியோட வேறுங்களா?
0: கீழாநெல்லி செடியவே வச்சுக்கலாம், வேறு கீறு எல்லாம் சேர்த்து அரைச்சிடலாம்.
1: சரிங்க.
0: அது அரைச்சி இந்த மாதிரி தயிரில் பிணைஞ்சி கூழ் போட்டு சாப்பாட்டில் வச்சு அது சாப்பிட்டு போயிடும்.
1: நாட்டுக்கோழி 100 கோழி வச்சிருக்கீங்கன்றீங்க. அப்போ
0: அடை வைப்போம். அடை வந்து ஒரு இருப்பு சட்டியை ஒரு குண்டா மாதிரி ஒரு இதை வச்சுக்கிட்டு அதில் வந்து ஒரு பாத்திரம் கொஞ்சம் மணல் அள்ளி அதில் பூச்சி பவுடரை கலந்துடணும். கலந்து அதன் பிறகு முட்டையெல்லாம் அள்ளி வச்சு வச்சுட்டா 20-21 நாள், சில கொஞ்சம் பெரிய கோழின்னா ஒரு 28-29 நாள் வரைக்கும் இருக்கும். குஞ்சு இறக்கின பிறகு ஒரு கூண்டு மாதிரி கம்பி வலை கழிச்சிருக்கும், மேலே பறந்து இருந்து எதுவும் தூக்கிட்டு போகாமல் அதை ஒரு மாதம் கிட்டத்தட்ட அதை உள்ளே தான் நிற்கும். கோழி நிற்கும், செத்த வெளில விட்டாலும் திரும்பி அதை கவுத்து வச்சிருவோம், எதுவும் தூக்கிட்டு போகாமல் இருக்கும். அதன் பிறகு அது வளர்ந்துக்கும்.
1: வேற இந்த பராமரிப்பும் கோழி குஞ்சுங்களுக்கு கிடையாதுங்களா?
0: வேற ஒன்றும் இது பண்ணுறது இல்லை.
1: கோழிங்களுக்கு இந்த பெயின் வருங்களே?
0: இல்லை, இது வரைக்கும் பேனெல்லாம் நம்ம வீட்டு கோழிகளுக்குலாம் வந்தது கிடையாங்க.
1: சரிங்க. அடுத்ததான் நீங்கள் ஆடும் வளர்த்துட்டு இருக்கீங்கன்றீங்க. ஆட்டில் என்ன ரகம்? நாட்டாடு தான் வளர்த்துட்டு இருக்கீங்க. எத்தனை ஆடு வச்சு வளர்த்துட்டு இருக்கீங்க?
0: நாட்டாடு ஒரு 10 ஆடு இருக்கு. 10 ஆடு குட்டியும் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 ஆடு தான் வாங்கணும். அதன் பிறகு அது குட்டி போட்டு குட்டி போட்டு அப்படியே பரகி இருக்கு.
1: இதுக்கும் தனியாக தோழம் வச்சிருக்கீங்களா?
0: வச்சிருக்கோம்.
1: எல்லாமே தனித்தனியாக இருக்கு.
0: தனித்தனியாக வச்சிருக்கோம்.
1: மாடுங்களுக்கு வைக்கோல் தரீங்க. இப்ப ஆடுங்களுக்கு என்னங்க? புல்லு வந்து வெளிமேய்ச்சலுக்கு தான்
0: அனுப்புறது. அப்படியே கொஞ்சம் மேய்ஞ்சிட்டு வரும்.
1: தீவனம் ஏதாவது வைப்பீங்களா?
0: தீவனம் இந்த அரைச்ச தீவனத்தை கொஞ்சம் கொஞ்சம்
1: எல்லாத்துக்கும்.
0: ஆமா, இதுதான். வேற எந்த தீவனமும் நாங்க வாங்குறது இல்ல, நாங்களே தயார் பண்ற தீவனம் தான். அதுல இந்த சோளம், கம்பு, கேழ்வரகு, பருத்தி கொட்டை கூட வாங்கி அரைச்சிருவோம். அதுலயே ஒண்ணா அது எப்போதும் நம்ம வீட்டுல இருக்கும் முட்டை முட்டையா.
1: சரிங்க. இப்போ உங்களோட எதிர்காலம் திட்டம் என்ன? இல்ல நீங்க வளர்த்துட்டு வர கால்நடைகளுக்கு வேற ஏதாவது புதிய தொழில்நுட்பங்கள் பண்றதாக நீங்க ஐடியா வச்சிருக்கீங்களா வருங்காலத்துல? நீங்க உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன?
0: இல்ல, மாடு இன்னும் கொஞ்சம் நல்லா மாடு வாங்கிட்டு வந்து நல்லா மிஷின்லாம் வச்சு நல்லா கறந்து நல்லா பண்ணணும்னு ஒரு எதிர்கால ஆசை இருக்கு.
1: சரிங்க. இப்ப உங்களை மாதிரி புதியதாக கால்நடை வளர்க்கணும்னு ஆசைப்படுற விவசாயிகளுக்கு நீங்க கூற விரும்புற ஆலோசனை என்னங்க?
0: ஆடு வந்து வளர்க்குறவங்க கொஞ்சமா கொட்டா இருந்தாலும் அதுக்கு பழவுகளவா அடிச்சு அது மேலதான் படுக்கணும். அப்படி இல்லைன்னா மண்ணு தரையிலேயே படுக்கலாம். சிமெண்ட் தரையில ஆடு வளர்க்குறது அது கழுவி போகுது, யூரின் போகுது, அதுக்கு கண்டிப்பா சீக்கு வந்துடும். அது ஒண்ணு மண் தரையில வளர்க்கணும். அப்படி இல்லைன்னா பழக அடிச்சு வளர்க்கணும். வெளிமேய்ச்சலுக்கு போனாலும் எது பண்ணாலும் அப்பனா சீக்கிரமா நோய் வராது. ஒரு 2 ஆடு வாங்கினாங்கன்னா போதும். வருஷத்துக்கு 2 பீரியட் குட்டி போடும். இல்ல, 1 பீரியட் குட்டி போடுற ஆடா இருந்தாலும் சரி, அது லாபம் தான். ஆனா அவங்க வந்து சிமெண்ட் தரையில ஆட்டை கட்டக்கூடாது.
1: சரிங்க. கால்நடை வளர்ப்புல

0: அதிகமா வருமானம் கிடைக்குதுங்களா?
1: வருமானம் இருக்குங்க, வருமானம் தீவனம் நம்மளே அரைச்சிக்கிறதால அதுல வருமானம் மிச்சம் இருக்கு.
0: சரிங்கய்யா, நீங்க வளர்த்துட்டு வர கால்நடை வளர்ப்பை பத்தி எங்களுக்கு பயனுள்ள தகவல்களை சொல்லிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம பராமரிப்பு முறைகளும் வருமான வாய்ப்புகளை பற்றியுமே பல தகவல்களை எங்களுக்கு சொல்லிருக்கீங்க. மேலும் இந்த நிகழ்ச்சியை கேட்கிற விவசாயிகளா இருக்கட்டும் இல்ல நேர்களா இருக்கட்டும் உங்களை அலைபேசி மூலமா தொடர்பு கொள்வாங்க. உங்க அலைபேசி எண் கொடுக்கலாமா? குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே. மயிலாடுதுறை மாவட்டம் இலுப்பூர் சங்கரபந்தல் எஸ் முத்துக்குமாரசாமி ஐயா அலைபேசி எண் 8220333770. மீண்டும் ஒரு முறை 8220333770. மிக்க நன்றி ஐயா.
1: நன்றி, வணக்கம்.
2: உமா உமா, ஒண்ணுதான் நிகழ்ச்சியே முடிஞ்சிருச்சு, என்ன கூரைய பாத்துட்டு உட்கார்ந்திருக்க?
3: அது ஒண்ணு இல்லக்கா, எவ்வளவு லோன் போடலாம், எத்தனை மாடு வாங்கலாம், அத எங்க போய் வாங்கலாம், இப்படி யோசிச்சுட்டு இருக்கங்கா.
2: உமா, நீ மாடு வாங்கி வளர்க்கலாம்னு முடிவே பண்ணிட்டியா? மயிலாடுதுறை மாவட்டம் இலுப்பூர் எஸ் முத்துக்குமாரசாமி அவங்களோட நிகழ்ச்சிய கேட்டு
3: பின்னக்கா, மாடு வளர்ப்புல தொடங்கி அதுக்கு பராமரிப்பு எப்படி செய்யணும், தீவன உற்பத்தி எப்படி பண்ணணும், அதுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா கை வைத்தியம் எப்படி பண்ணணும், மொத்தத்துல உற்பத்தி ஆகிற பாலை எப்படி விற்பனை பண்ணணும் அப்படின்னு முதக்கொண்டு இவ்ளோ விஷயத்த சொல்லிட்டாங்க. இத கேட்டதுக்கு அப்புறம் கூட மாடு வாங்காம இருக்க முடியுமாக்கா?
2: என்னவுமா, அவங்க மாடு வளர்க்கறத மட்டும்தானா சொன்னாங்க, கோழி வளர்க்கறதாவும் சொன்னாங்க, ஆடு வளர்க்கறதாவும் சொன்னாங்க, ஏன் எதிர்காலத்துல தொழில்நுட்பத்தை பயன்படுத்த போறதாவும் சொன்னாங்க, அதெல்லாம் வாங்கறத பத்தி யோசிக்கலையா?
3: அக்கா, நான் முதல்ல கொட்டகைய அமைச்சு மாட்டை வாங்கி வளர்க்க ஆரம்பிக்கிறேன், அப்புறம் படிப்படியா எல்லாத்தையும் செஞ்சிட வேண்டியதுதான்.
2: ஏன் உமா, நீ வளர்க்கறதுல அக்காக்கு பங்கு உண்டு இல்ல?
3: செய்யற வேலையில கண்டிப்பா பங்கு உண்டுக்கா உங்களுக்கும்.
2: இந்த உமா எப்போதுமே விவரம் தான்.
4: இதுவரை நேயர்கள் கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
5: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களே, இன்று இரவு 8 மணிக்கு நேற்று மாலை புதுச்சேரி கடற்கரை சாலையில் புதுப்பிக்கப்பட்ட 100 ஆண்டு பழமையான கலங்கரை விளக்கம் திறப்பு விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்த நிகழ்வின் வானொலி தொகுப்பு இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை எதிர்வரும் 28ஆம் தேதி காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் என்ற தலைப்பில் ஒலிபரப்பாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் 28ஆம் தேதி இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது புதுச்சேரி அஞ்சல்.

0: நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது, நேற்று மாலை புதுச்சேரி கடற்கரை சாலையில் புதுப்பிக்கப்பட்ட 100 ஆண்டு பழமையான கலங்கரை விளக்கம் திறப்பு விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்த நிகழ்வின் வானொலி தொகுப்பு. நிகழ்ச்சியில் தொடக்கமாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமை தாங்கி கலங்கரை விளக்கத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி

0: துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதன், புதுச்சேரி முதல்வர் ந ரங்கசாமி, அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் அவர்கள், தலைமைச் செயலாளர் சரத் சௌஹான் அவர்கள், மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி ஆணையரக அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்ட கலங்கரை விளக்கத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்து பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமது உரையில்,
1: அனைவருக்கும் வணக்கம். It's a pleasure to be here. It's a long awaited visit. I'd been planning to come and see how wonderfully the old lighthouse has been renovated. Today, although I've come after quite some time and a much delayed visit, it's such a spectacular renovation. I commend the work of the CPWD intact and also those who have participated in its renovation. Now, if the renovation

0: Remains so powerful, whether through a beam of light or a weather alert or a communication network or a public institution, the purpose is the same: to guide, to protect, and also to serve the people. This connection between the lighthouse, the maritime life, and also safety also connects naturally with the work of the customs department. So the lighthouse once guided ships through the uncertainty of the sea. Our economic institution today guide trade through the complexities of a modern economy. Is therefore also a reminder of the values that public institutions must carry: duty, vigilance, service, and steadiness. So the Puducherry heritage and CBIC's institutional memory, Puducherry gives this story a special meaning. The city is confluence of Tamil, French, Indian, maritime, and global influences. Few places in India carry such a layered history and with such ease. Building and its collection of unique artifacts which can speak about culture and the customs. I was also very pleased that there is a gallery 100 feet in length, I think, which is dedicated to the local artisans. அங்க இளைஞர்கள் வந்து அவங்களோட பெயிண்டிங்க டிஸ்பிளே பண்ணலாம், அவங்களுடைய ஆர்ட் ஒர்க் டிஸ்பிளே பண்றது மூலமா கிளையன்ட்ஸோ இல்ல புதுசா யாரோ வாங்கணும்னு விரும்புறாங்களோ அவங்க எல்லாம் அதை பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ பழமையை புதுப்பிப்பது மாத்திரம் இல்லாம இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிப்பது என்பது அருமையான ஒரு எண்ணம். அதை உருவாக்கி கொடுத்த சிபிஐசிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நம்மளுக்கு நாட்டை விகசித் பாரத் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தோட நம்ம 2047 குள்ள நம்ம நல்ல டெவலப்ட் கண்ட்ரி ஆகணும்னு பிரதமர் ஐயா விருப்பத்துக்கு ஏற்ப நம்ம போயிட்டு இருக்கும்போது, நம்ம பழமைய மறந்துடாம அதை நல்ல புதுப்பிச்சு அதுக்கு உயிர் கொடுத்து அதை மக்களோட சேர்த்து கொண்டாடும் விதமாக பண்ணிருக்கிற இந்த முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கடந்த காலம் வழிகாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் மூலமாக அவங்களுடைய தலைமையையும் நம்ம ஏத்துக்கிட்டு விகசித் பாரத் அட்டைன் பண்ணுவோன்ற அந்த நம்பிக்கையோட உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றமைக்கு நன்றி, வணக்கம்.
1: தொடர்ந்து புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவர்கள் பேசியதாவது,
2: புதிய பொலிவோடு சீரமைக்கப்பட்டு இருக்கும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க பழைய கலங்கரை விளக்க திறப்பு விழாவில் பங்கேற்பதில் நான் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். முதலில் இன்றைய விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் மத்திய நீதி அமைச்சர் புதுச்சேரி மக்கள் சார்பில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கலங்கரை விளக்கம் வெறும் கட்டிடம் அல்ல, கடலில் பயணம் செய்த கணக்கில்லாத மாலுமிகளுக்கு வழிகாட்டி இருந்த ஒளி கோபுரம். புதுச்சேரியின் வரலாற்றை, அதன் கடல் சார்ந்த வாழ்வியல் மரபை பிரதிபலிக்கும் ஒரு சாட்சி. நம்முடைய முன்னோர்களின் அறிவு, திறமை, தொலைநோக்கு பார்வை இவற்றை நமக்கு நினைவு ஊட்டுகிறது. பல நாடுகளில் இருந்து மக்கள் புதுச்சேரிக்கு சுற்றுலா வருகிறார்கள். இந்திய பண்பாட்டு மரபும் பிரெஞ்சு கலாச்சாரமும் ஒன்றாக சங்கமிக்கும் இடம் புதுச்சேரி. புதுச்சேரியின் வரலாறு பிரெஞ்சு ஆட்சிக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டு முந்தைய ஒரு தொன்மையான வரலாறு இருக்கிறது. இந்த பகுதி சுமார் 2000 வருடத்துக்கு முன்பே உலக அளவில் கடல் வணிகத்தின் ஒரு மையமாக, துறைமுகமாக, நகரமாக இருந்தது. அரிக்கமேடு ஆராய்ச்சி சொல்கிறது, அங்கே கிடைத்த பொருள்கள் ரோம அரசுக்கும் அன்றைய தமிழ் நிலத்தின் ஒரு பகுதியாக இருந்த புதுச்சேரிக்கும் இடையில் நல்ல வணிக தொடர்பு இருந்ததை காட்டுகிறது. அப்படி தொடக்கத்தில் இருந்து கடல் நம்முடைய வரலாற்றின் ஒரு பகுதியாக, அடையாளமாக இருக்கிறது. கடலோடு புதுச்சேரிக்கு இருக்கும் உறவை தலைமுறை தலைமுறையாக எடுத்து சொல்லும் சின்னமாக இந்த கலங்கரை விளக்கம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, புயல், மழை, இருள் போன்ற சவால்களை எதிர்கொண்ட கடல் பயணிகளுக்கு நம்பிக்கையும் பாதுகாப்பும் தந்திருக்கிறது. 19ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு பல தலைமுறைகளாக புதுச்சேரி அடையாளங்கள் ஒன்றாக இருந்த கலங்கரை விளக்கம் புதிய பொலிவோடு மக்களின் பார்வைக்கு அர்ப்பணிக்கப்படுவது மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய வரலாற்றை, அடையாளத்தை மறந்து நாம் முன்னேற முடியாது. அதனால்தான் மத்திய அரசு பாரம்பரியத்தை பாதுகாப்பதை வளர்ச்சியின் ஒரு முக்கிய பகுதியாக நினைக்கிறது. அதற்காக மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு புதுச்சேரி மக்கள் சார்பில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கலங்கரை விளக்கமும் அந்த பட்டியலில் ஒரு முக்கியமான இடத்தை பெறும். மேடம், இட் மே பி எ வெரி ஸ்மால் இனிஷியேட்டிவ் பை த ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி, பட் இட்ஸ் எ கிரேட் கான்ட்ரிபியூஷன் ஃபார் த டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஃபார் பாண்டிச்சேரி.

0: சரி ஸ்டேஜ். உலகம் முழுவதும் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். கடற்கரை, பாரம்பரிய கட்டிடங்கள், நினைவு சின்னங்கள், இவை எல்லாம் புதுச்சேரியின் ஒரு சிறப்பு. இந்த அரிய பாரம்பரிய சின்னத்தை அதன் வரலாற்று தன்மையை பாதிக்காமல் மிகுந்த கவனத்தோடு புதுப்பித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும். புதுச்சேரியின் பாரம்பரியத்தை நேசிக்கும் ஒரு குடிமகனாக என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முதலமைச்சர் ந. ரங்கசாமி அவர்கள் விழாவில் பங்கேற்று பேசியதாவது,
2: புதுச்சேரி மாநிலம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மாநிலம். இதில் முக்கியமாக நம்முடைய கலங்கரை விளக்கம், புதுச்சேரியில் பழமையான வணிக நிலை எப்படி இருந்தது என்பதை அறிவுறுத்துகின்ற வகையில் இருப்பதை நாம் அனைவரும் அறியலாம். அரிக்குமேடு வணிகத்திற்கு ஒரு மையமாக இருந்ததை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். நம்முடைய மத்திய அரசுடைய உதவியோடு நம்முடைய பழமையான கட்டிடங்களை பாதுகாப்பதில் நம்முடைய அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது. ஒளிவூர் நகர் திட்டத்தின் கீழ் பழமையான கட்டிடங்கள் குறிப்பாக புதுப்பித்து பழமை மாறாமல் வைத்திருப்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். அதற்கு மத்திய அரசுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இப்போது சுற்றுலா பயணிகள் ஈர்த்து வருகின்ற நிலையில் புதுச்சேரி மாநிலம் சிறந்து விளங்கி வருகின்றது. முக்கியமாக நம்முடைய வருவாயில் சுற்றுலா மூலமாக வருகின்ற வருவாய் என்பது அதிகரித்து வருகின்றது, உயர்ந்து வருகின்றது. அவற்றை மேலும் மேலும் உயர்த்த வேண்டும் என்பது நம்முடைய அரசினுடைய எண்ணமாகும். மத்திய அரசுடைய உதவி என்பது நமக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பதை நன்றாக அறிவோம். இது நம்முடைய மாணவ பாரத பிரதமர் அறிந்தது போல் பெஸ்ட் புதுச்சேரி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் புதுச்சேரியுடைய வளர்ச்சி வந்து கொண்டிருப்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். இந்த விழாவிற்கு வருகின்ற மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் அவர்கள், அதாவது நமக்கு நம்முடைய புதுச்சேரி மீது மிகுந்த அக்கறை கொண்டு நிதி உதவி அளித்து வருவது என்பது பாராட்டக்கூடிய ஒன்று. அதனுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டேன். அவர் மத்திய நிதியமைச்சராக பொறுப்பேற்று நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு எந்த அளவிற்கு அவருடைய பணியை ஆற்றியிருக்கின்றார்கள், செவ்வனத்தினுடைய பணி செய்து கொண்டு வருகின்றார் என்பதை அனைவரும் நன்றாக அறிவீர்கள். அவருடைய பணி மேலும் மேலும் தொடர்வதற்குரிய மனமார்ந்த வாழ்த்து நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மாநிலத்திற்கு மத்திய அரசுடைய உதவி எப்போதும் தேவை என்பதை கூறி இந்த விழாவிற்கு வரை நம்மை சிறப்பித்த நம்முடைய மாணவர் மத்திய நிதியமைச்சர்களுடைய மனமார்ந்த நன்றியை கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நிறைவாக நன்றி உரைக்கு பிறகு நாட்டு பண்ணோடு விழா இனிதே நிறைவு பெற்றது. நேயர்கள், இதுவரை கேட்டது, நேற்று மாலை புதுச்சேரி கடற்கரை சாலையில் புதுப்பிக்கப்பட்ட நூற்றாண்டு பழமையான கலங்கரை விளக்கம் திறப்பு விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்த நிகழ்வின் வானொலி தொகுப்பு. அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
3: இது இசையலைகளின் ஊற்று காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஆகாஷ்வாணி காரைக்கால் எஃப்எம் 100.3 என்ற வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. திசையெங்கும் இசை வீசும் காரைக்கால் பண்பலையில் நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம்.

0: உள்ளந்தோட்ட பாடல்கள் விரல் தோட்ட அழைப்பில். அழைக்க வேண்டிய எண்கள் 0436 8, இணைப்புக்கு எண்ணுடன் 2311 2311 2998 02, 9915 8 0, 95 66 42 72 31. அழைக்கலாம், பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். காற்றில் வரும் கானம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: விழியிலே மணி, விழியில் மௌன மொழி பேசும்.

0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் இணைவரும் நேயர் வருக, வணக்கம்.
1: ஹலோ மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: நான் வேதாரண்யம் மாவட்டம் அகஸ்தியம்பள்ளியிலிருந்து ஈஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க ஈஸ்வரியம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு தீர்த்தக்கரை நீலே படத்துல இருந்து தீர்த்தக்கரைன்னு ஒரு பாடல் இருக்குல்ல மேடம்.
0: பாடல் ரொம்ப பிடிக்குமா?
1: ஆ, ரொம்ப பிடிக்கும் மேடம்.
0: என்ன காரணமா அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கிறது?
1: மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்.
0: ஓகே, கண்டிப்பா பாடல் கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சாந்திப்பணி வித்யாசிரமம் ஸ்கூல் கும்பகோணம்.
2: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம். சாந்திப்பணி வித்யாசிரமம் கும்பகோணம்.
0: நேர்களை, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் இன்சொல்லமுது.
5: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
6: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
7: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உடைக்கும் பூமெக்ஸ். காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நீர்.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேர்களே. நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளித்து செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியோடு இணைவரும் நேரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்காக ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். அதை நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துல போஸ்டர்ல போட்டிருக்கோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க உடனே நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துக்கு போங்க. அந்த கேள்வி என்னன்னு தெரிஞ்சிடும். ரொம்பவே சிம்பிளான ஒரு கேள்வி தான். சே, இப்படி எல்லாமே ஒரு கேள்வி கேட்பீங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒரு ஜாலியான விளையாட்டுன்னு சொல்லலாம். என்னன்னு போய் நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துல போய் பாருங்களேன்.

காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் காற்றில் வரும் கானம் இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால்.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியோடு இணைவரும் நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: திருவாரூர் மாவட்டம் சிறுபுலியூர் மகன் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: படம் விஸ்வதுளசி, பாடல் கண்ணம்மாள் கனவில்லை. வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி மேடம்.
0: நன்றிங்க. உங்களுக்கு பாடல் வரும், கேட்டு ரசிக்கலாம். நேர்களை நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்.
1: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனினன் பிரீப்ஸ் வழங்கும் நன்பேண்டா.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நேர்களே, நாளை காலை 7 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம். நாளை மாலை 5 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம், விளம்பரதார நிகழ்ச்சிகள்.

0: காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியோட இணைவரும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: மானாவேட்டையிலிருந்து யுவஸ்ரீ பேசுறேன்.
0: யுவஸ்ரீ சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: சூரிய வம்சத்திலிருந்து ரோசா பூ, சின்ன ரோசா பூ.
0: ரோஜா பூனா உங்களுக்கு பிடிக்குமா?
1: ஆமா.
0: சரி, உங்களுக்காக பாட்டு வந்து கேட்கலாம். நன்றி. நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
4: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நேர்களே, நாளை காலை 9:35
7: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்கள்.
0: காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்தி வழங்குகிறார் காரைக்கால் துணை மாவட்ட ஆட்சியர்.
7: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன அப்படி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சின்ன விளையாட்டு மாதிரி தான். அதாவது நம்மளுடைய ஊர் பெயர் இருக்குது இல்லைங்களா, அந்த ஊர் பெயரை வந்து நம்ம ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவோம். இப்போ திருச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 அப்படின்ற எண்ணுக்கு ஆங்கிலத்தில் 3 இருக்கும் இல்லைங்களா, சிஹெச்ஒய்னா சீன்னு சொல்லுவோம், திருச்சி அப்படி ஷார்ட் ஃபார்மில் எழுதுவோம். அது மாதிரி திருவெரும்பூர், அந்த ஊர் பெயரை எடுத்துக்கிட்டிங்கன்னா திரு எறும்போட புகைப்படம் ஊர் திருவெரும்பூர் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா புலிவலம் அப்படின்ற ஊரை புலியோட புகைப்படம் போட்டு வலம் அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லலாம். இப்படி தாங்க உங்களுடைய ஊர் பெயரையோ அல்லது உங்களுக்கு தெரிந்த ஊர் பெயரையோ எப்படி சொல்லுவீங்க? ஈரோடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈயோட புகைப்படம் ரோடு அப்படின்னு எழுதலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிந்த ஊர் பெயரை நீங்கள் நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை யாரெல்லாம் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொல்லிடுவேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா காரைக்கால் அப்படின்ற ஊரை ஒரு நேயர் வந்து ரொம்ப அழகாக கார் ஐ அதாவது கண்ணு கால் அது போட்டு சொல்லியிருக்காங்க. பத்மாவதி ஸ்ரீதர் தலத்திரிலிருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அமெரிக்காடு வித்யா வீரமணி அவங்களோட ஊர் பேர் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்களேன். ஆ போட்டு அந்த வரி புத்தகத்தில் வரி இருக்கும் இல்லைங்களா, அதை காமிச்சு காடு மரங்கள் உள்ளது மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்கே போஸ்ட் குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஊர் பெயரை குத் அப்படின்னு எழுதி அந்த சின்சான் போடுவாங்க இல்லைங்களா தாளம் அப்படின்ட்டு அதை வந்து சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா அழகாக அவங்களுடைய ஊர் பெயரை சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து அவங்களுடைய ஊர் பெயரே நல்லா இருக்கும் அதனால் நாங்கள் எங்கள் ஊர் பெயரெல்லாம் அப்படி செஞ்சு கெடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, அடுத்து யாரெல்லாம் வந்து அவங்களுடைய ஊர் பெயரை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறாங்க அப்படின்னு பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம்.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இணை வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: வேதாரண்யம் வட்டம் வெள்ளப்பளத்துல இருந்து பேசுறேன்
0: மேடம். யார் பேசுறீங்க?
1: கார்த்திகேயன்.
0: கார்த்திகேயன் சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: திரையில் பூத்த சின்ன மலர் என்ற படத்துல இருந்து வாசகர் வேப்பிலை.
0: சரிங்க,
1: இந்த பாடல் ஒளிபரப்பு மேடம்.
0: நன்றிங்க, உங்களுக்கு பாடல் வரும், கேட்கலாம். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர்.
2: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நேர்களே, நாளை காலை 7:55 காரைக்கால் சக்தி டிவிஎஸ் காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் ஏசி வழங்கும் அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார்.
3: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் இப்போது வாங்கலாம்.
4: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, விஐபி நகர், செல்லூர், காரைக்கால்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடலுக்கான நேயர் வருக. வணக்கம்.
1: அன்பு சகோதரிக்கு இரவு வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நெடுமலை நாகராஜன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: காதல் கோட்டையிலிருந்து சிவப்பு டோலாக்கா.
0: சிவப்பு டோலாக்கு உங்களுக்காக வருது, கேட்கலாம். நன்றிங்க. நேரிலே இன்னைக்கு காட்சியில் ஒரு முகாடும் நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். உங்களுடைய ஊர் பெயரை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி சொல்லுங்கன்னு சின்ன சின்ன இமோஜி, அதாவது படங்கள் வைத்து, ஈரோடு சொன்னேன் இல்லைங்களா, ஈ போட்டு ரோடு, திருச்சி, திருவெரும்பூர், தங்கமலை அப்படின்ற ஊரை தங்கம் மலை அப்படின்னு சொல்லலாம். இது சில நேயர்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அன்னப்பன்பேட்டை ஜோதி ரொம்ப அழகாக அவங்களுடைய ஊர் பெயரை சொல்லியிருக்காங்க. அன்னம் சோறு இருக்குங்க இல்லையா, கிண்ணத்தில் சோறு இருக்குது. பண்ணு அன்னப்பன், பேட்டு டை, ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அடுத்து யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜிமுதீன் ஒரு தனித்தனி கமெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடி, கால், அப்புறம் பாளையம்னு அவங்களே எழுதி அனுப்பியிருக்காங்க. ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இது மாதிரி உங்களுடைய ஊர் பெயரையும் உங்களுக்கு எப்படி டிஃப்ரெண்ட்டாக சொல்ல தெரியும் அப்படின்னு சொல்லுங்கள். நிறைய நேயர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு அது புரியல, எனக்கு சொல்ல தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒடுதுறை சிவப்பு விஜயராகவன், அவங்களை தொடர்ந்து பூங்குன்றன் இந்த ஐடியிலேருந்து வந்திருக்கு. அடுத்து ஐயாவடி அசோக் ராஜ், அவங்களை தொடர்ந்து அதம்பார் கலைச்செல்வி. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, கடம்போடு வாழ்வு சி நல்ல பெருமாள் அப்படின்றவங்க அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. கதிராமங்கலம் கணேசன், அவங்களை தொடர்ந்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, கடலூர் துறைமுகம் சுரேஷ், அடுத்து திருக்கண்ணபுரம் ஆனந்த் ஆழிலை கண்ணனூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, கலைவாணன் மெர்சிராணி, புதுத்துறை செல்வக்குமார், அவங்களை தொடர்ந்து கார்த்திகேயன் பூந்தோட்டத்திலேருந்து அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து செந்தில்கண்ணன் பேரளத்திலிருந்து அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, நளினி சங்கர் டிஆர் பட்டினத்திலிருந்து அவங்களுடைய கமெண்ட்டை சொல்லியிருக்காங்க. அடுத்தது நன்னில மம்பளவணன், இவங்க எல்லாருமே வந்து நிகழ்ச்சிக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேர்களே, நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
4: வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.

நேர்களே, காட்சியில் வரும் காடம் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர் பெயரை எப்படி டிஃப்ரெண்ட்டாக சொல்லலாம் அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லைங்களா. பில்லூர் சதா கௌதமன் அழகாக ஒரு பில்லு இருக்கிற புகைப்படத்தை எடுத்து போட்டு இதுதாங்க என்னோடய ஊர்னு சொல்லியிருக்காங்க.

0: இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இடம் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். தொடர்ந்து இணைந்தர்கள் பண்பலை 100.3.
3: Good evening. This is Akashvani and I'm Shagun Chopra with the news at 9. The headlines. Home Minister Amit Shah launches 3-year vision document for narcotics control. Calls for better coordination and use of technology to strengthen anti-drug campaign. Center to deploy 1,000 advisory personnel across the country and upgrade trade portal to maximize benefits of India-UK trade agreement. Death toll in Venezuela earthquakes rises to 589. India sends 2 Air Force planes with emergency relief material. US and Iran agree to establish direct military communication channel to reduce risk of further conflict, says US Vice President J.D. Vance. Indian shooters finish at the top in ISSF Junior World Championship in Germany with 24 medals, including 7 gold. And in US Open Badminton, India's Ronak Chauhan stuns top seed Chou Tin Shen of Chinese Taipei to enter quarterfinals of men's singles. Kidambi Srikanth and 3 women shuttlers also reach the quarters. And now the news in detail. Home Minister Amit Shah today laid a detailed roadmap to achieve the

இத்தனை நேரமும் வானதி சிவிகையிலேயே இருந்தாள். சிவிகையை இப்போது இறக்கி பூமியில் வைத்தார்கள். வானதி பல்லக்கிலிருந்து வெளியே வந்து நின்றாள். நெருங்கி வந்த ஊர்வலத்தை பார்த்து கொண்டே நின்றாள். காலாமுகர்களும் அதே திசையை பார்த்து கொண்டு மௌனமாயிருந்தார்கள். தண்ணீர் ததும்பிய கழனிகளில் தவளைகள் இட்ட சத்தமும் வாடைக்காற்றில் மரக்கிளைகள் அசைந்த சத்தமும் மட்டுமே கேட்டன. ஓடி தப்பிக்கலாம் என்ற எண்ணமே வானதிக்கு தோன்றவில்லை. அது இயலாத காரியமென்று அவளுக்கு தெரிந்திருந்தது. இந்த காலாமுகர்களிடமிருந்து ஏதேனும் யுக்தி செய்து தப்பினாலும் தப்பலாம். அன்பில் அனிருத்தரிடமிருந்து தப்புவது கனவிலும் நினைக்க முடியாத காரியம். அவருடைய அறிவாற்றலும் இராஜதந்திரமும் சூழ்ச்சித்திறனும் உலகப் பிரசித்தமானது. அதோடு சக்கரவர்த்தியிடம் அவர் மிகச் செல்வாக்கு உடையவர் என்பதும் உலகம் அறிந்தது. பழையாறையிலிருந்து அரண்மனை பெண்டிர் சோழ சாம்ராஜ்யத்தின் மற்ற அதிகாரிகளையும் சிற்றரசர்களையும் பற்றி வம்பு பேசுவார்கள். ஆனால் அனிருத்தரை பற்றி எதுவுமே பேச மாட்டார்கள். அந்த புறத்தின் உள்ளறைகளிலே மிக மிக

0: அந்தரங்கமாக பேசினாலும் அவருடைய காதுக்கு எட்டிவிடும் என்று பயப்படுவார்கள். சக்கரவர்த்தி வேறு எதை பொறுத்தாலும் தன் அந்தரங்க பிரியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய முதன்மந்திரியை பற்றி யாரும் அவதூறு பேசுவதை பொறுக்க மாட்டார் என்று அனைவரும் அறிந்திருந்தார்கள். இவையெல்லாம் வானதிக்கும் தெரிந்திருந்தன. இளவரசி குந்தவையும் அவரிடம் பெரும் மதிப்பு வைத்திருந்ததை அவள் அறிந்திருந்தாள். ஆகையால் அவரிடமிருந்து தனக்கு உதவியும் பாதுகாப்பும் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தாள். இந்த காலாமுகர்கள் வேறு விதமாகச் சொன்னதும் அவளுடைய மனோதிடம் குலைந்தது. அவர் இதற்காக இந்த அநாதை பெண்ணை கைப்பற்ற சொல்லியிருக்க வேண்டும். ஒருவேளை இவர்கள் பொய் சொல்லுகிறார்களோ என்னமோ. வருவது ஒருவேளை பழுவேட்டரையர்களாக இருக்கலாம், அல்லது மதுராந்தகரும் அவருடைய பரிவாரங்களாகவும் இருக்கலாம். யாராயிருந்தாலும் ஒன்று நிச்சயம், இளவரசரை பற்றி தனக்கு தெரிந்த செய்தியை எவரிடமும் சொல்லக்கூடாது. அதனால் தனக்கு என்ன நேர்ந்தாலும் சரிதான், தன் உயிரே போவதாயிருந்தாலும் அதற்கும் பாதகமில்லை. இதை பற்றி எண்ணியதும் வானதி குலைந்த மனோதிடத்தை மீண்டும் பெற்றாள். வரட்டும், யாராயிருந்தாலும் வரட்டும், நான் கொடும்பாளூர் வேளிர் வீரபரம்பரையில் வந்தவள் என்பதை நிலைநாட்டுகிறேன். குந்தவை பிராட்டியின் அந்தரங்கத் தோழி என்பதையும் காட்டிக் கொடுக்கிறேன். ஊர்வலத்தில் ஒரு பல்லக்கு மட்டும் பிரிந்து முன்னால் வந்தது. மற்ற யானை குதிரை பரிவாரங்கள் எல்லாம் சற்று பின்னால் நின்றன. முன்னால் வந்த பல்லக்கு வானதியின் அருகில் வந்ததும் பூமியில் இறக்கப்பட்டது. அதனுள்ளிருந்து முதன் மந்திரி அனிருத்தர் வெளியே வந்து நின்றார். அவர் சமிக்ஞை காட்டவே சிவிகை சுமந்தவர்களும் காலாமுகர்களும் அப்பால் நகர்ந்து சென்றார்கள். அனிருத்தர் வானதியை மேலும் கீழும் முற்று பார்த்து,
1: இது என்ன விந்தை? நான் காண்பது கனவு அல்லவே? என் முன்னால் நிற்பது கொடும்பாளூர் இளவரசிதானே? ஈழத்து போரில் வீர சொர்க்கம் எய்திய பராந்தகன் சிறிய வேளாரின் செல்வ புதல்வி வானதிதானே
0: என்று கேட்டார். ஆமையா, நான் காண்பதும் கனவல்லவே? என் முன்னால் நிற்பது சோழ சாம்ராஜ்ய மக்களின் பயபக்தி மரியாதைக்குரிய அன்பில் அனுருத்த பிரம்மராயர்தானே? சக்கரவர்த்தியின் அந்தரங்க அபிமானத்தை பெற்ற முதன்மந்திரியார்தானே என்றாள் வானதி.
1: தாயே, நான் யார் என்பதை நீ அறிந்திருப்பது பற்றி சந்தோஷப்படுகிறேன். இதனால் என்னுடைய வேலை எளிதாகும், உனக்கும் அதிக கஷ்டம் கொடுக்க வேண்டி ஏற்படாது.
0: ஆஹா, அதை பற்றி தங்களுக்கு கவலை வேண்டாம். தங்களை போன்ற அமைச்சர் திலகத்தினால் எனக்கு கஷ்டம் நேர்ந்தால் அதை நான் பொருட்படுத்த மாட்டேன், அதை கஷ்டமாகவே கருத மாட்டேன்.
1: உன் வார்த்தைகள் மேலும் எனக்கு திருப்தி அளிக்கின்றன. உன்னை கவனமாக அதிகமாக கஷ்டப்படுத்தும் உத்தேசமும் எனக்கு இல்லை. இரண்டொரு கேள்விகள் உன்னிடம் கேட்கப் போகிறேன். அவற்றுக்கு மறுமொழி சொல்லிவிட்டால் போதும், பிறகு.
0: ஐயா, நீங்கள் என்னை கேள்வி கேட்பதற்கு முன்னால் நான் கேட்பதற்கு சில கேள்விகள் இருக்கின்றன.
1: கேளம்மா, தயக்கமில்லாமல் கேள். நான் உன் தந்தையை ஒத்தவன், உன்னை என் மகளாகவே கருதுகிறேன். சில நாளைக்கு முன்பு உன் பெரிய தகப்பனார் சேனாதிபதி பூதி விக்ரம கேசரியை மாதோட்டத்தில் சந்தித்தேன். உன்னை என்னுடைய மகளைப் போல பாவித்து கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அப்படியே வாக்களித்தேன்.
0: வந்தனம் என் தந்தையே. குழந்தை பிராயத்தில் தகப்பனை இழந்த எனக்கு தந்தையாயிருப்பதாக முன்னொரு தடவை சக்கரவர்த்தி வாக்களித்தார். இப்போது தாங்கள் ஒரு தந்தை தோன்றியிருக்கிறீர்கள். இனி எனக்கு என்ன குறை?
1: நீ என்னிடம் கேட்க விரும்பியதை சீக்கிரம் கேளம்மா. வானம் கருத்து இருள் சூழ்கிறது, மழை வரும்போல தோன்றுகிறது
0: என்றார் அமைச்சர் அனிருத்த பிரம்மராயர். தந்தையே, சாலையோடு பல்லக்கில் பிரயாணம் செய்து கொண்டிருந்த தங்கள் அருமை மகளை இந்த காலாமுகர்களை விட்டு வழிமறித்து இவ்விடம் பலவந்தமாக கொண்டு சேர்க்கும்படி செய்தது தாங்கள்தானா? இந்த அபலை பெண்ணின் கையை தீவர்த்தி பிழம்பில் காட்டி எரிக்கும்படி சொன்னதும் தாங்கள்தானா? இந்த பயங்கரமான மனிதர்கள் அவ்வாறு தங்கள் மீது குற்றம் சாட்டினார்கள், நான் அதை நம்பவில்லை.
1: குழந்தாய், இவர்கள் கூறியது உண்மையே. நான் தான் இவர்களுக்கு அவ்விதம் கட்டளையிட்டேன். அதற்குற்றமாயிருந்தால் அதற்கு பொறுப்பாளி நானே.
0: மூன்று உலகமும் புகழ்பெற்ற சோழ நாட்டு முதன் மந்திரியே, தங்கள் பேச்சு எனக்கு வியப்பளிக்கிறது. குற்றமாயிருந்தால் என்கிறீர்களே? தாங்கள் சகல தர்மசாஸ்திரங்களையும் நீதி சாஸ்திரங்களையும் கற்று உணர்ந்தவர், சோழ சாம்ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்களையெல்லாம் நடத்தி வைக்கும் பொறுப்பு வாய்ந்தவர். நீதிக்கு மாறாக சக்கரவர்த்தியே காரியம் செய்தாலும் அதை கண்டித்து நியாயமாக நடக்கச் செய்யும் உரிமை வாய்ந்தவர். ஒரு காரியம் குற்றமா இல்லையா என்பது

0: மக்களுக்கு தெரியாவிட்டால் வேறு யாருக்கு தெரியும்? சாலையோடு பிரயாணம் செய்யும் அபலைப்பெண் ஒருத்தியை பலவந்தமாக வழிமறித்து தனியிடத்துக்கு கொண்டு சேர்ப்பதும் அந்த பெண்ணை சித்திரவதை செய்வதாக பயமுறுத்துவதும் குற்றமா இல்லையா என்று தங்களுக்கு தெரியாமல் போனால் வேறு யாரை கேட்டு தெரிந்து கொள்வீர்கள்? சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் ராஜ்யத்தில் வழிப்பிரயாணத்தில் எவ்வித பயமும் கிடையாது என்று கேள்விப்பட்டிருந்தேன். அதிலும் பெண்களை துன்புறுத்தும் துஷ்டர்களுக்கு கடும் தண்டனை உண்டு என்றும் கேள்விப்பட்டிருந்தேன். அது குற்றமா இல்லையா என்றே தங்களுக்கு சந்தேகம் தோன்றியிருப்பது மிக வியப்பான காரியமல்லவா?
1: முதன் மந்திரி அனிருத்தர் திணறிப்போனார். இடையில் குறுக்கிட்டு பேச அவர் இரண்டு தடவை முயன்றும் பயன்படவில்லை. இப்போது அவர் குரலை கடுமைப்படுத்தி கொண்டு,
2: பெண்ணே கொஞ்சம் பூரு, உன் பேச்சுத்திறமை முழுவதையும் காட்டி விடாதே. குற்றமா இல்லையா என்று நான் சந்தேகப்படுவதற்கு காரணம் இல்லாமல் போகவில்லை. அது நான் கேட்கும் கேள்விக்கு நீ சொல்லும் விடையை பொறுத்திருக்கிறது. முக்கியமான இராஜாங்க ரகசியம் ஒன்றை அறிந்த பெண் ஒருத்தி நாகைப்பட்டினம் சாலையில் போவதாக நான் கேள்விப்பட்டேன். அந்த பெண்ணை தடுத்து நிறுத்தும்படி என் மனிதர்களுக்கு கட்டளையிட்டேன். அவர்கள் என்னுடைய கட்டளையை நிறைவேற்றுவதாக எண்ணிக்கொண்டு செய்திருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் தவறு செய்திருக்கலாம். இராஜாங்க சதிவேலையில் ஈடுபட்ட பெண்ணுக்கு பதிலாக குடந்தை ஜோதிடரிடம் சோதிடம் கேட்டுவிட்டு திரும்பிய உன்னை கைப்பற்றியிருக்கக்கூடும். மகளே, நீ சொல், குடந்தையிலிருந்து பழையாறைக்கு திரும்புவதுதான் உன் நோக்கமா? சிவிகை தூக்கிகள் தவறாக உன்னை நாகைப்பட்டினம் சாலையில் கொண்டு போனார்களா? இராஜாங்கத்துக்கு விரோதமாக சதி செய்த ஒருவனை அந்தரங்கமாக பார்க்கும் நோக்கத்துடன் நீ நாகைப்பட்டினத்துக்கு புறப்படவில்லை? இல்லை என்று நீ சொல்லி நிரூபித்தாயானால் இவர்கள் செய்தது குற்றமாகும். அதில் எனக்கும் பங்கு உண்டுதான். என்ன சொல்லுகிறாய் பெண்ணே? இன்னும் தெளிவாகவே கேட்டு விடுகிறேன். இளவரசன் அருள்மொழிவர்மனை இரகசியமாக சந்திப்பதற்காக நீ நாகைப்பட்டினத்துக்கு புறப்படவில்லையே?
0: இளவரசி இப்போது கதிகலங்கி போனாள். முதன் மந்திரி அனிருத்தரை எரித்து விடலாமா என்று அவளுக்கு அவ்வளவு ஆத்திரம் வந்தது. ஆனால் ஆத்திரத்தை வெளியில் காட்டுவதில் பயனில்லை என்று உணர்ந்தாள். கள்ளங்கபடம் அறியாதிருந்த அந்த சாது பெண்ணுக்கு அப்போது எங்கிருந்தோ ஆழ்ந்து சிந்திக்கும் சக்தியும் சூழ்ச்சித்திறனும் ஏற்பட்டிருந்தன. ஆகையால் முதன் மந்திரியின் கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாமல், ஐயா, இது என்ன வார்த்தை? இளவரசர் அருள்மொழிவர்மரையா ராஜாங்கத்துக்கு விரோதமாக சதி செய்தார் என்று சொல்லுகிறீர்கள்? சக்கரவர்த்தியின் அருமை குமாரரை பற்றி நீர் இவ்விதம் பேசுவது குற்றமல்லவா? சோழகுலத்துக்கு எதிரான சதி அல்லவா? ஆகா, இதை பற்றி நான் உடனே குந்தவை பிராட்டியிடம் சொல்லியாக வேண்டும் என்றாள்.
3: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3.
4: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
5: இந்த நெடுங்கதையின் இந்த கட்டத்தில் அனிருத்த பிரம்மராயரின் நிலை யானை பற்றின சில பழமொழிகளை நினைவூட்டுது. திரிபுவன சக்கரவர்த்தி சுந்தர சோழ பராந்தகரின் மகாமான்ய முதன் மந்திரி அனிருத்த பிரம்மாதிராஜர் வருகிறார், பராக் பராக். இந்த கோஷம் யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே என்கிற பழமொழியைப் போல ஒலிக்குது. சீடனாக இருந்தாலும் நாராயண பட்டாச்சாரியின் சீமந்த புத்திரர் தாங்களே அல்லவான்னு கிண்டலாக கேட்டு தன் ஐயங்களை எழுப்ப தயங்கல்ல ஆழ்வார்க்கடியான். இப்போ வரையிலும் வேறு யாருக்கும் இத்துணை துணிச்சல் இருந்ததில்லை. பல்லக்கில் போய்கிட்டிருந்த தன்னையும் பல்லக்கு தூக்கிகளையும் துணைக்கு வந்த சேடி பெண்ணையும் வழி மறித்து துன்பத்துக்கு உள்ளாக்கினதுக்கு இவர்தான் காரணம்னு கேள்விப்பட்டதும் வானதியின் சீற்றத்தை பார்க்குறோம். என் முன்னால் நிற்பது சோழ சாம்ராஜ்ய மக்களின் பயபக்தி மரியாதைக்குரிய அன்பில் அனிருத்த பிரம்மராயர் தானே. யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அல்லவா? கொடும்பாளூர் கோமகள் எப்படி மடக்கினா பாருங்க. இந்த பயங்கரமான மனிதர்கள் தங்கள் மீது குற்றம் சாட்டினார்கள். நான் அதை நம்பவில்லை. தன்முனைப்பு காரணமாக வார்த்தையை விட்டுட்டார். நான் தான் அவ்விதம் கட்டளையிட்டேன். அது குற்றமாயிருந்தால் அதற்கு பொறுப்பாளி நானே.

0: வானதி பிடிச்சுக்கிட்டா. சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் ராஜ்யத்திலேயே பெண்களை துன்புறுத்தும் துஷ்டர்களுக்கு கடுந்தண்டனை உண்டு என்று கேள்விப்பட்டிருந்தேன். அது குற்றமா இல்லையா என்றே தங்களுக்கு சந்தேகம் தோன்றியிருப்பது மிக வியப்பான காரியம் அல்லவா? திணறிப் போயிட்டார் அனிருத்தர். ஆனைக்கும் அடிசருக்கும். பெண்களின் உடல் அமைப்பு, மென்மையான குணம், கூச்ச சுபாவம் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு மெல்லியலார் என்கிற தொடர் வழங்கப்படுது. தன்னை காத்துக்கிற வலிமை பலம் இல்லாதவள் அபலை. இதில் ஆ என்கிற முன்னோட்டு எதிர்மறை பொருளை தருது. யானையை பற்றின பழமொழிகள் எல்லாமே யானையை போலவே பெரிய தத்துவங்களை உணர்த்துகின்றன. யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். ஆனை இதை ஆ நெய்னு பிரித்தா பசு நெய் என்கிற அர்த்தம் கிடைக்கும். பூனை இதை பூ நெய் இப்படி பிரித்தா பூவில் ஊறும் நெய், அதாவது தேன் என்கிற பொருள் வரும். ஒருவர் இளமை காலத்திலே பசு நெய்யையும் முதுமையில் தேனையும் சேர்த்துக்கிட்டா நோய் நொடி இல்லாமல் நீண்ட நாள் வாழலாம் என்பதை அறிவுறுத்துகிற உட்பொருளை கொண்டது இந்த பழமொழி. நல்லது, அனிருத்தரின் தற்காப்பு தந்திர பேச்சுக்கு வானதியால் ஈடு கொடுக்க முடியுமா?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3.

நேரம் 9:30. மனதூரம் இசையில் இதம் தரும் இது காரைக்கால் 100.3 பண்பலை. பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் நடிகை சுபாஸ்ரீ அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருகிறது எங்கள் தம்பி திரைப்பட பாடல்.

0: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் வனேனன் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நேர்களே, நாளை மாலை 6:45 கோட்டுச்சேரி காரைக்கால் உதயம் சூப்பர் மார்க்கெட், காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் ஏசி வழங்கும் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்தி வழங்குகிறார் காரைக்கால் துணை மாவட்ட ஆட்சியர்.
2: இனி அங்கே இங்கே எங்கேயும் போக வேண்டாம், எல்லாமே இருக்கு நமது கோட்டுச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட்டில். காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, விஐபி நகர், செல்லூர், காரைக்கால்.
0: பண்பலையோடு இணைந்து நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசை ஊஞ்சல். இன்றைய நிகழ்ச்சியில் நடிகை சுபாஸ்ரீ அவர்கள் நடித்த திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து.

0: அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேர்களே, நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: நாளை இரவு 7:25 மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யன் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம்.

0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன் சொல்லாமது. தார்பைகள், கிரீனட், ஓஸ், நரம்பு வெடிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். இன்று இரவு 10 மணிக்கு காலத்தால் அழியாத காவிய கானங்களோடு இரவும் மலரும். இன்றைய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் நடிகை சுபாஸ்ரீ நடிப்பில் வெளிவந்த திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கிறது முத்து திரைப்பட பாடல்.
4: கொக்கு சீவ கொக்கு ஒரு கெண்ட மீனை கண்டு

0: கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கும்பகோணம் சாண்டிப்பணி வித்யாசிரமம் ஸ்கூல்.
3: வளர்ச்சி கற்றல் பிரகாசம் சாந்திப்பணி வித்யாசிரமம் கும்பகோணம்.
0: இனிமையான இரவு இசை தேன் சிந்தும் நிலவு. இதமான கானங்களோடு இது இசை ஊஞ்சல். இன்றைய நிகழ்ச்சியில் நடிகை சுபாஸ்ரீ நடிப்பில் வெளியான திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கிறது கண்மணி திரைப்பட பாடல்.

0: நேர்களே, நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர். கும்பகோணம் சாண்டிபனி வித்யாசிரமம் ஸ்கூல்,
1: வளர்ச்சி கற்றல் பிரகாசம், சாந்திபனி வித்யாசிரமம் கும்பகோணம்.
0: நேர்களுக்கு காரை

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இசை ஊஞ்சல். இன்றைய நிகழ்ச்சியில் நடிகை சுபாஸ்ரீ அவர்களுடைய நடிப்பில் வெளியான திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்தோம். நேரம் 9:55. இது நம் காரைக்கால் பண்பலை 100.3.
5: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
6: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
7: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம். நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரீனட், ஓஸ், நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு, எலும்பியல், லாப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
6: அனைவருக்கும் வணக்கம். நீர் இல்லை என்றால் உணவுப் பொருள்களை உண்டாக்கும் உழவர்கள் ஏறுகொண்டு உழமாட்டார்கள் என்ற கருத்தை ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால் என்பார் வள்ளுவர். பரப்புயர நீருயரம், நீருயர நெல்லுயரும் என்ற பாடலும் நீரின் இன்றியமையாமையை விளக்குகின்றது. ஏரினும் நன்றால் எருவிடுதல் கட்டபின் நீரினும் நன்று அதன் காப்பு என்ற குறள் உழுவதை விட எருவிடுதல் நல்லது. இவ்விரண்டும் செய்து களையெடுத்தபின் நீர் பாய்ச்சுதல் அதைவிட பயிரை அழிய விடாமல் பாதுகாத்தல் நல்லது. ஒரு நாட்டின் முதுகெலும்பாக திகழ்வது விவசாயம். விவசாயமே ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை அளவிடும் கருவியாக உள்ளது. ஒரு நாட்டில் விவசாயம் இல்லை என்றால் அந்நாடு வளமை குன்றிய நாடாக கருதப்படும். உழவுத் தொழில் நடைபெறாது போனால் மக்கள் பல நிலைகளில் அல்லல் படுவார்கள். இதனை உழவினார் கைமடங்கின் இல்லை விழைவதோம் விட்டோமென்பார்க்கு இல் என்பார் வள்ளுவர். உழவர்கள் உழவுத் தொழிலை செய்யாது விடுவார்களேயானால் எல்லா பற்றுகளையும் விட்டுவிட்டோம் என்று சொல்லும் துறவிகளும் கூட இவ்வுலகில் வாழ முடியாது. இளமென்று அசையி இருப்பாரைக்கானின் நிலமென்னும் நல்லாள் நகும் என்பார் வள்ளுவர். கையில் பொருளில்லையே என்று சோம்பேறிகளாக இருப்பவரை பார்த்து பூமித்தாய் தனக்குத்தானே சிரிப்பாள். சுழன்றும்

0: ஏற்பின்னது உலகம் அதனால் உழன்றும் உழவே தலை என்பார் வள்ளுவர். உலகில் உள்ள மக்கள் எத்தனை தொழில்களை செய்து வந்தாலும் அவர்கள் எல்லோரும் ஏர்தொழிலின் பின்னால்தான் செல்கின்றனர். உழவு தொழிலே சிறந்த தொழிலாகும். உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அஃது ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து என்ற குறளில் உழவர்களை அச்சாணி போன்றவர்கள் என கூறுகின்றார் வள்ளுவர். உழவன் சேற்றில் கை வைக்காவிட்டால் நாம் சோற்றில் கை வைக்க முடியாதல்லவா? நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி. அரங்கநாதன் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பைகள், கிரீனெட், ஓஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட
5: உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: இதனம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 10 மணி.

0: பண்பலையோடு இணைந்து நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். இரவும் மலரும் காலத்தால் அழியாத காவிய கானங்கள் உலா வரும் நேரம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருகிறது எதிர்நீச்சல் படப்பாடல்.

0: மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: இரவு மலரும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஆண்டவக்கட்டளை திரைப்படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ், எல் ஆர் ஈஸ்வரியின் குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசனின் வரிகளில் பாடல்.

0: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனினன் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:45 காரைக்கால் கூட்டுச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட், காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் ஏசி வழங்கும். மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்தி வழங்குகிறார் காரைக்கால் துணை மாவட்ட ஆட்சியர்.
1: இனி அங்கே இங்கே எங்கேயும் போக வேண்டாம், எல்லாமே இருக்கு நமது கூட்டுச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட்டில். காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, விஐபி நகர், செல்லூர், காரைக்கால்.
2: தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கும்பகோணம் சாந்திப்பணி வித்யாசிரமம் ஸ்கூல்.
4: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம், சாந்திப்பணி வித்யாசிரமம் கும்பகோணம்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது எங்க ஊரு ராஜா படப்பாடல்.

0: நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை எதிர்வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிபரப்பாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் வரும் ஞாயிறன்று 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர்கள் நேர்களே. நேர்களே, நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்லமது தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: இது நம் காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும்.
3: நீயே தான் எனக்கு மனவாட்டி,

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களை நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நேரம் 10:20 இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. பாலும் பழமும் திரைப்படத்திற்காக P. சுசிலாவின் குரலில் பாடல்.

0: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சுளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பத்து மணி 25 நிமிடத்தில் இரவு மலரும் நிகழ்ச்சியில் காலத்தால் அறியாத காவிய கானங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலாவின் குரலில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்து வாலியின் வரிகளில் உருவான திரைப்படம் உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கிறது.

0: நேர்களே, நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நேயர்களே, நாளை காலை 9:35 காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்தி வழங்குகிறார் காரைக்கால் துணை மாவட்ட ஆட்சியர்.
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
0: நேரம் 10:30. நாளை பிற்பகல் 2 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. பண்பலையோடு இணைந்த நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இரவும் மலரும். காலத்தால் அழியாத காவிய கானங்களின் உலாவரும் நேரம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் MS விஸ்வநாதன் இசையில், வாளியின் வரிகளில்.

0: நேர்களே, நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை காலை 7:55 காரைக்கால் சக்தி டிவிஎஸ் காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் ஏசி வழங்கும் அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார்.
2: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் இப்போது வாங்கலாம்.
3: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, விஐபி நகர், செல்லூர், காரைக்கால்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியுடன் நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து குழந்தையும் தெய்வமும் படத்திலிருந்து டி.எம். சவுந்தரராஜன், பி. சுசிலாவின் குரல்களில், எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில், வாலியின் வரிகளில் பாடல்.

மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை எதிர்வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒளிபரப்பாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் வரும் ஞாயிறன்று 8 மணிக்கு மீண்டும் ஒளிபரப்பாகும். கேட்க தவறாதீர்கள்.

0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லாமது.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: எம் சவுந்தரராஜன் பி சுசிலா இணைந்து பாடியிருக்கும் பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பிள்ளையோ பிள்ளை.

0: பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கும்பகோணம் சாந்திப்பணி வித்யாசிரமம் ஸ்கூல்.
1: வளர்ச்சி, கற்றல், பிரகாசம், சாந்திப்பணி வித்யாசிரமம் கும்பகோணம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் பாலூட்டி வளத்த கிளி திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், S. ஜானகியின் குரலில்.

0: தங்க மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: இரவு மலரும் நிகழ்ச்சியுடன் அமைந்திருக்கின்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து கே வி மகாதேவன் இசையில் புலமைப்பித்தனின் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா இணைந்து பாடியிருக்கும் பாடல் அடிமைப்பெண் திரைப்படத்திலிருந்து.

0: பன்மலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கும்பகோணம் சாந்திப்பணி வித்யாசிரமம் ஸ்கூல்.
1: வளர்ச்சி கற்றல் பிரகாசம் சாந்திப்பணி வித்யாசிரமம் கும்பகோணம்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் டி.பி. ராமச்சந்திரன் இசையில். தர்மபுரம் சுந்தரம் பி. சுசீலா இணைந்து பாடிய பாடல் கற்பூரம் திரைப்படத்திலிருந்து.

இரண்டு கையை சேர்த்து வைத்து தொட்டிலாக்குவே, இரண்டு கையை சேர்த்து வைத்து தொட்டிலாக்குவே, தெய்வம் எங்கே என்று கேட்கும் போது உன்னை காட்டுவே, தெய்வம் எங்கே என்று கேட்கும் போது உன்னை காட்டுவே. அழகுறதம் பிறக்கும்

நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 11 மணி. இனி காற்றலையில் நாளை. நாளை நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கும்பகோணம் சாண்டிப்பணி வித்யாசிரமம் ஸ்கூல். நாளை காலை ஒளிபரப்பில் 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவிரி எசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 மயிலாடுதுறை தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் இன்சொல்லமுது, வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன்சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் சிறுமி எஸ் நிர்ஜா, 7 மணிக்கு திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய தரிசனம் விளம்பரதார நிகழ்ச்சி, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:30 காலை காம்போ, நாளை காலை 7:55 காரைக்கால் சக்தி டிவிஎஸ் காரைக்கால் செல்லூர் அன்புமகால் ஏசி வழங்கும் அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் தமிழ் மாமணி திருமேனி நாகராசன் அவர்கள். நாளை காலை 8 மணிக்கு துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் முதலில் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி, 8:05 கும்பகோணம் சாண்டிப்பணி வித்யாசிரமம் ஸ்கூல் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 8:30 வைக்கிங் பனின் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு தொடரும். 9 மணிக்கு பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஆர் சந்தோஷ் அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும், 9:35 அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்திகள் வழங்குகிறார் காரைக்கால் அம்மையார் கோவில் நிர்வாக அதிகாரி சி விநாயகமூர்த்தி அவர்கள். 9:40 பாயிண்ட் டு பாயிண்ட், 9:45

12வது சர்வதேச யோகா தினம் சிறப்பு தொடர். தினசரி வாழ்வில் ஆரோக்கியம் பேணும் யோகா. படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நாளை காலை 10 மணிக்கு சொல்லரங்கம், மருந்தாகும் வார்த்தைகள் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11 மணிக்கு வணக்கம் தோழி, 12 மணிக்கு FM எக்ஸ்பிரஸ், 12:10க்கு மனதில் நின்றவை, 12:50க்கு ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், 12:55க்கு பன்னிசை, 1 மணிக்கு பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான வாய்ப்புகள் குறித்து அம்பகரத்தூர் திருவள்ளுவர் அரசு மேல்நிலைப்பள்ளி தமிழ் விரிவுரையாளர் நலாசிரியர் யு சிவகுமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 1:55க்கு மெல்லிசை, 2 மணிக்கு லஞ்ச் பிரேக். முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:05க்கு லஞ்ச் பிரேக்கில் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 2:30க்கு லஞ்ச் பிரேக்கில் நலமுடன் வாழ யோகா.

1:55 மெல்லிசை, 2 மணிக்கு லஞ்ச் பிரேக். முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி 2:05 லஞ்ச் பிரேக்கில் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 2:30 லஞ்ச் பிரேக்கில் நலமுடன் வாழ யோகா பகுதி 2. சிறுவர் சோலை சூரிய நமஸ்காரம் செய்வதால் கிடைக்கும் பயன்கள் குறித்து தகவல்களை தருகிறார் தேவதர்ஷினி. பெண்களும் யோகாவும் குறித்து பேச வருகிறார் நிரஞ்சனா. மூச்சு பயிற்சியில் கிடைக்கும் பயன்களை கூறுகிறார் அக்ஷயா. இவர்கள் வழங்கும் பாடல்கள், கவிதைகள் மற்றும் கதைகள், விடுகதைகள் ஆகியவை இடம்பெறும். 3 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மகளின் LSC. 3:30 கும்பகோணம் சாண்டிப்பணி வித்யாசிரமம் ஸ்கூல் வழங்கும் LSC தொடரும். நாளை மாலை 4 மணிக்கு மனம் விழைதே நிகழ்ச்சியில் பங்கேற்கும் நேயர் மணக்குடி ஆர் சித்ரா அவர்கள். 4:30 நலம் நல்கும் யோகா. காரைக்கால் பண்பலையில் இம்மாதம் 19 அன்று நடைபெற்ற சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சியில் சில பகுதிகள் பங்கேற்றவர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் நெடுங்குளம் முன்னாள் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக யோகா பேராசிரியர் டி பிரேமானந்த் அவர்கள். நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் காணமும் விளம்பரதார நிகழ்ச்சி 5:15 கலக்கல் நேரம். இதுவரை வளம் வந்தது காற்றலையில். நாளை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: in a rush to save lives after earthquakes struck near the capital yesterday in capital Caracas and the nearby coastal city of La Guaira are still feared trapped under the debris of collapsed buildings. The first 7.2 magnitude quake was followed seconds later by an even stronger 7.5 magnitude one, both occurring close to the surface, making destruction more severe. The country's interim president, Delcy Rodriguez, has declared a state of emergency. U.S. Vice President J.D. Vance has confirmed that the U.S. and Iran have agreed to set up a direct deconfliction channel with military representatives from both countries. The arrangement involves representatives from Iran's Islamic Revolutionary Guard Corps and the U.S. Army Central Command being stationed in Doha, Qatar. Mr. Vance said in an interview with a British news site that Tehran and Washington have agreed to set up a direct channel in order to reduce the risk of further conflict. Indian shooters have ended their campaign at the ISSF Junior World Championship in Germany as table toppers with 24 medals, including 7 gold. They performed brilliantly in the pistol and rifle events, bagging 7 gold, 8 silver and 9 bronze, leaving behind the individual neutral athletes who claimed 14 medals and Italy at third position with 10 medals. And that is the end of this news bulletin.
1: இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 11:10. எப்பொழுதும் ஒரு விஷயத்தை பற்றி அறிந்த பிறகு உங்கள் முயற்சியினை முன்னெடுங்கள். சொன்னவர் ஆப்ரஹாம் லிங்கன். நேயர்களே, இத்துடன் 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. நமது நிலையத்தின் அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:51 இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். அதுவரை உங்களிடமிருந்து நெஞ்சார்ந்த நன்றியுடன் விடைபெறுகிறோம் நேயர்களே. ஜெய் ஹிந்த்.